0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 101.3 எஃப்எம் அலைவரிசையூடாக இப்பொழுது முதல் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் இரவு நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். இன்று மே மாதம் 15ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த இரவு பொழுது அனைவருக்கும் நள்ளிரவாக மகிழ்ச்சிகரமான இரவாக அமையட்டும். இன்று மே மாதம் 15ஆம் தேதி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிஎம்ஆர் கலைஞர்கள் டேர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் 17 செல்சியஸாக இருக்கிறது. முகில் மூட்டம் அடைந்து காணப்படுகிறது. காற்று தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 9 செல்சியஸாக குறைவடைந்து நாளை சனிக்கிழமை பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 23 செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும் இடையிடையே முகில் கூட்டம் காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. மதிய பொழுதிலே மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இடிமுழக்கத்தோடு சில இடங்களில் மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 40% மழைக்குரிய வாய்ப்புகள். இரவு பொழுதும் மழை தொடரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. 13 செல்சியஸ். ஞாயிற்றுக்கிழமை 23 செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இரவு பொழுது 14 செல்சியஸாக குறைவடைந்து திங்கட்கிழமை 28 செல்சியஸாக இருக்கும். திங்கட்கிழமை இரவு பொழுது 18 செல்சியஸாக குறைபடியும். திங்கட்கிழமை விடுமுறை நாள், விக்டோரியா நாள். அந்த நாளிலே அரச நிறுவனங்கள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய போக்குவரத்துகள் விடுமுறை நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையில் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேரம் 9:05.
1: Ready? Absolutely.

0: ஆர் தமிழ் எஃப்எம் இரவில் ஓர் இன்ப உலா.
1: இப்பொழுது முதல் விளிமூடாயிரம் நிகழ்ச்சியினை 12 மணி வரை கேட்கலாம். விளிமூடாயிரம் நிகழ்ச்சியில் 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 நேர்காணல், 11 மணிக்கு சொல்லாடல் போட்டி நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். 12 மணிக்கு உங்களுக்கு ஆட்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். தொடர்ந்து நேர்கள் பின்னிரவு அதிகாலை நிகழ்ச்சியோடு காலை 6 மணி வரை இணைந்திருக்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு 6 மணியிலிருந்து 10:30 வரை பல்கலாச்சார நிகழ்ச்சியினை கேட்கலாம். 10:30 மீண்டும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் சனி காலை ஒலிபரப்பு தொடங்கும். 24 மணி நேரம் சிஎம்ஆர் HT2 தமிழ் ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். நேரம் 9:06. 2009 இந்த காலப்பகுதியிலே தாய் தமிழர் இல்லத்திலே பல இன்னல்களை சந்தித்திருக்கின்றார்கள். பெருந்துயான மக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். போராளிகள் வீரமரணம் அடைந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் வேண்டி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். இந்த காலப்பகுதியிலே மே 18 திங்கட்கிழமை 2 இடங்களிலே இந்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. பிராம்ப்டனிலும் ஸ்காப்ரூவிலும், பிராம்ப்டனிலே சுங்குசி பார்க்கிலும், ஸ்காப்ரூவிலே அல்பர்ட் கேம்பல் சதுக்கத்திலும் நடைபெற இருக்கிறது என்பதனையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.

0: முள்ளிவாய்க்கால் நினைவாக AI-இல் உருவாக்கப்பட்ட பாடல் அது.
1: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03
0: நேர்களை சந்திக்கின்ற நேரம் இது. உங்களுக்காக ஒரு சொல்லு தரப்படும். அந்த சொல்லுக்கு நாங்கள் தருகின்ற மூன்று சொற்களுக்கில் இருந்து பொருத்தமான சொல்லை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 416-593-0055. உங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கும் சார்? சுபாவம் என்றால் அதுக்கு பொருத்தமான பொருள், சுபாவம் என்றால் அதுக்கு பொருத்தமான சொல். பரிதாபம், தனித்தன்மை, இயல்பு. சுபாவம் என்றால் பரிதாபம், தனித்தன்மை, இயல்பு. இந்த மூன்றிலே இது பொருத்தமாக இருக்கும். சுபாவம் என்றால் பரிதாபம், தனித்தன்மை, இயல்பு. 416-593-0055.
5: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
0: நேரம் 9:15.
4: CMR
0: தமிழ்FM செய்தி சுருக்கம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் தமிழின படுகொலையில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூறும் ஊர்தி பவனி இன்று வெள்ளிக்கிழமை காலை மன்னாரை சென்றடைந்தது. இலங்கையில் இந்திய அமைதிப்படை நிலை கொண்டிருந்த காலப்பகுதியில் கொல்லப்பட்ட அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 10,000-க்கும் அதிகம் என சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டம் தெரிவித்துள்ளது. மாநில தேர்தல்கள் முடிவடைந்த நிலையில் பெட்ரோல் விலையை உயர்த்தியது ஏற்கத்தக்கது அல்ல. ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் பெட்ரோல் விலை உயர்வை மத்திய அரசு உடனடியாக திருப்பப்பெற வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். பாலஸ்தீன பிரதேசங்கள் மற்றும் லெபனானின் மோசமடைந்து வரும் நிலைமைகள் காரணமாக ஸ்டீல் மீது கடுமையான தடைகளை விதிக்குமாறு பிரதமர் மாக்கானிய முன்னாள் மூத்த கனடிய தூதர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஈரானுக்கு அமெரிக்கர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்கி இன்று தெரிவித்தார். இருப்பினும் பதட்டங்களை தீர்க்க தெஹரான் இன்னும் ராஜதந்திரத்தையே விரும்புகிறது என்றும், ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் நோக்கங்களை அடைவதில் இராணுவ நடவடிக்கை தோல்வியடைந்து விட்டது என்றும் அவர் கூறினார். செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
5: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
6: உங்களுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
7: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
7: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
7: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
0: நேரம் 9:18 நிமிடம். வெளிமுடாயிரம் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொள்கிறீர்கள். சுபாவம் என்ற சொல்லுக்கு பொருத்தமாக பரிதாபம், தனித்தன்மை, இயல்பு என்று கேட்டு தூரம் இது பொருத்தமாக இருக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? பஞ்சாச்சரம் சொல்லுங்கள். சுபாவம் என்றால் இது பொருத்தமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
8: அப்படி என்றால் உங்களோட இயல்பு அது.
0: தனித்தன்மை இல்லைன்னு சொல்லுங்களா?
8: தனித்தன்மை கிட்ட வந்தாலும் கூட
0: சொல்லுங்கள். மேலதிகமாக இருக்க வேண்டும். சரி, பார்ப்போம். நன்றி. சரி, நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், செல்வி.
0: செல்வி சொல்லுங்கள்.
9: இயல்புதானா?
0: சரி, இயல்பு என்று சொல்லுகிறீர்கள், பார்ப்போம். நன்றி. செல்வி, செல்வியை தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள். அப்பன் சொல்லுங்கள். சுபாவம் என்றால் பரிதாபம், தனித்தன்மை, இயல்பு, எது பொருத்தமாக இருக்கும்
10: அப்பன்?
0: இயல்புதான் சரிபெறும் என்று நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள், வேறு என்று சொல்லியிருக்கிறீர்கள். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம் செந்தில்நாதன், நான் லட்சுமி பிரபா பேசுறேன்.
0: லட்சுமி பிரபா சொல்லுங்கள். மாமா மகிழ்ச்சியாகவே எப்பொழுதுமே இருப்போம். நன்றி. சரி சொல்லுங்கள். மகிழ்ச்சியாகவே இருக்கிறோம். நன்றி சொல்லுங்கள். எது பொருத்தமாக இருக்கும்? இயல்பா? இயல்புதான் சொல்லி இருக்கிறீர்கள். நன்றி. அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
12: வணக்கம் செந்தில்குமார்.
0: குமார் சொல்லுங்கள்.
12: வந்தாலும்
0: என்றால் பரிதாபத்தை விட அது பரிதாபம் பொருந்தாது. தனித்தன்மை மேலதிகமாக ஏதாவது ஒன்று இருந்தால் தனித்தன்மை என்று சொல்லலாம். இயல்பு என்பது மிக சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நேரம் 9:21 சிமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். கனடிய தமிழர் சமூகம் மற்றும் கனடிய தமிழர் மாணவர் சமூகம் விடுக்கின்ற அறிவித்தல். 2009 தமிழர் தாயகத்திலே முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள், ஆண் பெண் குழந்தைகள் என பாகுபாடின்றி கொல்லப்பட்டு 17 முடிவடைந்திருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் பலியான அப்பாவி பொதுமக்களுக்கான நினைவாகவும் இன அழிப்புக்கான நீதி வேண்டியும் உலகெங்கும் இருக்கும் தமிழ் மக்கள் தவம் இருக்கும் ஒரு நாளான மே 18 அடையாள இம்முறை 2 நிகழ்வுகளாக நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வு மே 18 அதாவது வருகின்ற திங்கட்கிழமை அன்று விடுமுறை நாள் கூட கனடாவில். எனவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கு கூட வேண்டும் என்று அனைவரும் சார்பாகவும் கேட்டுக் கொள்கின்றோம். திங்கட்கிழமை காலை 11 முதல் பிற்பகல் 1 வரை இலக்கம் 90-50 பிரிமிலியா ரோடு சிங்குசி பார்க்கில் அமைந்துள்ள இன அளிப்பு நினைவு தூவிக்கு முன்பாக நடைபெற இருக்கின்றது. 2 நிகழ்வு மாலை 6 ஸ்காப்ரோ டவுன் சென்டர் அருகிலுள்ள அல்பர்ட் கம்பல் சதுக்கத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரையுமே கலந்து கொள்ளுமாறு கனடிய தமிழர் சமூகம் மற்றும் கனடிய தமிழர் மாணவர் சமூகம் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4374190003 அல்லது 6474912178 மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் 4374319303 அல்லது 6479142178 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
13: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 எலைட்கோ.
10: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
14: இது வெளிமூடா இரவு. இரவு
0: நேரம் 9:23. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏசியன்ஸ் வழங்கும் மெகா சேல், ஸ்டோர் முழுவதுமே 80% வரையான அதிரடி தள்ளுபடி விலையிலே நீங்கள் அனைத்தையுமே அள்ளிச் செல்வதற்காக ஏசியன்ஸ் வழங்குகின்றார்கள். இலக்கு 36/1 லோரன்ஸ் அவென்யூ மார்க்மன் லோரன்ஸ் சந்திப்பிலே அமைந்திருக்கின்ற ஏசியன்ஸின் இந்த மலிவிற்பனையில் நீங்கள் கலந்து கொண்டு 80% தள்ளுபடி வரை அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அழகான காஞ்சிபுரம் சாரிகள் இருக்கிறது, மைசூர் சில் சாரிகள் இருக்கிறது, பனாரஸ் மற்றும் சப்சில் சாரிகள், ஃபேன்சி சாரிகள் அனைத்துமே 40-70% தள்ளுபடி விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஹாஃப் சாரிகள் கலெக்ஷன் இருக்கிறது, பிரைடல் சல்வார் செட் இருக்கிறது, அனைத்துமே 50-80% தள்ளுபடியில், அசல் சலான தள்ளுபடியில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். பிளவுசஸ் வெறும் 5-15 வரை உங்களுக்காக கிடைக்கிறது. அதைவிட இன்னவியர் அனைத்துமே மிக மிக குறைந்த விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் மற்றும் குழந்தைகள் பெண்கள் அனைவருக்குமான ஆடை வகைகளை மிக மிக குறைந்த விலையிலே வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சர்வாணி இருக்கிறது, வேட்டி இருக்கிறது, கிட்ஸுக்கான வேர் இருக்கிறது, கிட்ஸ் வேர் இருக்கிறது. சிறப்பு தள்ளுபடி விலையிலே இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இலக்கு 36/2 லோரன்ஸ் அவென்யூ மாகவன் லோரன்ஸ் சந்திப்புக்கு அருகிலே ஸ்காப்ரூவிலே அமைந்திருக்கிறது. 416-438-6568 416-438-6568 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி பார்க்கலாம். எனவே மறந்துவிடாதீர்கள், இந்த மாபெரும் மலிவிற்பனையை நீங்களும் கலந்து கொள்ளலாம். நேரம் 9:24.
15: பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் அமைந்திருக்கின்ற கிராண்ட் ரூம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சீலிங் விலை விவரங்களை மே மாதம் 16-17 தேதி சனிஞாயிற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழகம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் தெரிவு பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-3-0-2-9494.
16: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
0: சுவேதா மோகன் பாடுகின்ற பாடல் அம்பிகாபதி, புதிய அம்பிகாபதி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேரம் இரவு 9:30 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன். செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். புள்ளி விவரத்துறை வெளியிடும் தரவுகள் அனைத்தும் யதார்த்தத்துக்கு புறம்பானவை என்றும், இவ்வாறான பொய்யான புள்ளி விவரங்கள் அடிப்படையாக கொண்டு அரசாங்கம் கொள்கைகளை வகுக்கக்கூடாதென்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் தடை செய்யப்பட்டுள்ள அழிவுகரமான அடிமட்ட இழுவை படகு மீன்பிடி முறையை தமிழ்நாட்டிலும் தடை செய்யுமாறு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்க்கு கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கோரிக்கை விடுத்துள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என அரச ஊழியர்கள் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசு அலுவலகங்களில் அரசு துறை சார்ந்த கட்டிடங்கள் அனைத்திலும் முதல்வர் விஜயின் ஒளிப்படங்கள் வைப்பது கட்டாயம் என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கென கலாச்சார ரீதியாக எந்த ஒரு தனி அடையாளமும் இருக்கக்கூடாதென்ற பேரினவாதத்தின் எண்ணமே யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்துக்குள் புத்தசாசன அமைச்சு உள்வாங்கப்பட்டமைக்கு பிரதான காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் தமிழ் மக்களுக்கென அடையாளமாக கட்டப்பட்ட திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தினை புத்தசாசன அமைச்சின் நம்பிக்கை பொறுப்பு சபைக்குள் உள்வாங்கியமை பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் கலாச்சார ரீதியான மற்றும் மத அடையாளங்களை அழிப்பதற்கும் திரிவுபடுத்துவதற்கும் புத்தசாசன அமைச்சே பிரதான காரணமாக விளங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார். அவ்வாறான அமைச்சின் கீழ் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் உள்வாங்கப்பட்டமை திட்டமிட்ட தமிழின அழிப்பெனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எனவே தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களை விட மோசமான முறையில் தமிழின அழிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும், இதுகுறித்து தமிழ் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தடை செய்யப்பட்டுள்ள அழிவுகரமான அடிமட்ட இழுவை படகு மீன்பிடி முறையை தமிழ்நாட்டிலும் தடை செய்யுமாறு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்க்கு கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கோரிக்கை விடுத்துள்ளார். கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த வேண்டுகோளை முன்வைத்தார். இலங்கையில் 2017 முதல் அடிமட்ட இழுவை படகு மீன்பிடி முறை சட்டபூர்வமாக தடை செய்யப்பட்டுள்ளது. இம்முறை கடல் வளங்களுக்கும் வளப்பாறைகளுக்கும் பாரிய அழிவை ஏற்படுத்துவதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர், வடக்கு கடல் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் இத்தகைய தடையை அமலுக்கு கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார். பாக்கு நீர்ணையில் நீண்டகாலமாக தொடரும் கடற்தொழிலாளர்கள் பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர வழிகள் ஊடாக தீர்வு காண தாம் விரும்புவதாக அமைச்சர் இதன்பொழுது தெரிவித்தார். புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜயை சந்தித்து பேசுவதற்கு தாம் விரைவில் தமிழ்நாடு செல்ல விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் இலங்கை மற்றும் இந்திய தமிழ் கடற்தொழிலாளர்களுக்கிடையிலான முரண்பாடுகளை களைந்து இருதரப்புக்கும் சாதகமான தீர்வு எட்ட முடியும் என நம்பிக்கையை அவர் வெளியிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் அடைமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கின்ற நிலையில் வலிகாமம் வடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்கக் கோரி போராட்டங்களை மக்கள் தொடர்கின்றனர். இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: வடமாகாணத்தில் அடைமழை கொட்டி தீர்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் வலிகாமம் வடக்கு

0: பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் போராட்டம் தொடர்கிறது. கொட்டும் மலையிலும் காணி உரிமையாளர்கள் ராணுவ முகாம்களுக்கு முன்பதாக இன்றைய தினம் 4வது வெள்ளிக்கிழமையாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். பலிகாவும் வடக்கில் 4 கிராம சேவையாளர் பிரிவை சேர்ந்த மக்கள் இதுவரை சொந்த இடங்கள் மீளக்கூடிய அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை. ராணுவ நடத்தல் காரணமாக 1990 ஆண்டின் ஜூன் மாதம் அவர்கள் சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் அந்த பகுதிகள் உயர் பாதுகாப்பு வலயமாக இளைஞர் சங்கத்தினால் தொடர்ந்து பேணப்பட்டு வருகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையில் அப்பகுதியிலிருந்து பாதுகாப்பு திறப்பில் வெளியேறிய நிலையில் அவை தொடர்ந்து உயர் பாதுகாப்பு வலயமாகவே இளைஞர் சங்கங்களால் மாறி மாறி ஆட்சி பிடித்து இருக்கின்ற தரப்புகளால் பேணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமது 651 ஏக்கர் காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வருகின்ற போதிலும் அந்த காணிகள் விடுவிக்கப்படாதே காணப்படுகின்றது. இந்த நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஒவ்வொரு பிரதி வெள்ளிக்கிழமையிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் அறிவுறுத்தினர். அதன்படி இன்றைய தினமான வெள்ளிக்கிழமை 4வது வாரமாக தொடர் போராட்டத்தை ராணுவ முகாம்களுக்கு முன்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் முன்னெடுத்து வருகின்றனர்.
1: புள்ளி விவரத்துறை வெளியிடும் தரவுகள் அனைத்தும் யதார்த்தத்துக்கு புறம்பானவை என்றும், இவ்வாறான பொய்யான புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டு அரசாங்கம் கொள்கைகளை வகுக்க கூடாது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியுள்ளார். அம்பாந்தோட்டை மாவட்ட அதிகரண சங்க நாயகர் போகவல்ல சோமஸ்வர தேரரை இன்று சந்தித்து ஆசி பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டார். 2026 மார்ச் மாத உத்தியோகபூர்வ தரவுகளின்படி இந்த நாட்டில் ஒரு நபர் ஒரு மாதத்திற்கு வாழ்வதற்கு 16,990 போதுமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கொழும்புக்கு 18,000, ஹம்பகாவுக்கு 17,908 மற்றும் களுத்துறைக்கு ₹17,520 போதும் என கணக்கிடப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் ரூபா மதிப்பிழந்து வரும் வேளையில் இந்த சொற்ப தொகையை வைத்துக் கொண்டு ஒரு நபர் இவ்வாறு 30 நாட்களுக்கு உணவு மற்றும் இதர தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என அவர் கேள்வி எழுப்பினார். இத்தகைய தவறான தரவுகளை கொண்டே அரசாங்கம் வறுமை கோட்டை தீர்மானித்து சலுகைகளை வழங்கி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். நாட்டின் 30% முதல் 40% வரையிலான மக்கள் கடுமையான வறுமைக்குள் தள்ளப்பட்டுள்ளனர். பலருக்கு முறையான தங்குமிடமோ நிலையான வாழ்வாதாரமோ இல்லை. விவசாயிகள், கடற் தொழிலாளர்கள், தொழிலாளர்கள் மற்றும் கிராமப்புற நகர்ப்புற தோட்ட மக்கள் மட்டுமின்றி நடுத்தர மற்றும் உயர்தர நடுத்தர வர்த்தகத்தினர் கூட இந்த பொருளாதார அழுத்தத்தின் வலியை அனுபவித்து வருகின்றனர். எனவே வெறுப்பு அரசியலையும் பகைமையையும் கைவிட்டு நாட்டின் மக்களின் நலனை கருத்துக்கொண்டு அரசாங்கம் மனிதாபிமானத்துடன் விசேட வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். ஆண்டிறுதிக்குள் மாகாண சபை தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும் என இலங்கை விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிசாந்த அபசேனா தெரிவித்துள்ளார். இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது ஜால் செய்தியாளர் தயாபரன்.
0: இந்த ஆண்டின் இறுதிக்குள் மாகாண சபை தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும் என இலங்கையின் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிசாந்த அபசேன தெரிவித்திருக்கிறார். எனினும் ஆண்டின் எந்த காலப்பகுதிக்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்பது குறித்து உறுதியாக கூற முடியாது என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடைபெறும். அரசாங்கம் அதில் எந்தவித தாமதத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை. இந்த வருடத்திற்குள் மாகாண சபை தேர்தல் நடைபெறும். அது குறித்து அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. அதை நடத்தி முடிக்கும் நிலைப்பாட்டில் இலங்கை அரசாங்கம் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே 2013 ஆண்டு நடைபெற்ற வடமாகாண சபை தேர்தலில் மொத்தமுள்ள 38 இடங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 30 இடங்களை பெற்று அமோக வெற்றி பெற்றிருந்தது. அதன் மூலம் முதலாவது வடமாகாண சபைக்கான ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்பொழுது பெற்றிருந்தது. எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகள் புலவுண்டுள்ள நிலையில் மாகாண சபை தேர்தலை நடத்த இலங்கை அரசாங்கம் தற்போது அறிவிப்பு விடுத்திருக்கின்றமை கவலத்தை ஈர்த்திருக்கிறது.
1: நாட்டின் 13 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நாளை மாலை 4 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி பதுளை, கொழும்பு, காலி, ஹம்பக, களுத்துறை, கண்டி, கீகாலை, குர்ணாக்கல், மாத்தலை, மாத்தரை, மன்றாகலை, நுவரெலியா, ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக மலைச்சரிவுகளில் திடீர் வெடிப்புகள் ஏற்படுதல், நிலம் உள்வாங்குதல், மரங்கள் சாய்தல் அல்லது புதிய ஊற்றுகள் தோன்றுதல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அது குறித்து அவதானமாக இருக்குமாறு அதிகாரிகள் பொதுமக்களை கேட்டுள்ளனர். தமிழீழ விடுதலை இயக்கத்தில் மறைந்த முன்னாள் வவுனியா மாவட்ட பொறுப்பாளர் ராஜரத்னம் கிருஷ்டி குகராஜா அவர்களின் 27 ஆண்டு நினைவு அஞ்சலி நிகழ்வு வவுனியாவில் உணர்வு பூர்வமாக நடைபெற்றது. வவுனியா வைர புளியங்குளத்தில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்துக்கு முன்பாக குறித்த நிகழ்வானது இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் கலந்து கொண்டு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு மறைந்த முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் குகன் அவர்களின் உருவப்படத்திற்கு சுடரேற்றி மலர் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இதன்பொழுது மறைந்த குகனின் விடுதலை பங்களிப்பு மற்றும் மாவட்ட ரீதியிலான மக்கள் பணிகள் இதன்பொழுது நினைவு கூறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை.
2: இந்திய செய்திகள்.
1: தமிழக அரசு அலுவலகங்களில் அரசு துறை சார்ந்த கட்டிடங்கள் அனைத்திலும் முதல்வர் விஜயின் ஒளிப்படத்தை வைப்பது கட்டாயம் என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பில் தமிழர் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. முதல்வர் விஜயின் அங்கீகரிக்கப்பட்ட ஒளிப்படம் அனைத்து அரசு அலுவலகங்கள், தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள், தமிழக அரசின் தன்னாட்சி அமைப்புகள், ஏனைய அரசு கட்டிடங்களில் உரிய முறையில் காட்சிப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளது. அரசு அலுவலகங்களில் இவ்வாறான ஒளிப்படத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக முதல்வரின் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ ஒளிப்படத்தை தற்பொழுது செய்தித்துறையால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஒளிப்படம் அனைத்து துறைகளிலும் உள்ள உரிய முறையில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளது. அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், அலுவலக உதவியாளர்கள், அடிப்படை பணியாளர்கள், ஓய்வூதியதாரர்கள் அனைவருக்கும் விலைவாசியை கருத்தில் கொண்டு ஏற்கனவே வழங்கப்பட்ட அகவிலைப்படி 58% 60% உயர்த்தி வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ஜனவரி மாதம் முதல் முன் திகதியிட்டு அகவிலைப்படி வழங்கப்படும் என அறிவித்த தமிழக முதல்வருக்கு தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படையாளர்கள் சுமார் 2,44,000 பேர் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் மாநில மைய சங்கத்தின் அகில இந்திய தலைவர் கே கணேசன், மாநில தலைவர் எஸ் மதுரம் ஆகியோர் இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளனர். மேலும் தமிழக முதல்வர் தேர்தல் அறிவிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு அலுவலர்கள், ஆசிரியர்களுக்கு கிடைக்கச் செய்வதாகவும், தினக்கூலி பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள், வெற்றிடமாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படும் என தெரிவித்திருந்தார். அதன்படி முதல்வராக பொறுப்பேற்ற முதல் பல்வேறு நடைமுறைகளை கொண்டு வந்து அரசாணைகளை வெளியிட்டு வருகின்றார். அதேபோன்று அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், அலுவலக உதவியாளர்கள், அடிப்படை பணியாளர்கள் நிறைவேற்றப்படாமல் உள்ள கோரிக்கைகள் மீது செவிசாய்த்து நிறைவேற்றித் தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் எரிவாயு சிலிண்டருக்கும் உள்ள விற்பனை வரியை குறைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். வளைகுடா போர் காரணமாக ஏற்பட்ட கச்சா எண்ணெய் விலை உயர்வை காரணம் காட்டி மத்திய எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையையும் வணிக எரிவாயு சிலிண்டரின் விலையையும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளையும் உயர்த்தியுள்ளன. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படையும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை போக்கும் வகையில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மீதான விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்துகிறேன். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழக அரசு மாற்றம் வேண்டும் என்ற கொள்கையை அடிப்படையாக வைத்து செயல்படுகிறது என்று கூறுகிறது. எனவே பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் எரிவாயு சிலிண்டருக்கும் உள்ள விற்பனை வரியை குறைக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புள்ளி விவர திணைக்களம் வெளியிடும் தரவுகள் அனைத்தும் யதார்த்தத்துக்கு புறம்பானவை எனவும், இவ்வாறான பொய்யான புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டு அரசாங்கம் கொள்கைகளை வகுக்கக்கூடாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் தடை செய்யப்பட்டுள்ள அழிவுகரமான அடிமட்ட இழுவை படகு மீன்பிடி முறையை தமிழ்நாட்டிலும் தடை செய்யுமாறு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்க்கு கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கோரிக்கை விடுத்துள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என அரசு ஊழியர்கள் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசு அலுவலகங்களில் அரசு துறை சார்ந்த கட்டிடங்கள் அனைத்திலும் முதல்வர் விஜயின் ஒளிப்படத்தை வைப்பது கட்டாயம் என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. 10:00 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை நீங்கள் கேட்கலாம்.

0: 101.9 FM மலை விருதுடாக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது வெளிவிட அவரு தொடர் விரும்பத்தில் 15 பாக செலுத்ததாக இருக்கிறது. முதல் மூட்டப்பினை காணப்படுகிறது. காற்று தற்பொழுது தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 9 பாக செலுத்ததாக குறைபடியும் வாரம் தெளிவாக காணப்படும். நாளை பகல் பொழுது சனிக்கிழமை 23 பாக செலுத்ததாக இருக்கும். சூரியொளியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். மதிய பொழுதிலே சில இடங்களில் இடி முழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுதும் மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுது 13 பாக செலுத்ததாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 23 பாக செலுத்ததாக இருக்கும். சூரியொளி நிறைந்திருக்கும். இடையிலே ஆங்காங்கே முகில் கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 14 பாக செலுத்ததாக இருக்கும். திங்கட்கிழமை 28 பாக செலுத்த சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். செவ்வாய் புதன்கிழமைகளில் சூரியொளியுடன் மகிழ் கூட்டம் நிறைந்து காணப்படும். 28 பாக செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 22 பாக செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மிலே இப்பொழுது, அதாவது நீங்கள் வீடுகள் வாங்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அதற்குரிய வாய்ப்பு ஒன்றை தருகின்றார் லக்ஷன் கந்தசாமி. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்குமே கிட்டத்தட்ட 130,000 டாலர் வரை HST ரிபேட் என்னை அரசாங்கம் வழங்குகிறது. எனவே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் வீடுகள் வாங்குவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பிக்கரிங்கிலே புத்தம் புதிய ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் ஒன்றிலே 699,000 டாலருக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட 700,000 டாலர் குறைவாக இருக்கிறது. சொந்தமாக்கும் வாய்ப்பை வழங்குகிறார் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். சிங்கிள் கராஜ் மற்றும் டபுள் கராஜோடு டவுன் ஹவுஸ் க்ளோசிங் 2027 ஃப்ரீ அசைன்மெண்ட் இருக்கிறது. லிமிடெட் எண்ணிக்கையிலான டவுன் ஹவுஸை உள்ளதால் நீங்கள் முந்திக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றார். அத்துடன் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் கூட 800,000 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் நீங்கள் 983,000 நீங்கள் பெறலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. விபரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அந்த தகவலையும் தருகின்றோம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மிலே 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 நேர்காணல் நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். நேர்காணத்திலே யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சியின் வரலாறு என்றொரு நூல் வெளியீட்டு விழா வருகின்ற, அதாவது 24ஆம் தேதி நடைபெற இருக்கிறது சிவிக் சென்ட்ரல் ஸ்காபுரூவிலே. அது பற்றி மயூரநாதனோடு நாங்கள் தொடர்பு கொண்டு இலங்கையில் இருக்கின்றார், பேசப்போகின்றோம். இது 1621 தொடக்கம் 1948 வரை இந்த மரபு, தமிழ் மரபு, அது பற்றியெல்லாம் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு தமிழர்களும் படிக்க வேண்டிய புத்தகம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அதை பற்றி நாங்கள் 10:30 பேச போகிறோம். 11 மணிக்கு சொல்லாடல் போட்டி நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். நேர்களை இப்பொழுது சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த குமுதினி படகு படுகொலை, இது எந்த ஆண்டு நடந்தது என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. 1988, 1985, 1984. இது நெடுந்தீவு மாவழித்துறையில் 64 பயணிகளுடன் புறப்பட்ட குமுதினி என்ற படகு இலங்கை கடற்படையால் வழிமறிக்கப்பட்டு குழந்தைகள் பெண்கள் உட்பட 38 பேர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட ஆண்டு இன்றைய நாள்தான். அது எந்த ஆண்டு என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. 1988, 1985, 1984. இந்த கேள்விகள் மூலம் அந்த நாட்களை நாங்கள் நினைவு கூற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். எனவே அது எந்த ஆண்டாக இருக்கும்? 416-593-0055.
1: கார் லோனும் கிடைக்குதுல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்ற ஒரே பிசி போல
2: ஆண்டியோட்டோக்கு போனான். ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும் இலவசம்.
4: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. 416-475-4661.
6: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்தி $2 for $10 நைட்டி $3 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வீத கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல்.
7: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு நேரம் 9:50
0: நிமிடம் சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், வணக்கம், இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம்,
0: கோதா சொல்லுங்கள். இந்த ஆண்டு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
8: 1985 நினைக்கிறேன்.
0: 85
8: அனுராதபுரம் தாக்குதலுக்கு பிறகு நடைபெற்றது.
0: 85 என்று சொல்லிருக்கிறீர்கள், பார்ப்போம் அது சரியாக இருக்குமா என்று. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட போய் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
9: வணக்கம்,
0: வெண்பா சொல்லுங்கள். இந்த ஆண்டு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
9: 85
0: 85 இன்றைய நாள் தான் இந்த சம்பவம் நடைபெற்றது. ஆமாம், அதுதான் கேட்டிருந்தோம். நன்றி பென்பா. பென்பாவை தொடர்ந்து அடுத்த நேயர் வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள்.
10: வணக்கம், பேசுகிறேன்.
0: பஞ்சாச்சரம் சொல்லுங்கள்.
10: 1985
0: தானா? சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள்.
11: வணக்கம், இது அருண் கணேசன். 85
0: 85 என்று சொல்லிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். அந்த நாட்களை நாங்கள் மறக்க கூடாது. என்ன May 15? சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
12: வணக்கம், செந்திலாடா எஸ் டி குமார்.
0: குமார் சொல்லுங்கள்.
12: 1985
0: பல நேர்கள் அழைப்பில் இருக்கிறார்கள், ஆனால் 85 தான் என்பது சரியான விடை. அதாவது குமுதினி படகு படுகொலை 1985 நெடுந்தீவு மாவழித்துறையிலிருந்து 64 பயனருடன் புறப்பட்ட குமுதினி என்ற படகு இலங்கை கடற்படையினால் வழிமறிக்கப்பட்டு குழந்தைகள் பெண்கள் உட்பட 36 பேர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட நாள் இன்றைய நாள். அது 85 நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது.
13: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வெக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 9053029494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
0: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதது என்று தெரிவிக்கின்றார்கள். நம்பிக்கையின் அளவு அதை விட உயர்கிறது என்று சொல்லுகிறார்கள். May 2 முதல் இப்பொழுது கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டிருந்தது. தமிழர் மத்தியிலே முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தங்கை நக வியாபாரிகளை உங்கள் தங்கை நக வியாபாரத்துக்கு தேவையான சில்வர், கோல்ட் கோயின் மற்றும் பார் அனைத்தையுமே வாங்கவும் விற்கவும் ஒரு வாய்ப்பு எலெக்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். அதுடன் இவர்களின் சேவையான உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக மாற்றவும் எலெக்கோ கோல்ட் ட்ரேடர்ஸை நீங்கள் நாடலாம். எலெக்கோ ஆப்பினை டவுன்லோட் செய்து சிறந்த விலையில் சிறப்பு ஆஃபர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மாக்கமன் சீல் சந்திப்பு அருகிலே எலெக்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் இருக்கிறது. அழையுங்கள் 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம் கோல்டோடு தொடங்குகிறது. 416-293-6262 என்பது தொலைபேசி இலக்கம்.
14: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
15: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீடுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 6474599757 6474599757.
16: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
17: Milmoda Idevel.
0: பத்து மணிக்கு கனடிய உலகம் மற்றும் விளையாட்டுத் துறை செய்திகளை கேட்கலாம். சத்தம் சத்தம் திரைப்படத்தில் பாடல் ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா.
18: நானும்
0: என்ன சிரிப்பு ஆ?

0: நேரம் 19:30 நேர்காணல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 11 மணிக்கு சொல்லாடல் போட்டி நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம்.
1: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: நேரம் இரவு 10 மணி. சிஎம்ஆர் தமிழகம். கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்லாதன். செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். நெருங்கிய துணைவரால் துணைவிக்கு மேற்கொள்ளும் வன்முறை இழப்பீடு கோருவதற்கான சட்ட அடிப்படையாக நீதிமன்றம் அங்கீகரித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சில்வாக் நகரில் உள்ள ஒரு தொடக்கப் பள்ளியிலிருந்து 7 வயது சிறுமி ஒருவரை கடத்த முயன்றதாக கூறிய நபர் ஒருவர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் இழிப்பறி நிலையை எட்டியுள்ளதாக ஈரானியின் வெளிவிகார அமைச்சர் அப்பாஸ் அரக்கி தெரிவித்துள்ளார். கொங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு மாகாணத்தில் இத்தூரில் எபோலோ வைரஸ் பரவல் ஏற்பட்டுள்ளதாக ஆபிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது.
1: கனேடிய செய்திகள்.
0: கனடாவின் உச்சநீதிமன்றம் சிவில் இழப்பீடுகளை பெறுவதற்கான ஒரு தனித்துவமான சட்ட அடிப்படையாக நெருங்கிய துணைவர் வன்முறையை அங்கீகரித்துள்ளது. 16 வருட திருமண வாழ்வில் பல ஆண்டுகளாக தன் கணவரால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்ட ஒரு பெண்ணின் வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்றைய தீர்ப்பு வந்துள்ளது. நெருங்கிய துணைவர் வன்முறை என்பது சட்டத்தின் முழு கவனத்துக்கு தகுதியான ஒரு கொடிய சமூக குறைபாடு என்று நீதிமன்றம் கூறுகிறது. தாக்குதல், உடல் ரீதியான வன்முறை மற்றும் வேண்டுமென்றே மன உளைச்சலை ஏற்படுத்துதல் போன்ற தற்போதுள்ள சிவில் குற்றங்கள் நெருங்கிய துணைவர் வன்முறையால் கண்ணியம், தன்னாட்சி மற்றும் சமத்துவத்துக்கு ஏற்படும் குறிப்பிட்ட அநீதியை சரிசெய்ய தவறுகின்றன என்று அது கூறுகிறது. இந்த வகையான வன்முறையானது உடல் ரீதியானது அல்லது உளவியல் ரீதியான துன்புறுத்தலுடன் மட்டும் நின்றுவிடவில்லை. மாறாக ஒரு நெருங்கிய துணைவர் மற்றவரை கட்டாயப்படுத்தி கட்டுப்படுத்தி அவர்களின் தன்னாட்சியை பறிக்கும் அனைத்து வகையான துன்புறுத்தும் நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியது என்று நீதிமன்றம் கூறுகிறது. இது கொடூரமான உடல் மற்றும் உளவியல் ரீதியான வன்முறை செயல்களையும் அத்துடன் தனிமைப்படுத்துதல், கையாளுதல், அவமானப்படுத்துதல், கண்காணித்தல், பொருளாதார ரீதியான துர்ப்புஸ்நியோகம், பாலியல் ரீதியான கட்டாயப்படுத்தல் மற்றும் அச்சுறுத்தல் போன்ற தந்திரங்களையும் உள்ளடக்கி இருக்கலாம் என்று நீதிமன்றம் தெரிவிக்கின்றது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சில்வாக் நகரில் உள்ள ஒரு தொடக்கப் பள்ளியிலிருந்து 7 வயது சிறுமி ஒருவரை கடத்த முயன்றதாக கூறிய நபர் ஒருவர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. புதன்கிழமை காலை சில்வாக் மத்திய தொடக்கப் பள்ளியில் பள்ளி வளாகத்திலே நடைபெற்ற இந்த கடத்தல் முயற்சிக்கு சாட்சிகளாக இருந்தவர்களை தேடி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ஊதானர முயல் போன்ற முகமூடியை அணிந்திருந்த ஒருவரை பார்த்தவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்கள் முன்வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். காலை 9 மணிக்கு பிறகு ஒரு நபர் அந்த சிறுமியை பாடசாலையிலிருந்து வெளியேற்ற முயன்றதாகவும் அப்பொழுது ஒரு நபர் தலையிட்டு சிறுமியை பாடசாலைக்குள் பத்திரமாக திருப்பி கொண்டு வந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சிறுமிக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை என்றும் சம்பவ இடத்துக்கு அருகில் கண்டறியப்பட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்றும் காவல்துறை கூறியுள்ளது. அந்த நபருக்கும் சிறுமிக்கும் இடையே எந்தவித முன் அறிமுகமும் இல்லை என்றும் இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. சில்வாக் காவல்துறையின் பொறுப்பு அதிகாரி இந்த சம்பவத்தை காவல்துறை மிகவும் தீவிரமாக அணுகி வருவதாகவும் தெரிவித்துள்ளது. ஹொண்டா நிறுவனம் ஒன்டாரியோவில் $15 பில்லியன் பதுமையான மின்சார வாகன தொழிற்சாலை அமைக்கும் திட்டங்களை நிறுத்தி வைப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. முன்னர் ஒத்திவைக்கப்பட்ட இந்த முதலீட்டு திட்டம் தற்பொழுது காலவரையின்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பதை ஹொண்டா கனடா நிறுவனம் மே 14 அன்று உறுதிப்படுத்தியது. ஒன்டாரியோவில் அலிஸ்டனில் உள்ள தனது தொழிற்சாலையில் ஹொண்டா சிவிக் மற்றும் சிஆர்பி மாடல்களுக்கான வலுவான தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் செயற்பாடுகளை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ஆனால் தற்போதைய வேலைவாய்ப்பு அல்லது உற்பத்தி அளவுகளில் எந்த பாதிப்பும் ஏற்படாதென்றும் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஹொண்டா நிறுவனம் ஒரு ஏமாற்றமளிக்கும் முடிவை எடுத்துள்ளது. இதனால் அந்த தேர்வு தற்போதைய வேலைகளை அல்ல கூடுதல் வேலைகளையே பாதித்துள்ளது என்று பிரதமர் மாக்கானி மே 14 என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலகச் செய்திகள்.
0: ஜப்பானின் வடகிழக்கு பகுதியான டொஹோக் பிராந்தியத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் 6.3 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளதாக ஜப்பானிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஆழிப்பேரலை அச்சுறுத்தல் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் இழுபறி நிலையை எட்டியுள்ளதாக ஈரானின் வெளிவிகார அமைச்சர் அப்பாஸ் அரக்கி தெரிவித்துள்ளார். ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பை கையாள்வது தொடர்பான விவகாரத்திலேயே இந்த பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் உண்மையான நோக்கங்கள் குறித்து ஈரான் கொண்டுள்ள அவநம்பிக்கையே இந்த பேச்சுவார்த்தைகள் எழுந்துள்ள முக்கிய பிரச்சினை என்று ஈரான் வெளிவிகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹாங்காங் ஜனநாயக குடியரசின் கிழக்கு மாகாணமான இத்தூரில் எபோலோ வைரஸ் பரவல் ஏற்பட்டுள்ளதாக ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. எபோலோ வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 246 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 65 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. குறிப்பாக இத்தூரி மாகாணத்தில் உள்ள மொங்வாலு மற்றும் ரம்பாரா ஆகிய பகுதிகளில் அதிகளவான பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. தலைநகர் கென்சாவில் உள்ள தேசிய உயிரியல் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் மேற்கொள்ளப்பட்ட முதல்கட்ட ஆய்வில் பரிசோதிக்கப்பட்ட 20 மாதிரிகளில் 13 மாதிரிகளில் வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை மாகாண தலைநகரான புனியாவில் சந்தேகத்துக்கிடமான நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் ஆய்வக முடிவுகளுக்காக அதிகாரிகள் காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவது மற்றும் எல்லையோர கண்காணிப்பு குறித்து ஆராய ஹொங்கோ, உகண்டா மற்றும் தென்சூடான் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் சர்வதேச பங்காளர்களை உள்ளடக்கி அவசர கூட்டம் ஒன்றிற்கு அமெரிக்க CDC அழைப்பு விடுத்துள்ளது. கடந்த 50 ஆண்டுகளில் அமெரிக்க நாடுகளில் எபோலா வைரஸினால் சுமார் 50,000 பேர் உயிரிழந்தனர். கொங்கோவில் 2018 முதல் 2020 வரையிலான காலப்பகுதியில் ஏற்பட்ட மிக மோசமான பரவலின் பொழுது சுமார் 2,300 பேர் உயிரிழந்ததாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: டாக்கா மீர்பூர் ஷேரே பங்களா விளையாட்டரங்கில் பங்களாதேசுக்கு எதிராக நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் போட்டியின் பொழுது மந்தகதியில் ஓவர்களை வீசிய குற்றத்துக்காக ICC டெஸ்ட் சாம்பியனில் 8 புள்ளிகளை பாகிஸ்தான் அபராதமாக இழந்துள்ளது. அத்துடன் பாகிஸ்தானுக்கு போட்டி கட்டணத்தில் 40 வீதம் அபராதம் விதிக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக கடந்த வருடம் அக்டோபர் மாதம் நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வெற்றியெட்டிய பாகிஸ்தானுக்கு 12 ICC டெஸ்ட் சாம்பியன் புள்ளிகள் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இம்மாதம் 8 தேதியிலிருந்து 12 தேதி வரை நடைபெற்ற பங்களாதேஷுடனான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் பொழுது நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்குள் நிர்ணயிக்கப்பட்ட ஓவர்களை நிறைவு செய்ய தவறியமைக்காக 8 புள்ளிகள் கழிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது பாகிஸ்தானுக்கு 3 போட்டிகளில் 4 புள்ளிகளே மிஞ்சியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெருங்கிய துணைவரால் துணைவிக்கு மேற்கொள்ளும் வன்முறையை இழப்பீடு கோருவதற்கான சட்ட அடிப்படையாக நீதிமன்றம் அங்கீகரித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சிலிவாக் நகரில் உள்ள ஒரு தொடக்க பள்ளியிலிருந்து 7 வயது சிறுமி ஒருவரை கடத்த முயன்றதாக கூறிய நபர் ஒருவர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை இழுபறி நிலையை எட்டியுள்ளதாக ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்கி தெரிவித்துள்ளார். ஹாங்காங் ஜனநாயக குடியரசின் கிழக்கு மாகாணமான இத்தூரில் எபோலா வைரஸ் பரவல் ஏற்பட்டுள்ளதாக ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இத்துடன் CMR தமிழ் FM இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை அதிகாலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: தொண்ட பெரும்பாக்கத்தில் 15 மைல் செல்வதாக இருக்கிறது. முகில்வட்டம் இணைந்து காணப்படுகிறது. காற்று தென்மேற்கு நோக்கி மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 9 மைல் செல்வதாக குறைவடையும். நாளை சனிக்கிழமை பகல் பொழுது 23 மைல் செல்வதாக இருக்கும். சூரியனுடன் முகில்வட்டம் இணைந்து காணப்படும். மதிய பொழுதிலே சில இடங்களில் இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 40% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுது 13 மைல் செல்வதாக குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை 23 மைல் செல்வதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். இடையிடையே அங்காங்கே முகில்கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 14 மைல் செல்சியஸாக குறைவடைந்து திங்கட்கிழமை 28 மைல் செல்சியஸாக இருக்கும். சூரியொளி நிறைந்த நாளாக திங்கட்கிழமை பொழுது இருக்கும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேரம் 10:11 தொடர்வது.
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
2: கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றத்தின் வருடாந்த தமிழ் திறன் போட்டிகள் மே மாதம் 17 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல், இலக்கம் 150 போரோ டிரைவில் அமைந்துள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 6-4-7-2-2-4-8-8-7-1.
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

நேரம் 10:12 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:30 நேர்காணல் நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியிலே இலங்கையிலிருந்து மயூரநாதன் கலந்து கொள்கின்றார். யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சி வரலாறு பற்றி பேசப்போகிறோம். அவர் ஒரு நூல் வெளியிட இருக்கின்றார். எனவே அந்த நூல் பற்றிய சிறப்புகளை பற்றி 10:30 நீங்கள் கேட்கலாம். 11:00 சொல்லாடல் போட்டி நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். கனடிய தமிழர் சமூகம் மற்றும் கனடிய தமிழர் மாணவர் சமூகம் விடுக்கின்ற அறிவித்தல், 2009 தமிழர் தாயகத்தின் முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆண் பெண் குழந்தைகள் என பாகுபாடின்றி கொல்லப்பட்டு 17 முடிவடைந்திருக்கின்றன. அக்காலகட்டத்தில் பலியான அப்பாவி பொதுமக்களுக்கான நினைவாகவும் இன அழிப்புக்கான நீதி வேண்டியும் உலகெங்கும் இருக்கும் தமிழ் மக்கள் தவம் இருக்கும் ஒரு நாளாக மே 18 அடையாளப்படுத்தப்பட்டு வருகிறது. இம்முறை இந்த நிகழ்வு 2 நடைபெற இருக்கின்றன. முதல் நிகழ்வு வருகின்ற திங்கட்கிழமை 18 காலை 11:00 முதல் பிற்பகல் 1:00 வரை இலக்கம் 90-50 பிரிமலையா ரோட் சிங்குசி பார்க் அமைந்திருக்கின்ற தமிழ் இன அழிப்பு நினைவு தூவிக்கு முன்பாகவும், 2 மாலை 6:00 ஸ்காபரோ டவுன் சென்டருக்கு அருகிலுள்ள அல்பர்ட் கம்பல் சதுக்கத்திலும் நடைபெற உள்ளது. அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு கனடிய தமிழர் சமூகம் கனடிய தமிழர் மாணவர் சமூகம் அழைக்கின்றது. தொடர்புகளுக்கு 4374193 அல்லது 6479142178 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். நேரம் 10:14 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்லே 10:30 ஏற்கனவே குறிப்பிடுத்துவது நேர்காணல் நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது வீடு வாங்குவவர்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்குமே 130,000 வரையிலே இந்த HST ரிபேட்டை அரசாங்கம் வழங்குகிறது. இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பிக்கரங்கிலே புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் ஒன்றினை நீங்கள் 699,000 வாங்கலாம். சொந்தமாக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு தருகின்றார் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044 சிங்கிள் கராஜ் மற்றும் டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ்கள் விற்பனைக்கு இருக்கின்றன. க்ளோசிங் 2020 அடுத்த வருடம். இதை விட ஃப்ரீ அசைன்மெண்ட் இருக்கிறது. லிமிடெட் எண்ணிக்கையிலான டவுன் ஹவுஸ்களே உள்ளதால் முந்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அதுடன் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் 800,000 தொடங்குவதாகவும், டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் 983,000 தொடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே விவரங்களுக்கு அலையுங்கள். லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இந்த வாரம் நாங்கள் பாடும் சிந்து முள்ளிவாய்க்கால் வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. திங்கட்கிழமை இந்த 2 நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. ஒன்று பிராம்டன்லே, ஒன்று ஸ்காபரூலே நடைபெறுகிறது. எனவே அவற்றை நினைவில் கொள்ளுங்கள். விடுமுறை நாள் திங்கட்கிழமை என்பதனால் அனைத்து மக்களுமே முடிந்தவரை கலந்து கொண்டு இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது AI-இல் உருவாக்கப்பட்ட பாடல் ஒன்றை கேட்போம். முள்ளிவாய்க்கால் நினைவாகவே இந்த பாடலும் ஒலிக்கிறது.

0: முள்ளிவாய்க்கால் நினைவாக ஈயில் உருவான பாடல் அந்த பாடல்.
1: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: அவசர உலகில் வேகம் விவேகம் சுவாரஸ்யம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வெண் 101.3.
0: நேரம் 10:23. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏசியன்ஸ் வழங்குகின்ற மெகா சேல். ஏசியன்ஸ் இப்பொழுது திருத்தி அமைக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை உங்களுக்கு தருகின்றார்கள். அந்த ஸ்டோர் ஒயிட் 80% தள்ளுபடி என்று சொல்லியிருக்கிறார்கள். அனைத்துமே அதிரடி தள்ளுபடி விலையிலேயே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அழகான காஞ்சிபுரம் சேல்கள் இருக்கின்றன, மைசூர் சில்க் சாரிகள் இருக்கின்றன, பனாரஸ் சோப் சில்க் சாரிகள் இருக்கின்றன, ஃபேன்சி சாரிகள் அனைத்துமே 40% தொடக்கம், 70% சிறப்பு விலையிலேயே உங்களுக்கு கிடைக்கின்றன. எனவே இந்த சனி ஞாயிறு தினங்களிலே இந்த மலிவு விற்பனை நீங்களும் கலந்து கொள்ளலாம். மேலும் ஹாஃப் சாரி செலெக்ஷன் இருக்கிறது, ஏராளமான தேர்வுகள், பிரைடில் லெஹங்கா இருக்கிறது, சல்வார் செட் இருக்கிறது, அனைத்துமே 50% தொடக்கம், 80% அசத்தலான தள்ளுபடி விலையில் உங்களுக்கு வழங்குகிறார்கள். பிளவுசஸ் வெறும் $5 to $15 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதோடு என்ன வேர் அனைத்துமே மிக மிக குறைந்த விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண் மற்றும் குழந்தைகளுக்கான சர்வாணி வெஸ்ட் கிட்ஸ் வேர் கூட சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்களுக்காக விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏசியன்ஸ் நிறுவனம். இது மாக்கமன் லோரன்ஸ் சந்திப்புக்கு அருகிலே அமைந்திருக்கிறது. இலக்கு 36/1 லோரன்ஸ் அவென்யூ ஜூனியக்கம் 23 இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். எனவே அதாவது திருத்தி அமைக்கப்பட்டு மீண்டும் அங்கே விற்பனையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏசியன்ஸ். பட் த ஒன் ஸ்டாப் ஸ்டாப்பிங் சென்டர் ஃபார் த என்டையர் ஃபேமிலி 416-438-6568. இது இலக்கு 36/1 லோரன்ஸ் அவென்யூ மாக்கம் லோரன்ஸ் சந்திப்புக்கு அருகிலே அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே மறந்துவிடாதீர்கள், இந்த மலு விற்பனையை நீங்களும் கலந்து கொள்ளலாம். நேரம் 10:25.
4: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 carat 1 gram நகைக்கு 100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5% இருந்து.
5: துபாய் சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
4: 416-834-2266.
5: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
8: Everything okay? No problem, Dijinam.
9: Bar kalamu closing da. Tadikkira nadi.
10: The customer you're trying to reach is not available.
11: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maachavum. Call Pradhi Selvam. 416-268-0155.
12: 416-268-0155. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிபிகேட், ஸ்மார்ட் சர்வ் லைசன்ஸ், PTC லைசன்ஸ் மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான பேரோல், அக்கவுண்டிங் சர்வீசஸ், அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப், PR, சிட்டிசன்ஷிப், ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775.
13: 647-522-1775.
14: இது வெளிமூடா இரவு. இரவு
0: சரி, 10:27. எலைகோ, பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாது, நம்பிக்கையின் அளவு அதைவிட உயர்கிறது. 2 முதல் தமிழர் மத்தியில் முதல் முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்திலே ஒரு புதிய தரம் உருவாகியிருக்கிறது. தங்க நகை வியாபாரிகளை உங்கள் தங்க நகை வியாபாரத்துக்கு தேவையான சில்வர், கோல்ட் காயின், பார்ஸ் அனைத்தையுமே வாங்கவும் விற்கவும் ஒரு அரிய வாய்ப்பு எலைகோ கோல்ட் ஸ்ட்ரேடிஸ். அத்துடன் இவர்களின் தனித்துவமான சேவை உங்கள் நகையின் தூய்மையினை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸை நீங்கள் நாடலாம். எலைகோ ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்து சிறந்த விலையில் சிறந்த ஆஃபர்களை பெற்றுக்கொள்ளலாம். வாக்கமன் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகிலே எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் அலையுங்கள். 416-293-6262 உங்கள் நம்பிக்கை புதிய தங்க அத்தியாயம் எலைகோ. மறந்துவிடாதீர்கள், எலைகோ ஆப்பை டவுன்லோட் செய்து அதிக லாபத்தையும் சலுகைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நேரம் 10:28 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
15: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
16: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா கால்.

0: ரூபாய் வீதம். நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

0: எப்பொழுது முதல் நேயர்கள் நேர்காணல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். நேர்காணல் நிகழ்ச்சியில் என்று யாழ்ப்பாணத்திலிருந்து மயூரநாதன் கலந்து கொள்கின்றார். யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சியின் வரலாறு, பொதுவாகவே இந்த வரலாறு பற்றி பேசும் பொழுது அண்மை காலங்களில் நடந்த வரலாற்றை பற்றி தான் நாங்கள் எல்லாம் பேசிக்கொள்வோம். ஆனால் இவர் ஒரு நூலை எழுதியிருக்கின்றார், யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சி வரலாறு 1621 முதல் 1948 வரை அந்த காலப்பகுதியில் எழுதப்பட்டது. எனவே நீண்ட காலமாக இந்த மரபு முறையிலே இந்த தமிழ் எப்படி இருந்தது, தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது பற்றி பல சிக்கல்கள் பல சந்தேகங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பூர்த்தி செய்யும் வகையிலே இவர் மயூரநாதன் அவர்கள் ஒரு ஆராய்ச்சி மூலமாக நீண்ட காலம் எடுத்து இந்த நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூல் டொரண்டோவிலே, அதாவது ஏற்கனவே யாழ்ப்பாணத்திலே வெளியிடப்பட்டு அதாவது அச்சடித்து அத்தனை பிரதிகளும் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது கனடாவில் அந்த நூல் வெளியிட்டு விழா வருகின்ற 24 தேதி வெளியிடப்பட இருக்கிறது. எனவே அது பற்றிய விவரங்களைத்தான் இப்பொழுது பேசப்போகிறோம். வணக்கம் திரு மயூரநாதன் அவர்களே.
1: வணக்கம்.
0: சரி, எப்படி இருக்கிற
1: உங்களுக்கும் உங்களுடைய சிஎம்ஆர் ரேடியோவினுடைய நேயர்களுக்கும் எனது வணக்கம்.
0: நலமாக இருக்கிறீர்கள் தானே?
1: ஓம், நாம் நலமாக இருக்கு.
0: சரி, நீங்களே ஒரு செவியிலே குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த நாச்சார வீட்டிலிருந்து தான் உங்களுடைய இந்த ஆராய்ச்சி தொடங்கி இருக்கிறது என்று சொல்லி. எனவே இதை முதல்லே அந்த நேர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக, எதற்காக இந்த மரபு சம்பந்தமான இந்த தமிழர்களின் வளர்ச்சி இதை பற்றி ஆராய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றியது?
1: உண்மையில் வந்து நான் பிறந்து வளர்ந்தது வண்ணார்பண்ணையில். வண்ணார்பண்ணையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பழங்காலத்து வீடுகள் எல்லாம், அந்த காலத்தில் நிறைய பழங்காலத்து வீடுகள் இருந்தது அந்த ஏரியாவில். நிறைய நாற்சார் வீடுகள், எட்டுச்சார் வீடுகள் என்று சொல்லி மிகவும் மரபு வழி வந்த வீடுகள் தான் அந்த அந்த ஏரியாவில் கூட. மற்றபடியே எனக்கு இந்த வீடுகளோடு சரியான பழக்கம். ஸோ நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற காலத்தில் என்னுடைய இறுதி ஆண்டுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய கட்டுரையை கூட, அதாவது கட்டிடக்கலை வரலாறு பாடத்துக்காக

0: இறுதி ஆண்டுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய இது கூட நாச்சார் வீடுகளை பற்றின ஒரு கட்டுரையை தான் நான் எழுதி கொடுத்தேன். ஸோ அது அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீண்ட காலமாகவே இந்த மரபுகள் எங்களுடைய பழைய கட்டிடக்கலை போன்ற விடயங்களில் ஆர்வம் இருந்தபடியால் நான் இந்த இந்த விஷயத்தை
1: தொடங்கினேன். தொடங்கியிருக்கீர்கள். அதாவது அதாவது இலங்கை இலங்கை என்ற ஒரு நாடாக இருந்த பொழுது ஒரு நாடாக இருந்த பொழுது தான் இந்த வணிகத்திற்காக வெளிநாட்டவர்கள் வந்தார்கள். போர்த்துகீசியர்கள், ஹொல்லாந்தர்கள், ஆங்கிலேயர்கள் வந்த காலத்திலிருந்து இந்த மரபை பற்றி நீங்கள் எப்படி அதை முயற்சி செய்து அதை கண்டறிந்தீர்கள், எங்கேயெல்லாம் தகவல்களை பெற்றீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா?
0: உண்மையில் வந்து இந்த வரலாற்றை நான் எழுதினேன். இதில் இந்த வரலாறு நான் பல மூலங்களில் இருந்து எடுத்துக்கொண்டேன். உதாரணமாக போர்த்துகேயர் காலத்தில் எழுதப்பட்ட, அதாவது போர்த்துகேயரால் எழுதப்பட்ட நூல்கள். அதே தவிர அந்த காலத்தில் போர்த்துகேயர் ஒல்லாந்தர் காலங்களில் வெளியிடப்பட்ட நிலப்படங்கள் போன்ற பல விஷயங்களை ஆராய்ந்து தான் நான் இந்த இந்த நூலை எழுதினேன். அதே நேரத்தில் பிறகு நான் உண்மையில இதை தொடங்கின காலத்தில் நான் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். பிறகு நான் ஓய்வு பெற்றுக்கொண்டு யாழ்ப்பாணம் வந்த பிறகு யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூல் நிலையம், யாழ்ப்பாண நூல் நிலையம் போன்ற பல இடங்களில் வந்து பிரித்தானியர் காலத்து அறிக்கைகள் போன்ற பல விஷயங்களையும் நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவை எல்லாவற்றையும் ஆராய்ந்துதான் நான் இந்த நூலை எழுதியிருக்கிறேன்.
1: இந்த நூல்கள், அதாவது பல நூல்களை நீங்கள் படித்து அந்த நூல்களிலிருந்து ஆதாரங்களை பெற்றிருக்கிறீர்கள். எனவே இந்த நூல்களுக்கிடையே சில முரண்பாடுகள் இருந்திருக்குமா?
0: நிச்சயமாக முரண்பாடுகள் இருக்கும். உதாரணமாக இப்ப இது நான் இப்ப சொன்ன மூலங்கள் வந்து மிகவும் பழையவை. அவை வந்து முதலாவது மூலங்களா எடுத்துக்கொள்ளலாம். அதாவது அதுகளை வைத்துக்கொண்டு மற்றவர்கள் எழுதினதை விட நேரடியாக இப்ப அறிக்கைகள் போன்ற விஷயங்கள் இல்லாட்டால் நேர சில நிகழ்வுகளை பார்த்தவர்கள் எழுதின விஷயங்கள் எல்லாம் வந்து அது ஒரு முதல் நிலை தகவல்களாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சோ அதுகள்ல வந்து முரண்பாடுகள் குறைவாக இருந்தாலும் பிற்காலங்களில் எழுதினவர்களினுடைய நூல்களை இல்லாட்ட அவர்கள் தரும் தகவல்களை பார்க்கும்பொழுது நிறைய முரண்பாடுகள் இருக்கும். ஆனாலும் நாங்கள் அவற்றை வெவ்வேறு விதமாக ஆராய்ந்து அதில் எது சரியா இருக்கக்கூடும் என்று எழுதலாம். அல்லது ரெண்டையும் குறிப்பிட்டு இப்படியும் இப்படியான கருத்துக்கள் இருக்கின்றும் எழுதலாம். ஸோ அந்த முறையைத்தான் நான் கையாண்டிருக்கிறேன்.
1: இந்த தமிழர்களுடைய மரபை பற்றி நாங்கள் பார்க்கும்பொழுது அங்கே சிங்கள மக்களும் வாழ்ந்திருக்கின்றார்கள். எந்த காலப்பகுதியிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் அல்லது அவர்களுடைய மரபு, அதை பற்றி ஏதாவது சிக்கல்கள் உங்களுக்கு வந்திருக்கிறதா அல்லது அது பற்றிய முரண்பாடுகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கிறதா இந்த புத்தகத்தை எழுதும் பொழுது?
0: அந்த அந்த விஷயத்தை நான் இங்கே கையாளவில்லை. நீங்கள் சொல்றது உண்மைதான். அதாவது வந்து ஒரு காலத்துல யாழ்ப்பாணத்தில் சிங்களவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு யாழ்ப்பாண வைபவ மாலையிலேயே சான்றுகள் இருக்கின்றன.
1: ஆமா.
0: ஆனால் அந்த அந்த விடயம் வந்து என்னுடைய இந்த நூலை எழுதின நோக்கத்துக்கு தொடர்பில்லாத விஷயமாக இருந்தபடியால் நான் அதை பற்றி நீண்ட ஆராய்ச்சி ஆழமாக செய்யவில்லை.
1: சரி, இந்த நூல் எழுதும் பொழுது இந்தியாவிலே தமிழ்நாடு தொடர்பான ஏதாவது விடயங்களும் இந்த நூலிலே நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்களா?
0: இல்ல, தமிழ்நாடு தொடர்பான விடயங்கள் என்று சொன்னால் அதாவது எங்களுடைய சில தகவல்கள் வந்து தமிழ்நாட்டில இருந்து இருக்கு. இப்ப தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் போன்ற விஷயங்கள், மற்றது குடியேற்றங்கள், தமிழ்நாட்டில இருந்து இங்க இந்த குடியேற்றங்கள் பற்றிய சில சில விடயங்கள் வந்து அதுல வருது. ஆனால் பெருமளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவோம்.
1: அதாவது சில விடயங்களே தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிலிருந்து இங்கே வந்தவர்கள் தான் தமிழர்கள் என்ற ஒரு கருத்தும் பரவலாக பேசப்படுகிறது அல்லவா?
0: இல்ல, அது பல இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறார்கள். கேரளா பகுதிகளில இருந்து வந்ததும் உண்டு. அதே நேரத்துல தமிழ்நாட்டுல ஆந்திரா பகுதிகளில இருந்து எல்லா பக்கங்கள்ல இருந்தும் வந்திருக்கிறார்கள். ஆனால் அது வந்து இப்ப உண்மையில நான் இந்த நூலை எழுதின ஒரு அணுகுமுறை வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள போறதுக்கு தேவையில்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தினபடியால் நான் அதிகம் அவற்றை பற்றி நான்
1: கணக்கில் எடுக்கவில்லை. அப்ப குறிப்பாக இந்த யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சி வரலாறு எதை மையமாக வைத்து உங்களால் எழுதப்பட்டிருக்கிறது?
0: உண்மையில இந்த நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லலாம். இது வந்து ஒரு ஒரு அரசியல் வரலாறு மாதிரி நான் இதை எழுதவில்லை. அதாவது ஆட்சியாளர்கள் இல்லாட்டா ஒரு பொருளாதார வரலாறு போல நான் இதை எழுதவில்லை. இது ஒரு பௌதிக வரலாறு. அதாவது இந்த யாழ்ப்பாண நகரம் எப்படி வளர்ந்து விரிவடைந்து என்ன மாதிரியான கட்டிடங்கள் சாலைகள் போன்ற விஷயங்கள் அதுகள்தான் இதில் வருகிறது கூடுதலாக.
1: எனவே இது யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சியை பற்றி மட்டுமே இருக்கிறது. சரி, இந்த இந்த நூல் எழுதி நீங்கள் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறீர்கள். இந்த நூல் எடுத்து வெளியிட்ட பொழுது இந்த நூல் பற்றி ஏதாவது விமர்சனங்கள் வந்திருக்கின்றன, அல்லது இந்த நூலில் இருக்கின்ற விடயங்களை பற்றி ஏதாவது கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றனவா? இப்பொழுது ஒருவரிடம் இருக்கும் என்று நினைக்கிறேன், யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்ட இந்த நூல்.
0: ஆமாம், நீண்ட காலம் ஆய்விட்டது. ஆனாலும் இதில் இந்த முதலாவது வெளியீட்டு விழாவில் மூன்று பேர் இதை திறனாய்வு செய்து பேசினார்கள். அவர்கள் சில சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில விஷயங்கள் ஏன் இதுக்குள்ளே உள்ளடக்கப்படவில்லை, இல்லாட்டா இது இன்னும் விரிவாக்கி இருக்கலாம் போன்ற பல தகவல்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது சரிதான் ஓரளவுக்கு. அதாவது வந்து ஏற்கனவே நீங்கள் இந்த நூலை பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன், 500 பக்கங்களை கொண்ட ஒரு நூல். அப்ப இதை இன்னும் விரிவாக எழுதுறதா இருந்தால் இது இன்னும் பெருசாகி போய்கொண்டே இருக்கும். அப்ப அதுல உள்ள முக்கியமான பிரச்சனை என்னென்றால் அதை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறதுல ஒரு பிரச்சனை வரும். ஏனென்றால் அதனுடைய விலை எல்லாம் அதிகமா போயிடும். சோ ஆனபடியா இதை ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள மட்டுப்படுத்த வேண்டிய அளவுல இருக்குது. ஆனா என்னுடைய நோக்கம் என்னென்று சொன்னால் இது ஒரு ஒரு தொடக்கமாக வச்சுக்கொண்டு எதிர்காலத்தில் வருகின்ற மாணவர்களோ இல்லாட்ட ஆய்வாளர்களோ இதை இன்னும் விரிவாக்க வேணும் என்றதான் என்னுடைய கருத்து.
1: சரி, இவ்வளவு இது ஒரு ஒரு யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சி என்றபடியால் இது யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சியை பற்றி பேசப்படுகின்ற ஒரு புத்தகமாக இருந்தபடியால் இதிலே பல்கலைக்கழகத்திலே இந்த புத்தகத்தை பாடமாக்குவார்களா, அல்லது அது பற்றிய முயற்சிகளில் நீங்கள் ஏதாவது ஈடுபட்டிருக்கிறீர்களா?
0: இல்லை, அது நான் அது சம்பந்தமாக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. உண்மையிலே இந்த நூல் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தான் வெளியிடப்பட்டது.
1: ஆமாம்.
0: ஆனால் அது அவர்கள் வந்து இது ஒரு பாடநூல் ஆக்கலாமா இல்லையா என்பதற்கு சில நடைமுறைகள் வைத்திருப்பார்கள். ஆனபடியால் அதை பற்றி எனக்கு
1: தெளிவாக சொல்ல முடியாமல் இருக்கிறது. சரி, அப்பொழுது இது யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சியை பற்றியே நீங்கள் 1621 சுதந்திரமடையும் வரை இந்த யாழ்ப்பாணம் எப்படி இருந்தது என்பதை பற்றி தான் இதிலே குறிப்பாக ஏதாவது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கீர்கள். பலர் அதை விட்டிருக்கிறோம், இதை விட்டுக்கிறோம், முக்கியமாக பிரதானமாக இதை நீங்கள் இந்த புத்தகத்திலே பதிவிடவில்லை என்று நினைக்கிறீர்கள்?
0: இல்லை, இதில் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இது ஒரு அரசியல் வரலாறு இல்லை, பொருளாதார வரலாறு இல்லை, இது வந்து ஒரு பௌதீக வரலாறுன்னு நான் சொன்னேன். ஆனால் இதில் பல விஷயங்கள் வந்து சம்பந்தப்பட்டிருக்கு. இப்போ நான் ஒரு பௌதீக வரலாற்று எழுதினாலும் அதன்ற பின்னணியில் வந்து அரசியல், பொருளாதாரம், சமூக நிலைமைகள், பண்பாடு எல்லாமே இருக்கும். ஸோ அந்த பின்னணியில் தான் இதை நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் சிலர் வந்து சில சமூக விஷயங்களை இன்னும் கூடுதலாக எழுதியிருக்கலாமோ என்று கருதுகிறார்கள். அதாவது வந்து இப்போ நான் ஒரு குலத்தின் விஷயங்களை பற்றி எழுதி கொண்டு போனேன்னா அந்த குலத்தை சுத்தி இருந்த மக்களினுடைய சமூக நிலைமைகள், அதனாலே ஏற்பட்ட சில பிரச்சனைகள் சம்பந்தமாக ஏன் எழுதவில்லை என்று கேட்டார்கள். ஆனால் அது வந்து இந்த என்னுடைய நோக்கத்துக்கு உள்ள அடங்காதபடியால் நான் அதுகளை செய்யலை என்று சொல்லலாம்.
1: இந்த வழியில் இன்னும் ஒரு கேள்வி, அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டிலே உங்களுக்கு ஆனந்த விகடன் விருது கிடைத்தது என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம், அந்த விருது எதற்காக கிடைத்தது என்று தெரிந்து கொள்ளலாமா?
0: இல்லை, நான் வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்த காலத்தில் அந்த விக்கிபீடியா என்று சொல்லி ஒரு பன்மொழி கலைஞ்சியம் உருவானது. ஆரம்பத்தில் அது ஆங்கிலத்தில் தான் தொடங்கினார்கள்.
1: அதை தொடக்கி வைத்தது நீங்கள். ஆமாம்,
0: அது தமிழில உருவாக்குறதுல முதன் முதலாக ஈடுபட்டு எனக்கு அதுல நிறைய
1: பெயர் கிடைத்தது.
0: அதனால அது அந்த என்னுடைய அந்த பங்களிப்பை அங்கீகரிக்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த விருது முதன் முதல் கனடாவில தான் தந்தார்கள். கனடாவில கனடா தமிழ் இலக்கிய தோட்டம்
1: இலக்கிய தோட்டத்தினர் ஆமாம்,
0: அவர்கள் எனக்கு இயல் விருது வழங்கினார்கள். அதை தொடர்ந்து இந்த ஆனந்த விகடனும் இந்த விருதை எனக்கு வழங்கியது.
1: சரி, இப்பொழுது இந்த புத்தகத்தை கனடாவில் நீங்கள் வெளியிட போகிறீர்கள். இந்த கனடிய எமது நேயர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் இந்த புத்தகத்தை பற்றி, அல்லது இந்த புத்தகம் ஏன் இங்கே இருக்கின்ற தமிழர்கள் கையில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
0: இல்லை, இது வந்து உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் இருந்து கனடாவுக்கோ இல்லாட்ட வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்த முதலாம் தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் இன்னும் யாழ்ப்பாணத்தினுடைய நினைவாக இருக்கிறார்கள்.
1: நிச்சயமாக.
0: ஆகவே அவர்கள் வந்து எங்களுடைய வரலாற்றை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவர்களுக்கு இருக்கும். சோ அந்த தேவையை இது பூர்த்தி செய்கிறது என்பது நிச்சயமாக நான் சொல்லலாம். அதே நேரத்தில் எங்களுடைய அடுத்த தலைமுறைகள், கனடாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களினுடைய அடுத்த தலைமுறைகள், அவர்களுக்கும் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய அடையாளத்தை தெரிந்து கொள்வதற்கு, அவர்களுக்கு யாழ்ப்பாணத்து நினைவுகளை பற்றின இந்த அடிப்படையும் இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வேர்களை அறிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உண்மையில இது தமிழ்ல எழுதினால் சில வேளைகள்ல இந்த அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் வாசிக்க முடியாது என்று எனக்கு கன பேர் சொல்லி இருக்கிறார்கள். ஆனபடியால் இதை நாங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிடுவதற்கு நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். அதுவும் விரைவில் நடைபெறும் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்னர் எங்களுடைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் இந்த நூலை வாங்கி அதை வாசித்து அவர்களுடைய அடுத்த வாரிசுகளுக்கும் கடத்துவார்கள் என்று நான் நினைக்கிறேன்.
1: ஆனால் பெரும்பாலான இந்த புலம்பெயர் தமிழர்கள் குறிக்கப்பட்ட ஒரு காலப்பகுதியில் 80-85 அல்லது 80 தொடக்கம் 80 பின்பு புலம்பெயர்ந்த நாடுகளிலே புலம்பெயர்ந்தவர்கள் இந்த 48 பிறகு இருக்கின்ற யாழ்ப்பாண நகரை பற்றித்தான் பெரிதாக தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அதற்கு முதல், அதாவது 1600 இருந்து 1900 வரை எப்படியான வளர்ச்சி இந்த யாழ்ப்பாண நகரம் அடைந்திருக்கிறது?
0: நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையில எங்களுடைய யாழ்ப்பாண ராஜ்யம் வீழ்ச்சியடைந்து போர்த்துக்கேயர் இங்கே இந்த நகரத்தை உருவாக்கின காலத்தில் அது ஒரு சிறிய நகரம் தான். சிறிய நகரம் எடுத்துன்னா அது போர்த்துக்கேயர் காலத்திலே முதல் ஒரு 200-280 ஆண்டுகளாக இந்த நகரம் ஒரு சிறிய, இப்ப உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்துல பரங்கோட்டைக்கு பக்கத்துல பரங்கித்தெரு என்ற இடம் இருக்கு, அதுதான் அந்த காலத்துல நகரம்.
1: ஆனா அதுக்கு முதல் நல்லூர் தானே ஆட்சியாக இருந்தது, தலைநகரம்
0: நல்லூர் இருந்தது. ஆனால் நான் இப்ப யாழ்ப்பாண நகரத்தினுடைய இது எடுக்கப்படியா நான் நல்லூர்ல தொடங்கி இருக்கிறேன். என்னத்துக்காக என்றால் இந்த நல்லூர் நகரத்தினுடைய தாக்கம் இந்த யாழ்ப்பாண நகர உருவாக்கத்துல இருக்கு. சோ ஆனபடியா அந்த நான் புத்தகத்தை தொடங்குற பொழுதே இந்த நல்லூர் காலத்தை பற்றியும் அந்த காலத்துல இருந்த நகர நிலைமைகளை பற்றியும் நான் எழுதியிருக்கிறேன், நல்லூரை பற்றியும்
1: எழுதியிருக்கிறேன்.
0: ஆனால் இந்த யாழ்ப்பாண நகரம் வந்து ஆரம்பத்துல போர்த்துக்கேயர் காலத்துல சின்னனா இருந்து பிறகு பிரித்தானியர் காலத்துலதான் இது பெருமளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியும் அந்த பிரித்தானியர் காலத்துலதான் விஞ்ஞான முன்னேற்றம், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஏற்பட்டபடியா பல விஷயங்கள், உதாரணமாக வீதி அமைப்பு, போக்குவரத்து வசதிகள் போன்ற விடயங்கள் எல்லாம், மருத்துவ வசதி எல்லாம் வந்து அந்த காலத்துல தான் வருது. உண்மையில வந்து இந்த பெரிய அளவிலான வளர்ச்சி வந்து இந்த இறுதி பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் ஏற்படுறதான் நாங்கள்
1: பார்க்கிறோம். எனவே அதாவது பிரித்தானியர் விட்டு சென்ற வரை உங்களுடைய புத்தகத்திலே அங்கே அதை எழுதியிருக்கிறீர்கள். சரி, இந்த நூல் வெளியீட்டு விழா வருகின்ற 24 நடைபெற இருக்கின்றது. இது ஸ்காப்ரோ சென்டரிலே நடைபெற இருக்கிறது. நேர்களே, மதியம் 2 முதல் மாலை 5 வரை இந்த நிகழ்வு நடைபெறுகிறது, சிவிக் சென்டரில் நடைபெற இருக்கிறது. எனவே நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக யாழ்ப்பாணத்தின் நகரத்தின் வளர்ச்சி வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள், தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் அந்த புத்தகத்தை நிச்சயமாக நீங்கள் வாங்க வேண்டும் என்று நேயர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சரி, நிறைவாக நாங்கள் நிறைவு நேரத்துக்கு நெருங்கியிருக்கிறோம். வேறு என்ன சிஎம்ஆர் நேயர்களுக்காக நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள் திரு மயூரநாதன் அவர்களே?
0: நான் நேயர்களுக்கு சொல்ல விரும்புவது என்னென்றால், அதாவது இந்த எங்களுடைய வரலாற்றிலே ஆர்வம் உள்ளவர்கள் வந்து இந்த உண்மையான வரலாற்றை நாங்கள் கட்டமைக்கிறத பற்றி தான் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். இப்போ ஏனென்றால் இப்போ எங்களில் பலர் வந்து நாங்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றினவர்கள் என்ற ஒரு ஒரு கருத்தை வச்சு கொண்டு தான் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறார்கள். அது வந்து ஒரு பிள்ளையான அணுகுமுறை. ஆகவே நாங்கள் வந்து சான்றுகளின் அடிப்படையில் அடியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டி எழுப்ப வேண்டும். அதுக்கு அதுல வார முடிவுகளை ஏற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்க வேணும். ஏன்னு சொன்னா இப்ப சில சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு மாற்று கருத்து வந்தால் அதற்கு எதிராக அவர்கள் பெருமளவில் சத்தம் போடுற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். அது வந்து எங்களுடைய வரலாற்றை கட்டமைப்பதற்கு எந்த விதத்திலும் உதவாது. ஆகவே மக்கள் வந்து வரலாற்றை முறைப்படி கட்டி எழுப்புறதுக்கு உதவ வேணும். அதே நேரத்துல எங்களுடைய வரலாற்று சின்னங்கள், எங்களுடைய நாங்கள் கட்டியிருந்தாலும் சரி, அந்நியர்கள் கட்டியிருந்தாலும் சரி, அது எல்லாமே எங்களுடைய வரலாறு தான், எங்களுடைய பண்பாட்டின் அடிப்படையில வந்ததுதான். அதனபடிய அவற்றை நாங்கள் பாதுகாத்து போற்றி பாதுகாக்கிறதுக்கு எல்லா விதமான நடவடிக்கையும் எடுக்கணும். அதற்குரிய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் பெறவேணும் என்று நான் நினைக்கிறேன்.
1: எனவே அப்படியான ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த புத்தகம் நிச்சயமாக இங்கே புலமைந்து வாழ்கின்ற தமிழர்கள் மத்தியிலே அவர்கள் கைகளில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கார்கள். குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது ஒன்றுதான், ஒரு வேண்டுகோளாகத்தான், அதாவது இங்கிருக்கின்ற இந்த இளைஞர்கள் சிறார்கள் இப்பொழுது ஆங்கிலத்தை தான் முதல் மொழியாக கற்றுக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு இந்த யாழ்ப்பாணம் பற்றிய, யாழ்ப்பாண நகரம் பற்றிய தகவல்கள் தெரிய வேண்டும், அது வளர்ச்சியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த நூல் ஆங்கிலத்திலும் எழுதப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் இலகுவாக புரிந்து தமிழ் சரளமாக பேசக்கூடியவர்கள் பலர் இருந்தாலும் கூட வாசித்து அறிந்து கொள்ளக்கூடியது, கிரகிக்கக்கூடிய வகையில் என்று பார்த்தால் ஆங்கிலத்தில் எழுதினால் தான். இங்கே கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே ஆங்கிலத்தை முதல் மொழியாக கொண்டவர்கள் ஆங்கிலத்தில் எழுதினால் அதை அவர்களுடைய புலமையை வைத்துக் கொண்டு அவர்கள் அதை பற்றி தீவிரமாக அறியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒரு வேண்டுகோளாக அதை ஆங்கிலத்திலே விரைவிலே நீங்கள் தர வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் சிஎம்ஆர் சார்பாக. அதோடு உங்களுடைய இந்த நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நாங்கள் நேயர்கள் சார்பிலும் வாழ்த்திக் கொள்கிறோம். வேறு ஏதாவது கூற விரும்புகிறீர்களா?
0: முக்கியமாக இந்த நேர்காணலை ஒழுங்கு செய்தவர்களுக்கும் இதை நீங்கள் சிறப்பாக நடத்திய உங்களுக்கும் இதை செவி மடுத்து கொண்டிருக்கின்ற உங்கள் ரேடியோ நேயர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
1: சரி, இதுவரை நேரம் அதாவது அங்கே காலை பொழுதிலே எங்களுடைய நேயர்களுக்காக நீங்கள் இந்த செவியை வழங்கியமைக்கு மயூரநாதன் உங்களுக்கு மிக நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இந்த நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நாங்கள் சிஎம்ஆர் கலைஞர்கள் மற்றும் நேயர்கள் சார்பில் மற்றும் நிர்வாகம் சார்பிலும் உங்களிடம் நேயர்களிடம் வேண்டிக் கொள்கின்றோம். எனவே வாழ்த்துக்களோடு உங்களிடம் இது விடைபெறப் போகிறோம். நன்றி, மீண்டும் நாங்கள் சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நேர்காணல். இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து மயூரநாதன் இணைந்திருந்தார். அவர் யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சி வரலாறு என்ற நூலை எழுதி வழங்கியிருக்கின்றார். 1621 1948 வரை ஆண்டு வரையிலான இந்த காலப்பகுதியில் யாழ்ப்பாண நகர வளர்ச்சி. எனவே இது இந்த நூல் வெளியிட்டுள்ள வருகின்ற 24 சனிக்கிழமை மதியம் 2 மாலை 5 வரை ஸ்காப்ரோ சிவிக் சென்டரிலே நடைபெற இருக்கின்றது. எனவே அந்த வேளையிலே அனைவருமே அங்கு சென்று அந்த நூல் வெளியிட்டுள்ளாவை சிறப்பிக்குமாறு சிஎம்ஆர் தமிழகம் சார்பிலே நேயர்கள் அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இதை கவனத்தில் கொள்ளுங்கள். 24 சனிக்கிழமை என்பது. இப்பொழுது நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போகிறோம். நன்றி, மீண்டும் திரு மயூரநாதன் அவர்களை மீண்டும் நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: ஆமாம் ஆமாம், நேரிலே அது 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு சிறிய தவறு, சனிக்கிழமை என்று தெரிவித்திருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை நடைபெற இருக்கின்றது. இது சிவிக் சென்ட்ரலே, ஸ்காபரோ சிவிக் சென்ட்ரலே நடைபெற இருக்கிறது என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே மே 24 ஞாயிற்றுக்கிழமை என்பது சரி, அதிலே மே 24 குறிப்பிட்டிருந்தோம், அது சனிக்கிழமை என்று சொல்லியிருந்தோம், அது ஞாயிற்றுக்கிழமை என்பது கவனத்தில் நீங்கள் கொள்ள வேண்டியது. நன்றி.
1: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-6-7-7-2
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
4: சுகந்தன், 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
5: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
6: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்.
7: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
8: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.

0: லாவண்யா பாடிய பாடலை கட்டிகள். நேரம் 11:02.
1: CMR
0: சேம்பார் தமிழகம் செய்தி சுருக்கம். புள்ளி விவரத்துறை வெளியிடும் தரவுகள் அனைத்தும் யதார்த்தத்துக்கு புறம்பானவை என்றும் இவ்வாறான பொய்யான புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டு அரசாங்கம் கொள்கைகளை வகுக்கக்கூடாது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் தடை செய்யப்பட்டுள்ள அழிவுகரமான அடிமட்ட இழுவை படகு மீன்பிடி முறையை தமிழ்நாட்டிலும் நடைமுறைப்படுத்துமாறு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்க்கு கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கோரிக்கை விடுத்துள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என தமிழக ஊழியர்கள் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நெருங்கிய துணைவரால் துணைவிக்கு மேற்கொள்ளும் வன்முறை இழப்பீடு கோருவதற்கான சட்ட அடிப்படையாக நீதிமன்றம் அங்கீகரித்துள்ளது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் இடுபறை நிலையை எட்டியுள்ளதாக ஈரானிய வெளிவிகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: காற்றலையில் உங்களோடு உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.

உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். நேரம் 11:04 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விரும்பாக்கத்திலே 14 பாகை செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தெற்கு தென்மேற்கு நோக்கி மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 9 பாகை செல்சியஸாக இருக்கும். சனிக்கிழமை நாளைய பொழுது 23 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளியுடன் மகிழ் கூட்டம் நிறைந்து காணப்படும். இடிமுழக்கத்தோடு மதிய பொழுதிலே மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 13 பாகை செல்சியஸாக குறைவடையும். இரவு பொழுதும் மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை 23 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியோடையை நிறைந்திருக்கும். இடையிடையே மகிழ்கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 14 பாகை செல்சியஸாக குறைவடைந்து திங்கட்கிழமை 28 பாகை செல்சியஸாக இருக்கும். திங்கட்கிழமை இரவு பொழுது 18 பாகை செல்சியஸாக குறைவடைந்து செவ்வாய்க்கிழமை 28 பாகை செல்சியஸாக இருக்கும் என்றும் இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேரம் 11:05 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கனடிய தமிழர் சமூகம் மற்றும் கனடிய தமிழர் மாணவர் சமூகம் விடுக்கின்ற அறிவித்தல். 2009 தமிழர் தாயத்தில் முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆண் பெண் குழந்தைகள் என பாகுபாடின்றி கொல்லப்பட்டு 17 முடிவடைந்திருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் பலியான அப்பாவி பொதுமக்களுக்கான நினைவாகவும் இன அழிப்புக்கான நீதி வேண்டியும் உலகெங்கும் இருக்கும் தமிழ் மக்கள் தவமிருக்கும் ஒரு நாளாக மே 18 அடையாளப்படுத்தப்பட்டு வருகிறது. இம்முறை இந்த நிகழ்வு 2 நிகழ்வுகளாக நடைபெற இருக்கின்றன. முதல் நிகழ்வு மே 18 திங்கட்கிழமை காலை 11 முதல் பிற்பகல் 1 வரை. இலக்கம் 90-50 பிரம்மலயா ரோட், சிங்குசிப்பாக்கில் அமைந்துள்ள தமிழ் இன அழிப்பு நினைவு தூவிக்கு முன்பாகவும், 2 நிகழ்வு மாலை 6 ஸ்காப்ரூ டவுன் சென்டர் அருகிலுள்ள அல்பர்ட் கம்பல் சதுக்கத்திலும் நடைபெறவுள்ளது. அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு கனடிய தமிழர் சமூகம் மற்றும் கனடிய தமிழர் மாணவர் சமூகம் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு 4374193103 அல்லது 6479142178 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். நேரம் 11:06 தொடர்வது. சொல்லாடல் நிகழ்ச்சி, ஒரு சொல்லை கண்டுபிடிக்கின்ற நிகழ்ச்சி. உங்களுக்காக தரவுகள் தரப்படும். அந்த தரவுகளை வைத்துக் கொண்டு உங்களால் சொல்லை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் 2 கேள்விகளை கேட்டு நீங்கள் விடையை கூறலாம். முதல் வருகின்ற 3 நேர்கள் 2 முறை கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அதன் பின்பு அவர்கள் 2 முறை கலந்து கொள்ளும்பொழுது ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு விடையை கூறலாம். ஆனால் முதல் 3 நேர்களுக்கு பின்பு நேர்கள் தயங்குவார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு முறை தான் கலந்து கொள்ள முடியும். எனவே அந்த விடையை கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி. ஆனால் இந்த விடையை கண்டுபிடிக்கின்ற நேர்கள் எத்தனையாவது நேராக இருந்தாலும் அதற்கு முதல் நேர்கள் கேட்ட கேள்விகள், அதற்கு நாங்கள் வழங்கிய பதில்கள், அதை வைத்துக் கொண்டுதான் அந்த விடையை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அனைவருமே சேர்ந்துதான், அந்த விடை சொன்னவருக்கு முன்பு கலந்து கொண்ட நேர்களும் சேர்ந்துதான் அந்த விடையை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் என்றுதான் கருத வேண்டும். எனவே நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். கேள்விகள் என்ற பொழுது இந்த சொல் எத்தனை எழுத்துக்களை கொண்டிருக்கிறது, முதல் எழுத்து, கடைசி எழுத்து, அது அந்த கேள்விகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு பொருளாக இருந்தால் அந்த பொருள் யாரால் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது, அதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நாங்கள் சரியான முறையான பதில்களை தருவோம் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் அப்படியான பதில்களை தரமாட்டோம். சில வழிகளில் மழுப்பிலான பதில்களாக இருக்கும். சில வழியிலே பதில் கூற முடியாது என்று கூட நேரடியாக நாங்கள் சொல்லுவோம். அந்த நேரத்தில் உங்களுக்கு கோபம் வரும், அதனோடு செய்யலாம். ஆமாம், சில வழியில் பதில் தர முடியாத நிலையிலே நாங்கள் இருக்கும் பொழுது அது ஒரு மாதிரி சமாளித்து கொண்டு செல்வோம். எனவே அதை வைத்துக்கொண்டு நீங்கள் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த நிகழ்ச்சி விறுவிறுப்பாக இருக்க வேண்டும், ரசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மற்றது அதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். இப்படி பல காரணங்கள் இருக்கின்றன அந்த மழுப்பலுக்கான பதில்கள் எல்லாம். எனவே அவற்றை எல்லாம் மனதில் கொண்டு நீங்கள் கேள்விகளோடு இணைந்து கொள்ளலாம். 4965930055 நாங்கள் தருகின்ற தரவு என்று சொல்லி நீங்கள் பெரிதாக எதிர்பார்க்க மாட்டீர்கள் என்று சொன்னால் எத்தனையோ வருடங்களாக இந்த சொல்லாடல் போட்டி நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் வளமையாக தருகின்ற தரவு போன்று தான் எங்கும் இருக்கும். அனைவருக்கும் தேவையானது என்று வைத்துக்கொள்வோம். பொதுவாகவே எங்கும் இருக்கும் தேவையானது என்று வைத்துக்கொள்வோம். அது 2 தரவுகள். அந்த தரவுகளோடு நீங்களும் கேள்விகளை கேட்கலாம். 4165930055. நான் வீரன் திரைப்படத்திலிருந்து பாடலை ஒலிபரப்பு செய்ய போகிறேன். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடுகின்ற பாடல். பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 11:14 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திக்கப் போகின்றோம். வடக்கு வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வடக்கு வளைவில் இருக்கிறீர்கள், சரி, அவர் பேசவில்லை, அடுத்த நேருக்கு வாய்ப்பு. வடக்கு வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், நான் ஐங்கரன் பேசுகிறேன்.
1: ஐங்கரன் சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள் ஐங்கரன்? தேவையோ இல்லையோ, ஆணி ஒன்றும் தேவையில்லை. சரியா, நீங்க சொல்லுங்க.
2: இது வந்து என்ன பேர் சொல்லா இல்ல புரவு சொல்லா?
1: இது பேர்,
2: பேர் சொல். என்ன விதமான இதுக்கு இது பாவிக்கிற பேர் சொல்லுன்னு? இப்போ நல்ல இதுகளுக்கு பாவிக்கிறதா இல்ல
1: நல்லது என்றால்
2: நல்ல விஷயங்களுக்கு பாவிக்கிற சொல்லா இல்ல விஷயங்களுக்கு?
1: இதிலே ஒரு குணப்பெயருக்கு பாவிக்கலாம் என்று நினைக்கிறேன். குணப்பெயராக பாவிக்கலாம்.
2: அன்பு சொல்லி
1: அன்பு இன்ப ஊற்று அன்போடு இருப்போமா? சரி, பார்ப்போம். நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம் ரமேஷ்.
1: ரமேஷ் சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள் ரமேஷ்?
3: இது குணப்பெயர்னா நல்ல குணமா கெட்ட குணமா?
1: குணம் இது நல்லதுதான். நல்லதுதான்.
3: நல்லதுன்னா என்ன மாதிரி குணப்பெயர்?
1: உங்களை மாதிரி.
3: உங்களை மாதிரி?
1: அது குணப்பெயர்கள் மடங்கான இடப்பெயர் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமாம், அது அல்லது ஒரு ஒரு பெயர் சொல்லிலே வருகின்ற ஒரு குணப்பெயர் என்று குணப்பெயர் என்ற பண்பு பெயருக்கு உள்ளடங்கும்.
3: இது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்துமா இல்லை ஆண்களுக்கு மட்டும் பொருந்துமா, வீரமல்லவர்கள் மட்டும் பொருந்துமா?
1: இல்லை, எல்லோருக்குமே பொருந்தும். பொதுவானது, எல்லோருக்குமே பொருந்தும்.
3: எல்லோருக்கும் பொருந்தும். ஓகே, நல்லதுன்னு வச்சுப்போம். நல்லது
1: நல்லது விடைபெறுகிறீர்கள் சொல்லுகிறீர்களா?
3: ஆமா.
1: சரி, பார்ப்போம். நன்றி
3: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், நான் சுரேன் கலைக்கின்றேன்.
1: சுரேன் சொல்லுங்கள், என்ன கேள்வி சுரேன்?
4: ஓ, இது வந்து பொருள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்ப தொண்டுன்னு உணரவே இல்லாத உணரவே இல்லாத?
1: இல்லை, பொருள் இல்லை ஆனால் நீங்கள் உணரலாம் வேணும் என்றால். ஆனால் இல்லை, அதாவது இந்த சொல் இருக்கிறது, இந்த சொல்லை தொட்டு உணர முடியாது ஆனால் இந்த சொல்லுக்குள் வருவதை நீங்கள் உணரலாம். எனக்கே குழப்பமாக இருக்கிறது. எனக்கே குழம்பிட்டேன், நானே குழம்பிவிட்டேன். என்னென்றால் இந்த சொல் குறிக்கின்ற சார் தொட்டு உணரலாம், தொட்டு உணரலாம் ஆனால் பொருள் இல்லை.
4: இடமா இருக்கு தானே?
1: இடம் இல்லை.
4: இடம் இல்லையா?
1: இடம் இல்லை.
4: எங்க இருக்கும்? நீலையா, நிலத்திலையா, அல்லது ஆகாயத்திலையா?
1: நிலத்தில தான். நிலம்
4: நிலம் நிலம் பண்பு நிலத்துலதான் இருக்கும். அந்த மனித வன்பு நிகழ்ந்து இருக்கலாம். சரி, அதாவது மனித வன்பா தான் இருக்கும். மனித வன்பா தான் இருக்கும். ஒரு சர்வே என்று சொல்லிட்டு
1: போறேன். சர்வே என்று சொல்லுகிறீங்களா? சேவை. சரி, சேவை தேவை. உங்கள் சேவை எங்களுக்கு தேவை. சேவை என்று சொல்லுகிறீர்கள். சேவை என்று சொல்லுகிறீர்கள். சேவையை எப்படி தொட்டு உணர முடியும் பார்ப்போம். சரி, பார்ப்போம். நன்றி. அடுத்த நேரத்தில் சந்திப்போம். வணக்க மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்க மலைப்பில் இருக்கிறீர்கள், சரி, அவர் பேசவில்லை, அடுத்த நேருக்கு வாய்ப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், அழைப்பில் தானா?
1: யாரு?
5: தனா.
1: தனா, தனா, சரி, தனா சொல்லுங்கள். தனா முன்பு வந்த ஒரு தனா, அந்த தனா தானா? இடைக்கிட்டதான் வருவார் தனா.
5: ம்,
1: சரி, சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது, நிச்சயமாக நேரம் கிடைக்கும் பொழுது கலந்து கொள்ளுங்கள் எல்லா நிகழ்ச்சியிலுமே. நன்றி தனா. சரி, என்ன கேள்வி தனா?
5: இதற்கு வடிவம் உண்டா?
1: வடிவம் இருக்கிறது. ஆமாம், வடிவம் இருக்கிறது, உருவம் இருக்கிறது. பெரும்பாலான இடங்களிலே இருக்கின்றன, பெரும்பாலான இடங்களிலே. நினைவு தூபி என்று சொல்கிறீர்கள். நினைவு தூபி என்று சொல்கிறீர்கள். சரி, அதையும் குறித்து வைத்திருக்கிறேன், பார்ப்போமா? நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். தனாவை தொடர்ந்து வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்? சரி, அவர் பேசவில்லை, அடுத்த நேருக்கு வாய்ப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம்.
1: ஆமாம், வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
6: குகன்.
1: குகன் சொல்லுங்கள்.
6: இதுக்கும் உங்களும் தொடர்பு இருக்கா?
1: இதுக்கும் எனக்கும் தொடர்பே இல்லை.
6: இல்லை.
1: உங்களுக்கும் தொடர்பில்லை.
6: கடவுச்சீட்டுக்கு
1: விளங்கில்லை.
6: உங்களுடைய கடவுச்சீட்டுக்கு தொடர்பு இருக்கா?
1: கடவுச்சீட்டோடு தொடர்பு இருக்கிறான்னு கேட்கிறீர்கள். கடவுச்சீட்டோடு இல்லை. கடவுச்சீட்டு இல்லை. கடவுச்சீட்டு இல்லை.
6: தாயகம்.
1: தாயகம் என்று சொல்லுகிறீர்கள், விடை தாயகம். அதையும் குறித்து வைத்திருக்கிறேன், பார்ப்போம். நன்றி,
6: நன்றி.
1: அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: யோகேந்திரன்.
1: என்ன கேள்வி கேட்க போறீர்கள்?
7: இதனுடைய பயன் என்ன?
1: இதனுடைய பயன் என்ன என்று சொல்லுகிறீர்கள்? இதனுடைய பயன் என்று சொன்னால் எனக்கு தெரியாது. சரி, பயன் ஒரு சமூக தனித்தன்மை. உண்மையிலேயே சமூக தனித்தன்மை, சமூக தனித்தன்மை, தனித்தன்மை. யோகேந்திரன் சமூக தனித்தன்மை. எல்லோருமே இதை ஒரு சடப்பொருளாக பார்க்குறார்கள் என்ன? ஆனால் சடப்பொருள் அல்ல. சடப்பொருள் அதையே அடுத்த வாரத்துக்கு வைத்திருக்கலாம் போடு. குழப்பமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். இது நிலம், தனித்துவம், பழமை இவற்றோடு தொடர்பு இருக்கிறது. நிலம், தனித்துவம், பழமை இவற்றோடு தொடர்பு இருக்கிறது. அதாவது இனி வருகின்ற நேர்களுக்காக அந்த தரவை தந்திருக்கிறேன். நன்றி யோகேந்திரன்.
7: நன்றி.
1: நெருப்பு. சரி, யோகேந்திரன் நெருப்பு என்று சொல்லுகிறீர்கள். நெருப்பு, நெருப்புக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கலாம், பார்ப்போம். நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், நான் கோபால் கேட்கிறேன்.
1: கோபால் சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்கிறீர்கள் கோபால்?
8: இதனால் என்ன பலன் இருக்கு?
1: பயன், பயன், பயன் என்ற பொழுது இப்பொழுது எங்களுக்கு இதனால் பயன். ஒரு சமூக கட்டமைப்பு, சமூக கட்டமைப்புக்குள் நாங்கள் வருகிறோம்.
8: ஓகே, இதை பற்றி கலைக்கணும்னு சொன்னால் நாலஞ்சு பேரோடு சேர்ந்து கலைக்கலாமா, தனிப்பட்ட முடிவு எடுக்கலாமா?
1: இது தனிப்பட்ட முறையிலே கதைத்து பிரயோசனம் இல்லை. தனிப்பட்ட முறையிலே கதைத்து பிரியோசனம். ஆமாம், இது கூட்டமாக, அதாவது கூட்டம் என்று சொல்வதை விட அங்கீகரிக்கப்பட்டவர்களால் மட்டும் பேசலாம்.
8: ஓகே, பதில் வந்து அறக்கட்டளை.
1: ஓ, அறக்கட்டளை என்று சொல்லுகிற கட்டளை. சரி, அதையும் குறித்து வைத்திருக்கிறேன், பார்ப்போம். நன்றி.
8: ஓகே, நன்றி,
1: நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், நான் யோகேஸ்வரன் கலைக்கிறேன்.
1: யோகேஸ்வரன், யோகேந்திரன் இல்ல, யோகேஸ்வரன்.
9: என்ன
1: யோகேஸ்வரன் சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள்?
9: இது ஒரு சமூகத்துல விடுதலை சார்ந்த ஒரு போராட்டத்துல ஒரு பகுதியா?
1: விடுதலைக்கு இது வித்துட்டு இருக்கிறது. ஆனால் விடுதலைக்கு இது வித்துட்டு விடுதலைக்கு சில நாடுகளிலே விடுதலைக்கு வித்துட்டு இருக்கிறது. கனடாவை பொறுத்த மட்டுமே விடுதலை இல்லை. ஆமாம், தாயகத்தோடு தொடர்பு இருக்கிறது. ஆனால் எப்படி என்றால் யோகேந்திரன், இது இப்பொழுது நூல் வெளியீட்டு விழாவை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தோம் அல்லவா, அதற்கு முந்தைய காலங்களோடு இது தொடர்பு இருக்கிறது. சுய நிர்ணயம் என்று சொல்லியிருக்கீர்கள், சுய நிர்ணயம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, இது சடம் அல்ல என்று சொல்லியிருந்தோம். பார்ப்போம், அடுத்த நேரம் சந்திக்கப் போகின்றோம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ஸ்ரீஸ்கந்தராஜா சொல்லுங்கள்.
10: நீங்க சொன்னீங்க அந்த நெருப்புன்னு சொன்ன இடத்துல நெருப்பும் இதுக்கு சம்பந்தம் இருக்கு,
1: நெருப்போடு தொடர்பு இருக்கலாம் என்று ஒரு எனக்கு ஒரு கற்பனை இருந்தது. சரி, நெருப்போடு. ஆமாம்,
10: இந்த காலம் பார்த்து அந்த சுடர் ஏற்றுறது.
1: ஓ, தியாக சுடர் அல்லது ஏதாவது ஒரு சுடரா? சுடரேற்றல், சுடரேற்றல் சொல்லி. ஆம், சரி. இதுவரை வந்த விடைகளிலே எந்த விடையுமே சரியான விடை அல்ல, நீங்கள் வேறு திசையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் நேயர்கள். நேரம் 11:25. குறிப்பாக இது ஒரு சடப்பொருள் என்று தெரிவித்திருந்தேன். பொதுவாகவே இதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதல் தொடக்கத்திலேயே நான் எங்கும் இருக்கும் தேவையானது என்று பொதுவாக சொல்லியிருந்தோம். ஆனால் அதை வைத்துக்கொண்டு அது ஒரு பொருளாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் என்று நீங்கள் கற்பனை செய்கிறார்கள். ஆனால் அது பொருள் அல்ல, பொருள் அல்ல. மற்றது அது ஒரு ஒரு செயற்பாடும் அல்ல. இப்பொழுது அறக்கட்டளை, சுய நிர்ணயம் அப்படியான ஒரு சொல்லும் அல்லாது. இது பெரும்பாலுமே கனடாவிலும் பிரச்சனைக்கு ஒரு ஒரு பிரச்சனைக்கு உரிய விடயமாகத்தான் இது திகழ்கிறது. ஆனால் இது உயிரற்றது என்று சொல்ல முடியாது, உயிர் அற்றது என்று சொல்ல முடியாது. சரி, நேர்கள் இணைந்து கொள்ளலாம். 4165935055.
11: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
12: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
13: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
12: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
13: 416-489-2000. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. 647-887-9358.
14: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
15: இல்லடா.
14: ஹலோ, காசு வந்ததாடா?
15: இன்னும் வரல காசு.
14: காசு வந்துச்சா?
15: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
16: What's happening? So sad.
17: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
18: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
19: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
1: நேரம் 11:29 நிமிடம். சீமா தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து விரும்பாகத்திலே இப்பொழுது வெப்பநிலை 14 பாகை செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 9 பாகை செல்சியஸாக இருக்கும். நாளைய சனிக்கிழமை பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ். இடிமுழக்கத்தோடு மதிய பொழுதிலே மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 40% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுது 13 பாகை செல்சியஸாக குறைபடையும். இரவு பொழுதும் மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை 23 பாகை செல்சியஸ் சூரியோடி நிறைந்திருக்கும். இடையிடையே அங்கங்கே முகில் கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 14 பாகை செல்சியஸாக குறைவடைந்து திங்கட்கிழமை விடுமுறை நாள் விக்டோரியா டே 28 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியோலை நிறைந்திருக்கும். அது இரோடு மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நாள். இரண்டு இடங்களில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. பிராம்டனிலும் அஸ்காபுருவிலும். பிராம்டனிலே சிங்கூசி பாக்கில் அமைந்திருக்கின்ற தமிழ்

0: யார் பேசுகிறீர்கள்? சரி, அவர் பேசவில்லை. அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், நான் எஸ்பிகரன்.
0: எஸ்பிகரன் சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள்?
1: இது வந்து இந்த மாதத்துக்கு சம்பந்தம் உண்டா?
0: இந்த மாதத்தோடு தொடர்பில் இருக்கிறது. எந்த மாதத்தோடும் இது தொடர்பு இருக்கிறது, எங்களோடு தொடர்பு இருக்கிறது. குறிப்பாக இந்த மாதம் என்ற இல்லை, பொதுவாகவே பொதுவான தொடர்பு இருக்குது. எங்களுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறது. எல்லா பெரும்பாலான நாடுகளோடு தொடர்பு இருக்கிறது. இந்த விடயம்
1: பெரும்பாலான நாடுகளோடு வலியுறுத்தி நாங்கள் இதன்றமா இல்லை
0: வலியுறுத்தி நாங்கள் இப்போ கனடாவிலே வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதேபோன்று சில சில இடங்களிலே வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் எங்களை அடையாளப்படுத்துவதற்கு இது மிக மிக முக்கியமான ஒன்று.
1: இனப்படுகொலை
0: என்று சொல்லுகிறீர்கள். படுகொலை. சரி, அதையும் குறித்து வைத்திருக்கின்ற பார்ப்போம். இனப்படுகொலை சரியாக இருக்குமா என்று அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், நான் பிரபா.
0: பிரபா சொல்லுங்கள்.
2: என்னடா, சாரி, நான் ஃபுல்லாக கேட்கல, ஒரு சாரம்
0: சொல்லுவீங்களா? சரி, முதல்ல நாங்கள் சொல்லியிருந்தோம் எங்கும் இருக்கும் தேவையானதுன்னு சொல்லி. அது ஒரு பொதுவானதானது. அதாவது நீங்கள் அதிலே 50% நம்பிக்கை இல்லை. அது சரி, அது ஒரு பெயர் சொல்லாக இருக்கிறது, குணப்பெயர்கள் அடங்கிறதுன்னு சொல்லும். எல்லோருக்கும் பொதுவானது என்று சொல்லியிருந்தோம். அது நல்லது என்று ஒரு விடை வந்திருக்கிறது. இதுவரை தொட்டு உணரலாம் என்று சொல்லியிருந்தோம். நிலம் என்று சொன்னார்கள், சேவை என்று சொன்னார்கள், வடிவம் என்று சொன்னால் உருவம், அவர்கள் வடிவம் இருக்கா என்று கேட்டார்கள். நான் உருவம் இருக்கிறது என்று சொன்னேன். பெரும்பாலான இடங்களிலே இருக்கலாம் என்றும் தெரிகிறது. இது தொடர்பாக வேறு என்ன கேட்டிருக்கிறார்கள்? சமூக தனி அமைப்பு. இது எது தொடர்புடையது என்று சொன்னால் ஒரு சமூக தனி அமைப்பை சொன்னது. அதோடு சொல்லியிருந்தோம் அது ஒரு சடப்பொருள் அல்ல என்று தெரிவித்திருந்தோம். சமூகத்தை கட்டமைப்பதற்காக இது தேவைப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் என்று சொல்லும் பொழுது நெருப்பு என்ற ஒரு விடை வந்திருக்கிறது, அறக்கட்டளை வந்திருக்கிறது, சுயநிர்ணயம் வந்திருக்கிறது, சுடர் என்று வந்திருக்கிறது, இனப்படுகொலை என்று வந்திருக்கிறது. இப்படி இது ஒரு விடுதலையோடு தொடர்பு உடையது என்று சொல்லியிருந்தோம். ஆமாம், தொட்டு உணரக்கூடியது. அதாவது சடப்பொருள் அல்ல, சடப்பொருள் அல்ல என்றும் சொல்லியிருந்தோம்.
2: பிரச்சனைகளோடு
0: தொடர்பு இருக்குது. ஆமா,
2: கனடாவிலையும்
0: இருக்குது, எங்க நாட்டிலையும். ஆமா, பெரும்பாலான நாடுகளிலே இருக்கிறது.
2: கனடாவில் இதில் இதால் இறந்தவர்கள் கூடவா?
0: எத்தனையாவது கேள்வி?
2: நான் இந்த கேள்வி இப்போ தான் கேட்டிருக்கேன். முதல் நீங்கள் சொன்னதை டவுட்டாக கிளியர் பண்ணு சொன்னது, இதுதான் முதலாவது கேள்வி.
0: இப்போ அதுக்கு முதல் கேட்டது,
2: அதுக்கு முதல் நான் கேட்டது நீங்க சொன்னது இப்படி சொல்லியிருக்கீங்கன்றதை கிளியர் பண்ணு.
0: சரி, இது பிரச்சனைக்குரியதோ என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்கீர்கள். சரி, பார்ப்போமா என்ன சொன்ன என்ன கேட்டீர்கள் கடைசியாக?
2: ஆமாம்,
0: இறப்பு. ஆமாம், இறப்பு இருக்கிறது.
2: ரெண்டு கழி முடிஞ்சுதான்?
0: ஆமாம், முடிந்து விடுத்து.
2: நான் நெக்ஸ்ட் ஆதிக்குடிகள் அல்லது பழங்குடிகள் அல்லது
0: ஆதிவாசிகள் யார் பேசுகிறீர்கள்?
3: திரு
0: சொல்லுங்கள்.
3: ஒவ்வொரு நாட்டிலையும்
0: அந்த முறை அந்த முறை இல்லை. இல்லை, அப்படி இல்லை. ஒருவரிடத்தில் இத்தனை முறை என்று அப்படி ஒரு முறையாக இது ஒரு நடக்கின்ற நிகழ்வு அல்ல. திரு இருக்கின்றார். பார்ப்போம். நன்றி, நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள. 4169300055 அழைப்பில் இருக்கும். அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்?
4: வணக்கம், நான் அப்பன் கேட்கிறேன்.
0: அப்பன் சொல்லுங்கள்.
4: இவர்கள் அழிப்புக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள்.
0: இவர்கள் அழிப்புக்கு. ஆமாம், ஆமாம்.
4: பூர்வகுடிகள்.
0: ஏன் பூர்வகுடிகள் சொல்லுகிறீர்கள்?
4: காரணம் கனடாவில் இருக்கின்ற சொன்னீங்கள், தங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் போராட்டம்.
0: நாங்கள் பூர்வகுடிகளா?

0: நாங்கள் கனடாவுக்கு போடுற குடிகள்.
1: நாங்கள் அது புலம்பெயர்ந்தவர்கள் நாங்கள் கனடாவுக்கு. சரியா, பூர்வ குடிகள் என்று சொல்லியிருக்கீர்கள், பார்ப்போம். நாங்கள் புலம்பெயர்ந்திருக்கின்றோம். சரி, அதாவது சொந்த இடத்துல, சரி, பிரச்சனை இல்லாமல், சரி, அதை பற்றி விடுவோம். சரி, பார்ப்போம். குறித்து வைத்திருக்கின்றேன் அப்பன், நன்றி.
0: நன்றி.
1: விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திக்க போகிறோம். நீங்கள் அழைக்கலாம். 4165930055 பல விடைகள் வந்திருக்கின்றன. இந்த விடை பொருத்தமாக இருக்கும், பார்ப்போம்.
2: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-ville, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
3: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்ல, கிடைச்சிட்டு.
4: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
5: உங்களுக்கு எப்பவும் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன்கலி
4: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: 9052708800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000 Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000 mymechanicauto.ca.
7: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
9: அப்ப வயசு போன வேளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
10: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபரோ நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
11: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3 101.3.
1: நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
12: நான் ரத்னா பேசுகிறேன்.
1: யாரு?
12: ரத்னா.
1: சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்கப்படுகள்?
12: இது ஒரு விழாவாக கொண்டாடுவார்களா?
1: இல்லை இல்லை, விழாவாக கொண்டாடக்கூடியது அல்ல.
12: இது உயிர் உள்ளது என்று சொன்னீங்க.
1: ஆமாம்.
12: கொஞ்சம் கடினமா இருக்குது, மன்னிக்கவும்.
1: சரி, பார்ப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்?
13: வணக்கம், அலோசியஸ் கேட்கின்றேன்.
1: அலோசியஸ் சொல்லுங்கள்.
13: இது மக்களோட சம்பந்தப்பட்ட?
1: ஆமா, மக்களோட தொடர்பு இருக்கிறது.
13: இது குடிகளோட சம்பந்தப்பட்டதா?
1: எந்த குடி?
13: குடியண்டால இந்த
1: குடிமக்கள். குடிமக்களா?
13: சம்பந்தப்பட்டதா?
1: குடிமக்களோடு
13: சம்பந்தப்பட்டதா?
1: குடிமக்களோடு தொடர்பு இருக்கிறது.
13: அப்படி என்று சொன்னால் என்னுடைய பதில் வந்து ஆதி குடிமக்கள்.
1: ஓஹோ, ஆதி குடிமக்கள். குடிமக்கள் ஏன் ஆதி குடிமக்களை பற்றி பேசுகிறோம் அப்படி என்றால்?
13: ஆதிக்குடிகளை
1: பற்றி பேசுகிறோம் சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி அலோசியஸ். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
14: வணக்கம், குயின்சன்.
1: குயின்சன் சொல்லுங்கள். நிறமாக இருக்கலாம். நிறம் பலவிதமான நிறங்களில் இருக்கலாம். நிலத்தை அடிப்படையாக வைத்து இதை கண்டுபிடிக்க முடியாது. கருப்பு இருக்கும், கருப்பு இருக்கும், வெள்ளை இருக்கும், மன்றம் இருக்கும், எல்லா நிறத்திலையும் இருக்கும்.
12: மனிதனோட சம்பந்தப்பட்ட,
1: நிச்சயமாக மனிதரோடு தொடர்புடைய இருக்குது. ஊகிக்க முடியவில்லை. இரண்டு கேள்வி முடித்து விட்டது. கலக்க கேள்வி கேட்க கூடாது. சரி, நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். நான் கேள்வி கேட்கல, நான் சொன்ன இதில் வச்சு ஒரு சும்மா ஒரு பதில சொல்ல வீட்டில். நான் புலம்பெயர்ந்தவர் அகதிகள்,
1: புலம்பெயர் அகதிகள், புலம்பெயர் அகதிகள்னு சொல்லுகிறீர்களா?
6: புலம்பெயர்ந்தோர் இல்ல அகதிகள்,
1: அகதிகள் ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள். புலம்பெயர்ந்தோர் அகதிகள், இரண்டுக்கும் முதற்பட்டது. சரி, பார்ப்போம். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
14: வணக்கம், நான் சுரேன் கலக்கின்றேன்.
1: சுரேன் இப்படி வந்து விட்டதுன்னு நம்புகிறீர்கள் நினைக்கிறேன். அப்படியோ?
14: கிட்ட கிட்ட.
1: ஆ, சரியா.
14: இது நாடுகளுக்குள்ள நடக்குமா அல்லது நாடை விட்டு நடக்குமா?
1: நாட்டிலே நடக்கும்.
14: என்ன இடம்பெயர்வு?
1: இடம்பெயர்வு என்று சொல்லுங்கள். இடம்பெயர்வு, இடம்பெயர்வா? புலம்பெயர்வு, இல்லை இடம்பெயர்வு என்று சொல்ல முடியாது. இடம்பெயர முடியாமல் தான் பிரச்சனை படுகிறார்கள். சரி, பார்ப்போம். நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
15: வணக்கம், சாந்தி.
1: சாந்தி சொல்லுங்கள்.
15: இந்த மக்களோட கலந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கோ, ஆஸ்திரேலியாவில், கனடாவில்?
1: ஆமாம், ஆமாம், ஆமாம், ஆஸ்திரேலியா, கனடா எல்லாம் இருக்கின்றது.
15: அதாவது பழங்குடி அல்லது ஆறுகுடி,
1: பழங்குடி அல்லது ஆறு, பழங்குடினா கஞ்சியா? பழங்குடி மக்கள், ஆதிக்குடி மக்கள் என்று சொல்லுங்கிறீங்களா? சரி, விடை ஓரளவுக்கு வந்திருக்கிறது. ஆனால் என்ன விடை என்பது தான் பிரச்சனை ஆகிறேன். ஒரே சொல்லிலே பல பல சொல்லிலே ஒரு பொருள் படுகுவதாக இருக்கிறது. அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், வளப்பில் இருக்கிறீர்கள்.
16: வணக்கம், நான் லோகன் கேட்கிறேன்.
1: லோகன் சொல்லுங்கள்.
16: உரிமைக்கும் சம்பந்தம்.
1: நிச்சயமா, உரிமைக்காகத்தான் போராடுகிறார்.
16: அடிப்படை உரிமை என்று
1: சொல்கிறீர்கள், உயிருள்ளது என்று சொல்லியிருந்தோம். நீங்கள் அடிப்படை உரிமை என்று சொல்லியிருக்கிறீர்கள். பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவை. ஆமாம், விடை வந்திருக்கின்றது. அதாவது பல விடைகள் வந்திருக்கின்றன. இந்த அதுக்குள் ஒரு விடையாக வந்திருக்கிறது. இந்த சொல் நாங்கள் வைத்திருக்கின்ற ஒரு சொல், ஆனால் இதற்கு வேறு பல சொற்கள் இருக்கின்றன. பொருத்தமான ஒத்த சொல் நிறைய சொற்கள் இருக்கின்றன. எனவே விடை வந்திருக்கிறது, அது என்ன சொல்லாக இருக்கும் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. என்று சொன்னால் 12 மணிக்கு நேரம் இருக்கிறது. 4169 3005 நேரம் 11:43. இன்னும் சில நேர்களை சந்திக்க போகிறோம். விடை வந்திருக்கின்றது, எங்களிடம் இருக்கின்ற விடையும் வந்திருக்கிறது. ஆனால் அந்த விடை போல் பல விடைகள் இருக்கின்றன. ஒரே கருத்துள்ள விடைகள் வந்திருக்கின்றன. அது இந்த விடையாக இருக்கும். உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதை பற்றி நாங்கள் பேசுவோம்.
17: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
18: Everything okay? No problem and jinam.
19: Bar kalamu closing da adikira nadi.
20: The customer you're trying to reach is not available.
21: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
18: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
19: செல்லம் இல்லடா, செல்வம்.
18: சரி சரி.
22: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். stonecutting.com. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? Stonecut Inc. Custom Built Homes, Full Home Renovation, காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் Stonecut மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. 647-887-9358.
0: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
1: நேரம் 11:46 நிமிடம். சரி, இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம்,
1: யாரு? கஜனா? கரண். கரண் சொல்லுங்கள்.
3: அதாவது பூர்வகுடிகள் அல்லது ஆதி குடிமக்கள் என்று சொல்லுகின்றேன்.
1: ஒரு விடை, ஒரு விடை,
3: ரெண்டுலே ஒன்றுதான். பூர்வகுடிகள் என்று சொல்லுகின்றேன்.
1: சரி, பூர்வகுடிகள்.
3: அவர்கள் வந்து அந்த நாட்டில உரிமையாளர்கள், சொந்தக்காரர்கள். அதுக்கு பிறகு வந்தவர்கள் அதை ஆக்கிரமித்தார்கள். அது கனடா சரி, ஆஸ்திரேலியா சரி, ஸ்ரீலங்கா சரி, எல்லாரும்
1: இலங்கை தமிழர்களும் அதுக்குள்ள வருகிறார்களா?
3: ஆமா,
1: ஆமா. சரி, பார்ப்போம். நன்றி கரண். ஆடுதனையர் சந்திப்போம். வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: பூர்வகுடிகள்
1: நீங்களே
5: தீர்மானத்தை
1: இருக்கிறீர்கள். ஆதவன் சொல்லுங்கள்.
23: ஆமா, பூர்வகுடியோ பூர்வகுடிகள்,
1: பூர்வகுடிகள் என்று சொல்லுங்க. ஏன் பூர்வகுடிகள் என்று அழுத்தி சொல்லுகிறீர்கள் ஆதவன்?
23: இல்ல, இந்த ஒரு நிலத்தின் ஆரம்ப காலத்துல வாழ்ந்தவர்கள் அப்படித்தான் கூறுவது.
1: எனவே நாங்கள் தொடக்க நேரத்திலிருந்து இதுவரை பேசியது பூர்வகுடிகளை என்பதை நிச்சயமாக சொல்லுகிறீர்கள். அப்படியோ?
23: ஆமாம். சரி,
1: நன்றி ஆதவன், நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு நன்றி. ஆதவனை தொடர்ந்து அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
24: வணக்கம், காந்தி.
1: காந்தி சொல்லுங்கள்.
24: பூர்வகுடிகள் அது.
1: பூர்வகுடிகள் தானா? ஏன்
24: வந்து இங்க வந்து வன்கோலையும் வந்து அப்படி ஒரு இது அசம்பவம் நடந்தது. பூர்வகுடிகளாக்களை வந்து இதெல்லாம் பண்ணி திரட்டது, அந்த நியூஸ் எல்லாம் வந்தது.
1: பூர்வகுடிகள் தான் சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
25: வணக்கம், நான் பிரபா.
1: பிரபா சொல்லுங்கள். பூர்வகுடிகள்மே பொருத்தமாக இருந்தாலும் கூட பூர்வகுடி எங்களிடம் பொருத்தமாக இருந்தது பூர்வகுடி என்பதுதான். எனவே அந்த அந்த சொல்லுதான் சரியான சொல். பிரபாக்கும் வாழ்த்துகள். அப்பனும் இரண்டாவது முறையாக அதை பூர்வகுடி என்று அழைத்து சொல்லியிருந்தார். அவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி,
25: நன்றி,
1: நன்றி. ஆமாம், ஆமாம், அனைத்து நேர்களுமே இப்பொழுது சரியானபடித்தான் சொல்லுகிறார். பூர்வகுடி, அது அது எது, இதை பற்றி நாங்கள் பேச வேண்டும். அதாவது பூர்வகுடி என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிலத்தின் பூர்வீக குடிகள் அல்லது அசல் குடியிருப்பாளர்கள். இவர்கள் அந்த நிலத்தில் நீண்ட காலமாக தலைமுறை தலைமுறையாக பண்பாடு மற்றும் சமூக தனித்தன்மையுடன் வாழ்ந்து வரும் இனக்குழுக்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்றுதான் இது முக்கிய அம்சங்கள் என்று பார்க்கும்பொழுது நிலத்தொடர்பு, அதாவது மலைகள் நதிகளைப் போல அந்த நிலத்துடன் பிரிக்க முடியாத பந்தம் கொண்டவர்கள் இவர்கள். தனித்துவம் என்று பார்க்கும்பொழுது சமீபத்தில் கூறியவர்களிடமிருந்து வேறுபட்டு தமக்கேறிய மொழி, பண்பாடு மற்றும் வாழ்க்கை முறையை கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். பழமையான நாகரிகம், அதாவது 50,000 ஆண்டுக்கு முந்தைய நாகரிகம் கொண்டவர்களாக ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலர். வாய்வழி வரலாறு. இவர்கள் எல்லாரும் பெரும்பாலும் வாய்வழி மரபுகள் மற்றும் கதைகள் மூலமே கடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படும். சவால்கள் என்று பார்க்கும் பொழுது காலனித்துவம், நில ஆக்கிரமிப்பு மற்றும் இனவாத கொள்கைகளால் இவர்களின் அடையாளங்கள் பல நேரங்களில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கிறது. எம் தமிழர்களைப் போன்று காலனித்துவம், நில ஆக்கிரமிப்பு மற்றும் இனவாத கொள்கைகளால் இந்த அடையாளங்கள் சில நேரங்களில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கிறது தமிழர்களுக்கு பொருத்தமில்லை. தமிழ்ச்சூழல். தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் பல பழங்குடி இனக்குழுக்கள் பூர்வீக குடிகளாக வாழ்ந்து வருகிறார்கள். உதாரணமாக இருளல் போன்ற சமூகத்தினர் பழமையான பூர்வ குடிகளாக கருதப்படுகிறார். இலங்கையின் பூர்வ குடிகள் தமிழர்கள் என்று ஆதிசிவன் ஆற்றல் அங்கு இருப்பதாகவும் சில வரலாற்று தரவுகள் தெரிவிக்கின்றன. எனவே தமிழர்களும் அங்கே பூர்வீக குடிகளாகத்தான் வாழ்ந்தவர்கள். சர்வதேச அளவிலே பூர்வீக உரிமைகளின் ஆட்டம் ஆகஸ்ட் மாதம் 9 தேதி சர்வதேச பூர்வ குடிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். இலங்கை பூர்வ குடிகள் இலங்கையிலே வட இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு சென்ற விஜயன் என்ற இளவரசன்தான் முதல் சிங்கள அரசை நிறுவினான் என்று சிங்களவரின் வரலாற்றினுடனான மகாவம்சம் கூறுகிறது. இந்தியாவின் இதிகாசங்களுமானால் ராமாயணம், மகாபாரதம் போன்ற பாலிமொழி எழுதப்பட்ட மகாவம்சம் என்ற நூல், இதை தங்கள் வேத புத்தகம் போல் சிங்களவர்கள் மதிக்கிறார்கள். இதை தங்கள் வரலாறு என்று சிங்களர் கூறினாலும் நம்ப முடியாத கட்டுக்கதைகளும் இதில் உண்டென்று தெரிவிக்கப்படுது. விஜயன் இலங்கையிலே சிங்கள வம்சத்தை தோற்றுவித்தவன், இலங்கையின் முதல் சிங்கள மன்னன் விஜயன் என்று மகாவம்சம் கூறுகிறது. விஜயனின் பற்றிய காலத்தில் இப்படி நிறைய சொல்லிக்கலாம். வட இந்தியாவில் உள்ள வங்காளம், ஒரு சாகி பகுதிகளில் ஒரு காலத்திலே லாலா தேசம் என்று அழைக்கப்பட்டது. இந்த ராஜ்யத்தை ஆண்ட மன்னன் பெயர் சிங்கபாகு. இப்படி நிறைய கதைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த விஜயன் மிகவும் கொடூரமானாக இருந்தது. அவன் செய்யும் அட்டுழியங்களை பற்றி மன்னனிடம் மக்கள் முறையிட்டதால் மகனை திருத்துவதற்காக சிங்கபாகு விஜயனை கண்டித்திருக்கார். அவர் திருந்தவில்லை. எனவே நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு மக்களை துன்பியிருக்கார். இவன் அட்டுழியங்கள் எழுமையிருப்பதால் இவருடைய நண்பர்கள் 700 பேரை நாடு கடத்துகிறார். மன்னன் இவர்களை 3 கப்பல்களில் ஏற்றி எங்காவது போய் பிழைத்துக் கொள்ளுங்கள், இனி அவர் திருந்தி வாழுங்கள் என்று புத்தமதி சொல்லி அனுப்புகிறார்கள். 3 கப்பல்களிலும் வந்த இவர்கள் இலங்கி வந்தடைகிறார்கள். அடைக்கலம் கொடுத்து அழகி விஜயன் கப்பலை விட்டு இறங்கி இலங்கை தீவில் காலடித்து வைக்கிறான். இது கிறிஸ்துவுக்கு முன் 543 நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. விஜயன் இறங்கிய இடம் அழகிய இயற்கை காட்சிகள் கொண்டது. ஒரு மரத்தடையில் குவேனி என்ற பெண் அமர்ந்திருக்கிறாள். அவள் தமிழ் பெண், ஆனால் ராட்சத குலத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்லி அந்த மகாபாரத்திலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அவர் பின்பு பாண்டிய இளவரசியை திருமணம் செய்து இலங்கைக்கு வந்து ஆட்சி அமைக்க, இப்படி நிறைய வரலாற்று பின்னணி கொண்ட கதைகள் இருக்கின்றன. எனவே பூர்வகுடி என்பது மிக சரியான பதில். ஐங்கரன், ரமேஷ், சுரேன் இவர்கள் 3 பேருமே இணைந்து சிறப்பித்திருக்கிறார். முதல்ல பின்பு தனா, குகன் இவர்கள் இணைந்திருக்கிறார். 5வது நேரராக பிரபா இந்தபடியை உத்தரகிரத்திலே அதற்கு ஒத்த சொல்லை கண்டுபிடித்திருந்தார். பின்பு அப்பன் இதற்கு சரியாக பூர்வகுடி, எங்களிடம் இருக்கும் அந்த பூர்வகுடியை சொல்லியிருந்தார். பின்பு வந்த பல நேர்கள் பூர்வகுடி என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அனைவருக்குமே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பூர்வகுடி என்பது மிகச் சரியான பதில். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் நாங்கள் இன்னும் ஒரு சொல்லோடு உங்களை சந்திப்போம். இந்த பூர்வகுடி என்பது தமிழர்கள் இலங்கைக்கு சொந்தமானவர்கள் என்பதை அழுத்த திருத்தமாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான்.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
4: 9054176069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன். ராஜ்யம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், கிருஷ்ணராஜ். பாடல் தொடர்ந்து நேர்கள் 12 மணியிலிருந்து உங்களுக்காக நிகழ்ச்சியை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4165930005 4165930005

0: நேரம் 12 மணி.
1: CMR
0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கென கலாச்சார ரீதியாக எந்த ஒரு தனி அடையாளமும் இருக்கக்கூடாது என்ற பேரினவாதத்தின் எண்ணமே யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்துக்குள் புத்த சாசன அமைச்சு உள்வாங்கப்பட்டமைக்கு பிரதான காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இலங்கையில் தடை செய்யப்பட்டுள்ள அழிவுகரமான அடிமட்ட இழுவை படகு மீன்பிடி முறையை தமிழ்நாட்டிலும் தடை செய்யுமாறு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்க்கு கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக அரசு அலுவலகங்களில் அரசு துறை சார்ந்த கட்டிடங்கள் அனைத்திலும் முதல்வர் விஜயின் ஒளிப்படத்தை வைப்பது கட்டாயம் என தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கனடாவின் உச்சநீதிமன்றம் சிவில் இழப்பீடுகளை பெறுவதற்கான ஒரு தனித்துவமான சட்ட அடிப்படையாக நெருங்கிய துணைவர் வன்முறையை அங்கீகரித்துள்ளது. கொங்கோ ஜென்னையா குடியரசின் கிழக்கு மாகாண இத்தூரில் எபோலா வைரஸ் பரவல் ஏற்பட்டுள்ளதாக ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேரம் 12:02. இன்று மே மாதம் 16 2026 சனிக்கிழமை. புதிய நாளொன்றின் தொடக்கத்தில் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. தொடங்கியிருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று மே மாதம் 16 பிறந்த நாள். திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிஎம்ஆர் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொண்டபெரும்பாக்கத்தில் 13 பாக செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 9 பாக செல்சியஸாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 23 பாக செல்சியஸாக இருக்கும். பகல் பொழுது மதிய பொழுதிலே சில இடங்களில் இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 20-40 கிலோமீட்டர் வரையிலான வேகத்திலே காற்று வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சில இடங்களிலே 30-50 கிலோமீட்டர் வரையிலான வேகத்திலே காற்று வீசும். இரவு பொழுது 13 பாக செல்சியஸாக குறைவடைந்தாலும் இரவு பொழுதும் மழைக்குரிய வாய்ப்புகள் தொடர்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை மழை இல்லை, சூரியோடு நிறைந்திருக்கும். இடையிடையே அங்காங்கே முகில் கூட்டம் காணப்பட்டாலும் 23 பாக செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது 14 பாக செல்சியஸாக குறைவடைந்து திங்கட்கிழமை சூரியோடு நிறைந்த நாளாக இருக்கும். திங்கட்கிழமை விக்டோரியா விடுமுறை நாள், அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டிருக்கும். போக்குவரத்து ஞாயிற்றுக்கிழமை அட்டப்பணிப்படி நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதைவிட மே 18க்கான நிகழ்வு, அதாவது மே 18 நிகழ்வு 2 இடங்களில் நடைபெறுகிறது. பிராம்ப்டனிலும் ஸ்காபரோவிலும் சிங்கூசி பார்க்கிலேயும் தமிழின அழிப்பு நினைவு தூவிக்கு முன்னாவாலும் ஸ்காபரோவிலே ஸ்காபரோ சென்டர் அல்பர்ட் சதுக்கத்திலும் நடைபெறுகிறது. 1 மணிக்கு பிராம்ப்டன்லேயும் 6 மணிக்கு ஸ்காபரோவிலும் நடைபெறுகிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இப்பொழுது முதல் நீங்களும் பாடல்களை கேட்க அடைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 4-6-5-9-3-0-5-5.
0: இப்பொழுது முதல்ல 1 மணி வரை நேர்கள் பாடல்களை கேட்கலாம். 4-6-5-9-3-0-0-5-5 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேரை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? காந்தி சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள் காந்தி?
2: பொதுவாக
0: மூவர் கூடுதலாக வாழ்கின்ற பகுதி
2: என்ன?
0: சரி, நன்றி காந்தி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பாடல்களை கேட்பதற்கு அழைக்கும்படி தொலைபேசி இலக்கம் 4-6-5-9-3-0-0-5-5.

0: சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோ நிறுவனம், 9056677200, 9056677200.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
4: 416-700-2222 J.CA.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
7: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365, 416-804-2365, அஜிந்தன் தவராஜா.

நேரம் 4:12 உங்களுக்கு ஆரஞ்சினை கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். 1 வரை பாடல்கள் கேட்க 4165930055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளவர் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள் சாந்தி? சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. வந்தே பாரதம் இசை தொகுப்பில் இருந்து பாடல்.

0: அட்டகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: Everything okay, no problem indigenam.
6: Bar kalamu closing da tadikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: Last minute le closing, Pradhi Selvam, thanks.
6: Chellam illada Selvam.
5: Sari.

0: 12:21 உங்களுக்கு ஆனர்ஜி கேட்டுக் கொடுக்கிறீர்கள். ஒரு மணி வரை நீங்களும் பாடல்களை கேட்கலாம். 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம் செந்தில், நான் கரண்.
0: கரண், சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: இந்த நிலை மாறுற உலகில வந்து புதிய புதிய தலைவர்கள், புதிய கட்சிகள் வரும் அரசாங்கத்துக்கு. ஆனால் அந்த நீதி, நியாயம், தர்மம் அதெல்லாம் நிலைக்கு மாண்டதற்கு கேள்விக்குறிதான்.
0: ஆமாம், உமவீழ்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கிறீர்கள். கே ஜி ஜேசுதாஸ் பாடுகின்ற பாடல், நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் வாழும் மனித ஜாதி வாழ்ந்ததில்லை நீதி என்று சொல்லுகிறீர்களா? சரி, இது உங்களுக்காக பாடல் நடிக்கிறது. நன்றி.

0: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
1: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்
3: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
4: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
5: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். CMR தமிழ் FM அதிர்வெண் 101.3.
6: நேரம் 12:28. ஒரு மணி வரை நீங்களும் பாடல்களை கேட்கலாம். 416-593-0055 416-593-0055 வழியாக இணைந்து கொள்ளும். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், செல்வி.
6: செல்வி சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
7: எனக்கு ஏன் படத்தில் இருந்து இறைவன் என்ற கண்ணன் அந்த பாடல்.
6: சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
7: நன்றி. வணக்கம்.

என்றோ கேட்டவை இன்றும் இனிப்பவை. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஓட்டோ.ca.

0: நேரம் 12:33 சீமா தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாக்கத்திலே இப்பொழுது 13 பாக சென்றதாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 9 பாக சென்றதாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 23 பாக சென்றதாக இருக்கும். சூரியோலை நிறைந்திருக்கும் இடையிடையே முகில் கூட்டம் காணப்படும். மதிய பொழுதிலே சில இடங்களிலே மழை இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 30-50 கிலோமீட்டர் வரையிலான வேகத்திலே காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரவு பொழுது 13 பாக செல்சியஸாக குறைவடையும். இரவு பொழுதும் மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை 23 பாக செல்சியஸ் சூரியோடு இணைந்திருக்கும். ஆங்காங்கே முகில் கூட்டம் காணப்படும். திங்கட்கிழமை சூரியோடியோடு 28 பாக செல்சியஸாக இருக்கும். உங்களுக்கான நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பிலே இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், செந்தில்நாதன் காசுநாதன்.
0: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: இதே சென்னை இருந்து தொட்டதெல்லாம்
0: உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு.

சங்கிதல்

தளிர்மேனியில் விரல் பட்டதும் குளிர் போனதே.

0: The friendly radio for channels around the universe. CMR Tamil FM 101.3.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
3: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
4: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
5: பன்னிரண்டு மணி 40 நிமிடம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம் அண்ணா, சின்னத்துறாக இருக்கிறேன்.
5: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவித்து இருக்கிறீர்கள்?
6: நான் வந்து இந்த பறக்கும் பாவை படத்துல இருந்து கால் கட்டு கை கட்டு இல்லாத பெண்களுக்கு காவல் ஒன்று வேண்டுமாமா என்ற ஒரு பாடல் உண்டு. பட்டு பாவாடை
5: அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொடுப்பீர்களோ?
6: முதல்ல முந்தைய அப்படி இருந்த இப்ப இல்ல, வயது போட்டோம்.
5: இப்ப உங்களுக்கு கால் கட்டு போட்டு விட்டாங்க. சரி, TM சௌந்தரராஜன் பாடுகின்ற பாடல் உங்களுக்கு ஒலிக்கிறது. நன்றி.
6: நன்றி.
7: கால் கட்டு கை கட்டு இல்லாத பெண்களுக்கு

0: செவியை வருடி இதயத்தை நிறைக்கும் பழைய பாடல்களோடு
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
3: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு தமிழ் FM.
4: நேரம் 12:45. சீமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம்,
4: பெண்பா சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
5: அச்சம் என்பது மடமையடா.
4: சார், இது உங்களுக்காக அந்த பாடல் அளிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வைக்கும்.
5: நன்றி.

0: உங்கள் சிந்தை வழி இதயத்தை நிறைக்கும் பழைய பாடல்களோடு இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
5: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.

0: நேரம் 12:53 சிமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வர நேரை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், யோகா.
0: யோகா, சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு உங்களது ஆக்கத்தில் உருவாக்கிய நெஞ்சுக்குள்ளே என தொடங்கும் முள்ளி வாய்க்கால் பாடல் அந்த பாடல்.
0: சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
1: நன்றி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையத்தில் அருண்குமார். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்நாதன். தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

சிஎம் ஆர் தமிழப்பம் செய்திச் சுருக்கம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் தமிழினப் படுகொலையில் உயிர் நீத்தவர்களை நினைவுகூறுகின்ற ஊர்தி பவனி நேற்று வெள்ளிக்கிழமை மன்னாரை சென்றடைந்தது. இலங்கையில் இந்திய அமைதிகாக்கும் படைகள் நிலை கொண்டிருந்த காலப்பகுதியில் கொல்லப்பட்ட அல்லது காணாமல் ஆக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 10,000 அதிகமென சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல் திட்டம் தெரிவித்துள்ளது. மாநில தேர்தல்கள் முடிவடைந்த நிலையில் பெட்ரோல் விலையை உயர்த்தியது ஏற்கத்தக்கது அல்ல என்றும், ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் பெட்ரோல் விலை உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் விஜய் வலியுறுத்தியிருக்கின்றார். பலஸ்தீன பிரதேசங்கள் மற்றும் லெபனானில் மோசமடைந்து வருகின்ற நிலைமைகள் காரணமாக இஸ்ரேல் மீது கடுமையான தடைகளை விதிக்குமாறு பிரதமர் மார்க்கானியை முன்னாள் மூத்த கனேடிய தூதர்கள் வலியுறுத்தி வருகின்றார்கள். ஈரானுக்கு அமெரிக்கர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். சிஎம்ஆர் தமிழப்பம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை. மே மாதம் 16 நாள் சனிக்கிழமை காற்றலை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிறந்திருக்கிற இந்த புதிய நாள் உங்கள் எல்லோருக்குமே சிறந்த நாளாக, மகிழ்ச்சியான பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும் என்கின்ற நல் வாழ்த்துக்களோடு தொடர்கின்ற காற்றலையில் உங்களோடு உங்கள் அன்பின் அருண்குமார். அனைவருக்கும் இனிய வணக்கம் நேர்களே. நன்றி செந்தில்நாதன். திறகண்ட காட்டிலையில் பாடல்கள் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து 1:30 நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். வழக்கம்போல 4 உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்பத்திலேயே பாடல்கள் கேட்கலாம். அதிகாலை 5 செய்திகள் ஒலிக்கும். 5:15 இறையோசை நிகழ்ச்சியை கேட்கலாம். 5:30 விடியல் நிகழ்ச்சி ஒலிக்கும். அதைத் தொடர்ந்து 6 வரை வைகரை வசந்தம் நிகழ்ச்சியோடு

டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 12 செல்சியஸ், காற்று மணித்தியாதருக்கு 13 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. இன்று காலை வரையான பொழுது பொதுவாக 9 செல்சியஸ் வெப்பநிலையாக இருக்கும். சனிக்கிழமை இன்று பகல் பொழுது 23 செல்சியஸ் பொதுவான வெப்பநிலையாக இருக்கும். இன்று இரவு 13 செல்சியஸ் பொதுவான வெப்பநிலையாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளியோடு முகல் கூட்டம் இணைந்ததாக தென்படும். சில இடங்களிலே மெல்லிய மலைத்தூரலுக்கான வாய்ப்பு இன்று பகலிலே ஏற்படக்கூடும். ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதின் பொதுவான வெப்பநிலை 23 இருக்கும். சூரிய ஒளி நிறைந்த நாளாக ஞாயிற்றுக்கிழமை பகல் தென்படும்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை ஒரு மணி 12 நிமிடம் 1:30 நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். ஒலிக்கின்ற பாடல் இது, உதயபிரகாஷ் பாடியது.

0: தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல் அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.

நீங்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை. ஒலிகின பாடல் இது, தீனு செல்லப்பா அவர்கள் பாடியது. 1:30 நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
2: கிடைச்சிட்டது.
3: நேரம் 1:27, ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றிலே ஒரு மணி 33 நிமிடம். இப்போது முதல் நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். இது வழக்கம் போலவே இதே நேரத்தில் உங்களை நான் சந்திக்கிற நேரம். இங்கே தரவுகள் தரப்படுகின்ற தரவுகளுக்கு பொருத்தமான சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த சொற்களை சரியாக இடம்பலம் பார்த்து இணைக்கிற போது வரக்கூடிய விடைகளோடு நீங்கள் பதில் கூறி சிறப்பிக்கலாம். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 4165935555 4165935355 உங்களுக்கான முதலாவது கேள்விக்கான தரவு இது. ஆறு எழுத்தில் வரக்கூடிய விடையாக வரும். இந்த விடை ஆறு எழுத்துக்களை கொண்டிருக்கும். இந்த ஆறு எழுத்துக்களிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது எங்களுடைய தமிழர் தாயகத்தில் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை உள்ளடக்கிய ஒரு பிரதேசமாக இருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தை விட்டு இடம் பெயர்ந்து தமிழ் மக்களும் சரி, அல்லது தமிழ் மக்களுக்கான தமிழர் சேனையும் சரி, தங்களுடைய தளமாக கொண்டு ஒரு பரப்பை குறிக்கின்ற சொல். யாழ்ப்பாணத்தை விட்டு இடப்பெயர்வுக்கு பிறகு போராட்டத்தின் தளமாகவும் மக்களுடைய வாழ்வியல் தளமாகவும் இயங்கு நிலை தளமாகவும் இருந்தது. குறிப்பாக சமாதான காலத்திலே பல்வேறு சர்வதேச தூதுவர்கள் மற்றும் சர்வதேச அதிகாரிகள் பலரும் இங்கே சென்றுதான் தேசிய தலைவரையும் அமைப்பு சார்ந்த முக்கியமான பிரமுகர்களையும் சந்தித்தார்கள் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. எனவே இது தமிழர் தாயகத்தின் ஒரு பெரிய நிலப்பரப்பை உள்ளடக்கிய ஒரு இடத்தை குறிக்கின்ற சொல். முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்து சொல்லாக இருக்கும். இதே கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது, அதாவது மொத்தமாக ஆறு எழுத்து, அதிலே கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது தரை என்கின்ற சொல்லோடு சம்பந்தப்பட்டறியக்கூடியது. கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து சொல்லாக இருக்கும். இந்த இரண்டு தரவுகளை வைத்துக்கொண்டே விடை காணலாம். இதிலே மேலதிகமான தரவாக முதல் எழுத்தோடு கடைசி இரண்டு எழுத்துக்கள் சேர்க்கிற போது திசைகள் சார்ந்த ஒரு சொல், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அந்த திசையல்ல, பொதுவாக பக்கங்கள் தொடர்பான திசைகள் தொடர்பான ஒரு சொல்லாக வரக்கூடிய ஒன்று. பொதுவாக பக்கங்கள் என்று சொல்லலாம். எந்த பக்கம் என்று கேட்கிற போது வரக்கூடிய விடையாக இருக்கும். பொதுவாக வாகனங்களை செலுத்துகிற போது அதிகம் கவனத்தில் கொள்ளக்கூடிய பக்கங்களிலே இதுவும் ஒன்றாக இருக்கும். அது முதல் எழுத்தோடு கடைசி இரண்டு எழுத்துக்கள் சேர்க்க வேண்டும். மொத்தமாக விடை என்பது ஆறு எழுத்தில் வரக்கூடிய விடையாக இருக்கும்.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமாம்.
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம் The Law Office of

0: Lenny David 416-271-5992
1: Markham in Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

இந்த வேளையில் ஒரு அறிவித்தல் ஒன்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். கெனடிய தமிழர் சமூகம் மற்றும் கெனடிய தமிழர் மாணவர் சமூகம் விடுக்கின்ற அறிவித்தலாக இது அமைகிறது. 2009 தமிழர் தாயகத்தின் முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான எங்கள் தாயக மக்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியோர் என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட 17 தொடுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இந்த 17 முடிவடைந்திருக்கின்ற நிலையிலே இந்த காலகட்டத்திலே பலியான எங்கள் தாயகத்தின் அப்பாவி பொதுமக்களுக்கான நினைவுகூரல் நிகழ்வாகவும், அதேவேளையிலே இழைக்கப்பட்ட இன அழிப்புக்கான நீதி வேண்டியும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் எழுச்சி கொள்கின்ற நாளாக இந்த மே மாதம் 18 அடையாளப்படுத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை இந்த நினைவேந்தல் மற்றும் எழுச்சி நிகழ்வு என்பது 2 அதாவது 2 நடைபெறுகிறது. ஒன்று பிராம்டனிலும் இன்னொன்று ஸ்காபரோவிலும் நடைபெறுகிறது. இந்த பிராம்டனிலே தமிழின படுகொலை நினைவு தூவி அமைக்கப்பட்டதன் பின்பாடு இந்த நிகழ்வுகள் 2 நடைபெறுவது மிக முக்கியமானது. முதல் நிகழ்வு என்பது மே மாதம் 18 திங்கட்கிழமை காலை 11 முதல் பிற்பகல் 1 வரையான காலப்பகுதியிலே இடம்பெறிருக்கிறது. தொண்ணூறு பிராம்லியா ரோட் சிங்கூசி பார்க்கிலே அமைந்திருக்கக்கூடிய தமிழ் இன அழிப்பு நினைவு தூவிக்கு முன்பாக முதலாவது நிகழ்வு மே மாதம் 18 காலை 11 முதலக்கம் பிற்பகல் 1 வரையான காலப்பகுதியில் நடைபெறவிருக்கிறது. வழக்கம் போல இரண்டாவது நிகழ்வு மாலை 6 ஸ்காபரோ டவுன் சென்டர், அதாவது ஸ்காபரோ டவுன் சென்டர் பகுதியிலே அமைந்திருக்கின்ற அல்பர்ட் கேம்பல் சதுக்கத்திலே நடைபெறவிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 2 தவறாமல் தமிழ் மக்கள் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு கெனடிய தமிழர் சமூகமும் கெனடிய தமிழர் மாணவர் சமூகமும் இணைந்து இந்த அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தொலைபேசி இலக்கம் 4317 9301 9301 9301 9301 என்பது தொலைபேசி இலக்கம். இது வருகின்ற 18 இன்று 16 திங்கட்கிழமை பகலிலும் மாலையிலும் நடக்க இருக்கின்ற தமிழின படுகொலை நினைவேந்தல் தொடர்பான நிகழ்வாக அமைந்தது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM காற்றலை. ஒலிகின பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம். மீண்டும் உங்களுக்கான தரவுகள் கொண்டு வரக்கூடிய விடை என்பது 6 வர வேண்டும். இந்த 6 முன்னுக்கு வரக்கூடிய 3 என்பது தமிழர் தாயகத்தின் பெருமளவு நிலப்பரப்பை உள்ளடக்கிய ஒரு பகுதியை குறிக்கின்ற சொல். யாழ்ப்பாண இடப்பெயர்வுக்கு பிறகு தமிழர் சேனையும் தமிழ் மக்களும் தங்கள் தளமாக கொண்ட ஒரு பிரதேசத்தையும் குறிக்கிறது. குறிப்பாக சமாதான காலத்திலே சர்வதேச பல்வேறு அதிகாரிகள், குறிப்பாக வெளிநாட்டு தூதுவர்கள் எல்லோருமே எங்கள் தேசிய தலைவரையும் தேசிய தலைவர் சார்ந்த எங்களுடைய தமிழ் ஈழத்தின் பிரதிநிதிகளையும் சந்தித்த ஒரு தளமாகவும் அது அமைகிறது. அது முன்னுக்கு வரக்கூடிய 3 இருக்கும். கடைசியில் வரக்கூடிய 3 என்பது தரை என்கின்ற சொல்லோடு சம்பந்தப்படக்கூடிய சொல்லாக இருக்கும். இதிலே முதல் எழுத்தோடு கடைசி 2 சேர்த்தால் பக்கங்கள் தொடர்பான சொல் கிடைக்கும். குறிப்பாக ஒரு திசை என்பது வடக்கு கிழக்கு மேற்கொண்டு வரும். ஆனால் திசைகள் சார்ந்த ஒரு பக்கத்தை குறிக்கின்ற சொல், குறிப்பாக வாகன பயணங்களை செய்கிற போது சொல்லக்கூடிய பக்கங்களிலே இது முதன்மையான ஒன்றாக இருக்கும் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. அதற்கு நீங்கள் முதல் எழுத்தோடு கடைசி 2 சேர்க்க வேண்டும். விடை என்பது மொத்தமாக 6 அமைந்திருக்கிறது.

0: எப்போதுமே சொல்லிக்கொள்வேன், இந்த இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வரலாற்றை சொல்லிக் கொடுங்கள், வரலாற்றை சொல்லிக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு வரலாற்றை சொல்லிக் கொடுத்தால் நடக்கக்கூடிய நல்ல விடயங்களில் ஒன்று தான் இந்த படைப்பு. சற்று முதல் நீங்கள் கேட்ட பாடல் இங்கே கெனடிய எங்களுடைய தமிழ் பிள்ளைகளால் உருவாக்கப்பட்ட பாடல், ஸ்டீவ் கிளிவினுடைய செயலே, ராட்டி ஆதித்தன் வரிகளமைத்து பாடியது. அந்த பாடலை பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்டாரவன்னியனுடைய வரலாற்று காலந்துறக்கம், தேசிய தலைவர் மீதக பிரபாகரனுடைய வரலாறு வரை மிக முக்கியமான சொல்லாடல்களில் இடம்பெறும். அதேபோலவே எங்களுடைய மொழிக்கு யார் எதிரி என்கின்ற விடயத்தை கூட அதில் சொல்லியிருப்பார்கள். அதாவது நான் என்னுடைய மொழியில் எனக்கும் இறைவனுக்கும் இடையிலே நீ யார், மூன்றாம் நபராக ஏன் ஒரு ஆள் தேவை என்கின்ற கேள்வியெல்லாம் அதில் கேட்கப்படும். அதேவழிலே வரலாற்றை அழகாக சொல்லும். அதேவழிலே நடுநிசி இரவிலே நடக்கிற போது அவன் விளக்காக இருந்தான், இப்போது அவன் எங்கே என்கின்ற கேள்வி இருக்கும். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லாடலாக அதில் பயன்படுத்தியிருப்பார்கள். அழகான ஒரு வரிகள். அந்த வரலாற்றை சொல்லிக் கொடுக்குற போது இத்தகைய படைப்புகளும் ஒரு எங்களுடைய காலத்தின் தேவையாக வெளிவரும். வரலாற்றை சரியாக புரிந்து கொண்டவர்களால் மட்டும்தான் இந்த மாதிரியான நல்ல விடயங்களை உருவாக்க முடியும். எனவேதான் வரலாற்றை சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்வது. வரலாறு சொல்லிக் கொடுக்குற போது அது பல தளங்களிலே எங்களுக்கான நல்ல சாத்தியங்களை தரும். இன்றைக்கு பல பிள்ளைகள் பல்வேறு நாடுகளிலே அரசியலிலே மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். வரலாறு தெரிந்தவர்கள், வரலாறு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். இப்படி நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். அதில் ஒன்றுதான் இந்த படைப்புகளும். சரி, இப்போது அழைப்பிலே காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் சாந்தி அழைக்கிறேன்.
0: வணக்கம் சாந்தி, நலம் தானே?
1: நன்றி.
0: உங்களுக்கு அழைப்பில் இருக்கு, அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம்,
0: புவி நலம்
2: தானே?
0: நலமா இருக்கிறேன். என்ன பதில் வரலாம்?
2: நன்றி
0: உங்களுக்கு.
2: நன்றி
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்கு, அடுத்த நேரம் வணக்கம். அழைப்போடு காத்திருக்கு, குமார் நலம்
3: தானே?
0: சொல்லுங்க, என்ன பதில் வரலாம்? நன்றி நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கு, அடுத்த ஒரு வணக்கம்.
4: வணக்கம்,
0: நீங்கள் எப்படி?
4: நன்றி
0: உங்களுக்கு.
4: நன்றி.
0: ஆமாம், வன்னி நிலம் என்பது சரியானது. வன்னி என்பது தமிழர் தாயத்தினுடைய பல்வேறு பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு பொதுவான பெயராக இருக்கிறது. வன்னி என்பது தமிழர் தாயகத்தின் பல்வேறு இடங்களை உள்ளடக்கிய ஒரு பொதுவான பெயராக இருக்கிறது. 95ஆம் ஆண்டு இடப்பெயர்வுக்கு பிறகு தமிழர் தாயகத்தினுடைய இயங்கு நிலை தளமாக இருந்தது. அதாவது சூரிய கதிரங்கின்ற ஒன்று நடவடிக்கையை சிறிலங்கா இராணுவம் செய்தபோது ஒட்டுமொத்தமாக 500,000 மேற்பட்ட தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் பின்னே அணிதிரண்டு சென்றார்கள் வன்னியை நோக்கி. பிறகு தமிழ் ஈழத்தினுடைய இயங்கு தளமாக வன்னி மாறியது. பிறகு ஓயாதலைகள் ஒன்று முல்லைத்தீவு படைத்து முகாம் மீதான அழைப்போடு பல்வேறு எழுச்சிமிகு வரலாறுகளை அந்த வன்னிமண் தமிழில் வரலாற்று பயணத்திலே படைத்தது. குறிப்பாக ஓயாதலைகள் 1, 2, 3, 4 என்று பல்வேறு வெற்றிச்சமர்களூடாக ஏற்கனவே இழந்திருந்த நிலங்களை மீட்டவாறு அந்த பயணம் தொடர்ந்தது. ஆனரவு மீட்பு உட்பட பல்வேறு பெருமண நிலங்கள், ஸ்ரீலங்கா படைகளால் நீண்ட காலமாக பிடிக்கப்பட்ட நிலங்கள் எல்லாம் குறுகிய காலத்துக்குள் ஓயாதலைகள் என்கின்ற தொடர் நடவடிக்கையின் மூலமாக தமிழர் சேனையால் விடுவிக்கப்பட்டது என்பதும், தமிழீழம் நோக்கிய ஒரு பெரும் பாய்ச்சல் ஒன்று வன்னி மண்ணை தளமாக கொண்டு அமைந்தது என்பதும் எல்லோருமே தெரிந்து கொள்ளக்கூடிய விடயம். குறிப்பிட்ட சமாதான காலத்திலே உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜதந்திரிகள் தூதுவர்கள் எல்லோருமே தமிழ் ஈழத்தினுடைய தலைமையை தேடி போய் சந்தித்த இடமாக இருந்தது என்பதும் சொல்லிக்கொள்ளக்கூடியது. எனவே வன்னி என்பது அந்த சிறப்புக்குரிய ஒரு பெயராக இருக்கிறது. கடைசி மூன்றெழுத்து நிலம் என்று வரும். தரையோடு சம்பந்தப்படுகின்ற சொல் நிலம் என்று வரும். முதல் எழுத்தோடு கடைசி இரண்டு எழுத்துக்கள் சேர்த்தால் வலம் என்று வரும். எந்த பக்கம் என்று கேட்டால் வலப்பக்கம் இடப்பக்கம் என்று சொல்லுவோம் இல்லையா? எனவே பக்கங்கள் சார்ந்த ஒரு சொல்லாக வரக்கூடியது. எனவே வன்னி நிலம் என்பது சரியான சொல். அதற்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும்.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
6: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459
3: 9757. Asian Textiles in Mabiram Mega Sale. Store-wide discount up to 80% off sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2 for $10, nighty $3 for $10. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence 36 Cipher 1, Lawrence Avenue East, Scarborough. Asians மெகா சேல்.
0: உங்களுக்கு அடுத்த கல்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது எட்டு எழுத்தில் வரக்கூடிய விடையாக வரும். இந்த விடை எட்டு எழுத்துக்களை கொண்டிருக்கும். இந்த எட்டு எழுத்துக்களிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது ஒரு செடியின் பேராக வரக்கூடியது. இது ஒரு செடியின் பேராக வரக்கூடியது. முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்து சொல்லாக இருக்கும். கடைசியில் வரக்கூடிய ஐந்து எழுத்து என்பது இது தோட்டங்களுக்கான நீர்ப்பாசனத்தோடு சம்பந்தப்படுகின்ற சொல். தோட்டங்கள் பயிர் செய்கைக்கான தோட்டங்களுக்கான ஒரு நீர்ப்பாசனத்தோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. இதிலே முதல் எழுத்தோடு கடைசி மூன்று எழுத்துக்களை சேர்த்து பார்க்குற போது, முதல் எழுத்தோடு கடைசி மூன்று எழுத்துக்களை சேர்த்து பார்க்குற போது ஒரு வகையான அளவுகள் சார்ந்த ஒரு சொல்லாக இருக்கும். ஒரு வகையான அளவுகள் தொடர்பான சொல்லாக இருக்கும். அதற்கு நீங்கள் முதல் எழுத்தோடு கடைசி மூன்று எழுத்துக்களை சேர்த்து பார்க்கலாம். இதிலே உடல் உறுப்புகள் சார்ந்த சில சொற்கள் இருக்கிறது. மொத்தமாக எட்டு எழுத்து. அதிலே முகத்தோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு உடல் பகுதியை குறிக்கின்ற சொல் இருக்கிறது. இரண்டு எழுத்தில் வரக்கூடியது. அதுபோலவே கடைசி இரண்டு எழுத்துக்களை கவனிக்கிற போது இன்னொரு உடல் உறுப்பு சார்ந்த சொல்லாக இருக்கிறது. மொத்தமாக இது எட்டு எழுத்தில் வரக்கூடிய விடையாக இருக்கும். அழைக்கலாம் 4165930055.
7: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும். தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LIKO.
8: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000, ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
0: மீண்டும் உங்களுக்கான தரவுகள். கொண்டு வரக்கூடிய விடை என்பது இது எட்டு எழுத்தில் வரக்கூடிய விடையாக இருக்கும். இந்த எட்டு எழுத்துக்களிலே முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்து என்பது பொதுவாக ஒரு செடியாக அறியக்கூடிய ஒன்று. ஒரு ஒரு முட்கள் நிறைந்த ஒரு செடியாக அறியக்கூடியது. ஆனால் அது பாவிக்கின்ற இடங்களை பொறுத்து வேறு வேறு அர்த்தங்களையும் தருகின்ற சொல்லாக இருக்கும். பொதுவாக பார்க்கின்ற போது முட்கள் நிறைந்த ஒரு செடி, ஆனால் காய்ந்து போன ஒரு தன்மை கொண்ட பொருட்களையும் குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. குறிப்பாக சித்த மருத்துவத்திலும் கூட இந்த சொல்லாடல் இருக்கிறது. இதிலே சில வகைகளும் இருக்கிறது என்பதும் சொல்லிக்கொள்ளக்கூடியது. இந்த முட்கள் நிறைந்த ஒரு செடி என்று பொதுவாக சொல்லலாம். ஆனாலும் அது பாவிக்கப்படுகின்ற இடங்களை பொறுத்து வேறு வேறு அர்த்தங்களையும் தருகிறது என்பதும் சொல்லிக்கொள்ளக்கூடியது. இதிலே கடைசியில் மொத்தமாக எட்டு எழுத்து, முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது ஒரு செடி, கடைசியில் வரக்கூடிய ஐந்து எழுத்து என்பது பொதுவாக நீர்ப்பாசன முறைமைகளிலே ஒன்று. தாவரங்களுக்கு அல்லது தோட்டங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்யக்கூடிய வழிமுறைகளில் ஒன்றாக இந்த கடைசியில் வரக்கூடிய ஒரு ஐந்து எழுத்து சொல் அமைகிறது. பல வழிகளிலே நாங்கள் நீர்ப்பாசனம் செய்வோம். அதிலே ஒரு வழிமுறை இந்த மாதிரியான வழிமுறையாக இருக்கும். தாவரங்களுக்கு தோட்டங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்கின்ற வழிமுறை. இந்த ரெண்டு தரவுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் விடை காணலாம். மேலதிகமான தரவாக இதிலே முதல் எழுத்தோடு கடைசி மூன்று எழுத்தை சேர்த்தால் ஒரு வகையான அளவுகள் சார்ந்த ஒரு சொல் கிடைக்கும். கடைசி இரண்டு எழுத்துக்களை பார்க்குற போது ஒரு உடல் உறுப்பை குறிக்கிறது. அதுபோலவே இதிலே நான்காம் மற்றும் ஐந்தாம் எழுத்தை கவனிக்கிற போது அதுவும் முகத்திலே காணக்கூடிய ஒரு உடல் பகுதியை குறிக்கின்ற சொல்லாக அமைகிறது. விடை என்பது மொத்தமாக எட்டு எழுத்துக்களில் வரும் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. வருகிற பாடல் இது வாணன் பாடியது. பாடலுக்கான இசை விஎஸ் உதயா. பாடல் வரிகள் வசீகரன்.

0: அழைப்பிலே காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் யோகா.
0: வணக்கம் யோகா, சொல்லுங்கள், என்ன பதில் உள்ள?
1: முள்ளி வாய்க்கால்.
0: பகல நன்றி உங்களுக்கு. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்,
0: அப்ப நன்றி. அழைப்பிலே இருக்கு, அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
3: வணக்கம், நான் சாந்தி.
0: வணக்கம் சாந்தி, சொல்லுங்கள், என்ன பதில் உள்ள?
3: முள்ளி வாய்க்கால்.
0: பகல நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
4: வணக்கம் சிவபாலன்.
0: சிவபாலன் சொல்லுங்கள்.
5: என்பது
0: சரியான பதில். முள்ளி என்பது ஒரு செடி வகையை சேர்ந்த ஒன்று, முட்கள் நிறைந்த ஒரு செடியை குறிக்கிறது. பொதுவாக முட்கள் இருக்கக்கூடிய பல்வேறு தாவரங்களுக்கும் அந்த பேர் பொருந்துவதாக அமைகிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. வெட்டி அல்லது காய்ந்த பொருட்களை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. முள்ளி செடி என்று சொல்வார்கள், முள்ளி கம்பு என்று சொல்வார்கள். அந்த காய்ந்து போன வெட்டிய நிலையில் இருக்கக்கூடிய சில கம்புகள் தடிகளை கூட அவ்வாறு சொல்வார்கள். சித்த மருத்துவத்தில் கூட உலர்ந்த நெல்லிக்காயை நெல்லி முள்ளி என்று குறிப்பிடப்படுகின்ற ஒரு சொல்லாடல் இருக்கிறது. சித்த மருத்துவத்திலே உலர்ந்த நெல்லியை நெல்லி முள்ளி என்று சொல்கின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. இப்படி பாவிக்கின்ற இடங்களை பொறுத்து அந்த சொல் வேறுபடுகிறது. வாய்க்கால் என்பது நீர்ப்பாசன முறைமைகளில் ஒன்று. பொதுவாக நாங்கள் தோட்டங்களுக்கு பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்கின்ற முறைமைகளிலே இந்த வாய்க்கால் என்கின்ற ஒரு மரபும் இருக்கிறது. அதாவது ஒரு வழிமுறை இருக்கிறது. அதாவது நீரை விரயமாக்காமல் கச்சிதமாக பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே செய்யப்படுகின்ற ஒரு நீர்ப்பாசன முறைமைதான் இந்த வாய்க்கால் என்பது. அதுபோலவே இதிலே முதலெழுத்தோடு கடைசி மூன்று எழுத்தை சேர்ந்தால் முக்கால் என்று வரும். கால், அரை, முக்கால், முழுசு என்று சொல்லி அந்த ஒரு வகையான அளவுகள் குறித்த சொல்லாக இருக்கிறது. கடைசி இரண்டு எழுத்து காலை குறிக்கிறது, ஒரு உடல் உறுப்பு. இதிலே நான்காம் ஐந்தாம் எழுத்து வாய் என்கின்ற சொல் வரும், முகத்திலே காணக்கூடிய ஒரு பகுதி. எல்லாமாக சரியாக நினைத்து பார்க்குற போது முள்ளி வாய்க்கால் என்பது சரியான சொல். பொதுவாக முள்ளி வாய்க்கால் என்பது தமிழினத்தை பொறுத்தவரையிலே, தமிழினத்தின் வரலாறு இருக்கின்றவரை, தமிழினம் இருக்கின்றவரை என்றைக்கும் யாராலும் மறந்து போய்விடக்கூடாத, மறந்து போக முடியாத நிறைய வலிகளை, நிறைய அவலங்களை எங்கள் தேசமும் எங்கள் தேசத்தின் மக்களும் சந்தித்த ஒரு நிலப்பரப்பை குறிக்கின்ற சொல்லாக அமைகிறது இந்த முள்ளி வாய்க்கலங்கு. அது சிறிய இடம்தான், ஒரு மிகப்பெரிய இடம் அல்ல, ஒரு சிறிய இடம். அதிலே கூட சின்ன சின்ன அலகுகளாக அந்த முள்ளிவாய்க்கால் பகுதி இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. ஒரு கடற்கரை ஒட்டிய ஒரு பிரதேசமாக, ஒரு வெளிப்பிரதேசமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே வைத்துத்தான் எங்களுடைய ஈழத்தமிழ் சொந்தங்கள் பெருந்தொகையாக, அதாவது பாதுகாப்பு வலயம் என்று அறிவிக்கப்பட்டு, உங்களுக்கு இந்தெந்த இடங்களிலே வந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு என்று சிங்கள தேசத்தின் படைகளால் அறிவிக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு மக்களை வரப்பண்ணி அந்த இடங்கள் மீதே பெருமளவு கொத்தனை குண்டுகளையும் நச்சு குண்டுகளையும் இரசாயன குண்டுகளையும் பல்குழல் எறிகணைகளையும் வீசி எங்கள் தேசத்தின் மக்களை கொத்து கொத்தாய் குறிப்பிட்ட மாதங்களிலே, 2009 குறிப்பிட்ட மாதங்களிலே பெருமளவு தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்த ஒரு பிரதேசமாக இந்த முள்ளிவாய்க்கால் பகுதி அமைகிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. ஒவ்வொரு தமிழர்களும் இருக்கின்றவரை இந்த பேர் உச்சரிக்கப்பட வேண்டிய பேராக இருக்கிறது. அதேவேளையிலே ஒவ்வொரு தமிழர்களும் இருக்கிறவரை தங்கள் குழந்தைகளுக்கு இந்த வரலாறு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய வரலாறாகவும் இருக்கிறது. அதேவேளையில் இந்த முள்ளிவாய்க்கால் என்பது சோகத்துக்கான அடையாளம் அல்ல, அது எழுச்சிக்கான அடையாளமாகவே எங்கள் தேசம் எங்களை வழிநடத்தியிருக்கிறது என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய இயக்கம் இருக்கிற வரையிலே மாவீரர் தினத்தை சோகமாக கொண்டாடுங்கள் என்று எங்கள் தேசம் சொல்லித்தரவில்லை. மாவீரர் தினம் என்பது எப்போதுமே எழுச்சியின் வடிவம்தான். மாவீரர்கள் என்று சொன்னால் அவர்கள் தேசத்துக்காக உயிர்களை விதைத்தவர்கள். ஆனால் அவர்களை நினைத்து அழுகின்ற வாரமாக அந்த வாரத்தை எங்கள் தலைமை எங்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை. அதை எழுச்சிமிக்க மாதமாகவே தான் அதை சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவர் விழுகிற போது அடுத்தவர்கள் எழ வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை. என்ன, நாங்கள் இனத்திலே எண்ணிக்கையிலே சிறியவர்கள். அப்போ நாங்கள் விழவிழ அழுது கொண்டிருக்கக்கூடிய இனமாக இருக்க முடியாது. விழவிழ எழுகின்ற இனமாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் எங்களுக்கான இலக்குகளை எட்ட முடியும். மாவீர தினம் என்பது எப்போதுமே சிவப்பு மஞ்சள் கொடிகளால் தான் அலங்கரிக்கப்படும். கருப்பு கொடிகளால் மாவீர தினம் என்பது அலங்கரிக்கப்படுவதில்லை. அதுபோலத்தான் இந்த மாதமும் கூட உறவுகளை இழந்ததான் வலிதான் ரணந்தான் இல்லை என்று இல்லை, ஆனால் அழுது கொண்டிருப்பதற்கான காலமாக அதை மாற்றிவிடக்கூடாது. எனவேதான் நாங்கள் எழுச்சி கொள்கின்ற ஒரு நாளாக அதை சொல்ல வேண்டும். அந்த உறவுகளை நினைக்க வேண்டும், அவர்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும். அதே வேளையில் அந்த நாள் எங்களுக்கான நீதி கிடைக்கின்ற வகையிலே நாங்கள் போராடியே ஆக வேண்டும் என்கின்ற வகையிலே எங்களை எழுச்சிப்படுத்துகின்ற ஒரு நாளாக அது அமைய வேண்டும் என்பதை தமிழ் சமூகம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதும் சொல்லிக்கொள்ளக்கூடியது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இரண்டு இடங்களிலே நடக்க இருக்கிறது என்பது ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை மறந்து போகாதீர்கள். குறிப்பாக இந்த உலகத்திலே முதலாவது நாடாக அதாவது தமிழ் எழுத்துக்கு வெளியே ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியை அமைப்பதற்கான வாய்ப்பை தந்த தேசமாக இந்த கனேடிய மண் அமைகிறது. எனவே கனேடிய மண்ணிலே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அமைக்கப்பட்டதன் பிற்பாடு முதலிலே அது ஒரு இடத்திலே நடக்கிறது. இப்போது அந்த நினைவு தூவி என்கின்ற ஒன்று கனடிய அரசாங்கத்தின் ஆதரவோடு இங்கே அமைக்கப்பட்ட பிறகு இந்த இரண்டு இடங்களிலே அந்த இரண்டு நிகழ்வாக நடக்கிறது என்பது சொல்லிக் கொள்ளக்கூடியது. அதிலே ஒன்றுதான் வருகின்ற 18 காலமை 11 இலக்கம் 90 இலக்கம் 90 பிரம்லியா ரோட் சிங்கூசி பார்க்கில் பிராம்டனிலே அமைந்திருக்கின்ற தமிழின அழிப்பு நினைவு தூவிக்கு முன்பாக காலை 11 வரை அந்த நிகழ்வு நடக்கிறது. 2 குறிப்பிட்ட நேரத்துக்குள் நீங்கள் சென்றாத்தான் அந்த நிகழ்வுக்கு வலுச்சேர்ப்பதாக அமையும். அதே வேளையிலே 800 நிகழ்வு வழக்கம் போல மாலை 6:00 வரை நடக்கிறது. அது ஸ்காபரோ டவுன் சென்டர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அல்பர்ட் கேம்பல் சதுக்கத்திலே நடக்க இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. இரண்டு இடங்களிலுமே தமிழ் மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை கனேடிய தமிழர் சமூகம் மற்றும் கனேடிய தமிழ் மாணவர் சமூகம் இணைந்து அந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள். தனியே பெரியவர்கள் மட்டும் செல்லாமல் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு செல்வது அந்த நிகழ்வுகள் குறித்த ஒரு புரிதலையும் அது குறித்த வரலாற்றையும் எங்களுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை தரும் என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ளலாம். 2:08

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Everything okay, no problem and dinam
2: bar kalamu closing that adikira nadik
3: customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268 உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட். 905-270-8800 உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது ஏழு எழுத்தில் வரக்கூடிய விடையாக வரும். இந்த விடை ஏழு எழுத்துக்களை கொண்டிருக்கும். இந்த ஏழு எழுத்துக்களிலே முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது நீங்கள் பிரித்தறிய வேண்டிய சொல்லாக இருக்கும். பொதுவாக செடிகள் கொடிகளிலே காணக்கூடிய ஒன்று, செடிகள் கொடிகளிலே காணக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பொதுவாக அது உலர்கிற, அது செடிகள் கொடிகளிலிருந்து உலர்கிற போது அது நிலத்திலே விழும். நிலத்திலே விழுந்து விழுகிற போது அது சில நேரங்கள் எங்கள் பாதங்களை, நாங்கள் வெறும் காலோடு நடக்கிற போது எங்கள் பாதங்களை பதம் பார்க்கின்ற ஒன்றாக இருக்கும். அது குத்துகிற போது வலியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு இரண்டு எழுத்து சொல்லாக இருக்கிறது. நேரடியாக வராது, நீங்கள் பிரித்தறிய வேண்டும். அடுத்து வரக்கூடிய மூன்று எழுத்து, இந்த முதல் இரண்டு எழுத்தை தாண்டி அடுத்து வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது கட்டுமானங்களுக்கு பயன்படுகின்ற ஒரு பொருள், வீடுகளை கட்டுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள். அதுபோலவே இந்த சக்கரங்களுடைய செயல்பாட்டுக்கு உதவுகின்ற பொருள், பொதுவாக இந்த மிதிவண்டியினுடைய சக்கரங்கள் அதனுடைய உற்பத்திக்கும் செயல்திறனுக்கும் உதவக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. வீடுகள் கட்டுமானத்துக்கு உதவக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. அது முதல் இரண்டு எழுத்தை தாண்டி அடுத்து வரக்கூடிய மூன்று எழுத்து சொல்லாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய இரண்டு எழுத்து, கடைசியாக வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது இது வீடுகளின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்படுகின்ற ஒன்று, வீடுகள் மற்றும் காணிகளின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்படுகின்ற ஒன்று. கடைசியில் வரக்கூடிய ஒரு இரண்டு எழுத்து சொல்லாக இருக்கிறது. விடை என்பது மொத்தமாக ஏழு எழுத்துக்களை கொண்ட விடையாக வரும் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. மீண்டும் தரவுகள், கொண்டு வரக்கூடிய விடை ஏழு எழுத்தில் வர வேண்டும். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது பிரித்தறிய வேண்டிய சொல்லாக இருக்கிறது. இது சில செடிகள் மற்றும் கொடிகளிலே காணக்கூடிய ஒன்று, இயற்கையாகவே செடிகளிலே கொடிகளிலே காணப்படும், அதாவது குறிப்பிட்ட சிலதிலே மட்டும். பொதுவாக இந்த ரோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பூச்செடியிலும் கூட அது காணப்படும். ஈச்சை போன்ற தாவரங்களிலே காணப்படும். சில வகையான முருங்கையிலே காணப்படும். இப்படி பல்வேறு செடிகள், தாவரங்கள், மரங்களிலே இயல்பாக காணக்கூடிய ஒன்று. அது உலர்கிற போது, காய்ந்து உலர்கிற போது நிலத்திலே விழும். அவ்வாறு நிலத்திலே விழுகிற போது பாதங்களிலே பட்டால் அது வலியை தரக்கூடிய ஒன்றாக மாறும். அது முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்தாக இருக்கும். அது பிரித்தறிய வேண்டிய சொல். இந்த முதல் இரண்டு எழுத்தை தாண்டி அடுத்து வரக்கூடிய ஒரு சொல், அடுத்த சொல் மூன்று எழுத்திலே வரும். முதல் இரண்டு எழுத்து அது சொல்லிவிட்டேன். அடுத்த மூன்று எழுத்து என்பது இது வீடுகளை கட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்களிலே ஒன்று. வீடுகளின் கட்டுமானம், கட்டடங்களின் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்களிலே ஒன்றாக இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கிறது. பொதுவாக இது இரும்பினால் செய்யப்படக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. அதே வேளையிலே இது பல்வேறு தேவைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதும் சொல்லிக்கொள்ளலாம். கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது இது வீடுகள் மற்றும் காணிகளின் அச்சரக்கை மற்றும் பாதுகாப்புக்காக உருவாக்கப்படுகின்ற ஒன்று. வீடுகளின் மற்றும் காணிகளின் அச்சரக்கை மற்றும் பாதுகாப்புக்காக அமைக்கப்படுகின்ற ஒன்றாக அந்த கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து சொல் வரும். விடை என்பது ஏழு எழுத்துக்களை கொண்டிருக்கும்.
5: Veggies fresha, price besta, delivery fasta. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் grocery
6: 9699 James Street, Maple
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca
7: 905-417-6069. KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775
4: 6 4 7 5 2 2 1 7 7 5 6 4 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 1 7 7 5 2 2 வீடுகள் மற்றும் கட்டடங்களுடைய உருவாக்கத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஒன்றாக இருக்கிறது. வாகன சக்கரங்கள் போன்றவற்றிலும் அதை நீங்கள் காணலாம். பொதுவாக இந்த மிதிவண்டியினுடைய வாகன சக்கரங்களிலே காணக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பொதுவாக அது இரும்பினால் உருவாக்கப்படுகின்ற ஒன்று. கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது இது வீடுகள் மற்றும் காணிகளுக்கான அச்சரக்கை மற்றும் பாதுகாப்புக்காக உருவாக்கப்படுகின்ற ஒன்று. விடை என்பது மொத்தமாக ஏழு எழுத்துக்களை கொண்டிருக்கும்.
8: வேறு பாப்போ.

0: அந்த பாடல் பலராம் குழுனர் பாடிய பாடலாக இருந்தது. வசீகரன் வரிகளில் அந்த பாடல் உருவாகியிருந்தது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. பி எஸ் உதயா அந்த பாடலுக்கான இசை வழங்கியிருந்தார். அழைப்பிலே இருக்கின்ற நேர்களை தொடர்ச்சியாக சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம். அடுத்தவர் வணக்கம். வணக்கம் குமார், சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்? முட்கம்பி வேலியா? பார்க்கலாம். நன்றி குமார், அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம். அப்ப
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த வணக்கம்.
2: வணக்கம். யோகா.
0: யோகா சொல்லுங்கள், என்ன பதில் உள்ள?
2: முட்கம்பி வேலி.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த வணக்கம்.
3: வணக்கம். நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், என்ன பதில் உள்ள?
3: முட்கம்பி வேலி.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த வணக்கம்.
4: வணக்கம். சுபாலன்.
0: சுபாலன் சொல்லுங்கள்.
5: நன்றி
0: நன்றி. ஆமா, முட்கம்பி வேலி என்பது சரியான பதில். இதில் முன்னுக்கு வரக்கூடிய இரண்டிடத்திலிருந்து முள் என்று வரும் தாவரங்களிலே, செடிகளிலே, கொடிகளிலே காணக்கூடிய ஒன்று. கம்பி என்பது பொதுவாக வீடுகள் கட்டுமானத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல், ஒரு பொருள். அது பொதுவாக வாகன உற்பத்திகளிலும் பயன்படுத்தப்படும். கடைசியில் வரக்கூடிய இரண்டிடத்தென்பது வேலி என்று வரும். வீடுகள் மற்றும் காணிகளுக்கான அச்சரிக்கை மற்றும் பாதுகாப்புக்காக உருவாக்கப்படுகின்ற ஒன்று வேலி என்று வரும். எனவே முட்கம்பி வேலி என்பது சரியான பதில். எப்படி முள்ளிவாய்க்கால் என்பது மறக்கப்பட முடியாத ஒரு வரலாறாக எங்கள் மண்ணிலே இருக்கிறதோ, அதுபோலவே முட்கம்பி வேலி என்கின்ற இந்த சொல் கூட மறக்கப்பட முடியாத, மறக்கவும் கூடாத, வலி நிறைந்த ஒரு துன்பமான காலத்தை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் முள்ளிவாய்க்கால் என்கின்ற ஒன்று நிறைந்த ஒரு வலிக்குரிய ஒன்றாக அடையாளப்படுத்தி இருப்பதனால் நாங்கள் இந்த முட்கம்பி வேலி என்கின்ற சொல்லை, அதனுடைய வலியை, அதனுடைய அந்த வரலாற்றில் அந்த சொல்லுக்கான இடத்தை நாங்கள் பல நேரங்களில் சாதாரணமாக கடந்து போடுறோம். ஆனால் உண்மையிலேயே முள்ளிவாய்க்கால் காலத்தில் ஒரு அவலம் நிகழ்ந்தது என்று சொன்னால் அதற்கு ஈடான இன்னொரு அவலம் இந்த முட்கம்பி வேலி வாழ்க்கைக்குள் எங்கள் மக்களுக்கு நடந்தது. முள்ளிவாய்க்காலுக்குள் நடந்தது உயிர் பறிப்பு, அதாவது இனப்படுகொலை என்பது நேரடியாக ரசாயன குண்டுகளை பயன்படுத்தி, கொத்தணி குண்டுகளை பயன்படுத்தி, தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி, அதேவேளையிலே பெருமளவு எரிகணை வீச்சுக்களை பயன்படுத்தி கொத்து கொத்தாக எங்கள் மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட ஒரு வரலாறு முள்ளிவாய்க்கால் வரலாறு. அது ஒரு வகை, அது ஒரு சாவு. ஆனால் அதைவிட மோசமான வரலாறு என்பது, அதைவிட வெளியிலே சொல்லப்பட முடியாத வேதனைகளும் ரணங்களும் நிறைந்த ஒரு வரலாறு என்பது முட்கம்பி வேலியின் வரலாறாக அமைகிறது. ஏனென்றால் முள்ளிவாய்க்காலுக்களை வைத்து அவர்கள் படுகொலை செய்தார்கள். அங்கே உணவை போகாமல் தடுத்து பட்டினி சாவெல்லாம் செய்தார்கள். அது ஒரு வகை. ஆனால் இங்கே உடல் ரீதியான சித்திரவதைகள், பெருமளவு துன்பங்களை, துயரங்களை எங்கள் நிலத்தின் மக்கள் நிகழ்ந்தார்கள். வெளியிலே சொல்லப்பட முடியாத, சில வார்த்தைகள் சொல்லவும் முடியாத, காற்று வழியிலே பகிரவும் முடியாத அவலங்கள் அந்த மண், அந்த முட்கம்பி வேலிக்குள் நிகழ்ந்தது என்பதைத்தான் நாங்கள் வரலாறாக பார்க்கிறோம். குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இந்த முள்ளிவாய்க்கால் ஆயுத மௌனிப்புக்கு பிறகு, தமிழர் சேனை ஆயுதங்களை மௌனிக்கின்றோம் என்று அறிவித்ததன் பிறகு, லட்சக்கணக்கான மக்கள் இந்த முட்கம்பி வேலி சிறைக்குள் உட்படுத்தப்பட்டார்கள். உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம், புனர்வாழ்வு தருகிறோம், வா என்று வரவேற்கப்பட்ட மக்கள் கொடும் சிறையாக இருந்த ஒரு திறந்த வழி சிறையாக இந்த முட்கம்பி வேலிக்குள் உள்வாங்கப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு திறந்த வழி தடுப்பு முகாமாக அது இருந்தது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. அடிப்படை உரிமைகள் முழுவதுமாக மறுக்கப்பட்ட ஒரு சிறைச்சாலையாக இருந்தது. கொடூரமான கட்டுப்பாடுகளை விதித்திருந்தார்கள். அது மட்டும் அல்ல, மிக முக்கியமாக ஒவ்வொரு நாளிலும் அந்த முட்கம்பி வேலியிலிருந்து உறவுகள் காணாமல் போவார்கள். ஒவ்வொரு நாளிலும் குறிப்பாக ஆண்கள் பெண்கள் என்று இரு வகையிலுமே அந்த முட்கம்பி வேலிக்குள் இருக்கக்கூடிய மக்களிலே இளையவர்கள் காணாமல் போய்கொண்டிருந்தார்கள். ஆண்களை கொண்டு போய் சித்திரவதை செய்வது, அடித்து துன்புறுத்தி படுகொலைக்குள்ளாக்கியது ஒரு பக்கம் என்று சொன்னால், இன்னொரு வகையிலே அங்கே இருக்கக்கூடிய இளம் பெண்கள் மிக மோசமான முறையிலே வெளியிலே சொல்லப்பட முடியாத வகையிலே பெருமளவு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டார்கள். இரவிரவாக அந்த அங்கிருந்து மீண்டு வந்து வெளிநாடுகளில் வாழக்கூடிய மக்கள் சொல்வார்கள், தங்களை விசாரணைக்கு அழைத்துக் கொண்டு செல்லுகின்ற அந்த வழி நெடுகலை, அப்போ இவர்களையும் விசாரணை கண்டு அழைத்து செல்லப்படக்கூடிய வழி நெடுகலும் நிலக்கீழ் அறைகளுக்குள்ளே இருந்து பெண் பிள்ளைகள் ஓலம் எடுத்து கத்துகின்ற சத்தங்கள் தங்களுக்கு கேட்டதாக ஐநா சபையிலே இன்றைக்கு அவர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். சாட்சியங்களாக, இனப்படுகொலை சாட்சியங்களாக வெளியே வந்து சாட்சி சொல்லிய பலர் தங்களை சிங்கள இராணுவம் விசாரணைகளுக்காக அழைத்துச் சென்ற பாதையின் நெடுகிலும் நிலக்கீழ் அறைகளிலிருந்து எங்களுடைய பெண்கள் மிக ஒரு ஓலமான வலிகளோடு கத்தி கதறி அழுததை தாங்கள் கேட்டோம். அந்த பெண்களுக்கு என்ன நடந்தது என்பது தங்களுக்கு தெரியாது. அழைத்து கொண்டு போகக்கூடிய பெண் பிள்ளைகள் மீண்டு வருவதில்லை என்பதும் இன்னொரு வரலாறு. இப்படியாக ஒரு வரலாறு நிகழ்ந்தது. அதே வேளையிலே அங்கே அந்த முட்கம்பி வேலிகள் வைத்து எங்களுடைய தாய்மை அடைந்த பெண்களுடைய பெண்களுக்கு கருச்சிதைப்புகள் நிகழ்த்தப்பட்டது, கருச்சிதைப்பு நிகழ்த்தப்பட்டது. இன்னொரு வகையிலே தாய்மை அடையாத வண்ணம் கருத்தடை ஊசிகளும் பயன்படுத்தப்பட்டது. அதாவது இந்த இனத்தினுடைய எதிர்காலம் இல்லாமல் போக வேண்டும் என்கின்ற வகையிலே, கருத்தரிக்க முடியாத வகையிலே அங்கே மோசமான ஊசிகளும் ஏற்றப்பட்டதாக வரலாறு ஒன்று பதிவாகியது. அதே வேளையில் புனர்வாழ்வுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பல்வேறு போராளிகள், முன்னாள் போராளிகள் பலர், அவர்கள் புனர்வாழ்வுக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட பிறகு சடுதியாக மரணங்களை சந்தித்தார்கள். அவர்கள் புனர்வாழ்வுக்கு உள்படுத்தப்பட்டு அவர்களை விடுவித்தோம் என்று சிங்கள அரசு வெளிநாடுகளுக்கு சொல்லிக் கொண்டாலும் அவ்வாறு விடுவிக்கப்பட்ட பல போராளிகள் மெல்ல மெல்ல சாக தொடங்கினார்கள். அதாவது மறைமுகமாக மெல்ல கொல்லும் நஞ்சு என்கின்ற ஒன்று அவர்களுக்கு ஏற்றப்பட்டதான சந்தேகங்கள் வெளியிடப்பட்டது. இது எல்லாவற்றையும் விட அங்கே எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நடந்த அவலம் என்பது வெளியிலே சொல்லப்பட முடியாதது. இத்தனை வழிகளை இந்த முட்கம்பி வேலி என்கின்ற ஒற்றை சொல் தாங்கி நிற்கிறது. எனவே முள்ளிவாய்க்கால் என்பது எவ்வளவு பேரவலத்தை தந்ததோ அது ஒரு சாவு, அது வேறு வகை. அங்கே நாங்கள் மானத்தை இழக்கவில்லை. தமிழர் தேசமாக தன்மானத்தோடு கடைசி மூச்சு வரை மே 18 வரை அந்த மண் எங்களுக்கான வீரத்தை, எங்களுடைய தியாகத்தை, எங்களுடைய ஓர்மத்தை சுமந்து நின்ற மண்ணாக அந்த முள்ளிவாய்க்கால் மண் நின்றது. அங்கே எங்கள் பெண்கள் மானத்தை இழக்கவில்லை. கௌரவமாக சுயமரியாதையோடு தான் வாழ்ந்தார்கள் அந்த மண்ணின் பிள்ளைகளாக. ஆனால் அந்த ஆயுத மௌனிப்புக்கு பிறகு, சிங்களத்தால் சிறைபிடிக்கப்பட்ட பிறகு, எங்கள் பெண்கள் தாங்கள் உயிரினும் மேலாக நேசிக்கின்ற மானம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை மிக கொடுமையான முறையில் இழந்தார்கள். இதுதான் ஒற்றை சொல்லால் சொல்லக்கூடிய ஒன்று. இதை விட அதற்குள் இருக்கக்கூடிய வலிகள் என்பது மிக கொடுமையானது, வெளியிலே சொல்லப்பட முடியாதது என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஒரே ஒரு கணம் அந்த பிள்ளைகளிடத்தில் இருந்து உங்களை ஒரு முறை பொருத்தி பாருங்கள். உங்களுடைய சகோதரிகள் அல்லது உங்களுடைய சகோதரர்கள் யாராவது அந்த வலிகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தால் அந்த வலி எவ்வாறு இருக்கும் என்பதை ஒரே ஒரு கணம் அந்த மண்ணில், அந்த வழிபட்ட மண்ணின் பிள்ளைகளாக, அந்த மண்ணின் சொந்தங்களாக ஒரு முறை நினைத்து பார்த்தால் அந்த வலி என்ன என்பது உங்களுக்கு தெரியும். இசைப்பிரியாக்களை நினைத்து பார்க்கள். கூட்டு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட பிள்ளைகளாக அவர்கள் இருந்தார்கள். இப்படி மிகப்பெரிய கொடுமைகளை எங்கள் மண் சந்தித்தது. அது யாரோ அல்ல, எங்களுடைய மண்ணின் சொந்தங்கள், எங்கள் மண்ணின் உறவுகள், எங்களுடைய அக்காக்களாக, தங்கைகளாக, எங்கள் அண்ணன்களாக, மாமன்களாக, சித்தப்பாக்களாக இருந்த எங்கள் உறவுகள். எனவே அது யாரோ அல்ல, அது யார் நிலமோ அல்ல, எங்களுடைய நிலம், எங்கள் நிலத்தின் மக்கள். இந்த முட்கம்பி வேலிக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது, நீதி மறுக்கப்பட்ட இடமாக இருந்தது. வெளிநாடுகளிலிருந்து பலர் சென்றார்கள். சிங்களம் காட்டிய இடங்களைத்தான் பார்த்தார்கள். சிங்கள தேசம் எந்த இடங்களை கொண்டு போய் காட்டியதோ அதை போய் பார்த்துவிட்டு அங்கே எல்லாம் இயல்பாக இருக்கிறது என்று அறிக்கைகளை கொடுத்தார்கள். அதிலே குறிப்பாக இன்றைக்கும் தமிழ் சமூகம் மறக்காத, மறக்கப்பட முடியாத ஒரு பேராக இருப்பது பான்கி மூன் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி. அதாவது இவர் ஐநா சபையினுடைய ஒரு பொறுப்பிலே இருந்தவர் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. இவர் ஐநாவிலே பொறுப்பாக இருந்த காலத்தில் தான் எங்கள் மண்ணிலே இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டது. அங்கே நடந்தது இனப்படுகொலை என்று தெரிந்தும் பேசாமல் இருந்த ஒரு மனிதராக அவர் இருந்தார். அவருக்கு பின்னே பலர் கீழ்நிலை அதிகாரிகளாக பலர் இருந்தார்கள். உலகத்தின் எல்லா நாடுகளுக்குமே அங்கே நடந்தது இனப்படுகொலை என்று தெரிந்தும் ஆனால் எந்த நாடுகளும் கண்டன அறிக்கைகளை விடவும் இல்லை, அதை தட்டி கேட்கவும் இல்லை. இன்று வரைக்கும் அந்த மக்களுக்கு நீதி வழங்குவதற்கு இந்த உலக தேசம் தயாராகவும் இல்லை என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. இந்த பான்கி மூன் என்று சொல்லக்கூடிய நபர், இவர் தென்கொரியாவை, மன்னிக்கவும், கொரியாவை சேர்ந்தவர் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. இவர் ஐநாவினுடைய பதவிக்கு வந்தது 2007 முதல். 2007 ஜனவரி 1 இவர் ஐநாவின் பொறுப்பு நிலை பதவிக்கு வந்தவர். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளராக 2016 December 31 வரை பதவி வகித்தவர். எனவே 2009 அந்த இனப்படுகொலை நடந்த காலத்தில் இவர்தான் பதவியில் இருந்தார். அந்த இனப்படுகொலை நடந்து முடிந்து இந்த முட்கம்பி வேலிகளுக்கு சென்று பார்வையிட போன இடத்திலே தெரிவு செய்யப்பட்ட இடங்களை மட்டும்தான் இவருக்கு சிங்கள தேசம் காட்டியது. இவர் ஒரு உலகத்தினுடைய உயர்நிலை அதிகாரி. இவர் நினைத்திருந்தால் எல்லா இடங்களையும் தான் பார்க்க வேண்டும் என்று கட்டாயமாக உத்தரவு போட்டே பார்த்திருக்க முடியும். ஆனால் சிங்கள தேசமும் சிங்கள அரசும் எதை காட்டியதோ அதை பார்த்து விட்டு வந்து அந்த மக்கள் இயல்புக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் அறிக்கைகளை அந்த வேளையிலே விட்டிருந்தார். எனவே இப்படி பலர் செய்தார்கள். அமெரிக்கா செய்தது, உலக நாடுகள் பல அங்கே யாரெல்லாம் பார்க்க போனார்களோ. சிங்களத்தினுடைய சொகுசான வரவேற்பு, இதர பதர பல்வேறு விஷயங்களை அங்கே சிங்களத்தினுடைய சொகுசு வாழ்க்கையாக அனுபவித்து விட்டு வந்து சிங்களம் பல விடயங்களை அவர்களுக்கு கொடுத்தது. அதாவது இனப்படுகொலை பற்றி பேசாமல் இருப்பதற்கும், தங்களுக்கு எதிராக கண்டனங்களை வெளியிடாமல் இருப்பதற்காகவும் பல்வேறு சலுகைகளை, பல்வேறு வசதிகளை, பல்வேறு பொருட்செலவில் அமையக்கூடிய பல்வேறு விடயங்களை சிங்கள தேசம் இந்த அதிகாரிகளுக்கு செய்தது. அதனால் தான் அவர்கள் பேசாமடைந்தவர்களாக மௌனம் காத்தார்கள் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. அந்த வகையில் தான் முட்கம்பிவேலி இன்னொரு பக்கத்திலே நீதி மறுக்கப்பட்ட இந்த உலகத்திலே யாரெல்லாம் நீதி நீதி என்று நாங்கள் போராடிய காலத்திலே எங்களுக்கு வகுப்படுக்க வந்தார்களோ அவர்கள் இனப்படுகொலை பற்றி பேசாமல் இருந்து மௌனமாக இருந்து எங்களுக்கான நீதி மறுப்பை செய்தார்கள் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடிய, அதாவது அவர்கள் நடுநிலையாக இல்லை, சிங்கள தேசத்துக்கு பக்கச்சார்பாக நடந்து கொண்டார்கள் என்பதை வரலாற்றில் இந்த முட்கம்பிவேலியின் வாயிலாக நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதையும் இங்கே சொல்லிக்கொள்ளலாம். பான்கி மூன் என்பது வரலாற்றில் ஈழத்தமிழர்கள் மறந்துவிட முடியாத ஒரு பேரவலத்தை சந்தித்த காலத்திலே பொறுப்பிலிருந்து அமைதியாக வேடிக்கை பார்த்த நபர்களிலே இவரும் ஒருவர் என்பதையும் நாங்கள் இந்த வேளையிலே சொல்லிக்கொள்ளலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் இணைந்து கொண்டிருப்பதும் இது சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றலை. போட்டி நிகழ்ச்சிக்கான நேரத்தோடு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். முட்கம்பிவேலி என்பது சரியான பதில், அதற்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும்.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358
2: ஐந்தளத்தில் வரக்கூடிய ஒரு விடையாக வருகிறது. ஐந்தளத்தில் இந்த சொல் அமைகிறது. இந்த ஐந்தளத்திலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்றெழுத்து என்பது இரத்தம் என்பதற்கான ஒரு தூய தமிழ் சொல்லாக அமையக்கூடிய ஒன்று. இரத்தம் என்கின்ற சொல்லுக்கு பதிலாக

0: விடை என்பது மொத்தமாக ஐந்து எழுத்தில் வரும். விடை என்பது மொத்தமாக ஐந்து எழுத்துக்களை கொண்டு வரும் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இரத்தம் என்பதற்கு என்ற சொல்லுக்கான ஒரு தூய தமிழ் சொல்லாக வருவது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்து சொல்லாக இருக்கிறது. கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது இது துன்பம் துயரம் அது சார்ந்த வேதனை என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. துன்பம் துயரம் அதனால் வரக்கூடிய வேதனை என்று சொல்லக்கூடிய அந்த வேதனை என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு சொல்லாக கடைசியில் வரக்கூடிய ஒரு இரண்டு எழுத்து சொல்லாக இருக்கிறது. ரணம் என்கின்ற சொல்லோடும் அது சம்பந்தப்படும். அது கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து. இது மொத்தமாக ஐந்து எழுத்தில் வரக்கூடிய விடை என்பதும் சொல்லிக்கொள்ளக்கூடியது.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 4162847000
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 Lotus Funeral and Cremation.
0: மீண்டும் உங்களுக்கான தரவுகளை சொல்லிவிடலாம். நம்ம சற்று முன்னர் சொல்லிய போது இந்த பான் கி மூன் கொரியான்னு சொல்லியிருந்தார். அவர் தென்கொரியாவினுடைய வெளியுறவு அமைச்சராக இருந்தவர். அதாவது இந்த ஐநாவின் பொது பதவிக்கு வர முன்னர், ஐநாவின் பொதுச் செயலாளர் என்ற பதவிக்கு வர முன்பாக அவர் தென்கொரியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் என்பதும் சொல்லிக்கொள்ளக்கூடியது. எரிக் சோல்ஹெய்ம், பான் கி மூன், இதெல்லாம் வாழ்க்கையில் எங்களால் மறக்கப்பட முடியாதவை. ஏனென்று சொன்னால் நாங்கள் போராடிய போது அவர்கள் எங்களுக்கு நீதி போதிக்கு வந்த வகுப்பெடுக்க வந்தவர்கள். ஆனால் நாங்கள் அழிக்கப்பட்ட போது சிங்களத்துக்கு சார்பாக நின்று பக்கத்துணையாக நின்று இன்னொரு வகையிலே எங்களை காட்டிக் கொடுத்த நபர்களாகவும் இருந்தார்கள். அதே வழியிலே நாங்கள் வழிபட்ட போது, நாங்கள் துன்பப்பட்ட போது, நாங்கள் இனப்படுகொலை சந்தித்த போது பேசாமடைந்தவர்களாக இருந்தார்கள். அந்த மக்கள் கொல்லப்படுவதற்கு எதிராக இவர்கள் எங்களுக்கு வகுப்படுக்க வந்தவர்கள் உண்மையில் எங்களுக்காக போராடி இருக்க வேண்டும். என்றாலும் ஒரு இனம் அழிக்கப்படுகிறதே தாங்களும் அதற்கு ஒரு காரணமாக இருந்துவிட்டோம் என்று. ஆனால் அப்படி இல்லாமல் இனப்படுகொலைக்கு ஒரு வகையிலே பூசி மழுகுகின்ற விடயங்களை அவர்கள் செய்தார்கள். அதனால் தான் மறக்கப்பட முடியாத மனிதர்கள் என்று சொல்லியிருந்தேன். அந்த இடத்தில் அதில் விட்டுவிடலாம். இப்போது உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகளை மீண்டும் சொல்கின்றேன். கொண்டு வரக்கூடிய விடை என்பது ஐந்து எழுத்தில் வர வேண்டும். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இரத்தம் என்கிற சொல்லுக்கான ஒரு தூய தமிழ் சொல்லாக வரக்கூடியது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து. கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது இது துன்பம் துயரம் அதனால் வரக்கூடிய வேதனை என்பதோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய சொல். துன்பம் துயரம் அதனால் வரக்கூடிய வேதனை என்கின்ற உணர்வோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய சொல் கடைசியில் எங்கள் பாதங்களிலே காணக்கூடிய ஒரு பகுதியை குறிக்கிறது. எங்களுடைய கால் பாதத்தோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு பகுதியை குறிக்கின்ற சொல்லாக இருக்கிறது. மொத்தமாக விடை என்பது ஐந்து எழுத்துக்களில் வரும். ஒலிகின்ற பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.
5: சூழ்ச்சி, சுயநலம், சுரண்டல், ஊழல், சாதி, வேதம், ஆணவம், துரோகம், இவை சூழ நாம் வாழ்வதா? தியாகம் செய்வோம், வா தமிழா.

0: பாறை ஆண்ட பேரரசின் மக்கள் பாதை தேடி நிற்கிறதே. சூறையாடும் சூழ்ச்சி காடாய் தமிழர் தேசம் சிக்கியதே. தியாகம் செய்வோம் வா, இது தீர்வுக்கான தியாகம். தமிழா, தியாகம் செய்வோம் வா.
1: அந்த பாடல் ஜிவி பிரகாஷ்குமார் மற்றும் அருண்ராஜ் ஆகியோர் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ஜிவி பிரகாஷ்குமார். நேரம் 2:41 அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம் இந்த வேளையிலே. அழைப்பிலே வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்கள்? அப்பன் சொல்லுங்கள். என்ன என்ன பதில் பார்க்கல. நன்றி, உங்களுக்கு அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம், நான் சாந்தி.
1: சாந்தி சொல்லுங்கள், என்ன பதில்?
2: குருதிவலி.
1: நன்றி, அழைப்பில் இருக்க நடத்துவர். வணக்கம்.
3: வணக்கம், யோகா.
1: யோகா சொல்லுங்கள்.
3: குருதிவலி.
1: நன்றி, உங்களுக்கு அழைப்பில் இருக்க நடத்துவரை சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
4: வணக்கம், நான் புவி.
1: புவி சொல்லுங்கள்.
4: குருதிவலி.
1: நன்றி புவி.
4: நன்றி
1: நன்றி, அழைப்போடு காத்திருக்க நடத்துவர். வணக்கம்.
5: வணக்கம், குருதிவலி.
1: நன்றி, அழைப்பில் இருக்க நடத்துவர். வணக்கம்.
6: வணக்கம், சுபாலன்.
1: சுபாலன் சொல்லுங்கள்.
6: குருதிவலி.
1: நன்றி, உங்களுக்கு அழைப்பில் இருக்க நடத்துவர். வணக்கம். வணக்கம். அறியக்கூடியது இதிலே முதல் எழுத்தையும் மூன்றாம் எழுத்தையும் கவனித்தால் குதி என்கின்ற சொல் வரும். பாதத்தோடு, கால் பாதத்தோடு சம்பந்தப்படுகின்ற பகுதியாக குதி என்பது வரும். எனவே குருதி வலி என்பது சரியான சொல். எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, கொடுமை, வன்கொடுமை, எங்கள் மீறி இழைக்கப்பட்ட எங்கள் இனம், அளிக்கப்பட்ட இனப்படுகொலை என்ற எல்லாவற்றையினுடைய அந்த வரலாறு என்பது இரத்தம் தோய்ந்த வரலாறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வகையில்தான் ஒரு குருதி வலி என்று சொல்லக்கூடிய உள் மனதையும் உள் உயிரையும் பிசைகின்ற ஒரு வலியைத்தான் அந்த குருதி வலி என்று சொல்வார்கள். அந்த வலியினுடைய உச்சம், ஒரு வலியின், வேதனையின் உச்சமான வடிவம் தான் அந்த குருதி வலி என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லாடலாக இருக்கிறது. எனவே அந்த சொல்லுக்காக அழைத்த நேர்களுக்கு நன்றி. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கின்றோம், இது வெறுமனே ஒரு சொல்லாக கடந்து போய்விடக்கூடிய ஒன்றல்ல. இது ஒரு போட்டி நிகழ்ச்சி என்கின்ற வடிவத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் ஒரு வரலாறு இருக்கிறது, ஒரு ஒரு அர்த்தம் இருக்கிறது, சரியான ஒரு உள்வாங்குவதற்கான விடயங்கள் இருக்கிறது. எனவே இது வெறுமனே இந்த நேரத்தில் கடந்து போய்விடக்கூடிய விடயம் அல்ல. இப்போது என் குரலை கூட ஒரு சிலர் தான் நீங்கள் கேட்பீர்கள். இது ஒரு இரவு பொழுது, அநேகமாக பலரும் உறக்கத்தில் இருக்கின்ற நேரம். எனவே என் குரலை கேட்பது வந்து ஒரு சிலராக மட்டுமே இருப்பீர்கள். அப்போ இதை யாரெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களோ, இந்த வரலாறுகளை, இந்த விடயங்களை கேட்கிறீர்களோ, அதை நீங்கள் உங்கள் சொந்தங்களுக்குள், உங்கள் உறவுகளுக்குள் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய வரலாறு எங்களுக்குள்ளேயே முடங்கி போய்விடக்கூடாது. எங்களுடைய தலைமுறை பிள்ளைகளுக்கு போக வேண்டும். முதல்ல எங்களுக்குள்ளது பேசப்பட வேண்டும். எங்களுக்குள் பேசப்படுகிற அதே வேளையிலே அது எங்கள் தலைமுறை பிள்ளைகளுக்கு அது கொண்டு செல்லப்பட வேண்டும். குறிப்பாக இந்த வாரம் என்பது இனப்படுகொலை அறிவூட்டல் வாரமாக இங்கே கனடாவிலே ஒரு சிறப்பான ஒரு வாரமாக இருக்கிறது. உலகத்திலே முதலாவது நாடாக இந்த கனடா என்கின்ற தேசம் பல்வேறு விடயங்களை அங்கீகரித்திருக்கிறது. அதாவது இனப்படுகொலை நடைபெற்ற நேரத்திலே கனடாவும் அமைதியாக இருந்தது, பாராமுகமாக இருந்தது. நாங்கள் எவ்வளவோ கதறினோம், அழுதோம், வெளியிலே வந்து எங்கள் நீதிக்காக குரல் கொடுக்காத ஒரு ஒரு வேதனை உள்ளே இருந்தாலும், அதன் பிறகான காலகட்டங்களிலே எங்களுக்கான நீதியின் பக்கத்திலே அல்லது எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதன் பக்கத்திலே பல்வேறு ஆக்கப்பூர்வமான விடயங்களுக்கு அது உறுதுணையாக இருந்திருக்கிறது. முதல் முதலிலே இங்கே தமிழ் மரபுரிமை திங்கள் என்கின்ற ஒரு விடயத்துக்கான வாய்ப்பை, உலகத்தின் முதல் நாடாக நாங்கள் ஒரு மரபுரிமை திங்கள் என்பதை ஒவ்வொரு ஆண்டிலும் தை மாதம் கொண்டாட ஒரு வாய்ப்பை தந்தது. இந்த இனப்படுகொலை தொடர்பாக உலகிலேயே முதலாவது நாடாக கனடாவினுடைய நாடாளுமன்றம் ஏகமனதாக, கனடாவின் நாடாளுமன்றம் ஏகமனதாக எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை அங்கீகரித்தது. அதுபோலவே இங்கே ஒன்டாரியோவினுடைய சட்டமன்றம் இனப்படுகொலை அறிவூட்டல் வாரம் என்கின்ற ஒன்றை ஒரு வார காலம், இந்த காலப்பகுதியிலே மே மாதத்திலே ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்திலே ஒரு வார காலம் இனப்படுகொலை அறிவூட்டல் வாரம் என்கின்ற ஒன்றை நாங்கள் இந்த மண்ணிலே சிறப்போடு சட்டபூர்வமாக எடுத்தாள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த மண் எங்களுக்கு தந்தது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. இது சாதாரணமான விடயம் அல்ல, ஒரு ஒரு வாய்ப்பான விடயம் என்பதையும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இந்த காலப்பகுதியிலே எங்களுக்கு நடந்த இனப்படுகொலை பற்றி இங்கே இருக்கக்கூடிய பாடசாலைகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களிலே இந்த இனப்படுகொலை பற்றிய வரலாறை அதாவது பல்மொழி பேசக்கூடிய இன சமூகத்தோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை இந்த இனப்படுகொலை அறிவூட்டல் வாரம் என்பது சட்டபூர்வமாக எங்களுக்கு அனுமதி தருகிறது. இந்த அதாவது பில் 104 என்று சொல்லக்கூடிய இந்த சட்டமூலத்தை இல்லாமல் செய்வதற்காக இதன் மீது எதிர் வழக்குகள் போட்டு சிங்கள தரப்பு நிறைய பொருட்செலவை செய்து இதற்கு எதிராக மேன்முறையிடலாம் செய்தது. ஆனால் ஒவ்வொரு கட்டங்களிலும் அதை முறியடித்து இல்லை, வழங்கப்பட்ட தீர்ப்பு சரியானது, இனப்படுகொலை அறிவூட்டல் வாரம் என்கின்ற ஒன்றை சட்டபூர்வமாக இந்த ஒன்டாரியோ என்கின்ற எங்களுடைய இந்த மண், எங்களுடைய இந்த நாங்கள் வாழக்கூடிய இந்த பிரதேசம் என்பது சட்டபூர்வமாக அங்கீகரிப்பதில் எந்த தவறும் இல்லை என்று கெனடிய உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பான தீர்ப்பை வழங்கியிருந்தது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. பல முறைகள் அதற்கு எதிராக சிங்கள தேசம் வழக்கை தொடுத்தது, எதிராக வழக்காடியது, இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அரசியலாளர்களை தொடர்பு கொண்டது. ஆனாலும் கூட எல்லாவற்றையும், எல்லா தடைகளையும் தாண்டி ஒன்டாரியோ நடந்தது இனப்படுகொலை என்பதில் மாற்றுக்கருத்தில் என்கின்ற வகையிலே அதை எங்களுக்கான ஒரு அங்கீகாரமாக தந்தது. அது சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம். இது ஒரு முன்மாதிரி. இந்த மண்ணிலே நிகழ்ந்த இந்த வரலாறு என்பது ஒரு முன்மாதிரி. இதை கொண்டு, இதை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு உலகத்திலே தமிழர்கள் வாழக்கூடிய எல்லா நாடுகளிலும் இதை போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை சட்டபூர்வமாக ஏற்படுத்துவதற்கு இது ஒரு முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது. என்றால் ஒரு விடயம் முதல் முதலிலே நடப்பதுதான் சிரமம். அந்த முதல் முதலிலே ஒரு விடயத்தை சட்டபூர்வமாக நாங்கள் உருவாக்கிவிட்டால் அதை ஆதாரமாக கொண்டு, முன்மாதிரியாக கொண்டு பல்வேறு நாடுகளிலே நாங்கள் எங்களுடைய சட்ட போராட்டங்களை செய்ய முடியும். அப்போ இது ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. எனவே தான் இது ஒரு மிக முக்கியமான ஒன்று, இந்த இனப்படுகொலை அறிவூட்டல் வாரம் என்பது. எனவே இது கெனடி அரசாங்கம் எங்களுக்கான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிற போது, எங்களுடைய இல்லங்களிலே, எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் இந்த இனப்படுகொலை வரலாற்றை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லைன்னு சொன்னால் எங்களைப் போல சுயநலம் மிக்க இனமாக யாரும் இருக்க முடியாது. ஒரு நாங்கள் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஒரு தேசத்தில் எங்களுக்கான அங்கீகாரத்தை தந்து எங்களுக்கு நடந்த வலிகளை உள்வாங்கி நடந்தது இனப்படுகொலை என்பதை ஒரு நாடாளுமன்றம் ஏகமனதாக, கனடாவினுடைய நாடாளுமன்றம் அங்கீகரித்திருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே பிராம்டனிலே ஒரு இனப்படுகொலை நினைவு தூபி என்கின்ற ஒன்றை சட்டத்தின் துணையோடு, சட்டத்தின் அங்கீகாரத்தோடு நாங்கள் நிறுவுவதற்கு பிராம்டன் நகரங்களுக்கு பெருந்துணையாக நிற்கிறது. அதிலே பேட்ரிக் பிரவுன் அவர்கள் எங்களுடைய பெருந்துணையாக அதில் நின்று அதை செயல் ஊக்கம் தந்து அதை உருவாக்கி தந்தார். அப்போ பிராம்டனிலே அந்த ஒரு சிறப்பு இருக்கிறது. இன்னொரு வகையிலே இந்த நடந்தது இனப்படுகொலை என்பதை ஒன்றாரியவனுடைய சட்டமன்றம் ஏகமனதாக, அதாவது சட்டபூர்வமாக அங்கீகரித்திருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள். அடுத்ததாக இப்போ ஸ்காப்ரோவிலே ஒரு நினைவு தூபி ஒன்று அமைப்பதற்கான அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் எங்களுக்கான வாய்ப்புகளை இந்த மண் தருகிற போது, நாங்கள் எங்கள் குடும்பங்களிலே இதை பற்றி பேசாமல் இருப்பதென்பது உண்மையிலேயே எங்கள் இனத்துக்கு செய்யக்கூடிய ஒரு இன துரோகமாகத்தான் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வரலாற்றை செய்யவில்லைன்னு சொன்னால் நீங்கள் எங்களுடைய தமிழர் வரலாற்றில் நீங்கள் ஒரு துரோக பகுதியை செய்கிறீர்கள். துரோகம் என்பது கடும் வார்த்தையாக நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம். அதாவது மனச்சாட்சிக்கு விரோதமாக நடக்கின்ற ஒன்று இல்லை இருக்கிறதா, அதைத்தான் நான் சொல்கின்றேன். அந்த மனச்சாட்சிக்கு விரோதமாக நடப்பது. இந்த மண் ஒரு விடயத்தை சட்டபூர்வமாக அங்கீகரிக்கிற போது, இந்த மண்ணில் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களாகிய நாங்கள் எங்கள் குடும்பங்களிலே இதை ஒரு பேசு பொருளாக எடுத்துக்கொள்ளாததும், இல்லை எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வரலாற்றை சொல்லிக் கொடுக்காமல் இருப்பதென்பதும் உண்மையில் மனச்சாட்சிக்கு விரோதமானது. எனவேதான் ஒரு மனச்சாட்சி உள்ள தமிழர்களாக, இந்த இனத்துக்கு நன்றி உள்ளவர்களாக, இந்த மொழிக்கு நன்றி உள்ளவர்களாக, எங்களுக்காக போராடி தங்கள் உயிர்களை விதைத்த மாவீரர்களுக்கு நன்றி உடையோராக இருக்கக்கூடிய உறவுகள், உங்கள் வீடுகளிலே இந்த இனப்படுகொலை தொடர்பாக பேசுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த நினைவுகளை பகிர்வு செய்யுங்கள் என்பதை சொல்லிக்கொள்ளலாம். வரலாற்றை சொல்லிக் கொடுங்கள், அது வரலாறெங்கும் நின்று நிலைத்து எங்களுடைய இனத்தை காக்கின்ற ஒன்றாக அந்த வரலாறு நிலைக்கும் என்பதையும் நீங்கள் கவனத்திலே கொள்ளலாம். நேரம் 2:49 நிமிடம். விளம்பரங்களைத் தொடர்ந்து இன்றைய நாளுக்கான நிறைவு கேள்விக்கான தரவுகள் வழங்கப்படும்.
7: பிராம்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299
8: அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
9: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்.
8: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
9: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
10: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
9: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: 416-834-2266.
9: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: இவர்கள் கேட்கொண்டு பரிசியமார் தமிழப்பம் காட்டிலே உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவு. இது மொத்தமாக ஏழு எழுத்தில் வரக்கூடிய விடையாக வருகிறது. ஏழு எழுத்துக்களில் இந்த விடை வரும். இந்த ஏழு எழுத்திலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது ஞாபகம் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல், ஞாபகம் என்பதை குறிக்கின்ற சொல் அல்லது அதோடு சம்பந்தப்படக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து சொல்லாக வரும். கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது ஒரு உணவு, ஒரு உணவின் வகை. இது ஒரு திரவ நிலை சார்ந்த ஒரு நீராகாரம் போன்ற ஒரு ஒரு ஒரு ஒரு வகையான திரவ நிலை என்று சொல்லலாம். அதாவது முற்றுமுழுதாக திரவ நிலை என்று சொல்ல முடியாது. ஒரு கொஞ்சம் கெட்டித்தன்மையும் இருக்கக்கூடிய ஒரு திரவ நிலை சார்ந்த ஒரு உணவாக இருக்கிறது. அது கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து. இது அநேகமாக எங்களுடைய சாதாரணமான வாழ்க்கையிலே இது ஒரு காலை நேர உணவாக பலரும் உட்கொள்வார்கள். குறிப்பாக தோட்டங்களிலே வயல்களிலே வேலை செய்கிற போதும் இது ஒரு முக்கியமான உணவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பொதுவாக பார்க்குற போது அப்படி வரும். அது கடைசியில் வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்து ஒரு உணவின் பேராக வரும், உணவின் ஒரு வகையாக வரும். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது ஞாபகம் என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடிய சொல்லாக இருக்கிறது. இதில் வரக்கூடிய நாலாவது எழுத்தாக வரக்கூடிய ஒரு எழுத்து நீங்களாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். நான்காம் எழுத்தாக வரக்கூடிய ஒரு எழுத்து நீங்களாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். விடை என்பது ஏழு எழுத்துக்களை கொண்டிருக்கும். இது ஏற்கனவே கடந்த வாரத்திலும் இது தந்திருந்தேன். ஆனாலும் மிக முக்கியமான ஒரு சொல் என்பதனால் மீண்டும் அதை தருகின்றேன். அழைக்கலாம் 4165930055.
11: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
12: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissan இல் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு ஜீரோ ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365.
1: மீண்டும் தரவுகள். கொண்டு வரக்கூடிய விடை மொத்தமாக ஏழு எழுத்துக்களில் வர வேண்டும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது ஞாபகம் என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடிய சொல்லாக இருக்கிறது. கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது ஒரு உணவின் வகையாக வரும். இது பொதுவாக காலை நேரத்திலே ஒரு உணவாக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு வகையான திரவ நிலை உணர்வு, ஒரு கொஞ்சம் கெட்டித்தன்மையும் திரவ நிலையும் சார்ந்த ஒரு உணவாக இருக்கிறது. பொதுவாக காலை நேர உணவாக இருக்கும். சில நேரங்களிலே வயல்களிலே தோட்டங்களிலே வேலை செய்கிற போதும் இது ஒரு உணவாக எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உணவின் ஒரு வகை என்று சொல்லிக் கொள்ளலாம். அது கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து. இதிலே நான்காம் எழுத்தாக வரக்கூடிய ஒரு எழுத்து நீங்களாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. விடை என்பது ஏழு எழுத்துக்களை கொண்டிருக்கும். இந்த காலத்தில் கட்டாயமே எல்லோரும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒன்றாக இது இருக்கிறது என்பதனால் இந்த வாரத்திலும் அந்த சொல்லை தந்திருக்கிறேன். கடந்த வாரத்திலும் இதே சொல்லை தந்திருந்தேன் என்பது குறிப்பிடத்தக்கது. அழைக்கலாம் 4165930055.

ஒலிக்கின பாடல் மேதகு திரையிலிருந்து ஒலிக்கின பாடல். இது திவாகர் பாடியது. பாடலுக்கான வரிகள் கிட்டு, பாடலுக்கான இசை பிரவீன்குமார். மேதகு திரைப்பட பாடல்.

கடவுள் சரத்தியாய் பரவும் எம் தமிழே, கண்ணுள் உனை பொருத்தி காப்பேனென்னாலும் வன்மம் உயிர்த்தலும் வானமாயிருந்தாலும் தின்னம் ஒருபோதும் ஓடி ஒளிய மாட்டேன். வானை நோக்கி நிமிர்வி என் மாரில் வீரம் தாங்குவேன். என்றேனும் ஒரு நாள் பழி தீர்ப்பேன், துரோகம் களைவேன், விடுதலை வெற்றி தீபத்தை உன் காலடியில் ஏற்றுவேன்.

0: அழைப்பில் இருக்கிற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்க, என்ன பதில் எல்லாம்?
1: நினைவு கஞ்சி.
0: நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு நன்றி. அழைப்போடு காத்திருக்கு, அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம்.
0: யோகா சொல்லுங்கள்.
2: நினைவு கஞ்சி.
0: நன்றி நன்றி. உங்களுக்கு அழைப்பில் இருக்கு, அடுத்த நேரம் வணக்கம்.
3: வணக்கம், நான் அப்பன் கேட்கிறேன்.
0: நன்றி அப்பன். அழைப்போடு காத்திருக்கு, அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
4: வணக்கம். குமார்.
0: குமார் சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்?
4: நினைவு கஞ்சி.
0: நன்றி குமார்.
5: நினைவு
0: கஞ்சி என்பது சரியான பதில். இது வெறுமனே ஒரு சொல்லாக எடுத்துக் கொள்ளாமல் இதை உங்கள் வீடுகளிலே இதை உருவாக்குங்கள் என்பதுதான் இந்த சொல்லை தந்ததற்கான காரணம். அதாவது முள்ளிவாய்க்கால் கஞ்சி அல்லது நினைவு கஞ்சி அல்லது இன அழிப்பு கஞ்சி என்கிற வகையில் நாங்கள் பகிரலாம். மிக முக்கியமாக அதை ஒரு இன அழிப்பு கஞ்சி என்கின்ற வகையிலே சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்பதை பலரும் இன்றைக்கு முன்வைக்கிறார்கள். சொன்னால் இப்போ முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது ஒரு பிரதேசத்தின் கஞ்சியாக சில நேரங்களிலே அதாவது அந்த மண்ணுக்குரிய கஞ்சியாக எதிர்காலத்திலே ஒரு தவறான கற்பிதத்தை கொடுத்து விடலாமோ என்கின்ற நிலையிலே அதை இன அழிப்பு கஞ்சியாக அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது அடையாளப்படுத்திக் கொள்வது வரலாற்றில் அந்த சொல்லுக்கான ஒரு நல்ல ஆழத்தை தரும் என்பதை பலரும் முன்வைக்கிறார்கள். அந்த வகையில் தான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்றும் நீங்கள் அழைக்கலாம், அதை இன அழிப்பு கஞ்சி என்றும் அதை அழைக்கலாம். இதிலே வேண்டிக் கொள்வது என்று சொன்னால் உங்கள் வீடுகளிலே ஒரு கஞ்சி என்கின்ற உணவை இந்த மே 18 முன்பாக ஒரு நாளிலே, இன்றைக்கு 16 சனி ஞாயிறோ அல்லது திங்களோ ஏதோ ஒரு நாளிலே ஏதோ ஒரு வேளையிலே உங்கள் வீடுகளிலே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை உணவாக்குங்கள். ஆனால் அது ஒரு சுவை நிறைந்த கஞ்சியாக உருவாக்காமல் கொஞ்சம் சுவை குறைவான கஞ்சியாக உருவாக்குங்கள். ஏனென்றால் சுவையுள்ள கஞ்சியாக அதை சொன்னால் அது வீட்டிலே சமைக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு உணவு உணவாகத்தான் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு உணவாக இருக்க போகிறது, எல்லோருமே மகிழ்ச்சியாக அதை குடிப்பார்கள். ஆனால் இதை ஒரு சுவை குறைந்த கஞ்சியாக, கொஞ்சம் உப்பு குறைவாகவோ அல்லது கொஞ்சம் பால் குறைவாகவோ ஏதோ ஒரு வகையிலே சுவை குறைந்த கஞ்சியாக அதை நீங்கள் உருவாக்குகிற போது உங்கள் வீட்டிலே அதை கேள்வி கேட்பார்கள். பாலக்காண இல்லை அல்லது உப்பக்காண இல்லை, ஏதோ ஒரு குறை சொல்வார்கள். அந்த குறை சொல்கிற போது ஏன் இது சுவை இல்லாமல் இருக்கிறது என்கிற கேள்வியை உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் எழுப்புகிற போது அதற்கான விடையை பகிர்வு செய்யுங்கள். உங்களுக்கு ஒரு நேரத்தில், ஒரு நாளில் ஒரு நேரத்தில் குடிக்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு சொன்னால் இதைத்தான் உன்னுடைய இனம் 2009 பல மாதங்களாக தங்களுடைய உயிர் காக்கின்ற கஞ்சியாக அதை குடித்தது. ஆரம்பத்திலே அந்த கஞ்சிக்கு எல்லாம் இருந்தது, கொஞ்சம் அரிசி இருந்தது, பருப்பு இருந்தது, இலை வகைகளை போட்டார்கள், பால் மாவை போட்டார்கள், இருந்தது. காலம் செல்ல செல்ல எல்லாமே பொருளாதார தடைகள் இருக்கப்பட்டு அங்கே உணவு செல்லாமல் தடுக்கப்பட்ட போது கொஞ்சம் கொஞ்சமாக கையிருப்பிலிருந்து அரிசி குறைந்து போனது, அதுபோலவே பால்மா இல்லாமல் போனது, இலைகளை கொண்டு வரக்கூடிய நிலை இருந்தது. எனவே கிடைக்கின்ற தண்ணி, நல்ல தண்ணீர் கூட கிடைப்பதில்லை, கிடைக்கின்ற தண்ணீரை வச்சுக்கொண்டு கிடைக்கின்ற அரிசியை வைத்துக்கொண்டு கிடைக்கின்ற தேங்காயை வைத்துக்கொண்டு பெருமளவிலே உணவை அது கஞ்சியாக செய்தார்கள். எனவே பெருமளவு உணவுக்கு தேவையான ஒரு தேங்காயோ அல்லது அரிசியோ கிடைக்காத நிலையிலே சில நேரங்களிலே உள்ளே அங்கே அதை குடித்தவர்கள் சொல்வார்கள், சில நேரங்களிலே அரிசியை தேடித்தான் நடக்கணும் என்று சொல்லி. அந்த வகையிலே தான் அந்த கஞ்சி இருந்தது, சுவையில்லாத ஒரு கஞ்சி. ஆனாலும் அவர்களுடைய ஒரு நேர வாழ்வாதாரமாக அந்த கஞ்சி இருந்தது. மதியமோ காலையோ மாலையோ அதை எல்லோருக்குமாக பொதுவாக சமைத்து வரிசையில் நின்று அதை வாங்கி சாப்பிடுவார்கள். நீண்ட வரிசையில் நின்று சிரட்டைகளிலும் தங்கள் கைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பேணிகளிலும் அதை வாங்கி எங்கள் உறவுகள் நீண்ட வரிசையில் நின்று குடித்தார்கள். அதுதான் அவர்களுடைய உயிர் காக்கின்ற கஞ்சியாக இருந்தது. இந்த கஞ்சிக்காக எங்கள் உறவுகள் நீண்ட வரிசையில் நிற்பது தெரிந்தும் சிங்களத்தினுடைய வான்படை அந்த மக்கள் மீது குண்டுகளை போட்டது. அந்த மக்கள் அங்கே குவிந்திருக்கிறார்கள் கஞ்சியை பெறுவதற்காக, உணவை பெறுவதற்காக என்று தெரிந்தும் அந்த இடத்தின் மீது சிங்களத்தின் பேரினவாத படைகள் எறிகணைகளை வீசியது. பல்குழல் எறிகணைகளை வீசி அந்த மக்களை கொத்து கொத்தாய் கொன்றது. விமான குண்டுகள் வீச்சிலும் பல்குழல் எறிகணைகளை வீசியும் அந்த மக்களை, கஞ்சிக்கு காவல் நின்ற மக்களையும் அந்த சிங்கள இராணுவம் கொன்றொழித்தது. எனவேதான் இந்த நினைவு கஞ்சி என்பது வெறுமனே ஒரு உயிர் காக்கும் கஞ்சியாக இல்லாமல் வாழ்க்கை முழுவதும் எங்கள் வரலாற்றை கடத்துகின்ற ஒரு கஞ்சியாகவும் இருக்க வேண்டும். முள்ளிவாய்க்கால் காலம் என்று சொல்லக்கூடிய இந்த 18 சம்பந்தப்படுகின்ற காலப்பகுதியிலே இதை உங்கள் வீடுகளிலே ஏதோ ஒரு நேரத்திலே ஒரு பிரதானமான உணவாக்குங்கள். சுவை குறைந்த கஞ்சியாக அதை கொடுங்கள். கொடுக்கிற போது கேள்விகள் வருகிற போது அதை அந்த கேள்விக்கான விடையாக எங்களுடைய தமிழின படுகொலை வரலாற்றை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். நீண்ட காலமாக ஒருவேளை கஞ்சியை குடித்துத்தான் உன் உறவுகள் தங்கள் உயிர்களை காத்தார்கள். ஒரு இனப்படுகொலை இன் நினைவாக இந்த கஞ்சி இன்று உனக்கு தரப்படுகிறது என்பதை சொல்லுங்கள். ஜூத இனத்துக்கு இனத்தின் மீது நிறைய வரலாற்றின் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஒரு விடயத்தில் எப்போதுமே நான் பெருமையாக பார்க்கின்ற விடயம், தங்களுடைய வரலாற்றை கடத்துவதற்கு அவர்கள் தலைமுறை தலைமுறையாக விடாப்பிடியோடு நின்று முயற்சித்தார்கள். அதாவது ஜூத இனம் தன்னுடைய வரலாற்றின் நடந்த தன்னுடைய துயரங்களுக்காக, அதாவது தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், நீதி மறுப்புகள், தன் மீது அதாவது தன் இனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்துவதற்காக அவர்கள் ஒரு கசப்பான கசாயம் ஒன்றை தங்கள் சமூகத்திலே தொடர்ச்சியாக பகிர்வு செய்தார்கள். நாங்கள் சொல்வது முள்ளிவாய்க்கால் மே மாதத்தில் இந்த கஞ்சியை குடியுங்கள்னு சொல்லி, ஆனால் யூத இனம் எப்போதெல்லாம் தாங்கள் கூடுகின்றோமோ, அதாவது ஒரு செத்த வீட்டுக்கு கூடினாலும் சரி, ஒரு திருமணத்துக்கு கூடினாலும் சரி, ஒரு பிரேயர் என்று சொல்லக்கூடிய வழிபாட்டிலேயே கூடினாலும் சரி, அவர்கள் கசப்பான கசாயம் ஒன்றை தங்களுடைய பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுப்பார்களாம். அதாவது தங்களுடைய தலைமுறை பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுத்துவிட்டு அந்த கசப்பான கசாயத்தை எல்லோரும் குடித்த பிறகு அந்த இடத்தில் ஒரு சமூக தலைவரோ மதத் தலைவரோ தோன்றி உரையாற்றுவார்கள். அதாவது நீ ஒரு வழிபட்ட இனம், உனக்கு உன் இனத்துக்கான உன் இனத்துக்காக செய்வதற்கான சில கடமைகள் இருக்கிறது. இந்த கடமைகளை நீ எந்த வேளையிலும் செய்ய தவறக்கூடாது, செய்ய பின்னிக்கவும் கூடாது. உன் இனத்துக்கான, உன் மொழிக்கான, உன்னுடைய எதிர்கால தலைமுறையின் நல்வாழ்வுக்கான கடமையாக ஒரு கடமை இருக்கிறது. நீ இந்த மாதிரியான வழிகளை பட்டுத்தான் வந்திருக்கிறாய். உன்னுடைய முன்னவர்கள் இப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட்டார்கள். உன்னுடைய முன்னவர்கள் இப்படியெல்லாம் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். உன்னுடைய முன்னவர்கள் இப்படியெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டார்கள். உன்னுடைய முன்னவர்களுக்கு இழைக்கப்பட்ட நீ அநீதிகளுக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. நீதிக்காக போராடுகின்ற ஒரு பெரும் பொறுப்பு உன் கையிலே இருக்கிறது என்பதை அந்த கசப்பான கசாயத்தை குடிக்க கொடுத்துவிட்டு அந்த மதத் தலைவரோ அல்லது அந்த ஊரின் பெரியவர்களோ ஒரு வரலாற்றை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்களாம். திரும்ப திரும்ப ஏற்கனவே ஒரு சபையிலே அந்த கஞ்சி அந்த கசாயத்தை குடித்திருந்தால் கூட அதே நபர் இன்னொரு திருமண வீட்டுக்கு செல்கிற போதும் அந்த கசாயத்தை குடிக்கத்தான் வேணும். அது அவர்களுடைய மரபாக ஒரு கட்டாயமாக இருந்தது. அது எப்போதுமே அதை செய்தார்கள். தங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கின்ற வரையில் இதை செய்தார்கள். அந்த வகையில்தான் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியை எங்களுடைய வரலாற்றை கடத்துகின்ற இனப்படுகொலை அழிவு என்கின்ற அந்த நினைவேந்தலை கடத்துகின்ற ஒரு விடயமாக, ஒரு இன சுத்திகரிப்பை, இன அழிப்பை, எங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நாசகாரங்களை, எங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட துன்பங்களை, துயரங்களை நாங்கள் எங்கள் தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்துகின்ற ஒரு வழியாக இந்த நினைவு கஞ்சியை, முள்ளிவாய்க்கால் கஞ்சியாக, இன அழிப்பு நினைவு கஞ்சியாக நாங்கள் பகிர்வு செய்ய வேண்டும். உங்கள் வீடுகளிலும் இதை பகிர்வு செய்யுங்கள். பொது இடங்கள், நீங்கள் செல்லக்கூடிய கோயில்கள், நீங்கள் செல்லக்கூடிய வழிபாட்டுத் தலங்கள் இடத்திலும் இந்த காலப்பகுதியிலே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை உருவாக்கி அந்த கோயில்களிலும் மற்றும் வழிபாட்டு இடங்களிலும் பொது இடங்களிலும் கூட இதை பகிர்வு செய்வது. மீண்டும் சொல்கிறேன், கஞ்சி பகிர்வது முக்கியமல்ல, அது சுவையற்ற கஞ்சியாக பகிர வேண்டும். அது சுவையான கஞ்சியாக பகிர்ந்தால் அது கொண்டாட்டமான ஒன்றாக மாறிவிடும். ஒரு நிகழ்வை செய்வதாக இருந்தால் அதை சரியாக செய்ய வேண்டும். எந்த வகையிலும் ஒரு வரலாற்றை பிழையாக மாற்றுகின்ற விடயமாக அதை நீங்கள் செய்துவிடக்கூடாது. அது சுவையான கஞ்சியாக இருந்தால் வரிசையில் நின்று வாங்கி கொடுத்து அதற்கு பின்னே பல கதைகள் பேசி மகிழ்ந்து செல்லக்கூடிய கொண்டாட்ட நிகழ்வாக அது மறந்து ஒரு மாறிவிடும். ஆனால் சுவை குறைந்த கஞ்சியாக, உப்பில்லா கஞ்சியாக அதை வழங்குகிற போதுதான் அது முள்ளிவாய்க்கால் கஞ்சியாக, நினைவுகளை பகிர்வதற்கான கஞ்சியாக அது இருக்கும். கூடவே எங்களுக்கு நிகழ்த்தப்பட்ட இந்த இனப்படுகொலையின் வரலாற்றை சுருக்கமாக நீங்கள் ஆங்கிலத்தில் பதிவு செய்து அதை இளைய தலைமுறை பிள்ளைகளும் எங்களுடைய மத்திய சமூகத்தினரும் பகிர்வதற்கும் பார்ப்பதற்கும் கூட நீங்கள் வழிவகை செய்யலாம். எனவே இந்த நினைவேந்தல் காலம் என்பது வெறுமனே நினைவு தூபிக்கு முன்பாக போய் நின்று வணக்கம் செய்வது மட்டுமல்ல, வரலாற்றை கடத்துகின்ற, வரலாற்றை பகிர்வு செய்கின்ற அடுத்த தலைமுறை பிள்ளைகளை எங்களோடு அனைத்து பயணிக்கின்ற ஒரு காலமாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ளலாம். எனவே அந்த நினைவு கஞ்சி என்பது ஒரு ஒற்றை சொல்லல்ல, வரலாற்றோடு சம்பந்தப்படுவது என்பதுதான். மீண்டும் மீண்டும் அதை இங்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் என்பதும் சொல்லிக்கொள்ளக்கூடியது. நிகழ்ச்சியோடு, அந்த போட்டி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்ட நேர்கள், கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகள் என்று அனைவருக்குமே நன்றி. நிகழ்ச்சி தயாரிப்பு அருண்குமார். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாளில் புதிய சொற்கள் மற்றும் புதிய தேடலோடு உங்களை சந்திக்கலாம். நிகழ்ச்சியோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் இந்த பொழுதில் நன்றி உரித்தாகட்டும்.

0: சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் தமிழினப் படுகொலையில் உயிர் நீத்தவர்களை நினைவுகூர்கின்ற வகையில் ஊர்தி பவனி நேற்று வெள்ளிக்கிழமை மன்னாரை சென்றடைந்திருக்கிறது. இலங்கையில் இந்திய அமைதி காக்கும் படைகள் நிலை கொண்டிருந்த காலப்பகுதியில் கொல்லப்பட்ட அல்லது காணாமல் ஆக்கப்பட்ட தமிழர்களின் எண்ணிக்கை 10,000 அதிகம் என்பதை சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல் திட்டம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மாநில தேர்தல்கள் முடிவடைந்த நிலையில் பெட்ரோல் விலையை உயர்த்தியது ஏற்கத்தக்கது அல்ல. ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் பெட்ரோல் விலை உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கின்றார். பலஸ்தீன பிரதேசங்கள் மற்றும் லெபனானில் மோசமடைந்து வருகின்ற நிலைமைகள் காரணமாக இஸ்ரேல் மீது கடுமையான தடைகளை விதிக்குமாறு பிரதமர் மார்க் கானியை முன்னாள் மூத்த கனேடிய தூதுவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். ஈரானுக்கு அமெரிக்கர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். சிஎம்ஆர் தமிழப்பம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.
1: மார்க்கம் மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்.
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: வணக்கம். நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
4: 416-700-2222 J.CA. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
0: காட்டிலே 3:10 டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலையை கவனிக்கலாம். தற்போது 12°C வெப்பநிலையாக இருக்கிறது. காற்று மடத்தியாத்திற்கு 11 km வேகத்திலே காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. வெப்பநிலை உணர்நிலை தற்போது 10°C இருக்கிறது. இன்று காலை வரையான பொழுது பொதுவாக 9°C வெப்பநிலையாக இருக்கும். சில இடங்களிலே ஒரு மெல்லிய மலைத்தூரல் ஏற்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. சில இடங்களிலே மட்டும் அந்த வாய்ப்பு இல்லாமலும் போகலாம். இன்று சனிக்கிழமையை பொறுத்தவரையிலே பகல் பொழுது 23°C வெப்பநிலையாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளியோடு முகில் கூட்டம் இணைந்ததாக தென்படும். இன்று இரவின் வெப்பநிலை 13°C இருக்கும். இன்றைய பகல் பொழுது சில இடங்களிலே மெல்லிய மலைத்தூரலுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது சூரிய ஒளி நிறைந்ததாக தென்படும். 23°C ஞாயிற்றுக்கிழமையின் பொதுவான வெப்பநிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இரவு 14°C இருக்கும். எதிர்வருகின்ற திங்கட்கிழமை பகல் பொழுது 28°C வெப்பநிலையாக உணரப்படும்.
5: Everything okay, no problem and it's nam.
6: Bar kalamu closing da, tadikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage kadai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
5: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
6: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.
9: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
10: ஆலோசனைகளும் இலவசம்.
9: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4765-4761-4661.
0: நேரம் 3:13 நேர்கள் கேட்டுக்கொண்டு CMR தமிழ் FM காட்டலை.
11: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
12: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
13: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
14: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
13: ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன். 416-993-8443.
15: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.

நேரம் 3:14 நிமிடம். இந்த விடலில் 61 பகிர்ந்து கொள்ளலாம். கனடிய தமிழர் சமூகம் மற்றும் கனடிய தமிழ் மாணவர் சமூகம் இணைந்து விடுக்கின்ற ஒரு அறிவித்தலாக இது அமைகிறது. குறிப்பாக 2009 இதே காலப்பகுதியிலே எங்களுடைய தமிழ் ஈழ தாயக பகுதியிலே முள்ளிவாய்க்காலிலே எங்கள் தேசத்தினுடைய பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் குழந்தைகள் என்றும் தாய்மிடந்த பெண்கள் முதியவர்கள் என்கின்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட 17 முடிவடைந்திருக்கின்ற நிலையில் அந்த காலகட்டத்தில் இனப்படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய தேசத்தினுடைய அப்பாவி பொதுமக்களை நினைவு கூறுகின்ற வகையிலும் இந்த இன அழிப்புக்கான நீதி வேண்டிய வகையிலும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் தமிழ் உறவுகள் ஒன்று கூடி நினைவேந்தல் செய்கின்ற காலமாக எழுச்சி கொள்கின்ற காலமாக இந்த 18 என்பது அமைகிறது. இந்த 18 என்பது உலகத் தமிழினத்தினுடைய மிக முக்கியமான நாட்களிலே ஒன்று என்பதையும் நாங்கள் கவனத்திலே கொள்ளலாம். எனவே இங்கே கனடாவிலே குறிப்பாக நாங்கள் வாழக்கூடிய இந்த பகுதியிலே 2 இந்த நிகழ்வுகளுக்கான அறிவித்தல் அழைப்பு விடுக்கப்படுகிறது. அதாவது 2 நிகழ்வுகளாக நடக்கிறது. வழக்கமாக ஒரு இடத்தில் நடக்கும். இப்போது இங்கே பிராம்டனிலே இந்த இனப்படுகொலை தொடர்பான ஒரு நினைவு தூபி அமைக்கப்பட்டதன் பிறகாக அந்த நினைவு தூபிக்கு முன்பாகவும் இந்த வணக்க நிகழ்வு நடக்கிறது என்பது வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில்தான் முதலாவது நிகழ்வாக இந்த 18 வருகின்ற திங்கட்கிழமை காலை 11 தொடக்கம் பிற்பகல் 1 அந்த 2 பொழுது 90-50 இலக்கம் 90-50 பிராம்லியா ரோட் இலக்கம் 90-50 பிராம்லியா ரோட் சிங்கூசி பார்க் என்று சொல்லக்கூடிய அந்த பூங்காவில் அமைந்திருக்கக்கூடிய தமிழினப்படுகொலை நினைவு தூபிக்கு முன்பாக அந்த வணக்க நிகழ்வு காலை 11 தொடக்கம் பிற்பகல் 1 பொழுதிலே நடக்க இருக்கிறது. இது முதலாவது நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு வழக்கம் போல மாலை நேர நிகழ்வாக ஸ்காபரோ டவுன் சென்டரில் அமைந்திருக்கக்கூடிய அதன் அருகில் இருக்கக்கூடிய அல்பர்ட் கேம்பல் சதுக்கத்திலே மாலை 6 தொடக்கம் 9 நிகழ்வாக அந்த மாலை நேர நிகழ்வும் நடக்க இருக்கிறது. இந்த 2 நிகழ்வுகளிலும் அனைத்து தமிழ் மக்களையும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் கனடிய தமிழர் மாணவர் சமூகம் மற்றும் கனடிய தமிழர் சமூகம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்வதற்காக 6479142178 6479142178 என்பது தொலைபேசி இலக்கம். வருகின்ற 18 அதாவது திங்கட்கிழமை காலை 11 மாலை 6 2 நிகழ்வுகள் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வாக நடக்கப் போகிறது. அதில் நீங்கள் மட்டுமல்ல பெரியவர்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தில் கூடிய குழந்தைகள் சிறுவர்களையும் அழைத்து கொண்டு செல்வது அந்த நிகழ்வுகளூடாக வரலாற்றை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் கடத்துவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். தமிழர்களாக இனமானத்தோடும் எங்கள் மக்களுக்கான ஒரு நினைவேந்தல் செய்வதற்காகவும் அந்த நாளிலே உங்கள் கடமையை செய்யுங்கள் என்பதை எங்களோடு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழப்பம் காற்றலை. நேரம் 3:17 நிமிடம்.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம், 416-821-0462
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03-416-284-7000.

தொடர்ந்து வரக்கூடிய காற்றலையில் நீங்கள் 4 மணி வரையான பொழுதிலே தாய் நிலத்தின் நினைவு பகிர்வுகளை கேட்கலாம். தேச விடுதலைக்காக தங்கள் உயிர்களை எங்கள் மண்ணிலே விதையாக்கிய எங்கள் தேசத்தின் மாவீரர்கள், தேச விடுதலைக்கான களங்களிலே தங்கள் உயிர்களை விதையாக்கிய எல்லைப்படை வீரர்கள் மற்றும் தமிழீழ காவல்துறையில் இருந்து தாயக தேசத்துக்கான பணியிலே களப்பணிகளில் ஈடுபட்ட போது வீரச்சாவை தழுவிய வீரர்கள், எங்கள் மண்ணிலே தாயகத்துக்குள்ளேயும் தாயகத்துக்கு வெளியேயுமாக இருந்து எங்கள் மொழிக்காக பாடுபட்டவர்கள், மாமனிதர்களாக எங்கள் தேசிய தலைவரால் மதிப்பளிப்பு செய்யப்பட்டவர்கள் மற்றும் நாட்டுப் பற்றாளர்கள் என்று பலரையும் நினைவு கூறுகின்ற வகையிலும் அவர்களுடைய வரலாற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற வகையிலும் எங்கள் தேசம் சிங்கள தேசத்தால் சந்தித்த இனப்படுகொலைகள் மற்றும் எங்கள் தேசத்தினுடைய வரலாறுகள் என்று பல்வேறு விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காற்றிலேயாக இது தாய் நிலத்தின் நினைவு பகிர்வாக உங்களோடு இணைகின்ற பொழுது இது முளிவாய்க்கால் நினைவேந்தல் காலம்.

தமிழர் தாயகத்தின் வலி சுமந்த நாட்களை மனதுக்குள் நினைவேந்துகின்ற காலமாக இந்த காலம் இருக்கிறது. கண்கள் மூடி அந்த ஆண்டை 2009 நினைக்கின்ற போதே கண்கள் மூடப்பட்ட கண்களின் திரையிலே பல காட்சிகள் பிரிகிறது. எத்தனை எத்தனை அவலங்களை எங்கள் இனத்தின் மீது சிங்கள தேசமும் அதற்கு துணையாய் நின்ற நாசகார நாடுகளும் எங்கள் மண்ணிலே எத்தனை எத்தனை துயரங்களை துன்பங்களை விதைத்ததென்பதை இங்கே நினைத்து பார்க்கின்றோம். புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை எத்தனை தூதுவார ஆலயங்கள் முன்பாக, எத்தனை எத்தனை நாடாளுமன்றங்கள் முன்பாக, எத்தனை எத்தனை சந்திகள் முன்பாக இரவென்றும் பாராமல் குளிரென்றும் பாராமல் வேலைக்கு போக மறந்தும், காலை கடன் போன்ற முக்கியமான கடன்களை கழிப்பதை மறந்தும், இரவு பகல் பாராமல் சுழற்சி முறையிலே இந்த அறப்போராட்டங்களிலே வீதி வீதியாக நின்ற காலங்களை நினைத்து பார்க்கின்றோம். ஏதேனும் ஒரு குரல் அங்கே கொல்லப்படுகின்ற எங்கள் உறவுகளை காப்பதற்கான குரலாக ஒலித்து விடாதா? ஏதேனும் ஒரு நாடு அங்கே நடக்கின்ற இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தி விடாதா? ஏதேனும் ஒரு நாடு ஒரு போர் ஓய்வுக்கு கொண்டு வந்து அந்த போர் ஓய்வின் மூலமாக எங்கள் மக்களை காப்பாற்றி விடாதா என்கின்ற ஒரு அவலத்தை நெஞ்சிலே தாங்கியவர்களாக நாங்கள் இங்கே மூலை முடுக்கெல்லாம் ஓங்கி ஒலித்தோம். இங்கே குறிப்பாக கனடாவிலே நாங்கள் டவுன்டவுன் பகுதியை மனித சங்கிலிகளாக ஆக்கிரமித்தோம். பல லட்சம் மக்கள் ஒன்றிணைந்து அறப்போர்களை செய்தோம். ஒட்டவா நாடாளுமன்றம் முன்பாக தொடர்ச்சியாக அங்கேயே தங்கி நின்று எங்களுடைய கல்லூரி பிள்ளைகள், பாடசாலை பிள்ளைகள், பல்கலைக்கழக பிள்ளைகள், அவர்களின் பின்னே அவர்களின் சொந்தங்கள், உறவுகள் என்று தொடர்ச்சியான போராட்டங்களை செய்தார்கள். இன்னும் ஒரு பக்கம் அங்கே ஒவ்வொரு நாளும் கொத்து கொத்தா எங்கள் உறவுகள் செத்து விழுகின்ற போது இங்கே எங்கள் பிள்ளைகள் முட்டுக்காலில் நின்று கதறி அழுத காட்சிகள் இன்னும் கண்முன்னே நிற்கிறது. யாராவது வாருங்கள், எங்கள் மக்களுக்காக குரல் கொடுங்கள் என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை நோக்கி எங்கள் பிள்ளைகள் அழுதார்கள். ஆனாலும் யாரும் வரவில்லை, யாரும் பேசவில்லை, யாரும் தங்கள் மனச்சாட்சி கதவுகளை திறக்கவில்லை. இந்த உலகத்தினுடைய அனுமதியோடு இந்த உலகம் மௌனமாக விழிமூடி பார்த்து கொண்டிருந்த போது, அதாவது மனச்சாட்சியை மூடிவிட்டு அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் செய்மதிகளூடாக எல்லா நாடுகளுக்கும் அங்கே நடப்பது இனப்படுகொலை என்பது திட்டவட்டமாக தெரிந்தே இருந்தது. செய்மதி சான்றுகளை உலக நாடுகள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய அந்தந்த நாடுகளின் வேவு பணியாளர்கள், இராணுவம் கூட நடக்கின்ற இனப்படுகொலையை நிச்சயமாக எல்லா நாடுகளும்

எங்கள் மக்கள் இரசாயன ஆயுதங்கள் கொண்டு படுகொலை செய்யப்பட்ட போது, தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் எங்கள் மண்ணிலே பாவிக்கப்பட்ட போது, ஐநாவும் வேடிக்கை பார்த்தது, உலக நாடுகளும் வேடிக்கை பார்த்தது. எனவே ஸ்ரீலங்கா அரசாங்கம் இன்றைக்கு மார்தட்டி தன்னுடைய இனப்படுகொலை செய்தவர்களை தண்டிக்க முடியாது, அவர்களை விசாரிக்க முடியாது என்று சொல்கிறதுன்னு சொன்னால், அதற்கு பின்னே சிங்களத்தின் தெம்பு அல்ல அங்கே இருப்பது. அங்கே அந்த இனப்படுகொலையிலே பங்கேற்றவர்களாக இந்த உலக நாடுகள், அமெரிக்கா, பிரித்தானியா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா என்று சொல்லக்கூடிய நீண்ட பட்டியலிலே நாடுகள் இருக்கிறது. ரஷ்யா, உக்ரைன் என்று எல்லா நாடுகளிலுமே அதிலே வரிசையில் வரும். எனவேதான் இந்த இனப்படுகொலையை செய்வதற்கு தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை கொடுத்த நாடுகள் எல்லாமே குற்றவாளி கூண்டிலே ஏற வேண்டியிருக்கும். அதனால்தான் சிங்களம் இன்றைக்கும் மாறுதட்டுகிறது, தன்னுடைய இனப்படுகொலை செய்தவர்களை தண்டிக்க விடமாட்டோம், அவர்களை குற்றக்கூண்டிலே ஏற விடமாட்டோம், அவர்களை விசாரணைக்கு உட்படுத்த விடமாட்டோம் என்று சிங்களம் மாறுதட்டுகிறது, இருமாப்பு பேசுகிறேன்னு சொன்னால், அந்த இனப்படுகொலையை சிங்களம் மட்டும் செய்து முடிக்கவில்லை, உலக நாடுகள் சேர்ந்தே செய்து முடித்தது. நாங்கள் போராடிய போது எங்களுக்கு வகுப்படுத்தவர்கள், எங்களுக்கு அரசியல் சொல்லித்தர வந்தவர்கள், நாங்கள் அழிக்கப்பட்ட போது வேடிக்கை பார்த்தார்கள், மௌனமாக அதுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அப்படியான வலி சுமர்ந்த ஒரு இனமாக நாங்கள் இருக்கிறோம், அந்த வலிகளை இங்கே பகிர்ந்து கொள்கின்ற தேவையும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால், இந்த வரலாறுகளை நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்களுக்குள்ளே முதல் அந்த வரலாறுகளை பேச வேண்டும். அதன் பிறகு நாங்கள் வாழக்கூடிய பல்லின மொழி பேசக்கூடிய சமூகத்திலே பல்லின மக்களுக்கும் நாங்கள் பட்ட அவலங்களை, துயரங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வரலாறுகள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அவர்களூடாக அவர்கள் படிக்கின்ற சமூகங்களுக்கு இது கொண்டு செல்லப்பட வேண்டும். குறிப்பாக ஒன்டாரியோவிலே மே மாதம் 12 தொடக்கம் 18 நாள் வரையான இந்த வாரம் என்பது, மே மாதம் 12 நாள் தொடக்கம் 18 நாள் வரையான இந்த வாரம் என்பது இனப்படுகொலை அறிவூட்டல் வாரம், தமிழ் இனப்படுகொலை அறிவூட்டல் வாரம், அதாவது தமிழ் ஜெனசைட் எடுக்கேஷன் வீக் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒன்டாரியோவிலே இது சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறது. எனவே இதை முதலிலே உங்கள் வீடுகளிலே பேசுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நடந்த இனப்படுகொலையின் வரலாற்றை சொல்லிக் கொடுங்கள். அதன் மூலமாக பல்லின சமூகத்தோடும் இந்த இனப்படுகொலை வரலாற்றை பகிர்வது என்று ஒரு நாள் நாங்கள் வேண்டி நிற்கின்ற நீதியை பெறுவதற்கு இது வாய்ப்பாக அமையும் என்பதை நீங்கள் கருத்திலே கொள்ளலாம். இரண்டாயிரத்தி 2009 இனப்படுகொலை நிகழ்ந்த ஒரு நாளின் பதிவொன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். மண் சுவரிலே மழை பெய்வதைப் போல மரணங்கள் நடந்து கொண்டிருந்த யுத்த பூமியாக எங்கள் தேசம், எங்கள் தாயகம் இருந்தது. அத்தகைய ஒரு யுத்த பூமியிலே இயங்கிக் கொண்டிருந்த தற்காலிக மருத்துவமனையானது முள்ளிவாய்க்கால் கனிஷ்ட உயர்தர வித்தியாலயமாக அந்த பாடசாலையில் அந்த வைத்தியசாலை இயங்கியது. அங்கே இருந்த 2 நிரந்தர கட்டிடங்களும் கால் வைக்க முடியாமல் நோயாளர்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. கட்டிடங்களிலே இருந்தவர்கள் அனைவரும் ICU என்று சொல்லக்கூடிய அவசர சிகிச்சை பிரிவிலே வைத்து சிகிச்சை அளிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் அத்தகைய நிலவரமோ வசதியோ அங்கே நினைத்தே பார்க்க முடியாத ஒன்றாகவே இருந்தது. எனவே இடம் போதாமையினால் தரப்பால் கொட்டகைகள் அமைக்கப்பட்டு அந்த கூடாரங்களுக்குள் அந்த மக்கள் தங்க வைக்கப்பட்ட, அதாவது வரிசையாக கிடத்தப்பட்டார்கள். காயமடைந்த மக்களை தாங்க முடியாமல் அங்கு நின்ற சிறிய மருத்துவ குழுவும் மருத்துவமனையும் மருந்து மற்றும் உபகரணங்களை இல்லாமல் போதாமையால் தள்ளாடி கொண்டிருந்தது. அங்கே மருத்துவர்களுக்கும் பற்றாக்குறை, தாதியர்களுக்கும் பற்றாக்குறை, மருந்துகள் கையில் இல்லாத நிலையில் அந்த மருத்துவமனை இயங்கியது. ஆனாலும் இரவு பகல் ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் அந்த மக்களுக்கான சிகிச்சை ஏதோ முடிந்தளவிலே அந்த மருத்துவமனை அந்த சிகிச்சைகளை வழங்கிக் கொண்டிருந்தது. மருத்துவமனையின் சுற்றமெல்லாம் எரிகணைகள் வந்து வீழ்ந்து கொண்டே இருந்தது. உலகிலே எந்த ஒரு நாடும் வைத்தியசாலைகள் மீதும் தேவாலயங்கள் மீதும் கோயில்கள் மீதும் குண்டுகளை வீசுவது இல்லை என்பது ஒரு பொதுவான விதி. ஏனென்றால் அந்த இடங்களைத்தான் மக்கள் தங்களுக்கான தங்ககமாக போர்க்காலங்களிலே ஏற்படுத்திக் கொள்வார்கள். அதுவும் குறிப்பிட்ட வைத்தியசாலைகள், குறிப்பிட்ட பாடசாலைகள் வைத்தியசாலைகளாக இயங்குகிறது என்பது ஏற்கனவே ஸ்ரீலங்கா அரச தரப்புக்கும் ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கும் உத்தியோகபூர்வமாகவே அறிவிக்கப்பட்ட நிலையில்தான் இத்தகைய இடங்களை நோக்கி சிங்கள தேசத்தின் கொலைவரி இராணுவம் எங்கள் மண்ணின் அந்த பாடசாலைகள் மீது, வைத்தியசாலையாக இயங்கிய அந்த பாடசாலைகள் மீது தொடர்ச்சியான எறிகணைகளை வீசிக்கொண்டே இருந்தது.

0: மருத்துவமனையின் சுற்றமெல்லாம் எரிகணைகள் வீழ்ந்து வெடித்துக் கொண்டிருந்தது. நீண்ட நாட்களாக நேற்று இன்று என்று எதிர்பார்த்திருந்து ஏமாற்றம் அடைந்து போன நிலையில் ICRC-யின் காயமடைந்தவர்களை ஏற்றுவதற்கான கப்பல் ஒன்று வரக்கூடும் என்ற செய்தி அங்கே வந்திருந்தது. இரவு முழுவதும் அங்கே பரபரப்பான நிலை காணப்பட்டது. சிறிய வெளிச்சத்தில் நோயாளர்களை அனுப்புவதற்கான ஒழுங்குகளை செய்யப்பட்டது. எங்குமே அழுகுரல்கள் நிறைந்த தேசமாக அந்த இடம் காணப்பட்டது. அடுத்த நாள் அதிகாலை சூரிய உதிப்பை முந்தி சிறிலங்கா இராணுவத்தின் டோன் இரைச்சல் காதை குடைந்தது. அதாவது சிறிலங்கா இராணுவத்தின் வேவு விமானம் என்று சொல்லக்கூடிய விமானங்கள் சூரிய உதயத்துக்கு முன்பாகவே தங்கள் பறப்பை செய்ய ஆரம்பித்தன. அந்த வேளையிலே அங்கே இருந்த மக்களும் வைத்தியர்களும் வேண்டிக் கொண்டார்கள். அதாவது இந்த காயப்பட்ட சனங்களை கப்பலில் ஏற்றுமட்டுமென்றாலும் அவங்கள் செல் அடிக்காமல் விடவேணும், அவங்கள் எரிகணைகளை வீசாமல் விட வேணும் என்று அங்கே இருந்த எல்லா கடவுள்களையும் எங்கள் மக்கள் வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் எது நடந்துவிடக்கூடாதென்று அங்கு அந்த மக்களும் வைத்தியர்களும் வேண்டுதல் செய்தார்களோ அது நடந்தே விட்டது. ஆம், அந்த வேளையில் சிறிலங்கா இராணுவத்தின் எரிகணைகள் அந்த பகுதியிலே சரமாரியாக வந்து வீழ்ந்து வெடித்தது. தொடர்ச்சியான காலப்பொழுதில் ICRC-யின் கப்பல் காலையிலே முள்ளிவாய்க்கால் கடற்கரையிலே இருந்து ஒரு கடல் மைல் தூரத்திலே வந்து நின்றது. கரைக்கு வரமாட்டோம் என்று சொன்னார்கள். அவர்களும் இந்த நேரத்திலே சட்டம் பேசினார்கள். மனச்சாட்சி இல்லாமல் நடந்து கொண்டார்கள் என்றே சொல்ல தோன்றுகிறது. கரைக்கு வரமாட்டார்களாம், சின்ன படகிலே கொண்டு வந்து நோயாளர்களை தர வேண்டுமாம் என்கின்ற செய்திகள் வந்தது. இந்த நிலையில்தான் முதல் படுக்கை நோயாளர்களை ஏற்றுங்கள் என்று உதவியாளர்கள் உதவியோடு அவ்வாறான முதல் படுக்கை நோயாளர்கள் ஏற்றப்பட்டார்கள். வயிற்று காயம் பெரிய காயக்காரர்கள் கடற்கரையிலே வைத்து ஏற்றி இறக்கி அந்த காயத்தோடு அந்த மக்களை ஏற்றி இறக்குகிற போது அவர்கள் பட்ட வலிகளும் வேதனைகளும் கொஞ்ச நஞ்சமல்ல. ஏனென்றால் சதைகள் பித்து எறியப்பட்ட நிலையில்தான் அந்த காயங்கள் அங்கு இருந்தது. சதைகள் பித்து எறியப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய காயங்களும் அதனால் கொப்பளிக்கக்கூடிய குருதியும் அதனால் வரக்கூடிய வலியும் அவர்கள் எழுப்பக்கூடிய ஓலமும் கொஞ்சம் மனதளவிலே உள்வாங்கி பார்த்தால் மட்டுமே அந்த வலியும் அந்த சூழலையும் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். பெரும் வலியால் அந்த மக்கள் துடித்தார்கள். கப்பல் வந்த நேரம் முதல் எரிகணைகள் அளவுக்கு அதிகமாகவே வந்து பிடித்தது. அதாவது எல்லாமே சிறிலங்கா அரச படைகளுக்கும் சிறிலங்கா அரசாங்க அதிகாரிகளுக்கும் தெரியும். வந்திருப்பது ICRC-யின் கப்பல் என்றும் அங்கே பொதுமக்கள் படுகாயமடைந்த மக்கள் மட்டுமே ஏற்றப்படுகிறார்கள் என்பதும் அறிவிக்கப்பட்ட நிலை இருந்த போதிலும் அந்த பகுதி மீதும் எவ்வளவுக்கெவ்வளவு மக்களை கொல்ல முடியுமோ அவ்வளவுக்கெவ்வளவு கொன்று முடிக்கிறேன் பாருங்கின்ற தோரணையிலே சிங்களத்தின் படைகள் தொடர்ச்சியாக அந்த பகுதி மீது எரிகணைகளை வீசிக்கொண்டே இருந்தார்கள். ஒருவாறு மாலை 3 மணி வரை நோயாளர்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டவர்கள் கடுமையான காயங்களை சந்தித்தவர்கள் குறிப்பிட்ட இடைவெளியிலே வைத்து அங்கே ஏற்றப்பட்டார்கள். சிலர் நோயாளர் கப்பலிலே போக வேண்டிய நிலை இருந்தும் போக மறுத்தார்கள். அவர்களை இங்கே வைத்து சிரமம் அளிப்பதிலே சிரமம் என்கின்ற நிலை இருந்தாலும் போக மாட்டோம் என்று மறுத்தவர்களை வில்லங்கமாக அனுப்ப முடியாத நிலையும் இருந்தது என்பதும் சொல்லிக் கொள்ளக்கூடியது. ஏனென்றால் சிங்கள தேசத்தின் மருத்துவமனைகளுக்கு செல்கிற போது அங்கே தங்களுக்கு என்ன நடக்குமோ என்கின்ற பயம் இவர்களுக்கு இருந்தது. ஆம், அப்படியான அவல நிலையிலும் சிங்கள தேசத்தை எந்த வகையிலுமே நம்ப முடியாத நம்ப மறுக்கின்ற நிலையில் சிங்களத்தின் மீது பெரும் அச்சம் கொண்ட மக்களாக அந்த மக்கள் இருந்ததையும் இங்கே நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய தமிழர் தேசத்தின் பிள்ளைகள் மீது நயவஞ்சகமான பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டது. அவர்கள் மக்களை தடுக்கிறார்கள், செல்ல அனுமதிக்கவில்லை, காயப்பட்டவர்களை ஏற்று அனுமதிக்கவில்லை என்கின்ற பொய்ப் பிரச்சாரங்களை சிங்கள தேசம் வெளிநாடுகளுக்கு அவிழ்த்துவிட்டு அந்த பரப்புரைகளின் ஊடாக இங்கே ஒரு பக்கத்திலே வெளிநாடுகளுக்கு தெரியாமல் வெளித்தேசங்களுக்கு தெரியாத வகையிலும் தொடர்ச்சியான இனப்படுகொலைகளை செய்தது. ஆனால் இங்கே வரலாறு வேறாக இருந்தது. நீண்ட இழுபறைக்கு பிறகு பல நிபந்தனைகளுக்கு பிறகு படுகாயமடைந்தவர்களை ஏற்றுவதற்கான ஒரு கப்பல் வந்த போதிலும் கூட அதிலே படுகாயமடைந்த நிலையிலும் ஏறிச் செல்வதற்கு பல மக்கள் விருப்பம் தெரிவிக்கவில்லை என்பதுதான் வரலாறாக இருந்தது. இந்த நிலையிலும் எவ்வளவு அவதிகளை சந்தித்த போதிலும் சிங்கள தேசத்தின் மருத்துவர்களையும் சிங்கள தேசத்தின் அதிகாரிகளையும் நம்புவதற்கு எங்கள் தேசத்தின் மக்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் அவர்கள் பட்ட வலிகளும் அவர்கள் சந்தித்த அனுபவங்களும் அவ்வாறாக இருந்தது.
1: என்னை தாங்கி கெந்தலை சுவாசமாக்கி தாலாட்டில்
0: வைத்தியசாலையில் இருந்த கடுமையான நோயாளர்களில் சிலர் ஏற்றப்பட்ட போதிலும் தொடர்ச்சியான எறிகணை வீச்சுக்கள் அந்த காலியாகிய இடங்களை மீண்டும் கனதியான நோயாளர்களால் அந்த மருத்துவமனை மீண்டும் நிரப்பி போயிருந்தது. ஏனென்றால் தொடர்ச்சியான எறிகணைகளிலே தொடர்ச்சியாக எங்கள் மக்கள் படுகாயங்களுக்குள்ளாக்கி கொண்டிருந்தார்கள். படுகாயப்பட்டவர்கள் உடனடியாக அந்த வைத்தியசாலைக்கு தொடர்ச்சியாக கொண்டு வரப்பட்டதனால் மீண்டும் அந்த வைத்தியசாலை சூழல் ஒரு கனதியான மக்களை கொண்ட சூழலாகவே அமைந்தது. கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என்று மனம் ஏங்கிய போது அந்த மருத்துவமனை சூழலிலே மீண்டும் சிங்களத்தின் எறிகணைகள் வீழ்ந்து பிடித்தது. எல்லாமே கணப்பொழுதில் நிலைமை மாறி புகை மண்டலமாக மாறியிருந்தது. சிறிலங்காவின் கடற்படையானது விடாமல் மருத்துவமனை மீது தீவிரமான தாக்குதலை மேற்கொண்டது. விமானப்படையால் ஏவப்பட்ட குண்டுகள் ஒரு பக்கம், எறிகணை வீச்சுக்கள் ஒரு பக்கம் இருக்க, சிங்களத்தின் கடற்படை கடலிலிருந்தும் இந்த மருத்துவமனை நோக்கி தொடர்ச்சியான குண்டுகளை வீசிக்கொண்டே இருந்தது. அதேபோன்று மக்கள் குடியிருப்புகள் மீதும் வான், தரை, கடல் என்ற பகுதிகளிலிருந்து சிங்களத்தின் முப்படைகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு இனப்படுகொலையை கோர தாண்டவமாடிக்கொண்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் அங்கு சிகிச்சை பெற்ற 15 பேருக்கு மேல் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த கணத்தில் வீசப்பட்ட எறிகணையால், அதாவது கடற்படையால் வீசப்பட்ட குண்டுகளில் அந்த கணத்தில் மட்டும் 15 பேருக்கு மேல் வைத்தியசாலையில் வைத்தே படுகொலை செய்யப்பட்டார்கள். இன்னும் சிலர் ICU என்று சொல்லக்கூடிய கடும் சிகிச்சை பெற வேண்டிய பிரிவிலிருந்து எழுந்து ஓடி மறைந்தார்கள். அவர்கள் எங்கே போனார்கள் என்றே தெரியாது. ஒரு புயல் காற்றை போல காயமடைந்த மக்களால் மீண்டும் மீண்டும் சில நிமிடங்களிலேயே அந்த மருத்துவமனை நிறைந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அங்கே இருந்த மரங்களுக்கு கீழே தரப்பாள்கள் அமைக்கப்பட்டு அந்த கொட்டில்களிலே நோயாளிகள் படுக்க வைக்கப்பட்டார்கள். கொட்டில்கள் அமைக்கப்பட முடியாத இடத்திலே தரப்பாள்கள் நிலத்திலே விரிக்கப்பட்டு வெறும் நிலத்திலே மக்கள் கிடத்தப்பட்டார்கள். குழந்தைகள், பெண்கள், வயோதிபர்கள் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் பிந்து போன உடல்கள், அதாவது சதை சதையாக பிந்து போன உடல்களோடு இருந்த அவர்களின் காயத்தின் முன்னுரிமை அடிப்படையிலே உயிர் காக்கின்ற சிகிச்சைகளை அங்கே இருந்த மருத்துவர்களும் தாதிகளும் தங்களுடைய இயங்கு திறனுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே அந்த மக்களுக்கான சேவைகளை, கடமைகளை ஆற்றிக்கொண்டே இருந்தார்கள். காயமடைந்த மக்களை மருத்துவமனைக்கு எடுத்து வருவதில், உணவு மற்றும் இதர பணிகளை தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினர் தமிழீழ காவல்துறை உடன் சேர்ந்து மனிதநேய பணிகளை தீவிரமாக முன்னெடுத்தார்கள். அதேவேளையிலே பொதுமக்களிலிருந்தும் பல மனிதநேயமுள்ள பொதுமக்கள் முன்வந்து மக்களுக்கான தொண்டுகளையும் செய்து கொண்டே இருந்தார்கள். முள்ளிவாய்க்கால் பகுதியில் அமைந்திருந்த அந்த கனிஷ்ட உயர்தர வித்தியாலயத்தில் இயங்கிய பிரதான மருத்துவமனை மீது சிறிலங்கா இராணுவ முப்படையும் தொடர்ச்சியான தாக்குதலை நடத்தியது. ICRC மருத்துவமனை இருந்த இடத்தை அடையாளமிட்ட பின்னர் இலக்கு தவறாமல் நடத்தப்பட்ட படுகொலையாக அது வரலாற்றில் பதிவாக்கப்பட வேண்டிய படுகொலையாக இருந்தது. ஆம், சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் என்று சொல்லக்கூடிய ICRC, அது அங்கே இருந்தது பாடசாலையில் இயங்குகின்ற மருத்துவமனை என்பதை சிங்கள தேசத்தின் உயர் அரச பீட அதிகாரிகளுக்கும் சிங்கள இராணுவத்தின் முப்படை அதிகாரிகளுக்கும் மிக தெளிவாக தெரிவித்திருந்த நிலையில் ICRC அதை மிக தெளிவாக அந்த இடத்தில் மருத்துவமனை இயங்குகிறது என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில், அந்த தகவல்கள் துல்லியமாக வழங்கப்பட்ட நிலையிலும், இயங்குவது மருத்துவமனை என்பதும் அங்கே இருப்பது பொதுமக்கள், காயமடைந்த பொதுமக்கள் என்று தெரிந்து கொண்டும் அந்த பாடசாலையில் அமைந்திருந்த மருத்துவமனை மீது சிங்களத்தின் முப்படைகளும் தொடர்ச்சியான எறிகணைகளை குண்டு தாக்குதல்களை வீசி பெரும் இனப்படுகொலை செய்ததென்பதை முள்ளிவாய்க்காலின் மறக்கப்பட முடியாத நினைவு பதிவாக நாங்கள் பதிவு செய்தே ஆக வேண்டும். எந்த எழுத்துக்களிலும் எந்த வார்த்தைகளிலும் முழுமைப்படுத்திவிட முடியாத ஒரு இனப்படுகொலை கோர தாண்டவமாக அந்த இனப்படுகொலை தாண்டவத்தை சிங்கள தேசம் செய்து கொண்டிருந்தது. எத்தனை காலங்கள் ஓடி மறைந்த போதிலும், எத்தனை ஆண்டுகள் உருண்டோடி விடுகின்ற போதிலும், ஒவ்வொரு தமிழர்களின் உயிர் மூச்சுள்ளவரை நினைவில் ஏந்தப்பட வேண்டிய நினைவுகளாய் இதை மனங்களிலே நிறைந்திருக்கிறது. இன்னும் காலங்கள் உருண்டோடலாம், ஆனாலும் இந்த நினைவுகள் என்பது பகிரப்பட வேண்டிய நினைவுகளாக, குறிப்பாக எங்கள் இளைய தலைமுறை பிள்ளைகள் அறிந்து கொள்ளப்பட வேண்டிய இனப்படுகொலை நினைவுகளாக இவை எங்கள் பிள்ளைகளுக்கு பரப்பப்பட வேண்டும். மீண்டும் மீண்டும் சொல்வது ஒன்றுதான், இந்த வரலாற்றை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மறுத்தால் நீங்கள் ஒரு வரலாற்று தவறொன்றை இழைக்கிறீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். 2009 நடந்த இனப்படுகொலையை இதுவரை ஏதேனும் ஒரு பொழுதிலே உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசியிருக்கின்றீர்களா? அல்லது ஒவ்வொரு ஆண்டிலும் இந்த இனப்படுகொலை மாதம் என்று சொல்லக்கூடிய மே மாதம் வருகின்ற காலப்பகுதியில், மாவீர தினம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதம் வரக்கூடிய காலப்பகுதியில் எங்கள் இனத்துக்கு நடந்த அநீதிகளை, எங்கள் இனத்தின் மீது கட்டவிழ்க்கப்பட்ட இனப்படுகொலை வரலாறுகளை, எங்கள் இனம் சந்தித்த அவலங்களை, பேரவலங்களை, எங்கள் தாயகமண் சிதைக்கப்பட்டதை, எங்கள் மண்ணிலே நிகழ்ந்தேறிய இந்த பெரும் இனப்படுகொலை அவலங்களை உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசியிருக்கின்றீர்களா? அப்படி பேசவில்லை என்று சொன்னால் நீங்கள் வரலாற்று தவறொன்றை இழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மனதார உணர்ந்து கொள்ளுங்கள். இது உங்கள் கடமை. உண்மையில் நீங்கள் உங்கள் இனத்தை நேசிக்கின்ற இனத்தின் பிள்ளைகளாக இருந்தால், நீங்கள் பேசக்கூடிய தாய்மொழியை நீங்கள் நேசிக்கின்ற உறவுகளாக இருந்தால், நீங்கள் பிறந்த மண்ணின் மீது உங்களுக்கு கொஞ்சமேனும் பற்றிருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தால், உங்கள் மண்ணுக்காக உங்களுடைய தலைமுறைகள் எங்களுடைய தலைமுறை பிள்ளைகளின் விடுதலைக்காக எங்கள் மண்ணிலே போராடிய எங்கள் மாவீரர்களுடைய நினைவுகளை நீங்கள் உண்மையாக போற்றுகின்ற, அவர்கள் பாதங்களை வழிபடுகின்ற ஒரு நல்ல தமிழ் குடிமக்களாக இருந்தால், உங்கள் உடல்களிலே ஓடுவது தமிழ் இனத்தின் குருதி என்று சொல்லக்கூடிய வரலாற்றின் தொன்மைமிக்க இனத்தின் குருதியாக இருக்குமாக இருந்தால், இந்த வரலாற்றை உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நடந்த இனப்படுகொலைகளை 48 சுதந்திரமடைந்த காலம் தொடக்கம் இன்று வரை மாறி மாறி சிங்களத்தின் அரசாணை, அதாவது அரியணை ஏறுகின்ற சிங்கள அரசுகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளுகின்ற இன அழிப்புகள், இன சுத்திகரிப்புகள், இனப்படுகொலைகள், எங்கள் மண்ணை சிங்கள தேசத்தினுடைய ஒவ்வொரு அரசுகளும் கபளீகரம் செய்வது, எங்கள் நிலத்தை பறிமுதல் செய்வது, எங்கள் நிலத்தின் மீது அத்துமுறல் செய்வது, எங்கள் நிலங்களை மடைமாற்றுவது, எங்கள் வரலாற்றை திரிவுபடுத்துவது, எங்கள் வரலாற்றை புறக்கணிப்பது, எங்கள் தொன்மையை மறுப்பது, எங்கள் அரசியல் உரிமைகளை மறுதளிப்பது என்று சிங்கள அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அட்டூழியங்களை, அநியாயங்களை, இனப்பாகுபாடுகளை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இந்த மாதம் மே மாதம் 14 என்பது வட்டுக்கோட்டை தீர்மானம் என்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் மே மாதம் 14. இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது சாதாரணமான ஒரு சொல்லாடல் அல்ல. தொடர்ச்சியாக அகிம்ச வழியிலே தொடர்ச்சியான சத்தியாகிரகங்களை, சத்திய வழி போராட்டங்களை மேற்கொண்ட தந்தை செல்வா போன்ற எங்களுடைய மூத்த அரசியல் தலைவர்கள் எங்கள் உரிமைகளுக்காக, எங்களுடைய தமிழ் மக்களுடைய இறைமைக்காக, தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக அறவழியிலே போராடி களைத்து போன நிலையில் மேற்கொள்ளப்பட்ட சத்தியாகிரகங்கள் யாவும் சிங்களத்தினுடைய அரசுகளால் கடுமையாக நசுக்கப்பட்ட நிலையில், கடுமையாக இரும்பு கரம் கொண்டு அது ஒடுக்கப்பட்ட நிலையில், சத்தியாகிரகம் இருந்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில், சத்தியாகிரகம் இருந்தவர்கள் மீது கொடுங்கோல் பாய்ச்சி அவர்கள் கொல்லப்பட்ட நிலையில்தான் இனி தொடர்ந்தும் சிங்களத்தோடு பேசுவதில் பயன் இல்லை என்கின்ற முடிவுக்கு வந்த நிலையில்தான் வட்டுக்கோட்டை தீர்மானம் என்கின்ற ஒரு அரசியல் தீர்மானத்துக்கு எங்கள் மூத்த அரசியல் தலைவர்கள் வந்தார்கள். அதாவது அமைதி வழியிலே, சத்தியத்தின் வழியிலே சிங்களத்தோடு பேசுவதில் பயனில்லை, தமிழ் மக்கள் எழுச்சி கொள்கின்ற போதெல்லாம் அவர்கள் ஒரு உடன்பாட்டுக்கு வருவார்கள், ஒரு அமைதி உடன்படிக்கையை மேற்கொள்வார்கள், பிறகு அதை கிழித்து போடுவார்கள். இதுதான் சிங்களத்தின் வரலாறு. பண்டா செல்வா ஒப்பந்தம் முதல் 2002 நடந்த சமாதான பேச்சுக்கள் வரை எப்போதெல்லாம் தமிழர் தேசம் எழுச்சி கொள்கிறதோ, எப்போதெல்லாம் தமிழர்கள் அரசியல் விழிப்படைகிறார்களோ, அப்போதெல்லாம் அது அமைதி வழிக்கு அழைத்து பேச்சுக்களை மேற்கொள்ளும், சமாதான உடன்படிக்கைகளை செய்யும். ஆனால் அது பிறகு கிழித்து போடப்படுகின்ற ஒன்றாக மாறும். எனவேதான் தந்தை செல்வா போன்றவர்கள் இனி பேசுவதில் பயனில்லை என்கின்ற முடிவுக்கு வந்துதான் தமிழர்கள் தங்களுடைய தலைவிதியை தீர்மானிப்பதற்கான அரசியல் ஆணை ஒன்றை, அதாவது சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையிலே எங்கள் தலைவிதியை நாங்களே தீர்மானித்து எங்களுடைய பூர்வீக நிலங்களிலே எங்களுக்கான ஒரு தனித்துவமான வாழ்க்கையை வாழ்வதற்கான அரசியல் ஆணையை 77 அரசியல் ஆணையாக கேட்டார்கள். அதற்கு ஒட்டுமொத்த தமிழ் ஈழத்தின் வடக்கு கிழக்கு மாநில முழுமையாக மக்கள் முழுமையான ஆதரவை வழங்கினார்கள். ஏகோபித்த மக்களின் பெரும் அரசியல் ஆணையோடு அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
1: மனதில் ஆயிரம் ஆயிரம் கனவுகள் கண்ணில்,
0: அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தான் எங்கள் தேச விடுதலைக்கான பாதையும் பயணமும் அமைந்தது. தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் சொல்வது போல, ஜெயவர்த்தனா என்கின்ற அரசியல்வாதி ஒரு சரியான சிங்கள பௌத்தராக இருந்திருந்தால் தானோ அல்லது தன்னை போன்றவர்களோ கைகளிலே ஆயுதங்களை ஏந்த வேண்டிய தேவை வந்திருக்காது என்று சொல்கின்றார். ஏனென்றால் பௌத்தம் என்பது அன்பை விதைக்கின்ற ஒரு மதம், மற்றவர்களின் உரிமைகளை மதிக்கின்ற ஒரு மத கோட்பாடுகளை உள்ளடக்கியது பௌத்த மதம். ஆனால் சிங்கள தலைவர்களும் சிங்கள ஆட்சியாளர்களும் சிங்கள சமூகத்தினரும் இன்றைக்கு பெரும்பாலும் பௌத்த மத கோட்பாடுகளை கைவிட்டவர்களாகவே இருக்கின்றார்கள். அந்த வகையில்தான் தேசிய தலைவர் சொல்வது போல, சிங்கள ஆட்சியாளர்கள் சரியான ஒரு சிங்கள பௌத்தர்களாக இருந்திருந்தால் தமிழர் தேசம் தமிழர் தேசத்தின் பிள்ளைகள் தங்கள் கைகளிலே ஆயுதங்களை ஏந்த வேண்டிய தேவை வந்திருக்காது. எனவே தமிழர்கள் கைகளிலே ஆயுதம் ஏந்தியதென்பது சிங்கள தேசத்தின் நிர்பந்தத்தினாலே தவிர, வன்முறையை விரும்பியோ அல்லது வன்முறையை காதலித்தோ எங்கள் தேசத்தின் பிள்ளைகளும் தலைமுறை உறவுகளும் கைகளிலே ஆயுதங்களை ஏந்தியிருக்கவில்லை. எங்கள் கைகளிலே வேறு வழியில்லாமல் சிங்களத்தின் அரசியல்வாதிகளால் எங்கள் மண்ணில் உள்ள பிள்ளைகள் கைகளிலே ஆயுதங்கள் வேண்டுமென்றே திணிக்கப்பட்டது. தங்களையும் தங்களுடைய இனத்தையும் தங்கள் மண்ணையும் தங்கள் தலைமுறை பிள்ளைகளையும் பாதுகாப்பதற்காகவே எங்கள் இனத்தின் பிள்ளைகள் தங்கள் கைகளிலே கருவிகளை ஏந்தினார்கள். இதை பல தடவைகளிலே எங்களுடைய தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கின்றார். வேறு வழியில்லாமல் தான் நாங்கள் இந்த பாதைக்கு வந்தோமே தவிர, நாங்கள் ஒன்றும் வன்முறையை விரும்பி நேசித்து வரவில்லை என்பதை அவர் பல முறை சொல்லியிருக்கின்றார். எந்த மொழியில் பேசினால் சிங்களவர்களுக்கு புரியுமோ அந்த மொழியில் பேச வேண்டிய நிலையை சிங்கள தேசமே உருவாக்கி கொண்டது. அதில் நாங்கள் வெற்றியும் கண்டோம். ஆம், எங்கள் நிலங்களை விடுவித்து எங்களுக்கான ஒரு நிழல் அரசொன்றை உருவாக்கி எங்களுக்கான தாயகம் ஒன்றை எங்களால் கட்டமைக்க முடிந்தது. யாரிடத்திலும் மண்டியிடாமல், யாரிடத்திலும் பிச்சை எடுக்காமல், எந்த நாடுகளிடத்திலும் கையேந்தாமல், நிலத்திலும் புலத்திலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு இந்த விடுதலை என்பது சாத்தியப்படக்கூடிய வகையில் நாங்கள் தொடர்ச்சியான வெற்றிகரமான பயணத்தை தான் செய்திருந்தோம். பல ஆண்டுகளாக சிங்கள தேசம் வல்வளைத்த நிலங்களையெல்லாம் ஒரு சிறிய காலப்பகுதியிலேயே ஓயாதலைகள் 1, 2, 3, 4 என்று தொடர்ச்சியான பாய்ச்சல்கள் மூலம் எங்கள் தேசத்தின் பிள்ளைகள் நிலங்களை விடுவித்தார்கள். எங்களுக்கான நீதி கட்டுமானங்கள், நிதி கட்டுமானங்கள், நிர்வாக கட்டுமானங்கள் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி தமிழீழ வைப்பகம், தமிழீழ நிதித்துறை, தமிழீழ நீதித்துறை, தமிழீழ நிர்வாக அரசு என்று எல்லாவற்றையும் ஏற்படுத்தி ஒரு நிழலரசு கட்டுமானத்தை கொண்ட தேசமாக நாங்கள் உருவாகியிருந்தோம். ஆனால் இந்த உலகத்தின் கூட்டு சதியோடு நாங்கள் போராடியது அறம் சார்ந்த அறவழியில் நிற்கின்ற ஒரு தூய்மையான தமிழர் தேசத்தின் இறைமைக்காகவே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்கின்ற வரலாற்றை ஏற்க மறுத்து சிங்கள தேசத்தினுடைய பொய்ப்பரப்புரைகளுக்குள் உள்வாங்கி சிங்கள தேசத்தின் பொய்ப்பரப்புரைகளுக்குள் மூழ்கி போய் எங்களை தடை செய்து எங்களுக்கு எதிராக பல்வேறு செயல்பாடுகளிலே இறங்கி சிங்கள தேசத்துக்கு எங்களை முழுமையாக காட்டிக் கொடுத்து இந்தியாவும் பாகிஸ்தானும் சீனாவும் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் உக்ரைனும் ரஷ்யாவும் என்று தொடர்ச்சியான பல்வேறு நாடுகள் சிங்கள தேசம் செய்த இனப்படுகொலையின் சூத்திரதாரிகளாக இருந்தார்கள். சிங்கள தேசத்தின் முன்னாள் அதிபர் கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் வெளிப்படையாகவே பல தரங்களிலே சொல்லியிருக்கின்றார். அந்த போரை நடத்தி முடித்தது தாங்களாக இருந்தாலும் பின்னின்று அதை நடத்தியது இந்தியா என்பதை அவர் பல தடவை சொல்லியிருந்தார். அது ஒரு வகையில் அவர்கள் தங்களை பாதுகாப்பதற்காக சொல்லிய வார்த்தைகளும் கூட. அதாவது சிங்களத்தின் ஆட்சியாளர்கள் மீது இனப்படுகொலை குற்றங்கள் சுமத்தப்படுகிற போது அந்த குற்றங்கள் தொடர்பாக அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் இந்தியாவையும் விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என்கின்ற வகையிலே ஒரு மிரட்டல் பாணியிலே தான் கோத்தபாய ராஜபக்ச அந்த வார்த்தைகளை பல தடவை சொல்லியிருந்தார். ஆம், அதாவது இந்தியாவின் வழிநடத்தலில் நாங்கள் அந்த யுத்தத்தை நிறைவு செய்தோம் என்கின்ற விடயத்தை கோத்தபாய ராஜபக்ச சொல்லியிருந்தார். அந்த இனப்படுகொலையிலே சிங்கள தேசத்தின் ஆட்சியாளர்கள் குற்றக்கூண்டிலே ஏற்றப்பட்டால் அதன் பின்னே பல நாடுகளை சிங்கள தேசம் சுட்டிக்காட்டும். இவர்களும் ஆயுதம் தந்தார்கள், இவர்களும் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை தந்தார்கள், இவர்களும் கொத்தணி குண்டுகளை தந்தார்கள், இவர்களும் கெமிக்கல் வெப்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய நச்சு குண்டுகளை தந்தார்கள். எனவே இவர்கள் இல்லாமல் இந்த இனப்படுகொலை இல்லை என்பதை சிங்கள தேசம் அடையாளப்படுத்தும். ஆனாலும் தொடர்ச்சியாக மறுக்கப்படுகின்ற நீதிக்கான போராட்டமாக நீதி வேண்டிய பயணத்தில் இன்றைக்கு நாங்கள் தொடர்ச்சியாக சர்வதேச நாடுகளெங்கும் இருக்கக்கூடிய நல்ல மனம் படைத்தவர்களை, அதாவது நீதி பேசக்கூடியவர்களை, நீதிமான்களை நோக்கியதாக எங்கள் பயணம் இன்றைக்கு இருக்கிறது. சர்வதேசத்தின் மனச்சாட்சிகளை உலுப்பி அதனூடாக எங்களுக்கான நீதியை பெறுகின்ற வகையிலே அறவழி போராட்டங்களை பல தேசங்களிலும் நாங்கள் பல வழிகளிலே முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அறவழி போராட்டங்களிலே எங்கள் எல்லோருக்குமே ஒரு கடமை இருக்கிறது. நாங்கள் வாழக்கூடிய நாடுகளின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலே இந்த நீதிக்கான பயணத்தில் எங்களை இணைத்துக் கொள்வது காலத்தின் கட்டாயம், வரலாற்று கடமை. எனவேதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வரலாற்றை சொல்லிக் கொடுங்கள். இந்த இனத்துக்காக துடிக்கக்கூடிய பிள்ளைகளாய், இந்த இனத்துக்காக இழுகை கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய், இந்த இனத்துக்காக களத்தில் நின்று பேசக்கூடிய பிள்ளைகளாய், இந்த இனத்துக்காக வாதாடக்கூடிய பிள்ளைகளாய் உங்கள் பிள்ளைகளை வரலாற்றை சொல்லிக் கொடுத்து வளவுங்கள். மே 18 என்பது வெறுமனே ஒற்றை சொல் அல்ல. எங்கள் இனம் சந்தித்த நீதி மறுக்கப்பட்ட தேசத்தின் எழுச்சி மிக்க நாளாக அந்த நாள் அமைகிறது. அழிக்கப்பட்ட எங்கள் உறவுகளை நினைவுகூர்ந்து எழுகை கொள்கின்ற நாளாக அந்த நாள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த காலத்தில் நாங்கள் சோகமாக இருக்க வேண்டும், இந்த காலத்திலே நாங்கள் அழுது கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் சிங்கள தேசம் எப்பொழுதுமே விரும்பும். ஏனென்றால் அழுது கொண்டே இருக்கின்ற இனம் எப்போதுமே போராடி வெற்றி பெற முடியாது என்பதை சிங்கள தேசமும் சர்வதேச பயங்கரவாத அரசுகளும் அறிந்தே வைத்திருக்கின்றன. எனவேதான் தொடர்ச்சியாக அழுது கொண்டு இருக்கின்ற இனத்தால் விடுதலை நோக்கி பயணிக்க முடியாது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். தோல்வி என்கின்ற சொல்லாடலை நிராகரித்து போராடுகின்ற தேசிய இனங்களின் முன்மாதிரியான நாளாக நாங்கள் இந்த நாளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும்.

0: ஒரு நீதிக்காக தன்னுடைய விடுதலைக்காக போராடுகின்ற ஒரு இனத்தினுடைய போராட்ட வரலாற்றில் தோல்வி என்கின்ற சொல்லாடல் ஒருபொழுதும் இருக்க முடியாது என்பதைத்தான் நந்திக்கடல் என்கின்ற இடம் எங்களுக்கு தருகின்ற வாழ்க்கை பாடமாக அமைகிறது. தேசிய தலைவருடைய வழிநடத்தலில் அவர் பயணித்த ஒரு கோட்பாடாக அதை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும்.
1: முதல் தேடல் தொடங்கியது, அது இன்று வரை ஏனோ தொடர்கிறது.
0: முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் சந்தித்தது ஒரு பின்னடைவாக இருக்கலாம், ஆனால் அதை தோல்வி என்கின்ற மனநிலைக்குள் உள்வாங்காமல், அதை சோகத்தின் குறியீடாக மாற்றாமல், அதை ஒரு பின்னடைவாக மனப்பதிவு செய்து அதிலிருந்து நாங்கள் எழுச்சி கொள்ள வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்கின்ற வகையிலேதான் இந்த நாளை நாங்கள் கட்டமைக்க வேண்டும் என்பதை எங்கள் தமிழ் இனம் குறித்த வரலாற்றாளர்கள் எங்களுக்கு சொல்லித்தருகின்ற பாடமாக இருக்கிறது. மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம், இந்த வாரம் மே மாதம் 12 நாள் தொடக்கம், மே மாதம் 18 நாள் வரையான இந்த காலம் என்பது ஒன்டாரியோவிலே இனப்படுகொலை அறிவூட்டல் வாரம், தமிழ் ஜெனோசைட் எடுக்கேஷன் வீக் என்று சொல்லக்கூடிய இந்த வாரம் என்பது ஒன்டாரியோவின் சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இனப்படுகொலை அறிவூட்டல் வாரமாக இருக்கிறது. எனவே இதை உள்வாங்கி எங்கள் வீடுகளிலும் இந்த வரலாற்றை பேசுங்கள், பிள்ளைகளோடு பேசுங்கள், வரலாற்றை சொல்லிக் கொடுங்கள். மறக்காமல் இந்த மே 18 இங்கே பிராம்டனிலே அந்த இனப்படுகொலை நினைவு தூபியின் முன்பாகவும், அது காலை பொழுதிலே, அதாவது திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு காலை பொழுதிலே அது சிங்குசி பாக்கில் நடக்க இருக்கிறது. முகவரி இலக்கம் 90 பிராம்லியா ரோட்டிலே சிங்குசி பாக்கில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ் இன அழிப்பு நினைவு தூபியின் முன்பாக காலை 11 மணிக்கும், மாலை பொழுதிலே ஸ்காபரோ டவுன் சென்டர் அருகில் இருக்கக்கூடிய அல்பர்ட் கேம்பல் சதுக்கத்திலும் இந்த இனப்படுகொலை நினைவேந்தல் எழுச்சி நிகழ்வு நடக்கப் போகிறது. இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் தவறாக கலந்து கொள்ளுங்கள், கூடவே உங்கள் பிள்ளைகளையும் அந்த நிகழ்வுகளுக்கு அழைத்துச் செல்லுங்கள். பிள்ளைகளை அந்த நிகழ்வுகளுக்கு அழைத்துச் செல்கிற போதுதான் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் வரலாற்றை சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை கருத்திலே கொள்ளுங்கள். எனவே திங்கட்கிழமை ஒரு லாங் வீக்கெண்ட் என்று சொல்லக்கூடிய விடுமுறை நாளாக இருக்கிறது, நேரம் ஒதுக்கி இரண்டு நிகழ்வுகளிலுமே கலந்து கொள்ளுங்கள் என்பதை இந்த பொழுதிலே உங்களுக்கு அன்போடு நினைவூட்டிக் கொள்கின்றோம். இதுவரையாக தாய் நிலத்தின் நினைவு பகிர்வாக பல்வேறு நினைவுகளை பகிர்ந்திருக்கின்றோம். ஒரு சிறிய காற்றலை பொழுதிலே சொல்லி முடிக்கக்கூடிய வரலாறு அல்ல எங்கள் இனத்தின் வரலாறு என்பது, முடிந்தவரையிலே சுருக்கமாக அந்த உணர்வுகளை நாங்கள் பகிர்வு செய்திருக்கின்றோம். எனவே என் குரலை கேட்பது ஒரு சிலராக மட்டுமே இருப்பீர்கள், ஒரு இரவு பொழுதிலே பெரும்பாலும் எல்லோரும் நித்திரை கொள்ளக்கூடிய ஒரு காற்றலையிலே தான் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். பலரும் நல்ல உறக்கத்தில் இருப்பார்கள், ஒரு சிலர் மட்டுமே விழித்திருந்து வேலை செய்வீர்கள், அந்த ஒரு சிலருக்கு மட்டும்தான் என் குரல் கேட்கும். எனவே இந்த வரலாற்றை கேட்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய சொந்தங்களுக்குள், உங்கள் உறவுகளுக்குள் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஊடகமாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு கதை சொல்லிகளாக இருக்க வேண்டும். அந்த பொறுப்பை எல்லோருமே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லோரும் எங்களுடைய இனம்பட்ட வதைகளை, எங்கள் இனம்பட்ட வரலாறுகளை எங்கள் தலைமுறைக்கு கடத்துகின்ற கதை சொல்லிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த வரலாற்றை நாங்கள் சரியாக சொல்லவில்லை என்று சொன்னால், இந்த வரலாற்றை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு போகவில்லை என்று சொன்னால், சிங்கள தேசமும் சிங்கள தேசத்துக்கு துணையாக நின்று இந்த இனப்படுகொலையை செய்து முடித்தவர்களும் எங்கள் மீது, எங்கள் இனத்தின் மீது ஒரு பிள்ளையான வரலாற்றை கடத்தி விடுவார்கள். அதாவது அந்த மகாவம்ச சிந்தனையின் அடிப்படையில், மகாவம்சமே ஒரு திரிக்கப்பட்ட வரலாறு என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் நன்கு அறிவார்கள். அதுபோல அது சிங்கள பௌத்த நாடு என்று அந்த நாட்டை சொல்வது போல, நாளைக்கு 2009 வரலாற்றையும் நாங்கள் போராடிய வரலாற்றையும் தமிழர்களை ஒரு அரக்கர்களாக சிந்தித்து, இப்படி புராணங்கள் அரக்கர்களை அளித்த வரலாறாக இந்த தீபாவளி போன்ற வரலாறுகள் மற்றும் சூரன் போர் போன்ற வரலாறுகளை எங்களுக்குள் ஒரு புராண கதைகளாக சொல்லி, தமிழர்களை தமிழர்களை கொண்ட வரலாறுகளாக, தமிழர்களை தேவர்கள் அளித்த வரலாறுகளாக எல்லாம் இப்படி பல விளையாட்டுகளை இந்த ஒரு எங்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு இனம் செய்து வைத்திருக்கிறது, ஒரு சமூகம் செய்து வைத்திருக்கிறது. அப்படியான புனைகதைகளை இன்று நாங்கள் நம்பிக்கொண்டு அதை படித்து அதன் மீதே பரீட்சைகள் எழுதி, எதை ஒன்றை படிக்க வைத்து அதன் மீது பரீட்சை எழுத வைத்து, அந்த கேள்விகளுக்கு பதிலெழுதி பல்கலைக்கழகங்கள் செய்து வைத்து நாங்கள் அரச வேலைகளை பெற்றுக்கொண்டோம். எங்கள் இனத்தை அதாவது சூறையாடிய வரலாறுகளை, எங்கள் இனத்தை மடைமாற்றிய வரலாறுகள் எங்களுக்கு பாடப்புத்தகங்களாக தரப்பட்டது. அதுபோல இன்றைக்கு தமிழர் வரலாறுகள் இல்லை, அங்கே சாதாரணமாக இந்த குலக்கோட்டனுடைய வரலாறுகள் அல்லது இரணைமடு வரலாறுகள், பல்வேறு தமிழீழத்தில் அமைந்திருக்கக்கூடிய குளங்களின் வரலாறுகள் எல்லாம் இப்போது சிங்கள மன்னர்கள் கட்டிய வரலாறுகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழ் மன்னர்கள் கட்டிய குளங்களின் வரலாறுகள் சிங்கள மன்னர்களால் கட்டப்பட்ட வரலாறுகளாக இன்றைக்கு பாடப்புத்தகங்களில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி வரலாறுகள் திணிக்க பிரிக்கப்படுகின்ற திரிக்கப்படுகின்ற வரலாற்றை இப்போதே சிங்களம் ஆரம்பித்து விட்டது. எனவே எங்களுடைய தலைமுறைகள் கடந்து போகிற போது, வரலாறு தெரியாத சமூகம் ஒன்று உருவாகிற போது, எளிதாக இந்த வரலாறுகள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் தோன்றும். அதனால்தான் இங்கே ஆவணப்படுத்தல் என்பது மிக முக்கியமானது. அந்த கதை சொல்லிகளாக இருப்பது மிக முக்கியமானது. உங்களால் எழுத முடியாவிட்டாலும், உங்களால் படைப்புகளை செய்ய முடியாவிட்டாலும், வரலாற்றை கதை சொல்லிகளாக கடத்துங்கள். நடந்த வரலாற்றை அதன் உண்மைத்தன்மையோடு கடத்துங்கள். எங்களுடைய நியாயத்தை, தமிழர் தரப்பின் நியாயத்தை, எங்கள் போராட்ட வரலாறுகளை, தந்த செல்வா போன்றோர் அறவழியில் போராடியது, பிறகு ஆயுத போராட்டமாக மாறியது, எவ்வாறெல்லாம் நாங்கள் சர்வதேச சமூகத்தால் காட்டிக் கொடுக்கப்பட்டோம், சர்வதேச சமூகம் எங்களுக்கு எவ்வாறெல்லாம் அநீதி இழைத்தது, சிங்கள தேசம் இப்படியெல்லாம் 1948 தொடர்ச்சியாக 2009 வரை இனப்படுகொலை செய்தது என்று எல்லா வரலாறுகளையும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். கதை சொல்லிகளாக இருங்கள். அந்த கதை சொல்லிகளாக நீங்கள் இருக்கிற வரையும், அந்த வரலாறுகள் உங்கள் பிள்ளைகளின் செவிகளுக்குள் செல்கிற வரையில், அவர்கள் மனங்களிலே இது பதிகின்ற வரையில், தொடர்ச்சியாக இந்த கதைகளை சொல்லுங்கள். இது ஒரு வரலாற்று கடமை என்பதனால் தான் இந்த சொல்லை மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம். உணர்வுள்ள தமிழ் மக்களாய், நல்ல தமிழ் குடிகளாய், தமிழினத்தின் பிள்ளைகள் என்று மாறுதட்டி சொல்லக்கூடிய இனத்தின் கர்வம் மிக்க பிள்ளைகளாக இருந்து இந்த வரலாற்றை கடத்துங்கள். இது இந்த இனத்துக்கும், இந்த மொழிக்கும், இந்த இனத்துக்காக பாடுபட்டோருக்கும், இந்த இனத்துக்காக தங்கள் உயிர்களை விதைத்த எங்கள் தேசத்தின் மாவீரர்களுக்கும் நாங்கள் செய்யக்கூடிய கடமை என்பதையும் இந்த வேளையிலே உங்களுக்கு நினைவேந்திக் கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் உங்கள் விருப்பத்திலே பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 416-593-0055.

சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். யாழ்ப்பாணம் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் 4வது வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஈரானிய போர் மற்றும் உலகளாவிய பொருளாதார அழுத்தங்களின் காரணமாக இலங்கையில் தனியார் துறைகளுக்கான வங்கிக் கடன் பெறுதல் அதிவேகமாக உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொண்ட பின்னடைவு குறித்து ஆய்வு செய்ய 36 பேர் கொண்ட கள ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆர்டர் ஆஃப் கனடா விருதினை பெற்றிருந்த இரு நபர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கு ஆளுநர் நாயகம் மேரி ஜிமன் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் வழங்கியிருக்கின்றார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் மேலும் 45 நாட்கள் நீடிக்கப்பட்டிருக்கிறது. சிஎம்ஆர் தமிழப்பம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: பாடல்கள் உங்கள் தெரிவாக பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 416-593-0055 416-593-0055 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தில் அழைத்து நீங்கள் உங்கள் விருப்பத்துக்குரிய பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888, குணா குணராஜா, 647-624-4165.
5: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
6: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர், ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-6049.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றிலே. இது உங்கள் எதிர்விலை பாடல்கள் இருக்கின்ற நேரம். அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்கள் வணக்கம்.
1: வணக்கம், நான் கண்ணன் பேசுறேன்.
0: வணக்கம் கண்ணன்.
1: தமிழீழ போராட்டத்தின் போது வீரச்சாவை தழுவி கொண்ட மாவீரர்களுக்கும் ஸ்ரீலங்கா இராணுவத்தாலும் இந்திய இராணுவத்தாலும் இன படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்கும் எனது அக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் கேட்கும் பாடல் வந்து தெரிந்த சிறப்பான குரலில் உலகே உனக்கு கண்ணில்லையா அந்த பாடலை.
0: நன்றி. நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டமே கண்ணன், உங்கள் தெளிவாக அந்த பாடல் இருக்கிறது கேளுங்கள். மீண்டும் ஒரு காட்டிலே சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா? சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
0: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
0: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
0: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பும் காற்றலை. இன்று மே மாதம் 16 நாள், மே 18 என்கின்ற இந்த இனப்படுகொலை நினைவேந்தல் தொடர்பான பல்வேறு விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற அதே வேளையிலே இங்கே மிக முக்கியமாக நினைவு கொள்ளக்கூடிய பல விடயங்களையும் நாங்கள் நினைவு கூற வேண்டும். அதற்கான இன்னொரு காற்றலை பொழுதிலே விரிவாக பேசக்கூடிய விடயங்களை ஒரு மிகச் சுருக்கமாக சொல்லி அதை கடந்து போய்விட முடியாது. இருந்தாலும் ஒரு சிறிய நினைவாக அதை பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது நேற்றைய நாள், அதாவது இந்த ஒவ்வொரு காலப்பகுதியிலுமே ஒவ்வொரு நாளிலுமே பல்வேறு தளபதிகளை போராளிகளை நாங்கள் இழந்த காலமாகவே இந்த காலம் இருக்கிறது. ஆனந்தபுரம், அதிலே நாங்கள் பெரிய பெரிய தளபதிகள் உட்பட பல 100 போராளிகளை இழந்த ஒரு களமுனையாக இருந்தது. அதன் பிறகு வந்த பல்வேறு களமுனைகளிலே விடுதலை போராட்டத்தினுடைய ஆரம்ப காலம் தொட்டு இறுதி வரையான 2009 முள்ளிவாய்க்கால் காலம் வரையிலே தொடர்ச்சியாக தேசிய தலைவருக்கு பக்கத்துணையாக நின்று போராடிய பல போராளிகளை, மூத்த தளபதிகளை நாங்கள், அதாவது தமிழினத்தின் பொக்கிசம் என்று சொல்லக்கூடிய பெருமைகளை நாங்கள் இழந்திருந்தோம் அந்த காலப்போதிலே. அந்த வகையில் ஒருவர் தான் தளபதி சொர்ணம் என்று சொல்லக்கூடிய ஒருவர், தமிழினத்தினுடைய முதுநிலை தளபதிகளில் ஒருவராக இருந்தவர். பல தளபதிகள் இருந்தார்கள். குறிப்பாக படைத்துறை சார்ந்து பார்க்குற போது ஒரு போரியல் ஆசானாக எங்களுடைய பால்ராஜ் அண்ணார்கள், போர் அதாவது சமர்க்களங்களின் நாயகன் என்று சொல்வார்கள், தீவன் அண்ணா இருக்கிறார். அதுபோலவே பிதுசா துர்கா என்று நாகேஷ் இப்படி பலர் இருக்கிறார்கள். குயிலன், பலருடைய பெயரை சொல்லிக்கொள்ளலாம் வரிசையாக, கடாபி என்று நிறைய பேர்களை சொல்லலாம். ஆனால் இவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு தனித்துவம் இருக்கிறது, எல்லோருமே தேசிய தலைவனுடைய வளர்ப்புகள் என்று இருக்கிற போதிலும் இந்த சொர்ணம் என்று சொல்கிற போது இன்னும் ஏதோ ஒன்று வந்து உள்ளுக்குள்ளே தாக்கும். அது வெளியிலே சொல்லப்பட முடியாது ஒரு உணர்வாக இருக்கும். என்றால் எப்போதுமே அவர் ஒரு பிற்பட்ட காலத்திலே ஒரு குடும்ப வாழ்க்கையிலும் அவர் உணர்ந்த போதிலும் கூட தன்னுடைய பிள்ளையோடும் தன்னுடைய குடும்பத்தோடும் நேரம் செலவழிப்பதற்கான நேரத்தை ஒதுக்காமல் எப்பொழுதும் களமுனைகளிலேயே உலாவித்திருந்தொருவர். ஏனெண்டா அண்ணன் நினைக்கிறது நடக்கணும், அண்ணன் நினைக்கிறது நடக்கணும், அண்ணேன்ற கனவுகள் மெய்ப்படணும், அந்த மனுஷன்ற காலத்திலேயே இதெல்லாம் நடந்துடணும் என்று சொல்லி ஒரு வாஞ்சியோடு எப்பவுமே ஓடி திரிஞ்சாக்கள். மற்ற தளபதிகள் யாரும் குறைந்தவர்கள் அல்ல, எல்லோருமே அந்த மாதிரி தான் கடுமையாக உழைத்தவர்கள். ஆனால் இவர் இன்னொரு வகையாக அந்த ஒரு சொல்லுவார்களே ஒரு ஒரு ஒரு தலைவர் மீது ஒரு அளப்பெரிய பாசம், அந்த மனுஷன் என்று சொல்லி அவற்ற காலத்தில் இதை கொண்டு வந்துடணும், அவர் நினைக்கிறத நான் செய்து முடிச்சிடணும், அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி எப்பவும் சதா அவரை பற்றியே சிந்தித்து அவருக்காகவே வாழ்ந்து ஓடி திரிஞ்ச மனுஷன். கடைசியில் சாகும்போதும் கூட அவர் சொல்லிய வார்த்தைகள் அவ்வாறு தான் இருந்தது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. அதாவது படைத்துறை சார்ந்த பல்வேறு ஆளுமைகள் இருக்கிற போதிலும் கூட இவரை ஒரு முறியடிப்பு சவருடைய தளபதியாக அடையாளப்படுத்தலாம் என்பதை ஆய்வாளர்கள், அதாவது தமிழீழத்தினுடைய ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். தமிழீழத்தினுடைய நிலத்திலே தமிழ் ஈழத்தினுடைய விடுதலைச் சேனையால் அமைக்கப்பட்ட தடுப்புகளை உடைத்துக்கொண்டு ஊடுருவிய எதிரிகளை தாக்கி அழிப்பதிலே ஒரு உயர்நிலை நுட்பங்கள் தெரிந்த ஒரு தளபதியாக அவர் இருந்தார் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. இறுதியாக விடுதலை புலிகளுடைய அந்த இறுதி பெரும் ஊடரப்பு சமர்கள் நடந்த காலங்கள், அதாவது சாலை, புதுமாத்தளன், தேவிபுரத்தை மையமாக வைத்து அந்த ஊடரப்பு சமர்களை எங்கள் தமிழீழ தேசத்தினுடைய சேனைகள் செய்தபோது அதை சொர்ணத்தார் தான் வழிநடத்தினார் என்பது சொல்வார்கள். இந்த சொர்ணத்தார் என்று சொல்வதிலேயே கூட ஒரு சிறப்பு இருக்கிறது. பொதுவாக சொர்ணம் என்பது அவருடைய பெயர். அந்த சொர்ணத்தார் என்று சொல்வது அவருக்கான ஒரு அன்பு கூடிய நெருக்கத்தை காட்டுவதற்காக அந்த ஒரு உரிமையோடு சொல்லக்கூடிய ஒன்று சொர்ணத்தார் என்று சொல். இப்போ சிலரை அம்மான் என்று சொல்வது போல சொர்ணத்தார் என்று சொல்கிற போது அந்த உரிமைத்தன்மையோடு அவரை அழைக்கின்ற ஒரு வாஞ்சை, அது ஒரு அன்பு உள்ளுக்களை ஒன்று உள்ளே வரும். அது ஒரு உணர்வு. இது எல்லாருக்கும் விளங்காது முதல்ல. இது ஒரு உணர்வு. அதை தமிழ் ஈழத்தை, தேசிய தலைவரை, போராளிகளை, மாவீரர்களை உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடியதான் இந்த பதங்கள் விளங்கும். எல்லாருக்கும் விளங்காது. சொர்ணத்தாரண்டா எழுதி போட்டு வாசிச்சுட்டு போய்க்கு அது ஒரு வார்த்தை. ஆனால் அதை அப்படி உணர்கிற போது மட்டும்தான் அது தெரியும். அந்த நிலையிலே நேற்று சொர்ணம் என்று சொல்லக்கூடிய, பிரிகேடியர் சொர்ணம் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய தமிழ் ஈழத்தினுடைய உயர்நிலை தளபதிகளில் ஒருவராகிய சொர்ணம் அண்ணா அவருடைய நினைவேந்தல் நாளாக நேற்றைய நாள் 15 அமைகிறது என்பதும் சொல்லிக்கொள்ளக்கூடியது. இதுபோன்று பலருடைய வரலாறுகள் இருக்கிறது பேசிக்கொள்ளக்கூடியதாக. இந்த முள்ளிவாய்க்கால் காலத்துக்கு பிறகு ஒவ்வொருவருடைய வரலாறாக உங்களுடைய பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ளும் அடுத்த நேர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் தீபன்.
0: தீபன், சொல்லுங்கள், என்ன பாடல் உங்கள் தெரிவாக்க போறீங்க?
1: என்னை
0: உனக்கு தெரிகிறது, அந்த பாடலா?
1: அதேதான்
0: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462
3: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 9054568433.
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
8: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
8: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
7: சுகந்தன் 416-540-6269.
8: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
9: நேரம் 4:38. இந்த வேளையில் ஒரு அறிவித்தல் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். 2009 தமிழர் தாயகத்தில் சிங்களப்படைகளால் நிகழ்த்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில் உயிர் நீத்த பல்லாயிரக்கணக்கான எங்கள் மக்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், தாய்மார்கள்

0: என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட நினைவுகளின் 17வது ஆண்டு நிறைவடைந்திருக்கின்ற நிலையில் இந்த காலகட்டத்திலே பலியான அப்பாவி பொதுமக்களுக்கான நினைவாகவும் அதே வேளையில் இன அழிப்புக்கு நீதி வேண்டிய பயணத்தில் ஒரு எழுச்சி கொள்கின்ற நாளாகவும் எதிர்வருகின்ற 18வது நாள் என்பது அடையாளப்படுத்தப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு ஆண்டிலுமே 18வது நாள் என்பது தமிழ் இனப்படுகொலைக்கான நினைவேந்தல் நாளாகவும் அந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி பயணிக்கின்ற மக்களின் எழுச்சி கொள்கின்ற நாளாகவும் அந்த நாள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் இந்த ஆண்டு இந்த 18 நிகழ்வுகள் 2 இடங்களிலே நடக்கிறது. ஒன்று 18 திங்கட்கிழமை காலை 11 மணி தொடக்கம் பிற்பகல் 1 மணி வரையான காலப்பகுதியிலே, இலக்கம் 90 50 பிராம்லியா ரோட், குறிப்பாக சிங்கூசி பார்க்கிலே பிராம்டனிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் இன அழிப்பு நினைவு தூபிக்கு முன்பாக அந்த நிகழ்வு நடக்கப் போகிறது. அது காலை 11 தொடக்கம் பிற்பகல் 1 மணி வரை, 2 மணித்தியால நிகழ்வு. அந்த நிகழ்விலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அதேவேளையில் இன்னொரு நிகழ்வு மாலை பொழுதிலே நடக்கிறது. அது ஸ்காப்ரோவிலே, ஸ்காப்ரோ டவுன் சென்டருக்கு அருகிலே, குறிப்பாக அல்பர்ட் கேம்பல் சதுக்கத்திலே மாலை 6 மணி தொடக்கம் 9 மணி வரையான காலப்பகுதியிலே அது நடக்கிறது. 18ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை. இந்த 2 நிகழ்வுகளிலும் அனைத்து தமிழ் மக்களையும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள் கனேடிய தமிழர் சமூகம் மற்றும் கனேடிய தமிழ் மாணவர் சமூகம். தொலைபேசி இலக்கம், தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 6479142178 6479142178 என்பது தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம். மறந்துவிடாதீர்கள், வருகின்ற திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு பிராம்டனில் இருக்கக்கூடிய சிங்கூசி பார்க்கில் இருக்கக்கூடிய தமிழின அழிப்பு நினைவு தூவிக்கு முன்பாக காலையில் ஒரு நிகழ்வும், மாலையிலே அல்பர்ட் கேம்பல் சதுக்கம் ஸ்காப்ரோ டவுன் சென்டர் அல்பர்ட் கேம்பல் சதுக்கத்திலும் மாலை பொழுதிலும் இந்த 18 நினைவேந்தல் நிகழ்வு நடக்கப் போகிறது. நீங்களும் உங்கள் குழந்தைகளுமாக குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். நேரம் 4:40. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20ஆம் தேதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18/8 ட்ரூ ரோட் மிசிசாகா, hindumission.ca.
3: Asian Textiles in Maavaram Mega Sale. Store-wide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials. Shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2410, nighty $3410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: உங்கள் தெருவிலே பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், நிகழ்ச்சியோடு கலந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் காசிநாதன்.
0: வணக்கம் காசிநாதன், என்ன பாடல் உங்கள் தெரிவாக்க போறீங்க?
4: அழகான இந்த பனைமரம் அடிக்கடி குலதெய்வத்தில் பனையாண்டான்
0: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
4: நன்றி.
0: தேனிசு செல்லப்பா அவர்கள் பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பும் காற்றில். நேரம் 4:51.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
2: வொர்க்கிங் ஃபார் யூ.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன்சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப
5: வேணும்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: நேரம் 4:54. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நீர் வணக்கம்.
7: வணக்கம், நான் புரம்சிலிருந்து சிவா அழைக்கிறேன்.
0: வணக்கம் சிவா, நலம் தானே?
7: ஓ, நலமா இருக்கின்றோம். நீங்கள் எப்படி?
0: நலம். சொல்லுங்கள், என்ன பாடல் கேட்க போறீங்க?
7: முதல்கள் மாவீரர்களுக்கும் இனப்படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்கும் எனது அக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தென்னிசை செல்லப்பா என்ற குரல்ல தங்க மாலை கழுத்துகளை கொஞ்சம்
0: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு.
7: ஓகே, நன்றி சார். நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: அந்த பாடல் தேனிசு செல்லப்பா அவர்கள் பாடிய பாடலாக ஒலிக்க கேட்டீர்கள். நீங்கள் நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விருப்ப நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு நன்றி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
2: KM Business Solutions Income Tax e-filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: Can Smile Dentam, orthodontics, implants, oral surgeries, emergency dental care. Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். Asia, Europe, Middle East இல் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
4: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: சிஎம்ஆர் தமிழகம் செய்திகள் வாசிப்பவர் அருண்குமார், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானிய போர் மற்றும் உலகளாவிய பொருளாதார அழுத்தங்களின் காரணமாக இலங்கையில் தனியார் துறைக்கான வங்கிக் கடன் பெறுதல் அதிமுகமாக உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கொண்ட பின்னடைவு குறித்து ஆய்வு செய்ய 36 பேர் கொண்ட கள ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆர்டர் ஆப் கனடா விருதை பெற்றிருந்த இரண்டு நபர்களை தகுதி நீக்கம் செய்ய ஆளுநர் நாயகம் மேரி ஜெமன் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்திருக்கின்றார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் மேலும் 45 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது.
1: இலங்கை செய்திகள்.
0: யாழ்ப்பாணம் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்கக் கோரி காணி உரிமையாளர்கள் 4வது வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். கடும் மழையையும் பொருட்படுத்தாமல் பலாலிதெற்கு தையிட்டி பகுதியில் உள்ள ராணுவ கொமாண்டோ பங்களாவுக்கு முன்பாக மக்கள் உணர்வுபூர்வமாக ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள். 1990 ஆண்டு போர் சூழ்நிலையால் வெளியேற்றப்பட்ட மக்கள் 36 ஆண்டுகளாகவும் இன்னும் அகதிகளாகவும் வாடகை வீடுகளிலும் பல்வேறு இடங்களிலே தங்கி வாழ்ந்து வருகின்றார்கள். தையிட்டி மற்றும் காங்கேசந்துறை பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 651 ஏக்கர் காணி இன்னமும் உயர் பாதுகாப்பு வலயமாகவே இருக்கின்றது. எமது நிலம் எமக்கு வேண்டும், எமது வீடுகளில் எம்மை வாழ விடுங்கள் என்கின்ற முழக்கங்களோடு முதியவர்கள் மற்றும் பெண்கள் என்று பெருமளவிலே இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள். ஜனாதிபதி காணி விடுவிப்பதற்கு உறுதி அளித்திருந்த போதிலும் இதுவரை எந்தவித நடைமுறை முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பதை மக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். மே 25 ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சு அதிகாரிகள் வடபகுதிக்கு செல்ல இருக்கின்ற நிலையில் அதற்கு முன்னர் காணிகள் தொடர்பிலே தீர்மானம் எடுக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். இதேவேளை நெடுந்தீவு கடற்பரப்பில் இடம்பெற்ற கோரமான குமுதினி படகு படுகொலையின் 41வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்று நெடுந்தீவு மாவிலி துறைமுக பகுதியிலே கண்ணீர் மல்க உணர்வுபூர்வமாக நினைவேந்தல் செய்யப்பட்டது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு எங்கும் பல்வேறு இடங்களிலே இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டம் பூரத்தீவு பற்று பிரதேச சபைக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி சிரட்டைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதி மக்களால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் இதன்போது அங்கே பெருமளவு மக்கள் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பருகியதாகவும் மேற்குறித்த செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரானிய போர் மற்றும் உலகளாவிய பொருளாதார அழுத்தங்களின் பின்னணியிலும் கடந்த மார்ச் மாதத்தில் இலங்கையில் தனியார் துறைக்கான வங்கிக் கடன் பெறுதல் என்பது அதிவேகமாக உயர்ந்திருப்பதாக ஸ்ரீலங்காவின் மத்திய வங்கி தகவல்கள் தெரிவிக்கின்றன. மார்ச் மாதத்தில் மட்டும் வணிக வங்கிகள் 250 கடந்த பிப்ரவரி மாதத்தோடு ஒப்பிடுகிற போது இருமடங்கு அதிகரிப்பாக கூறப்படுகிறது. வட்டி வீதங்கள் மேலும் உயர்வதற்கு முன் கடன்களை பெறுகின்ற முயற்சியே இதற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. ஈரானிய போர் காரணமாக மசகு எண்ணெயின் விலை உயர்ந்திருப்பதோடு இலங்கையின் பணவீக்கமும் மீண்டும் அதிகரித்து காணப்படுகிறது. ஏப்ரலில் கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன் 5.4% உயர்ந்து காணப்பட்டது. அதேவேளை வணிக கடன்களுக்கான சராசரி வட்டி வீதம் 9.79% உயர்ந்து காணப்படுகிறது. டாலர்களுக்கு எதிரான இலங்கை ரூபாய் பலவீனமடைந்து விற்பனை விலை 330 ரூபாய் வரை வீழ்ச்சியடைந்து இருக்கின்றது. இதனால் இறக்குமதி செலவுகள் மேலும் அதிகரிக்கும் அபாயமும் ஏற்பட்டிருக்கின்றது. பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக கடன் திருப்பிச் செலுத்துதலில் சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதனால் வணிக வங்கிகள் கடன் வழங்கலே அதிக எச்சரிக்கையோடு செயல்பட தொடங்கியிருப்பதாகவும் இதுகுறித்த மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
1: இந்திய செய்திகள்.
0: நடந்து முடிந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முடிவுகளுக்கு பிந்தைய அரசியல் சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொண்ட பின்னடைவு குறித்து ஆய்வு செய்ய 36 பேர் கொண்ட கள ஆய்வுக்குழு ஒன்றை அமைத்திருப்பதாக அந்த கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. தேர்தல் தோல்விக்கு தானே முழு பொறுப்பு ஏற்பதாக ஸ்டாலின் தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கட்சியின் பின்னடைவுக்கான காரணங்களை ஆராய்வதற்கு மாநிலம் முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் நேரடி கள ஆய்வு நடத்தும் வகையிலே இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. 20 நாட்களுக்குள் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் இந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொகுதி நிலவரங்கள், அடிமட்ட நிர்வாகிகளின் கருத்துக்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்கள் ஆகியவை இந்த ஆய்வில் சேகரிக்கப்படவும் இருக்கின்றன. இந்த தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலில் மாற்றத்தை உருவாக்கியிருக்கின்ற நிலையில் திமுக தனது அமைப்பை மீள் அமைப்பதற்கு தீவிர நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாகவும் தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜனநாயகன் திரைப்படத்தை இணையதளத்தில் சட்டவிரோதமாக கசிய விட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் 3 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கையை தமிழக காவல்துறையின் இணைய குற்றத்தடுப்பு பிரிவு மேற்கொண்டிருக்கிறது. தொழில்நுட்ப ஆதாரங்கள் மற்றும் சைபர் கண்காணிப்பு மூலம் டிஜிட்டல் பைரசி நெட்வொர்க்கோடு தொடர்புடைய 3 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்தும் அவர்கள் மீது தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. தமிழக காவல்துறை தெரிவிக்கின்ற போது திரைப்பட திருட்டு மற்றும் இணையதள விநியோகத்தில் திட்டமிட்ட முறையிலே செயல்பட்டதாகவும் இது திரைத்துறைக்கு பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் குற்றமாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நடவடிக்கை டிஜிட்டல் பைரசி கும்பல்களுக்கு கடுமையான எச்சரிக்கையாக அமைந்திருப்பதாக அதிகாரிகள் இதுகுறித்து தெரிவித்திருக்கின்றார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் அதிகாலை நேர பிரதான செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: கனடாவில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி கெடெக்ஸ் டிபென்ஸ் முக்கிய விளக்கம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட துப்பாக்கிகளின் பயன்பாடு தங்களின் அனுமதி அல்லது தங்களுக்கு தெரியாமல் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து தகவல் கிடைத்த உடனேயே கெனேடிய அதிகாரிகளோடு முழுமையான ஒத்துழைத்து விசாரணைகளுக்கு உதவியதாக ஹெடெக்ஸ் டிஃபென்ஸ் மேலதிக விடயங்களை கூறியிருக்கின்றது. மேலும் சர்வதேச விநியோக சங்கிலியில் ஏற்படக்கூடிய மோசடி மற்றும் சட்டவிரோத மாற்றங்களை தடுப்பதற்கு தமது பாதுகாப்பு மற்றும் சரிபார்ப்பு நடைமுறைகளை நிறுவனம் மேலும் வலுப்படுத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு அக்டோபரில் மொஸ்கோவில் நடைபெற்ற ஆயுத கண்காட்சியிலும் இந்த துப்பாக்கிகள் காட்சிப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் ரஷ்ய தலைநகரில் செயல்படுகின்ற சில ஆயுத விற்பனை இணையதளங்களிலும் இந்த துப்பாக்கிகள் விற்பனைக்கு இருப்பதாக கூறப்பட்டது. கெனேடிய தயாரிப்புகள் எவ்வாறு ரஷ்ய சந்தைக்கு சென்றன என்பது குறித்து அதிகாரிகள் தொடர்ந்தும் இதற்கான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கெனடிய பிரதமர் மார்க்கானி தலைமையிலான மத்திய அரசு மற்றும் அல்பர்டா மாகாண அரசு ஆகியவை புதிய எண்ணெய் குழாய் திட்டத்தை விரைவுபடுத்துவதற்கு முக்கியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன. ஒப்பந்தத்தின்படி மேற்கு கடற்கரை வழியாக ஆசியாவுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் குழாய் கட்டுமானம் 2027 செப்டம்பர் 1 திகதிக்குள் தொடங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. திட்டத்தை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என அறிவித்து அனுமதி செயல்முறைகள் விரைவுபடுத்தப்பட்டு இருக்கின்றன. ஹாபன் உமிழ்வை குறைக்கும் நடவடிக்கைகளும் இதில் சேர்க்கப்பட்டும் இருக்கின்றன. இந்த திட்டம் தினமும் 10 லட்சம் பரல் வரை எண்ணெய் ஏற்றுமதியை சாத்தியமாக்கும் என்றும் இது குறித்து மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. கனடாவில் உயரிய குடியுரிமை கௌரவங்களில் ஒன்றான ஆர்டர் ஆஃப் கனடா விருதினை பெற்றிருந்த 2 நபர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கு ஆளுநர் நாயகம் மேரி ஜிமன் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் வழங்கியிருக்கின்றார். குற்றச்சாட்டுகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் மூலம் அவர்களின் தேசிய விருது அந்தஸ்து முற்றுமுழுதாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. முன்னதாகவும் மோசடி மற்றும் ஊழல் சட்டவிரோத நடவடிக்கைகள் காரணமாக பல முக்கியமான நபர்களின் ஆர்டர் ஆஃப் கனடா விருதுகள் பறிக்கப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நடவடிக்கை கனடாவின் உயரிய விருதுகள் ஒழுக்க நெறி மற்றும் சட்டபூர்வ தகுதி நிலைகளுக்கு இணங்கவே வழங்கப்படும் என்பதையும், அவை மீறப்பட்டால் ரத்து செய்யப்படவும் முடியும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
1: உலகச் செய்திகள்.
0: காசா பகுதியில் போருக்கு பிந்தைய மறுசீரமைப்பு பணிகளை முன்னெடுக்க இஸ்ரேல் முடக்கி வைத்திருக்கின்ற பலஸ்தீன வரிப்பணத்தை பயன்படுத்துவது குறித்து அமெரிக்கா ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்வைத்த போர்ட் ஆஃப் பீஸ் திட்டத்தின் கீழ் காசா மறுசீரமைப்புக்கு நிதி திரட்டும் முயற்சியாக இந்த யோசனை பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேல் வசம் உள்ள சுமார் 5 மில்லியன் டாலர்கள் பலஸ்தீன வரிப்பணத்தின் ஒரு பகுதியை காசாவின் இடைக்கால நிர்வாகத்துக்கும் மறுசீரமைப்பு திட்டங்களுக்கும் பயன்படுத்தலாம் என அமெரிக்க அதிகாரிகள் பரிசீலித்து வருகின்றார்கள். மீதமுள்ள தொகை பலஸ்தீன அதிகார சபை மேற்கொள்ளும் சீர்திருத்தங்களின் அடிப்படையில் விடுவிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. மொத்தமாக காசா மறுசீரமைப்புக்கு சுமார் 70 பில்லியன் டாலர்கள் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பல ஆண்டுகளாக நீடிக்கின்ற மோதல்களால் அழிந்த கட்டமைப்புகளை மீண்டும் உருவாக்க இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் தங்களின் அனுமதியில்லாமல் நிதியை பயன்படுத்துவது இறையாண்மையை அதற்கான உரிமைகளை பாதிக்கும் என பலஸ்தீன தரப்பு ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்திருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் கடுமையான நிதி நெருக்கடியால் சில ஒத்துழைப்புகள் ஏற்படக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த யோசனை இன்னும் ஆரம்பகட்டத்தில் இருப்பதனால் அமெரிக்க அரசு இறுதி முடிவை எடுக்கவில்லை என்றும் இதுகுறித்து மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கில் தொடர்கின்ற பதற்ற சூழ்நிலையில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் மேலும் 45 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டிருக்கின்றது. இதே நேரத்தில் அமெரிக்காவுடன் தீவிரமான பேச்சுவார்த்தைகளை நடத்த தயாராக இருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. பிராந்தியத்தில் நிலவுகின்ற பதற்றத்தை குறைக்கும் நோக்கத்தில் இந்த முன்னேற்றம் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டிருந்தாலும் லெபனானின் தெற்கு பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்த வான்வழி தாக்குதல்களில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதற்கிடையில் காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தளபதியொருவர் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. இதை ஹமாஸ் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரானிய போர் மற்றும் உலகளாவிய பொருளாதார அழுத்தங்களின் காரணமாக இலங்கையில் தனியார் துறைகளுக்கான வங்கிக் கடன் பெறுதல் அதிவேகமாக உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொண்ட பின்னடைவு குறித்து ஆய்வு செய்வதற்கு 36 பேர் கொண்ட கள ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆர்டர் ஆஃப் கனடா விருதினை பெற்றிருந்த 2 நபர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கு ஆளுநர் நாயகம் மேரி ஜிமன் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் மேலும் 45 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் CMR தமிழ் FM இன் அதிகாலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது.

0: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாது. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர் பெறுங்கள். மார்க்கமன் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. எலைட்கோ.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு. ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசதியில் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன் டீன் கலி.
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 905-270-8800.
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
9: நேரம் 5:17. அடுத்து இணைவது இறையோசை நிகழ்ச்சி.

0: நேர்கள் இதுவரை கேட்டது இறையோசி நிகழ்ச்சி.
1: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
6: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
7: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
8: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
9: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி,
0: 5:33. அடுத்து இணைகிறது விடியல் நிகழ்ச்சி.
10: துவண்டு போன உள்ளங்களுக்கு தன்னம்பிக்கை தரும் விடியலோடு கவிதா உதயன். சென்றதியினை மீளாத மூடரே, நீர் எப்போதும் சென்றதியை சிந்தி செய்து கொன்றழிக்கும் கவலையினும் குளியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் எண்ணும் அதை திண்ணமுற இசைத்துக் கொண்டு உண்டு வெளியாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீமையெல்லாம் அழிந்து போம், திரும்பி வாரா. ஒருவன் கூறும் வார்த்தைகளை கேட்டு அவனை மதிப்பிடக் கூடாது. பண்பட்ட உலகில் பண்பட்ட மனித நெறியை காண்கின்றோம். பண்படாத உலகில் பகட்டான பேச்சுக்களை மட்டும்தான் காண முடியும். இந்த உலகில் புரிந்து

கைக்குள் துப்பாக்கி இருக்கும், அணிக்கும் கையில் கத்தி இருக்கும், பேசும் பேச்சில் விஷம் இருக்கும், பார்க்கும் பார்வையில் பகை இருக்கும். எனவேதான் துச்சனருக்கு அங்கம் முழுவதும் விஷம் என்று நம் முன்னோர்கள் நம்மை எச்சரித்தனர். கொம்புள்ள மிருகத்திற்கு சில அடி விலகலாம், கெட்டவர்கள் கண்ணில் படாத தூரத்தே விலகு என்று சொல்லித்தந்தார்கள். மனிதன் தன் எண்ணத்தை வெளியிடவே முதலில் ஒரு மொழியை கண்டான். ஆனால் தன் எண்ணத்தை மறைக்கவே, தன் செயலை மறைக்கவே அதனை பயன்படுத்துகின்றான் மனிதன். எனவே நம் வாழ்வில் அறிய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை என்ன தெரியுமா? ஒருவர் கூறும் வார்த்தைகளை கேட்டு அவரை மதிப்பிடக்கூடாது என்பதுதான். அப்படி செய்தால் நாம் ஏமாறுவோம், ஏமாற்றப்படுவோம். பகட்டான பேச்சுக்கள் உலகிலே மலிவு. அந்த போலி பேச்சை அப்படியே மெய் என்று நம்பிவிடாதீர்கள். பண்பட்ட ஒரு சிலரே பேச்சும் செயலும் ஒன்றாய் இருக்க காணலாம். அதனை கூட புராணத்திலும் இதிகாசத்திலும் தான் காண முடிகிறது. நடைமுறை உலகில் ஒரு மகாத்மாவை மட்டுமே நம்மால் அடையாளம் காண முடிகிறது. அதற்காக பிறரை நம்பாதே என்பது இங்கே சொல்லப்படுவது அல்ல. நம்பாமல் வாழ முடியாது. ஆனால் எப்போதும் ஓர் அறிவுபூர்வ எச்சரிக்கை உங்களிடம் இருக்க வேண்டும். மனிதர்களை எடை போடும் ஆற்றல் வேண்டும். நல்லோர் கெட்டோர் இனம் கண்டு கெட்டோரை விட்டு விலகி நல்லோரோடு ஒட்டி வாழும் கலை உங்களுக்கு வர வேண்டும். இந்த நல்ல நோக்கோடு நமக்கு தரப்பட்ட நல்லதொரு எச்சரிக்கை வாசகம் இது என எடுத்துக்கொள்ளுங்கள். பகட்டான பேச்சு வேண்டாம், பண்பான பேச்சு வேண்டும். பேசுவது என்பது கூட ஒரு கலையே, பேசுவது கூட ஓர் அறமே. பேச்சில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நெறிகள் நிறைவே இருக்கின்றன. இந்த பேச்சு குறித்து அறிஞர்களும் அறநூல்களும் நமக்கு நிறைவே சொல்கின்றன. முதலில் குறைவாக பேசுங்கள், நிறையவே கேளுங்கள், மற்றவர்களை பேச விடுங்கள். மற்றவர் பேச்சில் அதிகம் குறுக்கிடாதீர்கள். மற்றவர் பேச்சை அப்படியே நம்பாதீர்கள். இன்சொல் பேசுங்கள். பேச்சில் சலிப்பு வேண்டாம், பேச்சில் வெறுப்பு வேண்டாம். கோப பேச்சை விடுங்கள். அவசர பேச்சு வேண்டாம், அரைகுறை பேச்சு வேண்டாம், பொய் வேண்டாம், பயிரிலா சொல் வேண்டாம். மெதுவாக பேசுங்கள், மென்மையாக பேசுங்கள், பிறர் முகம் நோக்கி பேசுங்கள். பேச்சில் கனிவு பெருகட்டும். பிறர் மனம் புண்பட பேசாதீர்கள். பொய் சாட்சி வேண்டாம், மிகைப்படுத்தி பேசாதீர்கள். உதட்டிற்கும் உள்ளத்திற்கும் வேறுபட்ட பேச்சு வேண்டாம். பிறர் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். சான்றோர் பேச்சை தேடிச் சென்று கேளுங்கள். இந்த பேச்சு குறித்து அறிஞர்களும் அறநூல்களும் நமக்கு நிறைவே சொல்லியிருக்கின்றன. நல்லது நேர்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல். மீண்டும் மற்றொரு விடியலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன். வணக்கம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது விடியல் நிகழ்ச்சி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வெக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
3: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.

அடுத்து இணைகிறது விடியல் நிகழ்ச்சி. இன்று மே மாதம் 16 நாள் சனிக்கிழமை. இன்றைய நாளிலே பிறந்த நாள் காணுகின்ற மற்றும் திருமண நாள் கொண்டாடுகின்ற அனைவருக்கும் எங்கள் இனிமையான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

சத்தியமொழி அந்த அழகான ஒரு தூய தமிழ் பாடலாக அது அமைந்தது. உங்கள் வீடுகளிலும் பிறந்த நாள் விழாக்களை உங்கள் பிள்ளைகளுக்காக செய்கிற போது அந்த பாடலை நீங்கள் தரவிறக்கம் செய்து ஒலிக்க வைக்கலாம். அதாவது யூடியூப் தக்கங்களிலே, அதாவது யூடியூப்ல இருக்கிற அந்த பாடல் உத்ரா உன்னிகிருஷ்ணன் பாடியது. ஒரு தூய தமிழிலே அமைந்த பாடல், நல்ல தமிழ் வார்த்தைகள் கொண்டு அமைக்கப்பட்ட பாடல். தமிழ் குடும்பங்களிலே பிறந்த நாள் விழாக்களை செய்கிற போது தமிழிலே பாடப்படுகின்ற, அதுவும் நல்ல தமிழ் வார்த்தைகள் கொண்டு பாடப்படுகின்ற இத்தகைய பாடல்கள் உங்கள் விழாக்களுக்கு அழகு சேர்க்கின்ற ஒன்றாக இருக்கும். முடிந்தவரையிலே எல்லா நேரங்களிலும் வேற்றுமொழி கலப்பை இல்லாமல் செய்து, வேற்றுமொழி பயன்பாட்டை இல்லாமல் செய்து தமிழோடு பயணப்படுவது விழாக்களுக்கும் அழகு தரும். எங்களுடைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்ல விடயங்களை அவர்கள் வாழ்க்கையிலே கொண்டு சேர்ப்பதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். எனவேதான் அந்த தூய தமிழ் பாடலை உங்களோடு எப்பொழுதுமே பகிர்ந்து கொள்வது. அதை தரவிறக்கம் செய்தும் ஒன்று நீங்கள் ஒலிக்கச் செய்யலாம், அல்லது உங்கள் வீடுகளிலே சின்ன பிள்ளைகள் இருக்கிற போது அவர்களை கொண்டு அந்த பாடலை மனப்பாடம் செய்து கூட நீங்கள் பாட வைக்கலாம். அதுபோலவே உங்கள் குடும்பங்களிலே பிள்ளைகள் பிறக்க போது தூய தமிழிலே பெயர் சூட்டிக் கொள்வதற்கு முன்னுரிமை கொடுங்கள், அதற்கு முயற்சி எடுங்கள். உங்கள் வீட்டிலே பிறக்கலாம், அல்லது உங்கள் சொந்தங்களுக்குள் பிறக்கலாம், அல்லது உங்கள் நண்பர்கள் வட்டத்துக்குள் குழந்தைகள் பிறக்கலாம். புதிதாக குழந்தைகள் பிறக்கிற போது அவர்களுக்கு சூட்டப்படுகின்ற, அவர்களுக்கு வைக்கப்படுகின்ற பெயர் என்பது தூய தமிழிலே, அதாவது வடமொழி கலப்பில்லாமல், சமஸ்கிருத கலப்பில்லாமல், திசை சொற்களின் கலப்பில்லாமல், ஆங்கில கலப்பில்லாமல், நல்ல தூய தமிழிலே அமைந்த பெயர்களை வைப்பது அழகானது. அது காலத்துக்கு பெறுமதியான ஒன்றாக இருக்கும், காலங்கள் தாண்டியும் பெறுமதியான ஒன்றாக இருக்கும். இப்போ கீழடி அகழ்வு ஆராய்ச்சியிலே நாங்கள் ஆதன் என்கின்ற சொல்லை பார்த்தோம். அது எத்தனை நூற்றாண்டுகள் பழமையான ஒரு பேராக கண்டுபிடிக்கப்பட்டது, ஒரு ஓட்டுச்சித்திரங்களிலே காணப்பட்ட ஒன்று. இன்றைக்கு அது பலருடைய பேராக மாறியிருக்கிறது, தேடி தேடி வைக்கின்றார்கள். அவ்வளவு அர்த்தமுள்ள அழகான பேர் அந்த பேர். அதுபோலவே ஒரு வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கும் பல நூற்றாண்டுகள் கடந்தும் ஒரு வரலாற்றை பதிவு செய்கின்ற பேராகவும் பேர்கள் அமைகிறது என்பதை நாங்கள் கவனிக்கலாம். எனவே நல்ல தூய தமிழ் பெயர்களை வையுங்கள், அர்த்தமுள்ள பெயர்களாக வையுங்கள். அதேபோலே இந்த முயற்சியை எல்லோருமாக எடுக்க வேண்டும். அது உங்கள் குடும்பங்களுக்குள் பிறக்காவிட்டாலும் நண்பர்கள் குடும்பங்களுக்குள் அல்லது தெரிந்தவர்கள் குடும்பங்களுக்குள் பிறக்கிற போது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது தூய தமிழிலே பெயர் வைக்கலாமே என்கின்ற ஒரு ஆலோசனை நீங்கள் சொல்லலாம். சில பேர் ஏற்றுக்கொள்வார்கள், சில பேர் அதை மறுதளிக்கலாம், சில பேர் அதை தங்கள் விருப்பம் என்று சொல்லலாம். எனவே நல்ல செயல்களை செய்கிற போது எப்பவுமே காயங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், காயங்கள் வரும், குறைகள் சொல்லுவார்கள், தங்கள் வேலை தங்களுக்கு தெரியும் என்று சொல்வார்கள், இப்படி பலர் பலவிதமாக சொல்வார்கள். ஆனால் நீங்கள் செய்வது மொழிக்கான கடமை, நீங்கள் செய்வது உங்களுடைய தாய்மொழிக்கான கடமை. அதை விதையுங்கள், நல்ல விதைப்புத்தான் செய்கின்றோம், அதை விதையுங்கள், தொடர்ச்சியாக விதையுங்கள். நல்ல நிலங்களிலே தான் பயிர்கள் முளைக்கும். அதாவது நாங்கள் விதைப்பது எங்கள் கடமை, நிலம் நல்லதாக இருந்தால், அவர்கள் மனம் நல்லதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வார்கள், அது முளைக்கும். நிலம் சரியில்லை என்று சொன்னால் அது முளைக்கக்கூடிய நிலம் இல்லை, அது நல்ல விடயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இல்லை என்று சொன்னால் அதை நிராகரிப்பார்கள். எனவே அதை பற்றி கவலை தேவைப்பட வேண்டிய தேவையில்லை. நாங்கள் எங்களுடைய வேலை என்பது விதைப்பது, அதை தொடர்ச்சியாக விதைத்துக் கொண்டே இருப்போம். நல்ல மாறுதல்களை அது எதிர்காலத்திலே பெற்றுத்தரும். எனவே தூய தமிழிலே பெயர் வைப்பதற்கு ஊக்கப்படுதுங்கள். விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலப்பகுதியிலே சடுதியாக பல போராளிகளுக்கு ஒரே நாளிலேயே பல ஆயிரக்கணக்கான போராளிகளுக்கு இயக்கம் பெயர் மாற்றம் செய்தது. இதற்கு பல உதாரணங்களை கடந்த காலங்களில் சொல்லியிருக்கிறேன். எனவே போராட்ட காலத்திலேயே ஒரு போர் முகம் சூழ்ந்த காலப்பகுதியிலும் தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தூய்மை தமிழுக்கும் முன்னுரிமை கொடுத்த ஒரு வரலாற்றை நாங்கள் கண்டு வந்தவர்கள். அதனால் தான் இந்த தூய தமிழ் மீது அவ்வளவு எல்லோருமே பெற்றுக்கொள்ள வேண்டும், அதில் எல்லோருமே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். குழந்தைகள் பிறக்கிற போது வேற்றுமொழி கலப்பில்லாத நல்ல தூய தமிழ் பெயர்களை சூட்டுவதற்கு உங்கள் குடும்பத்தை தாண்டியும் உங்களுக்கு தெரிந்த நட்பு வட்டங்களிலும் தெரிந்தவர்கள் மத்தியிலும் அதை ஊக்கப்படுத்துங்கள். இதை மொழிக்கான கடமையாக செய்யுங்கள் என்பதை அன்போடு மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கின்றோம். இன்றைய நாளில் பிறந்த நாள் காணுகின்ற மற்றும் திருமண நாள் கொண்டாடுகின்ற அனைவருக்கும் எங்கள் இனிமையான நல்வாழ்த்துகள் உரித்தாகட்டும்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது வாழ்த்துகள்.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000. GTA கிரெடிட்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
0: டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை என்னவென்று கவனிக்கலாம். 10 செல்சியஸ் தற்போதைய வெப்பநிலை இருக்கிறது. காற்று மடத்தியாத்திற்கு 11 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்று காலை வரையான பொழுது பொதுவாக 9 பாகையாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது 23 பாகை செல்சியஸ் வெப்பநிலையாக உணரப்படும். இன்றைய பகல் பொழுதிலே சில இடங்களிலே மெல்லிய மழைக்கான வாய்ப்பு இருக்கலாம். முகில் கூட்டத்தோடு சூரியொளி நிறைந்த நாளாக இன்றைய பகல் பொழுது தென்படும் என்பது தெரிவிக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது 23 பாகையாக வெப்பநிலை உணரப்படும். சூரிய ஒளி நிறைந்த நாளாக நாளைய நாள் ஞாயிற்றுக்கிழமை தென்படும். எதிர்வருகின்ற திங்கட்கிழமை 28 பாகை செல்சியஸ் பொதுவான வெப்பநிலையாக உணரப்படும். இந்த வேளையிலே அறிவித்தல் ஒன்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இது கனடிய தமிழர் சமூகம் மற்றும் கனடிய தமிழ் மாணவர் சமூகம் இணைந்து விடுக்கின்ற அறிவித்தல் ஒன்று. 2009 தமிழர் தாயகத்திலே முள்ளிவாய்க்கால் பகுதியிலே பல்லாயிரக்கணக்கான ஈழத்தமிழ் மக்கள் ஆண்களென்றும் பெண்களென்றும் குழந்தைகளென்றும் தாய்மையடைந்த பெண்களென்றும் முதியவர்களென்றும் வேறுபாடில்லாமல் பாகுபாடில்லாமல் படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட 17 ஆண்டுகள் முடிவடைந்திருக்கின்ற நிலையில் அந்த காலகட்டத்தில் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வாகவும் இன அழிப்புக்கான நீதி வேண்டி உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் எழுச்சி கொள்கின்ற நாளாகவும் மே 18 என்பது அடையாளப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த முறை இங்கே கனடாவிலே குறிப்பாக நாங்கள் வாழக்கூடிய பகுதியிலே 2 நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக முதலாவது நிகழ்வு மே 18, அதாவது நாளை மறுதினம் திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு முதலாவது நிகழ்வு பிராம்டன்லே நடக்கப்போகிறது. பிராம்டன்லே எங்கே என்று பார்க்கிறபோது இலக்கம் 90-50, இலக்கம் 90-50 90-50 பிராம்லியா ரோட் சிங்குசி பார்க் இல் அமைந்திருக்கக்கூடிய தமிழின அழிப்பு நினைவு தூவிக்கு முன்பாக இந்த முதலாவது நிகழ்வு காலை 11 மணி தொடக்கம் பிற்பகல் 1 மணி வரையான 2 மணித்தியால நிகழ்வுகளாக நடைபெறப்போகிறது. பிராம்டன்லே என்பது குறிப்பிடத்தக்கது. அது முதலாவது நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு வழக்கம் போல ஸ்காப்ரோ டவுன் சென்டருக்கு அருகிலே குறிப்பாக அல்பர்ட் கேம்பல் சதுக்கத்தில் நடைபெறப்போகிறது. மாலை 6 மணி தொடக்கம் இரவு 9 மணி வரையான காலப்பகுதியிலே இரண்டாம் நிகழ்வு நடைபெறும். இந்த 2 நிகழ்வுகளிலும் பிராம்டனிலே சிங்குசி பார்க்கில் அமைந்திருக்கின்ற அல்பர்ட் கேம்பல் சதுக்கத்திலே அந்த நினைவு நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. இது ஒரு நினைவேந்தல் நிகழ்வாகவும் நீதிக்கான பயணத்தில் ஒரு எழுச்சி கொள்கின்ற நிகழ்வாகவும் நடைபெறப்போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் 2 நிகழ்வுகளிலுமே தமிழ் சமூகம் சார்ந்த அனைத்து உறவுகளையும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு வேண்டுதல் விடுத்திருக்கின்றார்கள். இந்த வேண்டுதலை விடுத்திருப்பது கனடிய தமிழர் மாணவர் சமூகம் மற்றும் கனடிய தமிழர் சமூகம் இணைந்து இந்த வேண்டுதலை விடுத்திருக்கின்றார்கள். தொலைபேசி தொடர்புகளுக்கு 647-914-2178 647-914-2178 என்பது தொலைபேசி இலக்கம். நாளை மறுதினம் நடக்க இருக்கின்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பான அறிவித்தலாக அந்த அறிவித்தலை கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நல்ல நேர்களை அடுத்தளிக்கின்ற பாடலோடு நான் இன்றைய காற்றலையில் இருந்து விடைபெறுகின்ற நேரம் நெருங்கியிருக்கிறது. நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கு நன்றி. செய்தி பிரிவில் கடமையாற்றிய செய்தி ஆசிரியர் ராம்பிரசன் அவர்களுக்கும் இந்த பொழுதிலே நன்றி கூறிக்கொள்கின்றோம். பிறந்திருக்கின்ற இந்த பொழுதும் இந்த வார இறுதி நாட்களும் உங்கள் எல்லோருக்குமே சிறந்தவையாக, மகிழ்ச்சியானதாக, பாதுகாப்பானதாக அமைய வேண்டும் என்கின்ற நல்வாழ்த்துகள் கூறிக்கொண்டு இன்னொரு காற்றலையில் காற்றலை வழியை சந்திக்கும் வரை அனைவருக்கும் அன்பும் நன்றியும் பகிர்ந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் அருண்குமார். தொடர்ந்து 6 மணி நீங்கள் பல் கலாச்சார நிகழ்ச்சிகளை கேட்கலாம். மீண்டும் இதே காற்றலையில் 10:30 நீங்கள் தமிழ் நிகழ்ச்சிகளை மீண்டும் கேட்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.

0: You're listening to CMR FM 101.3. Listen to us around the universe. www.cmr.fm.
1: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். மற்றும் ஒரு சனிக்கிழமை காற்றலையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்ன கூடுதல் இரட்டிப்பு மகிழ்ச்சின்னு சொல்லிச்சுன்னா, இந்த வருகிற இந்த வீக்கெண்ட், லாங் வீக்கெண்ட் வருகிற இந்த விக்டோரியா டே, இன்னும் ஒரு நாள் அதிகமாக நமக்கு ஓய்வு நாளாக இருக்க போகிறது. அதுவும் இப்போது தான் இந்த சரியாக இந்த காலநிலை உள்வாங்க ஆரம்பிச்சிருப்போம், சரியாக இந்த காலநிலை இந்த அழகை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஆக அது இப்படி ஒரு ஓய்வு நாளோடு ஆரம்பிப்பது என்பது மிக மிக மகிழ்ச்சியானது. ஆக இன்றைக்கு நாள் முழுக்கவுமே நல்ல நல்ல பாடல்களோடு காற்றலை நகரப்போகிறது. அதே நேரம் தேவையான விடயங்களையும் பேசிக்கொண்டே பயணிக்கப் போகிறோம். 2:30 மணி வரைக்கும் உங்களோடு இணைந்திருக்க போகிறேன் நான், பிரியா வின்சென்ட்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆம்பி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
4: Everything okay, no problem and jinam
5: bar kalam closing da adikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
3: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam, 416-268-0155, 416-268-0155.
4: இருப்பவர்கள்
7: உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-6049.
8: Listen to us around the universe. www.cmr.fm.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 vkrh.com.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
0: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
0: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
0: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் பால் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 7000.
9: Listen to us around the universe. www.cmr.fm.

0: எஃப்எம் 101.3 மூன்று அலைவரிசையில் இசையமார் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆக இந்த சமருக்கு உங்களுடைய வீட்டு தளபாடங்களை மாற்றி அமைக்க வேணும், புதுசாக ஒரு டிசைனில் புதுசாக ஒரு இன்டீரியரோடு உருவாக்க வேணும் அப்படின்னா நல்ல சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். அவர்கள் வழங்கும் தகவல்களோடு நாங்கள் சுதர்ஷினி மற்றும் வாசனை இணைத்து கொள்ளலாம். வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களை, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கிறேன். நீங்கள் இருவரும் எப்படி இருக்கிறீர்கள்?
1: ஆமாம், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். கடந்த தடவை மாதிரி இந்த தடவையும் கிராண்ட் ஓப்பனிங்கை முன்னிட்டு பல சலுகைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. முதலில் வர வேண்டிய இடத்தை சொல்லிவிடலாம். இலக்கம் 294 போக்கு டிரைவ் பிராம்ப்டனில் அமைந்திருக்கிறது. குயின் ஸ்ட்ரீட் மற்றும் கேட்வே சந்திப்புக்கு அருகாமையில். தொலைபேசி இலக்கம் 905-302-9494. 905-302-9494.

0: மிகப்பெரிய சலுகை அளவிலான சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நிறுவனம், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நிறுவனத்தின் விக்டோரியா டே வீக்கெண்ட் சேல்ஸ் மிக மலிவான விலைகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்களும் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நிறுவனத்தை நாட வேண்டும் என்றால் இரக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நிறுவனத்தை நாட வேண்டும். இந்த வேளையிலே
1: என்ன சலுகைகளை தரப்போனார் பார்க்கலாம். குட் மார்னிங், வணக்கம் சுக்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் a grand grand grand home furniture. Victoria Day, Victoria Day, Victoria Day, long weekend, long weekend, long weekend sale. If you guys looking for any furniture, you're looking for

0: விக்கெட் ஸ்பெஷல் டுடே 4000 இல்ல 3500 டாலர் இல்ல 3000 டாலர் இல்ல 2800 டாலர் இல்ல 2500 டாலர் இல்ல 2200 டாலர் இல்ல 2000 டாலர் இல்ல இட்ஸ் விக்டோரியா டே விக்டோரியா டே விக்டோரியா டே லாங் விக்கெட் ஸ்பெஷல் 1800 டாலர் இல்ல 1600 டாலர் இல்ல 1500 டாலர் இல்ல இட்ஸ் a பவர் ரிக்ளைனர் லெதர் ரிக்ளைனர் யூ வில் கெட் brown color black color power recliner power headrest led light fully loaded power recliner sofa set 3 seater sofa 2 seater love seat just for $1,500 you will get power recliner sofa set in leather black and brown color you will get two colors power recliner sofa set $1,499 and you will get big screen LED TV absolutely free big screen TV 11 you will get big screen TV 11 power recliner sofa set fully loaded sofa and love seat $1,500 you will get power recliner sofa set power headrest LED light wireless charger just for $1,499 and you will get big screen LED TV 11 the LED TV absolutely free then bring your car fast at 294 Walker Drive grand home furniture now please wango at grand home furniture 294 Walker Drive grand home furniture Victoria Day long weekend sale if you guys looking for solid wood dining table table plus six chair the regular price was $1,200 illa $1,000 illa $800 illa $700 illa $600 illa $500 illa $400 illa just for $399 solid wood table plus six chair dining table plus six chair just for $399 and you will get microwave free and you will get microwave 11 now you know where to come 294 Walker Drive grand home furniture Victoria Day long weekend sale nandri to everyone now you have to come at grand home furniture wango nandri to everyone
1: தளபாடங்கள் வாங்குவதற்கு அங்க போறதுன்னு சொல்லிட்டேங்க. என் ஆடைகள் இந்த காலத்துக்குரிய ஆடைகள் வாங்குறதுக்கு அங்க போறதுன்னு கேப்பீங்க இல்லையா. ஏசியன்ஸ் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு மாபெரும் மலிவு விற்பனையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது குறித்த தகவல்களோடு நாங்கள் செந்தல்நாதனை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் செந்தல்நாதன்.
2: ஆமா, மறுவருக்கு மீண்டும் வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன். நீங்க நலமாக இருக்கிறீர்களா?
2: ஏராளமான தெரிவுகள் இங்கே இருக்கின்றன. இது இன்றைய புளோரில் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் கிட்டத்தட்ட 80% தள்ளுபடியில் அனைத்தையுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு. ஒவ்வொரு புளோரிலுமே ஒவ்வொரு விதமான சிறப்பு தள்ளுபடிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில விலை விவரங்கள் என்று பார்க்கும் பொழுது காஞ்சிபுரம் சாரிகள் 40% 70% தள்ளுபடியிலும், புதிய வரவுகள் இருக்கிறது 50% தள்ளுபடியிலும். சாரி விலைகள் என்று பார்க்கும் பொழுது $10 இருந்து தொடங்குகிறது. ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன. கொட்டன் சாரிகள் இருக்கின்றன, கல்யாணி கொட்டன் சாரிகள் இருக்கின்றன, மகேஸ்வரி கொட்டன் சாரிகள் இருக்கின்றன, மற்றும் நயன்தாரா சில்க் கொட்டன் சாரிகள் இருக்கின்றன, மைசூர் சில்க் சாரிகள், சில்க் கொட்டன் சாரிகள், செமி சில்க் சாரிகள் என அனைத்து விதமான சாரிகளும் 50% 60% தள்ளுபடியில் ராஜ்குரு டிசைனர் சாரிகள் இருக்கின்ற புதிய வரவுகள் 50% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட நீங்கள் ஹாஃப் சாரிகள் மெட்டீரியலாக 70% தள்ளுபடியில் பெற்றுக்கொள்ளலாம். அதோடு ஏற்கனவே தைக்கப்பட்ட இலகுவாக அணியக்கூடிய ஹாஃப் சாரிகள் இருக்கிறது 200 பெற்றுக்கொள்ளலாம். அதோடு சல்வார் 50%. எனவே இவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வர வேண்டிய இடம் இலக்கம் 36/2 லோரன்ஸ் அவென்யூ மாக்கமல்ல ஒரு சந்திப்பில் இருக்கும். ஏசியன்ஸுக்கு தொடர்ந்து நாங்கள் மேலும் தகவலை தரப்போகிறோம். நன்றி.
1: நன்றி செந்தல்நாதன், இணைந்து கொண்ட இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக.
3: தமிழ் எஃப்எம்எல் செய்திகளுக்கு முதலிடம். நியூஸ் ஃபர்ஸ்ட்.

0: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் பிரியா வின்சென்ட், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம் பிரஷன். முதலில் தலைப்புச் செய்திகள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.

0: 1980களின் இறுதி பகுதியில் கொல்லப்பட்ட அல்லது காணாமலாக்கப்பட்ட 10,000 மேற்பட்ட ஈழத்தமிழர்களின் பெயர் விவரங்கள் அடங்கிய புதிய டிஜிட்டல் தரவுத்தளம் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அமைச்சரவையில் அமைச்சர்களுக்கான துறை ஒதுக்கீடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கனேடிய தயாரிப்பு துப்பாக்கிகள் எவ்வாறு ரஷ்ய சந்தைக்கு சென்றன என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்ரேல் லெபனான் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் மேலும் 45 நீட்டிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: 1980களின் இறுதி பகுதியில் இலங்கையில் இந்திய அமைதி காக்கும் படை நடவடிக்கைகள் நடைபெற்ற காலத்தில் கொல்லப்பட்ட அல்லது வலிந்து காணாமலாக்கப்பட்டு 10,000 மேற்பட்ட ஈழத்தமிழர்களின் பெயர் விவரங்கள் அடங்கிய புதிய டிஜிட்டல் தரவுத்தளம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆவணக் காப்பகத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக இலங்கை இன்டர்நேஷனல் ட்ருத் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ரொஜெக்ட் அறிமுகப்படுத்தியுள்ளது. 1987 அக்டோபர் முதல் 1990 மார்ச் வரை இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்களின் தகவல்கள் இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் தமிழ் ஆண்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்ட மனித உயிர்களின் பதிவே இது என அது குறிப்பிட்டுள்ளது. அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் யாஸ்மின் சோக்கா 30 கடந்தும் இந்த கொடூரங்களுக்கு இதுவரை யாரும் பொறுப்பு கூறவில்லை என கவலை வெளியிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சாட்சியங்கள் மற்றும் சிறை பார்க்கப்பட்ட ஊடக அறிக்கைகள் அடிப்படையில் சர்வதேச தரத்துக்கேற்ப இந்த தரவுத்தளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை கம்பஹா அஸ்மின் என்பவர் வழங்கியதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கு கொழும்பு மேலதிக நீதிவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கம்பஹா அஸ்மின் 44 சந்தேக நபராக பெயரிடப்பட்டார். ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த அவர் மணத்தியால தடுப்பு காவலில் விசாரிக்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைக்காக மேலும் 90 தடுப்பு காவலில் வைக்க அனுமதி பெறப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். முதற்கட்ட விசாரணைகளின்படி கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை பிரதான துப்பாக்கிதாரிக்கு கம்பஹா அஸ்மின் வழங்கியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் வலை வடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் உள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் 4வது போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடும் மழையையும் பொருட்படுத்தாது பலாளித்திற்கு தையிட்டி பகுதியில் உள்ள ராணுவ கொமாண்டோ பங்களாவிற்கு முன்பாக மக்கள் உணர்வு பூர்வமாக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 1990 போர் சூழ்நிலையால் வெளியேற்றப்பட்ட மக்கள் 36 இன்னும் அகதிகளாகவும் வாடகை வீடுகளிலும் வாழ்ந்து வருகின்றனர். தகிட்டி மற்றும் காங்கேசன்துறை பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 651 காணி இன்னும் உயர் பாதுகாப்பு வலயமாகவே உள்ளது. எமது நிலம் உமக்கு வேண்டும், எமது வீடுகளில் அமை வாழ விடு என்ற முழக்கங்களுடன் முதியவர்கள் மற்றும் பெண்கள் பெருமளவில் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி காணி விடுவிப்புக்கு உறுதியளித்திருந்தாலும் இதுவரை எவ்வித நடைமுறை முன்னேற்றமும் இல்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். மே 25 பாதுகாப்பு அமைச்சர் அதிகாரிகள் வடபகுதிக்கு செல்ல உள்ள நிலையில் அதுக்கு முன்னர் காணிகள் தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தினர். இதேவழி நெடுந்தீவு கடற்பரப்பில் இடம்பெற்ற கோரபானு குமுதினி படகு படகொலையின் 41 நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்று நெடுந்தீவு மாவெளி துறைமுக பகுதியில் கண்ணீர் மல்க உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இலங்கையில் உள்ள நீதிமன்றங்களில் ஒட்டுமொத்தமாக 11 அதிகமான வழக்குகள் தீர்க்கப்படாமல் தங்கி கிடப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீதி அமைச்சரால் வெளியிடப்பட்ட அண்மைக்கால அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த 2025 ஜூன் 30 வரையான தரவுகளின் அடிப்படையில் நாடளாவிய ரீதியில் உள்ள 293 நீதிமன்றங்களில் மொத்தம் 11,34,474 வழக்குகள் நிலுவையில் உள்ளமை தெரிய வந்துள்ளது. நீதிமன்ற கட்டமைப்பில் நிலவும் இந்த வழக்கு தேக்கம் நீதியை நிலைநாட்டுவதில் பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானிய போர் மற்றும் உலகளாவிய பொருளாதார அழுத்தங்களின் பின்னணியிலும் கடந்த மார்ச் மாதத்தில் இலங்கையில் தனியார் துறைக்கான வங்கி கடன் பெறுதல் அதிவேகமாக உயர்ந்துள்ளதாக மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன. மார்ச் மாதத்தில் மட்டும் வணிக வங்கிகள் 258.4 பில்லியன் ரூபாய் கடன்களை வழங்கியுள்ளன. இது பிப்ரவரியுடன் ஒப்பிடுகையில் 2 மடங்கு அதிகரிப்பாகும். வட்டி வீதங்கள் மேலும் உயர்வதற்கு முன் கடன்களை பெறும் முயற்சியே இதற்கு காரணமாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. ஈரானிய போர் காரணமாக மசகு எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதுடன் இலங்கையின் பணவீக்கமும் மீண்டும் அதிகரித்துள்ளது. ஏப்ரலில் கொழும்பு நுகர்வோர் விலைச்சுடன் 5.4% உயர்ந்துள்ளது. அதேவேளை வணிக கடன்களுக்கான சராசரி வட்டி வீதம் 9.79% உயர்ந்துள்ளது. டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாயும் பலவீனமடைந்து விற்பனை விலை 330 ரூபாய் வரை வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் இறக்குமதி செலவுகள் மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக கடன் திருப்பிச் செலுத்துதலில் சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதால் வணிக வங்கிகள் கடன் வழங்குவதில் அதிக எச்சரிக்கையுடன் செயல்பட தொடங்கியுள்ளன. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக ஒழுங்கு செய்யப்பட்ட தனியார் ஊடக நிறுவனத்தின் பிரத்யேக நிகழ்வில் கலந்து கொள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சென்னை சென்றுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகியும் அமைச்சருமான ராஜ்மோகனை சந்தித்த பின்னர் ஊடகங்களிடம் பேசிய அர்ச்சுனா தமிழ் மக்களுக்காக தமிழக முதலமைச்சர் குரல் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். எனினும் இதுவரை முதலமைச்சர் விஜயை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் முதலமைச்சர் விஜய் பதவியேற்ற நிகழ்வை நேரில் காண விரும்பியதாகவும் ஆனால் இலங்கை நாடாளுமன்ற அமர்வுகள் காரணமாக அதில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவித்தார். அதேவேளை தமிழக மக்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் மாற்றத்துக்காக இந்த முறை வாக்களித்துள்ளனர் என்றும் இந்த மாற்றம் நிச்சயம் நடைபெறும் என தாம் முன்கூட்டியே நம்பிக்கை வெளியிட்டிருந்ததாகவும் அர்ச்சுனா கூறினார். தமிழின அழிப்பை பிரதிபலிக்கும் வகையில் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி இன்று திறந்து வைக்கப்பட்டது. இன்று காலை நடைபெற்ற நிகழ்வில் கம்பலான் நகர முதல்வர் பங்கேற்று பெண்டல் ஹில் சிவிக் பார்க் பகுதியில் நினைவு தூபியை திறந்து வைத்தார். சிட்னியில் செயற்படும் பலர் தமிழர் அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் இந்த நினைவு தூபி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: நடந்து முடிந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய அரசியல் சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொண்ட பின்னடைவு குறித்து ஆய்வு செய்ய 36 பேர் கொண்டு கள ஆய்வுக் குழுவை அமைத்துள்ளதாக கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. தேர்தல் தோல்விக்கு தானே முழுப்பு ஒறுப்பு இருப்பதாக ஸ்டாலின் தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கட்சியின் பின்னடைவுக்கான காரணங்களை ஆராய மாநிலம் முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் நேரடி கள ஆய்வு நடத்தும் வகையில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. 20 நாட்களுக்குள் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தொகுதி நிலவரம், அடிமட்ட நிர்வாகிகளின் கருத்துக்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்கள் ஆகியவை இந்த ஆய்வில் சேகரிக்கப்பட உள்ளன. இந்த தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலில் புதிய மாற்றத்தை உருவாக்கியுள்ள நிலையில் திமுக தனது அமைப்பை மீளமைக்க தீவிர நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அமைச்சரவையில் அமைச்சர்களுக்கான துறை ஒதுக்கீடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதல்வர் விஜய் வசம் பொது நிர்வாகம், உள்துறை, காவல், மகளிர் நலன், இளைஞர் நலன், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் உள்ளிட்ட முக்கிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் செங்கோட்டையனுக்கு நிதி மற்றும் ஓய்வூதியத்துறை வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ஆனந்துக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ஆதவ் அர்ச்சனாவுக்கு பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் அருண்ராஜுக்கு சுகாதாரம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் வெங்கட் ரமணனுக்கு உணவு, பொது விநியோகம் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைகள் வழங்கப்பட்டுள்ளன. அமைச்சர் நிர்மல்குமாருக்கு மின்சாரம் மற்றும் சட்டத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் நீதிமன்றங்கள் மற்றும் ஊழல் தடுப்பு தொடர்பான பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அமைச்சர் ராஜ்மோகனுக்கு பள்ளி கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல் விளம்பரம் மற்றும் திரைப்பட துறைகளும் அவருடைய பொறுப்பில் உள்ளன. அமைச்சர் டி கே பிரபு சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறை வழங்கப்பட்டுள்ளதுடன் அமைச்சர் கீர்த்தனாவுக்கு தொழில் மற்றும் முதலீட்டு மேம்பாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சி ஜோசப் இம்மாத இறுதியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் மோடி தனது வெளிநாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு மே 21 நாடு திரும்பிய பின்னர் இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளது. நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 ஆசனங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. பெரும்பான்மைக்கு 118 ஆசனங்கள் தேவைப்பட்ட நிலையில் ஏனைய கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மே 10 விஜய் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார். அதனைத் தொடர்ந்து கடந்த மே 13 நடைபெற்ற சட்டசபை நம்பிக்கை வாக்கெடுப்பிலும் விஜய் தலைமையிலான அரசு 144 வாக்குகள் பெற்று தனது பெரும்பான்மையை நிரூபித்தது. இந்த நிலையில் முதலமைச்சராக பதவியேற்றதை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் சந்தித்து விஜய் வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டனர். இந்த நிலையில் நாட்டின் பிரதமரை அவர் உத்தியோகபூர்வமாக சந்திப்பது இதுவே முதல் முறையாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுயமாய் தமிழ் எஃப்எம்இன் செய்திகள்.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222 J.CA.
1: கனேடிய செய்திகள்.
0: கனடாவில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கிகள் ரஷ்யாவில் பயன்படுத்தப்பட்டதாக வெளியான தகவலை தொடர்ந்து ஆயுத உற்பத்தி நிறுவனமான கடெக்ஸ் டிஃபென்ஸ் முக்கிய விளக்கம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட துப்பாக்கிகளின் பயன்பாடு தங்களின் அனுமதி அல்லது தங்களுக்கு தெரியாமல் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து தகவல் கிடைத்தவுடனே கனேடிய அதிகாரிகளுடன் முழுமையாக ஒத்துழைத்து விசாரணைக்கு உதவியாக கடெக்ஸ் டிஃபென்ஸ் கோரியுள்ளது. மேலும் சர்வதேச விநியோக சங்கிலியில் ஏற்படக்கூடிய மோசடி மற்றும் சட்டவிரோத மாற்றங்களை தடுக்க தமது பாதுகாப்பு மற்றும் சரிபார்ப்பு நடைமுறைகளை நிறுவனம் மேலும் பலப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபரில் மாஸ்கோவில் நடைபெற்ற ஆயுத கண்காட்சியிலும் இந்த துப்பாக்கிகள் காட்சிப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் ரஷ்ய தலைநகரில் செயல்படும் சில ஆயுத விற்பனை இணையதளங்களிலும் இத்துப்பாக்கிகள் விற்பனைக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. கனேடிய தயாரிப்புகள் எவ்வாறு ரஷ்ய சந்தைக்கு சென்றன என்பது குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமர் மாகாணி தலைமையிலான மத்திய அரசு மற்றும் அல்பர்ட்டா மாகாண அரசு ஆகியன புதிய எண்ணெய் குழாய் திட்டத்தை விரைவுபடுத்த முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. ஒப்பந்தத்தின்படி மேற்கு கடற்கரை வழியாக ஆசியாவுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் குழாய் கட்டுமானம் 2027 செப்டம்பர் 1 தொடங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திட்டத்தை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என அறிவித்து அனுமதி செயல்முறைகள் விரைவுபடுத்தப்படும். காபன் உமிழ்வை குறைக்கும் நடவடிக்கைகளும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த திட்டம் தினமும் 10 லட்சம் பேரல் வரை எண்ணெய் ஏற்றுமதியை சாத்தியமாக்கும் என மதிப்பிடப்படுகிறது. கனடாவின் உயரிய குடியுரிமை கௌரவங்களில் ஒன்றான ஆர்டர் ஆஃப் கனடா விருதை பெற்றிருந்த 2 நபர்களை தகுதி நீக்கம் செய்ய ஆளுநர் நாயகம் மேரி சிமோன் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளார். குற்றச்சாட்டுகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்களின் தேசிய விருது அந்தஸ்து முற்றாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. முன்னதாகவும் மோசடி, ஊழல் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் காரணமாக பல முக்கிய நபர்களின் ஆர்டர் ஆஃப் கனடா விருதுகள் பறிக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நடவடிக்கை கனடாவின் உயரிய விருதுகள் ஒழுக்கிணறி மற்றும் சட்டப்பூர்வ தரவு நிலைகளுக்கு இணங்கவே வழங்கப்பட்டும் அவை மீறப்பட்டால் ரத்து செய்யப்படவும் முடியும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. கனடாவில் உற்பத்தியாகும் காளான் இறக்குமதிக்கு 1.6% முதல் 5% வரை எதிர்விளைவு வரிகளை விதிக்க உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்க வர்த்தகத்துறையின் பரிசீலனைக்கு பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனேடிய காளான் உற்பத்தியாளர்கள் அரசின் மானிய உதவிகளை பெறுகின்றனர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த வரிகள் விதிக்கப்படுகின்றன. இந்த முடிவு கனடா மற்றும் அமெரிக்காவின் விவசாய துறைகளில் பரவலான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பும் கனேடிய மென்மர ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்கா இதுபோன்ற வரிகளை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: உலகச் செய்திகள்.
0: காசா பகுதியில் போருக்கு பிந்தைய மறுசீரமைப்பு பணிகளை முன்னெடுக்க இஸ்ரேல் முடக்கி வைத்துள்ள பாலஸ்தீன வரிப்பணத்தை பயன்படுத்துவது குறித்து அமெரிக்கா ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்வைத்த போர்ட் ஆஃப் பீஸ் திட்டத்தின் கீழ் காசா மறுசீரமைப்புக்கு நிதி திரட்டும் முயற்சியாக இந்த யோசனை பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேல் வசமுள்ள சுமார் $5 பில்லியன் பாலஸ்தீன வரிப்பணத்தின் ஒரு பகுதியை காசாவின் இடைக்கால நிர்வாகத்துக்கும் மறுசீரமைப்பு திட்டங்களுக்கும் பயன்படுத்தலாம் என அமெரிக்க அதிகாரிகள் பரிசீலித்து வருகின்றனர். மீதமுள்ள தொகை பாலஸ்தீன அதிகார சபை மேற்கொள்ளும் சீர்திருத்தங்களின் அடிப்படையில் விடுவிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. மொத்தமாக காசா மறுசீரமைப்புக்கு சுமார் $70 பில்லியன் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக நீடிக்கும் மோதல்களால் அழிந்த கட்டமைப்புகளை மீண்டும் உருவாக்க இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. எனினும் தங்களின் அனுமதி இல்லாமல் இந்நிதியை பயன்படுத்துவது இறையாண்மை உரிமைகளை பாதிக்கும் என பாலஸ்தீன தரப்பு ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் கடுமையான நிதி நெருக்கடியால் சில ஒத்துழைப்பு ஏற்படலாம் என கூறப்படுகிறது. இந்த யோசனை இன்னும் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் அமெரிக்க அரசு இறுதி முடிவை எடுக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் தொடரும் பதற்ற சூழ்நிலையில் இஸ்ரேல் லெபனான் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் மேலும் 45 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்காவுடன் தீவிரமான பேச்சுவார்த்தைகளை நடத்த தயாராக இருப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை குறைக்கும் நோக்கில் இந்த முன்னேற்றம் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டிருந்தாலும் லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்த வான்வெளி தாக்குதல்களில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தளபதி ஒருவர் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதை ஹமாஸ் தரப்பு உறுதிப்படுத்தவில்லை. மேலும் பாலஸ்தீன நக்பா தின நினைவு நாளில் காசாவில் இடம்பெற்ற தாக்குதல்களும் பதற்றத்தை அதிகரித்துள்ளன. சர்வதேச அரசியல் சூழலில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தைகள் சில நடுநிலை நாடுகளின் மத்தியஸ்தத்துடன் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. நைஜீரியா மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்திய கூட்டு ராணுவ நடவடிக்கையில் ஐஎஸ் அமைப்பின் மூத்த தலைவர் அபு பிலால் அல்மெனுக்கி கொல்லப்பட்டதாக இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. அவரை உலகளவில் ஐஎஸ் அமைப்பின் இரண்டாம் நிலை தலைவர் என்றும் மற்றும் உலகின் மிகச் செயலில் இருக்கும் பயங்கரவாதி என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வர்ணித்துள்ளார். நைஜீரிய ஜனாதிபதி போலோ டிபோனு இந்த நடவடிக்கை ஐஎஸ் அமைப்புக்கு கடுமையான பின்னடைவை ஏற்படுத்திய துணிச்சலான கூட்டு நடவடிக்கை என தெரிவித்துள்ளார். அமெரிக்க அரசால் 2023 விசேட உலக பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட அல்மெனுக்கி லேக் சாட் பாசின் பகுதியில் கடந்த வான் தாக்குதலில் தனது சில உதவியாளர்களுடன் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. லேக் சாட் பகுதி நீண்ட காலமாக போகோ ஹராம் மற்றும் ஐஎஸ் மேற்கு ஆப்பிரிக்க கிளை அமைப்புகளின் முக்கிய கோட்டையாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தின் தலைநகரான பாங்காக் நகரில் ஒரு சரக்கு ரயில் பொது பேருந்துடன் மோதிய விபத்தில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 35க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். விமான நிலைய ரயில் இணைப்பு நிலையம் அருகே இன்று இடம்பெற்ற இந்த விபத்தில் பேருந்தும் அருகிலிருந்த சில வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் அவசர மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: இலங்கையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள பணிகளுக்கிடையிலான மும்முனை தொடரில் பங்கு பெற்ற இலங்கை செல்லவுள்ள இந்திய ஏ கிரிக்கெட் குழாத்தில் 15 வயதுடைய இளம் வீரர் வைபவ் சூரியன்ஷி இடம்பெறுகிறார். இலங்கை, இந்தியா, ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளின் ஏ அணிகள் பங்கு பெற்றும் உத்தியோக பற்ற மும்முனை ஒருநாள் கிரிக்கெட் தொடர் ரங்கிரி தம்புள்ளை சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தனது ஏ குழாத்தில் இடம்பெறும் வீரர்களின் பெயர்களை வெளியிட்டுள்ளது. இந்திய ஏ அணிக்கு துடுப்பாட்ட சகலத்துறை வீரர் திலக் வர்மா தலைவராகவும் ரயான் பரக் உப தலைவராகவும் பெயரிடப்பட்டுள்ளனர்.
3: செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் பயோ செல் கால் 416-700-2222 j.ca.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். 1980களின் இறுதிப்பகுதியில் கொல்லப்பட்ட அல்லது காணாமலாக்கப்பட்ட 10,000க்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்களின் பெயர் விவரங்கள் அடங்கிய புதிய டிஜிட்டல் தரவுத்தளம் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அமைச்சரவையில் அமைச்சர்களுக்கான துறை ஒதுக்கீடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கனேடிய தயாரிப்பு துப்பாக்கிகள் எவ்வாறு ரஷ்ய சந்திக்கு சென்றன என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்ரேல் லெபனான் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. வணக்கம்.
3: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஓட்டோ.ca.
4: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
5: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: 905-270-8800
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: மஜா சூப்பர் பாடி மஜா. ஹே திஸ் சுமார் மை கார் மை பெட்ரோல் மை லார் நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்.
8: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
9: If we know it's wrong, why do we still do it?
3: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சுயமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். 11:32 ஆகி இருக்கிறது. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன். வணக்கம் இருவருக்கும்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமா, கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். விக்டோரியா டேஸ் லாங் வீக்கெண்டை முன்னிட்டு இந்த சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். நீங்களும் இந்த சலுகைகளில் பயன்பெறலாம். வரவண்டியிடம் இலக்கம் 294 வோக்கர் டிரைவ் பிராம்டனில் அமைந்திருக்கின்றது கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 4

0: டீலை தந்திருந்தார். அதை விட அதற்கு இலவசமாக பிக் ஸ்கிரீன் டிவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சொலிட் ஃபுட் 6 கதிரைகளோடு கூடிய டைனிங் செட் வந்து $399 பெற்றுக்கொள்வது மட்டுமன்றி மைக்ரோவே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போனது. இவை அனைத்தையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
1: ஆமாம், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள நீங்கள் குயின் ஸ்ட்ரீட் மற்றும் கேட்வே ஆகியவற்றுக்கு இடையில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் நிறுவனம் பல்வேறு விதமான சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தொலைபேசி மூலம் நீங்கள் அழைத்து பேச வேண்டும் என்றால் 905-3-2-9-4-9 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். வருகின்ற திங்கட்கிழமையை வரப்போகின்ற விக்டோரியா டேயை முன்னிட்டு வீக்கெண்ட் சேல்ஸ் மிக பல்வேறு விதமான சலுகைகளை இந்த விக்டோரியா டேயை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது உங்களுடன் சூக் இணைந்து கொள்ளுகின்றார் பல்வேறு விதமான டீல்களுடன்.
2: Welcome to everyone. It's a grand home furniture. Victoria Day, long weekend. Sale. Bring your car fast at 294 Walker Drive. 294 Walker Drive. Grand home furniture. Victoria Day, long weekend. Sale. Wango. If you guys looking for any furniture, you guys looking for bedroom set, sofa set, dining table, coffee table, big saving is waiting for you. Big gift is waiting for you at 294 Walker Drive. If you guys need any direction, any information, just call us 905-302-9494. Grand home furniture. Victoria Day sale. If you guys looking for leather sofa set, now I can give you a deal on leather sofa set. 3-seater sofa, 2-seater lopsided, single chair with chrome legs. The leather sofa set, black color leather, modern sofa set, complete sofa set, sofa, lopsided and chair. The regular price was $2,500 ille, $2,000 ille, $1,800 ille, $1,500 ille, $1,000 ille, $900 ille, $800 ille, ille, $599, sofa, lopsided and chair, sofa, lopsided and chair, just for $599, and you will get big screen, LED TV, absolutely free. Sofa, lopsided and chair, all three pieces leather in chrome legs, modern sofa set, $599, and you will get big screen LED TV absolutely free. The big screen TV, $11,000. If you guys looking for a queen size platform bed, the regular price was $1,000, ille, $800, ille, $700, ille, $500, ille, $400, ille, queen size platform bed just for $299, and you will get queen size mattress free. And you will get queen size mattress free. Buy queen size bed $299 and queen size mattress free. So do you know where to come? 294 Walker Drive. Queen and Gateway is the main intersection. We are located back side of the Queen Walmart at our address is 294 Walker Drive. Grand home furniture.

0: குயின் பெட் $1,000 பெறுமதியானது. 299 டாலர்களுக்கு நீங்கள் குயின் மெட்ரஸையும் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். மீண்டும் வர வேண்டிய இடம் இலக்கம் 294 ஓக்கு டிரைவ் கிராம்ப்டனில் அமைந்திருக்கிறது கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி இணைந்து கொண்டு அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. நேரம் 11:38 நிமிடம்.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
3: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
3: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
3: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா, hindumission.ca.
4: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 carat 1 gram நகைக்கு 100-150 வரையும், 22 carat 1 pound நகை அடகுக்கு 1,000-1,800 வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5% வீதத்தில் இருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
5: Jewelers.
7: Listen to us around the universe. www.cmr.fm.
1: கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 11:40 நிமிடமாக இருக்கிறது. இந்த நேரம் ஏஷியன்ஸ் வழங்கும் தகவல்களோடு செந்தில்நாதன். வணக்கம் செந்தில்நாதன்.
8: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ஏஷியன் தருகின்ற இந்த மாபெரும் மெகா சேல் நீங்களும் கலந்து கொள்ளலாம். அந்த என்ட்ரி ஃப்ளோர் என்று பார்க்கும்பொழுது, ஸ்டோர் வைட்டாக பார்க்கும்பொழுது, டிஸ்கவுண்ட் 80% ஆஃப் உங்களுக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு ஃப்ளோரிலுமே ஒவ்வொரு விதமான சலுகைகள் இருக்கின்றன. இப்பொழுது காஞ்சிபுரம் சாலைகள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 40-70% தள்ளுபடியிலும், புதிய வரவுகள் சாலைகள் இருக்கின்றன 50% தள்ளுபடியிலும், அதோடு சாலைகளின் விலை தொடக்கம் என்று பார்க்கும் பொழுது $10 இருந்து விலை ஆரம்பிக்கிறது. இந்த சாலைகள் இருக்கின்ற ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஏராளமான தெரிவுகள் உங்களுக்காக இருக்கின்றன. அந்த தெரிவுகளிலே இருந்து நீங்கள், அதாவது இங்கே டேபிள் போடப்பட்டு டேபிளிலே சாரி வகைகள், விதம் விதமான சாரி வகைகள் விதம் விதமான நிறங்களிலே குறிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் இருந்து நீங்கள் தெரிவு செய்தால் அந்தந்த எந்தெந்த டேபிளில் எந்தெந்த சாரிகள் இருக்கின்றோ அந்த சலுகையின் அடிப்படையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தொடக்க விலை என்று பார்க்கும்பொழுது $10 இருந்து தொடங்குகிறது. இது கொட்டன் சாரிகள் மற்றும் கல்யாணி கொட்டன் சாரிகள், மகேஸ்வரி கொட்டன் சாரிகள், நயன்தாரா சில்க் கொட்டன் சாரிகள் இருக்குது, மைசூர் சில்க் சாரிகள் இருக்கின்றன, சில்க் கொட்டன் சாரிகள் இருக்கின்றன, செமி சில்க் சாரிகள் இருக்கின்றன. 50-60% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டார்கள். ராஜ்குரு சாரிகள் புதிய டிசைன் ஏராளமான தெரிவுகள் வந்திருக்கின்றன 50% தள்ளுபடியிலே. இதை விட ஹாஃப் சாரி மெட்டீரியல் இருக்கிறது 70% பெற்றுக்கொள்ளலாம். அதோடு ஹாஃப் சாரிகள் ஏற்கனவே தைக்கப்பட்ட ஹாஃப் சாரிகள், இலகுவாக இளம் ஜுவரிகள் அணையக்கூடிய மாதிரியான சாரிகள் $200 இருந்து கிடைக்கிறது. சல்வார் இருக்கிறது 50-60% தள்ளுபடியிலும், பிரைடில் லெஹங்கா இருக்கிறது 50-80% தள்ளுபடியிலே. இது கிட்ஸ்கான சல்வார் மற்றும் லெஹங்கா 50-70% தள்ளுபடியிலே பெற்றுக்கொள்ளலாம். பட்டு பாவாடைகள் 60% தள்ளுபடியிலே இருக்கின்றது. இதை விட ஹோட்டன் பிளவுசஸ் வித் லைனிங்கோடு இருக்கிறது, லைனிங் இல்லாமல் இருக்கிறது, $3-$10 நீங்கள் பெற்றுக்கலாம். ஃபேன்சி பிளவுஸ் இருக்கிறது $15, காட்டன் அண்டர் ஸ்கர்ட் இருக்கிறது $6.99, செட்டன் அண்டர் ஸ்கர்ட் இருக்கிறது $10 இருக்கும். அதோடு லைனிங் துணி இருக்கிறது $1.99 இருக்கும். மென்ஸ் கான் சர்வானி 60% தள்ளுபடியிலும், சில்வர் ஐட்டம் இருக்கிறது 50-60% தள்ளுபடியிலே, ஜுவல்லரிகள் அனைத்து

0: செய்த தள்ளுபடியில். இதை விட ரொட்டி மேக்கர் $55, ப்ளூ லீப் மிக்சர் இருக்கு $139, ஆண்களுக்கான சாரம் $210 வேண்டலாம். ஆண்களுக்கான ஐட்டம் அனைத்துமே 60% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான தெரிவுகள் உங்களுக்காக இருக்கின்றன. இவற்றையெல்லாம் பெறுவதற்கு நீங்கள் வர வேண்டியது ஸ்காப்ரூவிலே மாக்கமல் லோரன்ஸ் சந்திப்பகர்களே 36 லோரன்ஸ் அவென்யூலே அமைந்திருக்கிறது. ஏசியன்ஸ் இன்னும் பல பொருட்களை இவர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். சமையலுக்கு தேவையான சமையல் அறைகளுக்கு தேவையான அந்த உபகரணங்களை மிக மிக குறைந்த விலையிலே விற்பனை செய்து இருக்கின்றார்கள். எனவே இவற்றையெல்லாம் பெற்றுக் கொள்ளலாம் நீங்கள். அதாவது ஒவ்வொரு புளோரிலையும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு விதமான சலுகைகள் உங்களுக்கு ரெடிமேட் ஃபேன்சி பிளவுசஸ் இருக்கிறது 60% தள்ளுபடியில். ஃபேன்சி பிளவுசஸ் இருக்கிறது $15 மட்டுமே என்று சொல்லி காட்டன் பிளவுசஸ் வித் லைனிங் கூட இருக்கிறது $15. இப்படி ஏராளமான தேர்வுகள் ஒரு முறை வந்தீர்கள் சொன்னால் நிச்சயமாக அந்த விலைவிவரங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்ற தகவலை தருகின்றோம். தொடர்ந்தும் தகவலை தரப்போகின்றோம். பாருங்கள், வந்து பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விதமான ஆடைகளையும் மிக குறைந்த விலையில் வாங்கிக் கொள்ளலாம் என்ற தகவலோடு விடைபெற்று மட்டும் சந்திக்க போறோம். நன்றி
1: நன்றி செந்தில்நாதன் அந்த தகவல்களுக்காக.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ஏசியன் டெக்ஸ்டைல்ஸ் இன் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வியர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வீத கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. GTA கிரெடிட். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
7: Listen to us around the universe. www.cmr.fm.
8: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். 11:52 இருக்கிறது இந்த நேரம். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் வழங்கும் தகவல்களோடு நாங்கள் சுதர்ஷினி மற்றும் வாசனை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் இருவருக்கும்.
9: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். மாமா, கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் விக்டோரியா டே சேலை முன்னிட்டு சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இலக்கம் 294 வோக்கர் டிரைவ், பிராம்டனில் அமைந்திருக்கின்றது. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் குயின் ஸ்ட்ரீட் மற்றும் கேட்வே சந்திப்புக்காக அமையல்

0: 302-94-94-905-302-94-94. இவ்வளவு சோக் இணைந்து இருக்குன்னா அடுத்த டீல் என்ன சொல்ல போனார்? வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் a grand grand grand home for nature. 294 walker drive, 294 walker drive, 294 walker drive. Big Malibu, big Malibu, big Malibu. Victoria Day, Victoria Day, Victoria Day, Victoria Day. Long weekend sale, sale, sale, sale. Big big discount is waiting for you. Big big gift is waiting for you at 294 walker drive, 294 walker drive. So our address is 294 walker drive, 294 walker drive, 294 walker drive. We are located back side of the Queen Walmart. So our main intersection is Queen and Gateway. Queen and Gateway is the main main main intersection. Our address is 294 walker drive. For more information, for direction, you will call us right now. 905-302-9494. 905-302-9494. Big Malibu, big Malibu, big sale, sale, sale, sale, sale. Victoria Day, Victoria Day, Victoria Day. Long weekend, sale, sale, sale, sale. So many things. Elevasam, elevasam, elevasam. Television, LED TV, microwave, AirPods, Apple smartwatches. Too much gift is waiting for you at Grand Home Furniture. 294 Walker Drive, Grand Home Furniture, Grand Home Furniture, Grand Home Furniture. If you guys are looking for sofa come bed, sofa convert into bed, sofa come bed, grey color, corduroy fabric, sofa come bed. The regular price was $1,000, ille, $900, ille, $800, ille, $600, ille, $500, ille, $400, ille, $300, ille. Sofa combat, $299, $299, $299, and you will get toaster, elevasam, toaster you will get free. Sofa combat, you will get $299, and you will get toaster, elevasam. If you guys are looking for real marble dining table, real marble dining table, not dining table, table plus 6 chair, designer velvet 6 chair, real marble table plus 6 chair. The regular price was $1,500 for today only. Real marble table plus 6 chair, $499, and you will get microwave free. So you know where to come. 294 Walker Drive, Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart. For more information, you will call us 905-302-9494. Grand Home Furniture. Our address is 294 Walker Drive. Gift with every purchase. Television, LED TV, micro, so many gifts. So you know where to come. 294 Walker Drive, Grand Home Furniture, Grand Home Furniture. Big Victoria Day, Victoria Day, long weekend. Sale, sale, sale, sale. Nandri to every one.
0: ஆமாம், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சோஃபா பெட், அதாவது நீங்கள் இருக்கும் பொழுது இருக்கையாகவும் படுக்கும் பொழுது படுக்கையாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஃபேப்ரிக்கால் ஆனது, $1,000 பெறுமதியான கிரே கலர், $299 பெற்றுக் கொள்ளலாம். டோஸ்டர் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போனது. அதே மாதிரி ரியல் மார்பிள் டைனிங் டேபிள் செட், 6 கதிரைகளோடு கூடிய ரியல் மார்பிள் டைனிங் டேபிள் செட், $1,500 பெறுமதியானது, $499 பெற்றுக் கொள்ளலாம். அதற்கு மைக்ரோவே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போனது. இதை அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். இலக்கம் 294 வோக்கர் டிரைவ் பிராம்டனில் அமைந்திருக்கிறது, அதாவது பேக் சைட் ஆஃப் குயின் வேர்ல்ட் மார்ட்டில் அமைந்திருக்கிறது. நீங்களும் வந்து இந்த சலுகைகளில் பயன்படுத்திக் கொள்ளலாம். விக்டோரியா டே லாங் வீக்கெண்ட் சேலாக இந்த சலுகைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
2: இவ்வாறான சலுகைகளை நீங்கள் பெறுவதற்காக மிக நீண்ட தூரம் பயணிக்க தேவையில்லை. பிராம்டனிலேயே அமைந்திருக்கின்றது. இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நிறுவனத்துக்கு நீங்கள் வருகிறந்தால் பல்வேறு விதமான உங்களது பெட்ரூம் பர்னிச்சர்ஸ் ஆக இருக்கலாம், லிவிங் ரூம் பர்னிச்சர்ஸ் ஆக இருக்கலாம், அது மட்டுமல்ல உங்களது பல்வேறு விதமான வீட்டு தளபாட தேவைகளை, உங்களது டைனிங் ரூம் பர்னிச்சர்ஸ் உட்பட பல தளபாட தேவைகளை மிக குறைந்த விலைகளில் அவர்கள் நிறைவு செய்கின்றார்கள். அது மட்டுமல்ல விக்டோரியா டே முன்னிட்டு மிக மலிவான விலைகளில் தளபாட ஆதாரங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகின்ற அதே வேளை மேலதிக பரிசல்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். மறவாதீர்கள், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் எப்பொழுதும் உங்கள் வீட்டு தளபாட தேவைகளை மிக மலிவான விலைகளில் நிறைவேற்ற காத்திருக்கின்றார்கள். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி இணைந்து கொண்ட இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. மேலதிக விவரங்களுக்காக தொடர்ந்து வணங்கிக் கொள்ள காத்திருக்கின்றோம். பாடல் ஒரு லாங் டிரைவுக்கு பொருத்தமான ஒரு பாட்டு. ஆம்பள திரைப்படத்திற்காக மோஹித் சான் மற்றும் அம்ரிதா சேகர் பாடலை பாடியிருக்கிறாங்க.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4665-4661.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சுயமார தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ஏசியன்ஸ் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு கவர்ச்சிகரமான சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்போ கல்யாண சீசன் ஆரம்பிச்சிருக்கு, சடங்குகள் சீசன் ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இனிதான் இந்த திருவிழாக்கள் எல்லாமுமே நடக்கிற காலங்கள். ஆக இப்போ தான் இப்போ எங்களோட கலாச்சார உடுப்பு போட்டால் தான் போட முடியும் இல்லையா? சரி, இந்த நேரம் ஏசியன்ஸ் வழங்கும் சலுகைகளோடு நாங்கள் செந்தில்நாதன் இணைத்துக் கொள்வோம். வணக்கம் செந்தில்நாதன்.
1: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போன்று காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஆடை வகைகள் இங்கே ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன. இப்பொழுது அதாவது திருமண விழாக்கள் மற்றும் பூப்பனி தினை நீராட்டு விழாக்கள் எல்லாம் வர இருக்கின்றன. எனவே அவற்றுக்கு தேவையான ஆடைவைகளை நீங்கள் இப்பொழுதே வாங்கிக் கொள்வதன் மூலம் நிறைய பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு தருகின்றார்கள் ஏசியன்ஸ் நிறுவனம். எனவே நீங்கள் வர வேண்டிய இடம் ஸ்காப்ரூவிலே இலக்கு 36/1 லோரன்ஸ் அவென்யூ மாக்கமன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் ஏசியன்ஸிலே. இவர்கள் 25 வருடங்களுக்கு மேலாக இந்த ஒரே இடத்திலே சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மக்கள் மட்டுமல்லாது பல்லின மக்களுமே அபிமானம் கொண்ட ஒரு புடவை நிலையமாக இது. வட அமெரிக்காவில் மிகப்பெரிய புடவை நிலையமாக இது காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் தருகின்ற மெகா சேலே இந்த ஸ்டோர் வைட் டிஸ்கவுண்ட் என்று பார்க்கும்பொழுது 80% உங்களுக்கு கிடைக்கிறது. அதைவிட ஒவ்வொரு ஆடை வகைகளிலும் ஒவ்வொரு பொருட்களிலுமே மிக மிக குறைந்த விலையிலே இவர்கள் தள்ளுபடியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக நீங்கள் இங்கே வரும்பொழுது உங்களுக்கு தேவையான ஆடை வகைகளை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். அதோடு குறிப்பாக பார்க்கும்பொழுது இப்பொழுது $93 வாங்கலாம். குருத்தி $2 விற்பனை செய்கிறார்கள். சர்வாணி 60%, வெஸ்டர்ன் கோட் இருக்கிறது 40% தள்ளுபடி. பாரம்பரியமாக ஊரிலே நாங்கள் பாவித்த அம்மி அது போன்ற வகை அந்த அவையை கூட நீங்கள் இங்கே தெரிவு செய்து பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. எனவே ஒரு குடும்பத்தோடு குடும்பத்தினருக்கு தேவையான ஆடைவைகளை மிக மிக குறைந்த விலையில் நீங்கள் வாங்கலாம். அதோடு வீட்டுக்கு தேவையான சமையல் அறைக்கு தேவையான உபகரணங்களை வாங்கிக் கொள்ளலாம். அல்லது சுவாமி சீலைகள் இருக்கின்றன, சுவாமி மாடமாக அமைக்கக்கூடிய சிலைகள், பெரிய பெரிய சிலைகள் இருக்கின்றன. இதை விட நீங்கள் வேறு அழகு சாதன பொருட்கள் அனைத்தையுமே மிக மிக குறைந்த விலையில் வாங்கலாம். நீங்கள் வாங்குகின்ற உடுப்புடவைகளுக்கு ஏற்றவாறு இமிட்டேஷன் நகைகள் கூட தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. இமிட்டேஷன் நகைகள் என்று பார்க்கும்பொழுது ஜுவல்லரிகளை நீங்கள் 60% தள்ளுபடியிலே பெற்றுக்கொள்ளலாம். அதோடு சில்வர் ஐட்டம் 50% தள்ளுபடியிலும் ஆங்கிலத்தான சர்வாணியா 60%, அது லைனிங் துணி இருக்கிறது 1.98 மீட்டருக்கும். இதை விட பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிளவுஸ் இருக்கிறது $3.10 வித்தவுட் லைனிங்கோடு இருக்கிறது. ஃபேன்சி பிளவுசஸ் $15 இருக்கும். காட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது 6.99 சட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $10 பெற்றுக்கொள்ளலாம். இதை விட கொட்டன் சாரிகள், கல்யாணி கொட்டன் சாரிகள், மகேஸ்வரி கொட்டன் சாரிகள் இருக்கிறது, நயன்தாராசல் கொட்டன் சாரிகள் இருக்கிறது, மைசூர் சில்க் மற்றும் சில்க் கொட்டன் சாரிகள், செமி சில்க் சாரிகள் அனைத்துமே 50% தள்ளுபடியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சாரிகளின் நிலை என்று பார்க்கும்பொழுது இங்கே $10 இருந்து ஆரம்பமாகிறது. புதிய வரவுகள் எல்லாம் 50% தள்ளுபடியிலும், ராஜ்குரு டிசைனர் சாரிகளும் கூட 50% தள்ளுபடியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். காஞ்சிபுரம் சாரிகள் ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன, அனைத்துமே 40% தொடக்கம், 70% தள்ளுபடியில் பெற்றுக் கொள்ளலாம். இங்கே பார்த்துக்கொள்ள ஒவ்வொரு புளோரிலுமே இந்த மலிவு விற்பனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மெகா சேல் இது ஒரு திருத்த வேலைக்கு பின்பு மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே வாடிக்கையாளர்கள் இவ்வளவு காலம் தங்களுக்கு தந்த ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாகவும் வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த மாவட்ட மலிவு விற்பனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மலிவு விற்பனையில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆடைவைகளையுமே மிக மிக குறைந்த விலையிலே வாங்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை தருகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸ்காபுரூவில் இருக்கின்றது, வாருங்கள். காலை 11 மணியிலிருந்து 10 மணி வரை திறந்திருக்கும். வாரத்தில் 7 நாட்களுமே இது 36/1 லோரன்ஸ் அவென்யூ மாக்கமன் லோரன்ஸ் சந்திப்பிலே அமைந்திருக்கிறது. ஏசியன்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விதமான ஆடைவுகளுமே மிக மிக குறைந்த விலையிலே வாங்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை தருகிறார்கள் என்ற தகவலோடு நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்கப் போகிறோம். நன்றி.
0: நன்றி செந்தில்நாதன், இணைந்து கொண்ட இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. யாராவது திருவிழாவுக்கு வர்ற கல்யாணத்துக்கு என்ன வாங்குறது, எங்கே போய் வாங்குறது, முதலாவது இந்த யூனிஃபார்ம் மாதிரி எல்லார் கட்டுற மாதிரியான சாரிகள் வேணாம் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இருக்கவே இருக்கு ஏசியன்ஸ்.

0: மஜா, சூப்பர் பாடி மஜா. ஹே தி சுமார், மை கார் மை பெட்ரோல் மை லார், நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்டி.
1: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
2: If we know it's wrong, why do we still do it?
3: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
5: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LICO.
6: Can Smile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி. டிக்சியன் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 905-949-5656 Can Smile Dental.
7: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center Lotus 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive Etobicoke-ல் On-site Cremation அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 Lotus Funeral and Cremation .com.
8: Listen to us around the universe. www.cmr.fm.
9: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:19 நிமிடமாக இருக்கிறது. இந்த நேரம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன். வணக்கம் இருவருக்கும்.

0: சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வர வேண்டிய இடம் மீண்டும் இலக்கம் 294 வோக்கர் டிரைவ் பிராம்ப்டனில் அமைந்திருக்கிறது, அதாவது குயின் வேர்ல் மார்ட், பேக் சைட் ஆஃப் குயின் வேர்ல் மார்ட்டில் அமைந்திருக்கிறது. தொலைபேசி இலக்கம் 905-302-9494. இப்பொழுது சூக் இணைந்திருக்கிறார். வணக்கம் சூக்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் எ கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். விக்டோரியா டே, விக்டோரியா டே, விக்டோரியா டே. லாங் வீக்கெண்ட், சேல் சேல் சேல் சேல் சேல். இஃப் யூ கைஸ் லுக்கிங் ஃபார் எனி ஃபர்னிச்சர், பெட்ரூம் செட், சோஃபா செட், டைனிங் டேபிள், பிக் டிஸ்கவுண்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. பிக் கிஃப்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அட் 294 வாக்கர் டிரைவ். சூப்பர் அட்ரஸ் 294 வாக்கர் டிரைவ், 294 வாக்கர் டிரைவ், 294 வாக்கர் டிரைவ். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், grand home furniture, grand home furniture. It's big malibo, big malibo, big malibo. Big saving is waiting for you. Big gift is waiting for you at 294 walk and drive. Buy anything today, you get big discount, big gift at 294 walk and drive. Grand home furniture. Victoria day, Victoria day, Victoria day. Long weekend,

0: 294
1: வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நிறுவனம் உங்களது இல்லத்தை பிரம்மாண்டமான இல்லமாக மாற்றுவதற்கான பல்வேறு உபாயங்களை உங்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள். மிகப்பெரிய தள்ளுபடி விலைகளில் இங்கு பல்வேறு விதமான தளபாடங்கள் உங்கள் இல்லத்தை அலங்கரிக்க காத்திருக்கின்றன. அந்த தளபாடங்களை நீங்கள் மிகப்பெரிய தள்ளுபடி விலைகளில் பெறுவதென்றால் எப்படி என்றால், 4000 பெறுமதியான ஒரு கிங் சைஸ் மோடர்ன் பெட்ரூம் செட்டை நீங்கள் $999 கொள்ளனவு செய்ய முடியும் என்ற பிரம்மாண்டமான விலை தள்ளுபடிகளை வழங்குகின்றார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு மேலதிகமாக ஒரு பரிசு பொதியையும் வழங்க காத்திருக்கின்றார்கள். ஒரு பிக் ஸ்கிரீன் எல்இடி டிவி உங்களுக்காக வழங்க காத்திருக்கின்றார்கள். இது பல்வேறு விதமான உங்களது உடனடி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற IPL தொடராக இருக்கலாம், வரப்போகின்ற FIFA உதைபந்தாட்ட மேளாவாக நடைபெற இருக்கக்கூடிய உலகக்கிண்ண FIFA போட்டிகளையும் நீங்கள் வீட்டில் இருந்தவாறே பார்ப்பதற்கேற்ற பல வசதிகளை ஏற்படுத்தி தருகின்றார்கள்.

0: கொண்டிருக்கிறது என்ற தகவலை தெரிவித்துக் கொண்டு இலக்கம் 294 வோக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நிறுவனத்தை நீங்கள் நாட வேண்டும். தொலைபேசி இலக்கம் 905-3-02-94-94. இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி. இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக, மேலதிக விவரங்களுக்காக தொடர்ந்து இணைந்து கொள்ள காத்திருக்கிறோம். ஒலிக்க ஆரம்பிக்கிறது பாடலத்தை ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில்.

0: அழகான ஒரு பாடல் ஒலித்தோய்ந்திருக்கிறது. அது நேரம் 12:32 ஆகி இருக்கிற நேரத்தில் சரி, இந்த நேரம் ஏஷியன்ஸ் வழங்கும் தகவல்களோடு நாங்கள் செந்தில்நாதன் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் செந்தில்நாதன்.
1: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ஸ்காப்ரோவிலே மாக்கம் லோரன்ஸ் சந்திப்புக்கருகிலே இலக்கம் 36 02 லோரன்ஸ் அவெனியில் அமைந்திருக்கிறது ஏஷியன்ஸ் நிறுவனம். இவர்கள் தருகின்ற இந்த மெகா சேலில் நீங்களும் பங்கு பெறலாம். ஏராளமான ஆடிவைகளை மிக மிக குறைந்த விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்டோர் வைட் டிஸ்கவுண்ட் என்று பார்க்கும்பொழுது 80% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு விதமான சாரிவைகளுமே இங்கே மேலதிக சலுகைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த காஞ்சிபுரம் சாரிகள் என்று பார்க்கும்பொழுது மணமகளுக்கு தேவையான காஞ்சிபுரம் சாரிகள் அனைத்துமே இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இவர்களுக்கு என்ன தயாரிக்கப்பட்டதாக இருக்கிறது. இவர்களுடைய தொழிலகம் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறது. அங்கிருந்து இவர்களுக்கான சாரிகள் உருவாக்கப்படுகின்றன. எனவே நீங்கள் இங்கே வாங்குகின்ற சாரிகள் போல வேறு எந்த நிறுவனங்களிலும் இப்படியான டிசைன்லே சாரிகளை நீங்கள் வாங்க முடியாது என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு தருகிறார்கள். உங்களுக்கு ஒரு வைபவத்துகளுக்கு தேவையான அனைத்து விதமான ஆடைகளுமே மிக மிக குறைந்த விலையிலே வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே ஸ்காப்ரோவிலே நீங்கள் பெற வேண்டிய இடம் மாக்கமில் லோரன்ஸ் சந்திப்புகளில் 36 லோரன்ஸ் அவெனியில் அமைந்திருக்கின்ற ஏசியன்ஸுக்கு வரலாம். 3 மாடிகளில் இந்த காட்சி அறைகள் அமைந்திருக்கின்றன. ஒவ்வொரு காட்சி அறைகளிலுமே ஒவ்வொரு விதமான ஆடைகள் இருக்கின்றன. அதுபோல் சமையல் அறை உபகரணங்கள் இருக்கின்றன, சுவாமி சிலைகள் இருக்கின்றன. அனைத்துமே ஸ்டோர் வைடாக பார்க்கும்பொழுது 80% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இருக்கிறது. இதைவிட இப்பொழுது காஞ்சிபுரம் சாரிகள் சொன்னால் ஏராளமான தெரிவுகள் வந்திருக்கின்றன. புதிய புதிய வரவுகள் அனைத்துமே 40% 70% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். காலைப்பிலிருந்து வாடிக்கையாளர் வந்தவண்ணம் வருகிறார்கள். இதாவது 2வது புலர்வே ஏராளமான சாரி தேர்வுகள் இருக்கின்றன. காஞ்சிபுரம் இருக்கிறது, இதைவிட புதிய வரவுகள் சாரிகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த சாரிகளின் விலையை $10 இருந்து தொடங்குறது. கொட்டன் சாரிகள் இருக்கிறது, கல்யாணி கொட்டன் சாரிகள் இருக்கிறது, மகேஸ்வரி சாரிகள் இருக்கிறது, நயன்தாரா சில்க் காட்டன் சாரிகள், மைசூர் சில்க் சாரிகள், செல்க் காட்டன் சாரிகள் இருக்கிறது, செமி சில்க் சாரிகள் அனைத்துமே 50% 60% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புளோரில் ஏராளமான டேபிள் குவிக்கப்பட்டு ஒவ்வொரு டேபிளுமே சாரிகள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சாரிகள் அதாவது ஒவ்வொரு ரகமான சாரிகள் இருக்கின்றன, அவற்றை உங்கள் தெரிவிக்காக விட்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் அவற்றை தெரிவு செய்யும் பொழுது அதிலிருந்து ஒவ்வொரு சாரிகளிலிருந்து அந்த டிஸ்கவுண்ட் எவ்வளவு போடப்பட்டிருக்கிறதோ அந்த டிஸ்கவுண்டை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த வாரங்களில் மட்டும்தான் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த லோங் வீக்கெண்டிலே நீங்கள் ஒருமுறை இந்த ஆடைகத்துக்கு வந்து எடுத்தனால் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆடைகளையும் மிக மிக குறைந்த விலையிலே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு ராஜ்குரு டிசைனர் சாரிகள் இருக்கின்ற புதிய வரவுகள் ஏராளமான தெரிவுகள் வந்திருக்கின்றன. புதிய புதிய டிசைன்களிலே 50% தள்ளுபடியில் அவற்றை பெற்றுக் கொள்ளலாம். அடுத்தது ஹாஃப் சாரிகள் மெட்டீரியல் இருக்கிறது, அவற்றை நீங்கள் 70% தள்ளுபடியில் பெற்றுக் கொள்ளலாம். அதோடு ஹாஃப் சாரிகள் இங்கே ஏற்கனவே பிளீட் பண்ணி தைக்கப்பட்டதாக இருக்கிறது. அது ஜுவதிகள் இலகுவாக அணிந்து செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நீண்ட நேரம் எடுக்கும் அல்லது அவர்கள் அந்த அணிந்து செல்வது சிரமமாக இருக்கும். இது இலகுவாக 1 minute 2 minutes நீங்கள் அந்த ஹாஃப் சாரிகள் அணிந்து செல்லாம. அது $200 இருந்து தொடங்குகிறது. இதை விட சல்வார் இருக்கிறது 50% 60% தள்ளுபடியிலே, பிரைடல் லெஹெங்கா இருக்கிறது 50% 80% தள்ளுபடியிலே, அதோடு கிட்ஸுக்கான சல்வார் மற்றும் லெஹெங்கா 50% 70% தள்ளுபடியில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதோடு பட்டு பாவாடைகள் பலவிதமான நிறங்களிலே பலவிதமான டிசைன்களில் இந்த பட்டு பாவாடைகள் சின்ன சின்ன சிட்டுகளுக்காக இங்கே விற்பனை செய்கின்றார்கள். அனைத்துமே 60% தள்ளுபடியிலே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். காட்டன் பிளவுசஸ் இருக்கிறது வித்தவுட் லைனிங்கோடு நீங்கள் $15 வாங்கலாம். அதோடு ஃபேன்சி பிளவுசஸ் இருக்கிறது, இது $15 பெற்றுக்கலாம். காட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது 6.99 சட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $10 பெற்றுக்கொள்ளலாம். அதோடு லைனிங் துணி இருக்கிறது மீட்டர் 1.99 விற்பனை செய்கிறார். ஆண்களுக்கான அனைத்து விதமான ஆடைகளுமே 60% தள்ளுபடி இல்லை. குறிப்பாக இந்த மென்ஸுக்கான சர்வாணி இருக்கிறது, பல அளவுகளிலேயும் இருக்கின்றன, பலவிதமான டிசைன்களிலும் இருக்கிறது. 60% தள்ளுபடியிலேயே நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஜுவல்லரி ஐட்டம் இருக்கிறது, நீங்கள் வாங்குகின்ற இந்த ஆடுகளை கேட்டமாறு ஜுவல்லரி இமிட்டேஷன் நகைகள் இருக்கின்றன, 60% தள்ளுபடியிலே பெற்றுக் கொள்ளலாம். அதோடு ஆண்களுக்கான சாரம் $2 இருக்கிறது. இதை விட பார்த்துக்கொண்டால் ஏராளமான வேட்டி வகைகள் மிக மிக குறைந்த விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றை எல்லாம் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இதை விட சமையல் அறை உபகரணங்கள் இருக்கின்றன, அவற்றை கூட நீங்கள் மிக மிக குறைந்த விலையிலே விற்று கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது ஆண்களுக்கு என்று பார்க்கும்போது வெஸ்டர்ன் கோட் இருக்கிறது 40% ஓஃபிலே, அதோடு கிட்ஸுக்கான சர்வாணி இருக்கிறது 80% ஓஃபிலே, வேட்டி இருக்கிறது 60% தள்ளுபடியிலே நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏராளமான சமையல் உபகரண பொருட்களையும் மிக மிக குறைந்த விலையில் வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. வாருங்கள் ஏஷியன்ஸுக்கு இலக்கு 36 02 லோரன்ஸ் அவெனியூ மாக்கம் லோரன் சந்திப்பிலே அமைந்திருக்கிறது என்று தகவல் நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போறோம். நன்றி பிரியா.
0: நன்றி இணைந்து கொண்டு அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக செந்தில்நாதன். நேரம் 12:37.
2: Everything okay, no problem இருந்துச்சு நம்ம.
3: பார் கிளம்பு க்ளோசிங் டா அடிக்கிற நடி.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்தி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
2: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
3: செல்லம் இல்லடா செல்வம்.
2: சரி சரி.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள்

0: $99 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும் $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 905-302-9494 கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383,
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் Indoor space.
3: Listen to us around the universe. www.cmr.fm.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
4: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18 ட்ரூ ரோட் மிசிசாகா, hindumission.ca.
5: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
6: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியையில் மலரும் மொட்டுக்கள்.
7: Listen to us around the universe. www.cmr.fm.
8: சுயமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:46 இருக்கிறது. இந்த நேரம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழக்கும் தகவல்களோடு சுதர்ஷினியை நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். அவரோடு வாசனம் இணைந்திருக்கிறார். வணக்கம் வாசன். வணக்கம் சுதர்ஷினி.
9: வணக்கம் பிரியா. நாங்கள் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சரில் இருந்து இப்போது பல்வேறு விதமான தகவல்களுடன் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நேர்களே, விக்டோரியா டேயை முன்னிட்டு பல்வேறு விதமான சிறப்பு சலுகைகளுடன் கூடிய விற்பனையினை இப்போது கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் இல்லத்தை ஒரு பிரம்மாண்டமான இல்லமாக மாற்றுகின்ற மிகப்பெரிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் நிறுவனம். இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் பிராம்ப்டனில் அமைந்திருக்கின்றது கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ். விக்டோரியா டே மெகா சேல்ஸ் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு விதமான பேரம் பேசல்களுடன் நீங்கள் சூக்குடன் ஈடுபடலாம். அவர் பல்வேறு விதமான பேரம் பேசல்கள் மூலம் உங்களுக்கு மிக மலிவான விலைகளில் உங்களது லிவிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ் ஆக இருக்கலாம், பெட்ரூம் ஃபர்னிச்சர்ஸ் ஆக இருக்கலாம், அல்லது டைனிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ் ஆக இருக்கலாம், இவற்றையெல்லாம் மிக மலிவான விலைகளில் வழங்க காத்திருக்கின்ற அதே வேளை இங்கே வருகின்ற போது உங்களுக்கு பல்வேறு இலவச பொருட்களை ஃப்ரீயாக வழங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறிப்பாக மிகப்பெரிய ஸ்கிரீன் பொருந்திய பிக் LED டிவி உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றார்கள். அது IPL போட்டிகளாக இருக்கலாம், FIFA வேர்ல்ட் கப் ஆக இருக்கலாம், அல்லது உலக அரசியல் மற்றும் கனடா சார்ந்த பல்வேறு விடயங்களை நீங்கள் பார்ப்பதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்குகின்றது. இப்போது மேலதிக தகவல்களுடன் சூக்கிணைகின்றார்.
10: It's a grand, grand, grand home furniture. Victoria Day, Victoria Day, Victoria Day. Long weekend. Sell, sell, sell, sell, sell. Bango, bango, bango, bango, bango. At Grand Home Furniture. 294. Walker Drive, 294. Walker Drive, 294. Walker Drive, 294. Walker Drive, Grand Home Furniture. Grand Home Furniture. Grand Home Furniture. Victoria Day, Victoria Day, Victoria Day, Victoria Day. Long weekend. Sell, sell, sell, sell, sell. Big, big gift is waiting you. Big, big discount is waiting for you. At 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive. Grand Home Furniture, Grand Home Furniture, Grand Home Furniture. Now I can give you a deal. Glass Modern Dining Table, Victoria Day Long Weekend Special. Only for today. Glass Modern Dining Table. the regular

டிரைவ் 294 வாக்க டிரைவ் 294 வாக்க டிரைவ் 294 வாக்க டிரைவ் 294 வாக்க டிரைவ் 294 வாக்க டிரைவ் 294 வாக்க டிரைவ் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் சூப்பர் மெயின் இன்டர்செக்ஷன் இஸ் குயின் அண்ட் கேட்வே இஸ் த மெயின் இன்டர்செக்ஷன் வி ஆர் லொகேட்டட் பேக் சைடு ஆஃப் த குயின் வால்மார்ட் இட்ஸ் பிக் மாலிபோ பிக் டிஸ்கவுண்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ சோ கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் கிராண்ட்

0: ஃபர்னிச்சர், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், விக்டோரியா டே, விக்டோரியா டே, விக்டோரியா டே, லாங் வீக்கெண்ட், சேல் சேல் சேல் சேல். நன்றி டு எவ்ரிஒன்.
1: ஆமாம், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் இலக்கம் 294 வோக்கர் டிரைவ் பிராம்டனில் அமைந்திருக்கிறது. பேக் சைட் ஆஃப் குயின் வேர்ல்ட் மார்ட்டிற்கு பின்புறத்திலே அமைந்திருக்கிறது.

0: பொருட்கள் பரிமதியானது 399 டாலர்களுக்கு பெற்றுக் கொள்ளலாம். வாக்யூம் கிளீனர் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகிறது. இதை விக்டோரியா டேயை முன்னிட்டு இதை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் மீண்டும் பெற வேண்டிய இடத்தை சொல்லிவிடலாம். இலக்கம் 294 வோக்கு டிரைவ் பிராம்டனில் அமைந்திருக்கிறது. தொலைபேசி இலக்கம் 905-302-9494. இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி. இணைந்து கொண்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக தொடர்ந்து உங்களை மேலதிக விவரங்களுக்காக இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். வலிக்க ஆரம்பிக்கிறது பாடல் இது. நானும் ரவுடி தான். திரைப்படத்திற்காக

0: சுயமார்த்தமிடோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:56 இருக்கிறது. இந்த மனத்தியாலத்தை நிறைவு செய்வதற்கு முன்னம் ஏஷியன்ஸ் வழங்கும் தகவல்களோடு நாங்கள் செந்தில்நாதனை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம்.
1: ஆமாம், அனைவருக்கும் வணக்கம். ஏசியன்ஸ் தருகின்ற இந்த மெகா செயலில் நீங்களும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. இலக்கம் 36 தலைவர் லோரன்ஸ் அவரையும் ஆக்கமன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஏசியன்ஸில் தான் இந்த சலுகைகள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வட அமெரிக்காவிலே மிகப்பெரிய ஆடை களஞ்சிய 3 தளங்களிலே இந்த காட்சி அறைகள் அமைந்திருக்கின்றன. அனைத்து தளங்களிலுமே ஒவ்வொரு விதமான ஆடைவகைகள் மற்றும் சமையல் உபகரண பொருட்கள் மற்றும் இமிட்டேஷன்கள் என விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய ஸ்டோவ் ஐட் ஆக பார்க்கும் பொழுது ஸ்டோவ் ஐட் 80% உங்களுக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு புலோர்களுமே ஒவ்வொரு விதமான தெரிவுகள் உங்களுக்காக இருக்கின்றன. இப்பொழுது காஞ்சிபுரம் சாரிகள் என்று பார்க்கும்பொழுது காஞ்சிபுரம் சாரிகள் அனைத்துமே 40% 70% தள்ளுபடியிலே விற்பனை செய்கிறார்கள். சில்க் கட்டன் சாரிகள் 60%, செட்டிநாட்டு கட்டன் சாரிகள் இருக்கின்ற 60%, மைசூர் சில்க் சாரிகள் இருக்குது 60%, மைசூர் சில்க் சாரிகள் இதோட பேன்சி சாரிகள் 60%, பனாரஸ் சாரிகள் 40%, சப்து சாரிகள் இருக்கின்றன 40%, டேபிள் சாரிகள் 60% தொடக்கம், 80% தள்ளுபடியிலே நீங்கள் டேபிள் இருக்கிற சாரிகள் வாங்கலாம். ஏராளமான தெரிவுகள் இங்கே இருக்கின்றன. ஏராளமான டேபிள்களிலே இங்கே சாரிகள் வகைகள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புலோர்களை குறிப்பாக பார்க்கும்பொழுது இந்த ஒரு பக்கத்திலிருந்து வரும்பொழுது மெயின் புலோராக இருக்கிறது. அந்த மெயின் புலோருடைய சாரிகள் இருக்கின்ற அந்த புலோர்களே உங்களுக்கு தேவையான வகையான சாரி வகைகள் இருக்கின்றன. குறிப்பாக இப்பொழுது ஒரு சாதாரணமாக நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அணிந்து செல்ல போகிறீர்கள், அல்லது ஒரு ஒரு வீட்டிலே ஒரு விசேஷமாக இருக்கிறது அந்த படையில் அணிந்து செல்பவர்கள், அல்லது பிறந்தநாள் வீட்டிலேயே ஒரு பிறந்தநாள் நடக்கிறது, அல்லது வெளியிலே ஹோலில் நடக்கிறது, பூப்பிடித்த நீராட்டு விழாவில் திருமண வைப்பங்கள், திருமண வைப்பங்களே உங்களுக்கு முக்கியமான உறவினர்களாக இருந்தால் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஆடை கூடுதலாக சாரி தெரிவுகளை பெண்கள் தெரிவு செய்து கொள்வார். அப்படியான செயலி தெரிவுகள் இங்கே இருக்கின்றன. சரி, அப்படி இருந்து கூட உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கிறது, இந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படியான சாரிகளை அணிந்து செல்ல முடியும் என்று உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்குமா இருந்தால் நிச்சயமாக இங்கே பணியாளர்களிடம் அவர்களிடம் கூறினீர்கள் சொன்னால் உங்களுடைய நிறத்திற்கு உங்களுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எந்த விதமான சாரி வகைகளை நீங்கள் தெரிவு செய்யலாம் என்பதை கூட அவர்கள் சிபார் செய்து உங்களுக்கு தெரிவு செய்து தர காத்திருக்கின்றார்கள். எனவே நீங்கள் எந்தவித குழப்பமாக நிலையில் வந்தால் கூட உங்களை மனமகிழக்கூடிய மாதிரி இங்கே சாரிகள் ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன. இதை விட ராஜ்குரு டிசைனர் சாரிகள் இருக்கின்றன, புதிய வரவுகள் இருக்கின்றன, ஏராளமான டிசைனிலே புதிய வரவுகள் குவிந்திருக்கின்றன. 50% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும், இவர்களுக்கென அங்கே தமிழகத்திலே தொழிலகம் இருக்கிறது, ஆடை தொழிலகம் இருப்பதனால் இவர்களுக்கு பிரத்யேகமாக நெய்யப்படுகின்ற சாரிகளை கூட நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதாவது இப்பொழுது மனமகிழ் தேவை, ஒரு விதமான சாரிகள் தேவை என்று சொன்னால் அதை உங்களுடைய எண்ணப்படி நீங்கள் அந்த சாரிகளை உருவாக்க வேண்டும், நெய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட அதை கூட இவர்கள் செய்து தருகிறார்கள். எனவே அது ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்குள்ளே அதை செய்து தருவதற்கான உத்தரவாதத்தையும் தருகிறார்கள். அதே போன்று இந்த வேட்டிகளிலே ஏதாவது இந்த கரைகளிலே ஏதாவது வித்தியாசமான டிசைன்களை போட வேண்டும், அல்லது பெயர்களை பொதிக்க வேண்டும் என்றால் கூட அவற்றை கூட செய்து தருவதற்காக காத்திருக்கின்றார்கள். எனவே இங்கே ஹாப் சாரிகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த ஹாப் சாரிகள் ஜுவதிகள் இளம் ஜுவதிகள் அணிந்து கொள்வதற்கு சிரமப்படும் நேரம் எடுக்கும் என்பதற்காக அணிய விருப்பம் இல்லாமல் இருப்பார்கள். அவர்களுக்காகவே ரெடிமேட் ஆகி வருது, பிளீட் பண்ணி இருக்கிறது, உடனடியாகவே இதை அணியக்கூடிய மாதிரி இருக்கிறது. காப்சாரிகள் அவை $200 இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சல்வார் இருக்கிறது 50% 60% தள்ளுபடியில் பெற்றுக்கொள்ளலாம். இதை விட பிரைடில் லெஹெங்கா இருக்கிறது 50% 80% தள்ளுபடியிலும், கிட்ஸுக்கான சல்வார் இருக்கிறது லெஹெங்கா இருக்கிறது 50% 70% தள்ளுபடியிலும், பட்டுப்பாவாடைகள் 60% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். காட்டன் பிளவுஸோடு இருக்கிறது வித் அவுட் லைனிங்கோடு நீங்கள் 3-10 டாலருக்கு வாங்கலாம். ஃபேன்சி பிளவுஸ் இருக்கிறது 15 டாலருக்கும். இதோடு அண்டர்ஸ்கர்ட் சட் அண்ட் அண்டர்ஸ்கர்ட் என்று அனைத்துமே மிக குறைந்த விலையில் விற்பனை செய்து கொண்டார்கள். லைனிங் இருக்கிறது மீட்டர் 1.99. ஆண்களுக்கான ஆடைகள் 60% தள்ளுபடியில் விற்பனை செய்கிறார்கள். ஆண்களுக்கான சர்வாணி எல்லாம் 60% பல அளவுகளில் இங்கே இருக்கின்றன, பல டிசைன்களில் இங்கே இருக்கின்றன. ஜுவல்லரி ஐட்டம் அனைத்துமே 60% தள்ளுபடியில், சில்வர் ஐட்டங்கள் இருக்கிறது 50% தள்ளுபடியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பனானா லீட் மிக்சர் இருக்கிறது, ப்ளூ லீட் மிக்சர் இருக்கிறது 139 பெற்றுக்கொள்ளலாம். அதோடு ரொட்டி மேகர் இருக்கிறது 55 டாலர். இப்படி ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன. வாருங்கள், வந்து பாருங்கள். ஸ்காபுரியில் அமைந்திருக்கின்ற ஏசியன்ஸுக்கு இலக்கு 36 சைபர் என்று லோரன்ஸ் அவரையும் ஆக்கமல் லோரன்ஸ் சந்திப்பிலே அமைந்திருக்கிறது. ஏசியன்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த ஸ்டோர் வைத்தாக 80% தள்ளுபடியில் நீங்கள் அனைத்தையும் பெற்றுக் கொள்ளலாம் என்ற தகவலோடு நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போகிறோம். நன்றி.
0: நன்றி இணைந்து கொண்டு அந்த தகவல்களையும் பகிர்ந்து கொண்டதுக்காக ஏஷியன்ஸில் இருந்து ஏஷியன்ஸ் வழங்கும் இந்த மலிவு விலைகளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நேரம் ஒரு மணி ஒரு நிமிடமாக இருக்கிறது. பாடலை தொடர்ந்து அழைப்பு ஏற்படுத்தலாம். 4165930055
2: கண்மொழியால் பேசடி என்

0: சுயமார்த்தமிழ் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த மனத்தையாலும் நீங்கள் பாடல் விரும்பி கேட்பதற்கான மனத்தையாலும் அதே நேரம் நம்மோட கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் இணைந்திருப்பார்கள். அவர்கள் வழங்கும் தகவல்களோடு இணைந்திருப்பதற்கு முன்னும் தொலைபேசி இலக்கத்தை அறிமுகப்படுத்துகிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். 4169 3005 5. இந்த நேரம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன். வணக்கம்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமா ஆமா, கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். விக்டோரியா டேயை முன்னிட்டு இந்த சலுகைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வர வேண்டிய இடத்தை நாங்கள் முதலில் சொல்லிவிடலாம். இலக்கம் 294 வோக்கர் டிரைவ், பிராம்டனில் அமைந்திருக்கின்றது. குயின் ஸ்ட்ரீட்

0: ஹெட்லைனர் ஹெட்ரஸ்ட் இருக்க போனது. 4000 டாலர்ஸ்கள் பெறுமதியானது நீங்கள் 1499 டாலர்ஸ்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். பிக் ஸ்கிரீன் டிவி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போனது. அதே மாதிரி கனேடியன் மேட் சோஃபா செட், சோஃபா 3 சீட்டட் சோஃபா செட், 2 சீட்டட் லவ் சீட் அப்படின்னு சொல்லி 2000 டாலர்ஸ்கள் பெறுமதியானது. 799 டாலர்ஸ்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் அது ஃபேப்ரிக்கலானது கஸ்டம் மேட் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கிளாஸ் காஃபி டேபிள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க போகணும். அது போல சொலிட் வுட் டேபிள், டைனிங் டேபிள் 6 கதிரைகளோடு கூடியது. சொலிட் வுட் டைனிங் டேபிள் 6 கதிரைகளோடு கூடியது 1500 டாலர்ஸ்கள் பெறுமதியானதை 399 டாலர்ஸ்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். மைக்ரோவேவ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகணும். இதை அனைத்தையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள்.
1: இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் நிறுவனத்தினர் உங்கள் இல்லத்தை மிக பிரம்மாண்டமான இல்லமாக மாற்றுவதற்கு வேண்டிய பல்வேறு விதமான சலுகைகளுடன் கூடிய விற்பனையை, டைனிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸாக இருக்கலாம், பெட்ரூம் ஃபர்னிச்சர்ஸாக இருக்கலாம், உங்களது லிவிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸாக இருக்கலாம், இவற்றில் எல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பேரம் பேசல் மூலம் பல்வேறு விதமான பொருட்களை நீங்கள் மேலும் சலுகை விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் நிறுவனம் உங்கள் இல்லத்தை ஒரு பிரம்மாண்டமான இல்லமாக மாற்றுவது மட்டுமல்ல, ஒரு லக்ஸரி இல்லமாக மாற்றுவதற்கான மிகச்சிறந்த தளபாடங்களை நீங்கள் கொள்ளளவு செய்யக்கூடிய இடமாக இருக்கின்ற அதேவேளை கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸில் நீங்கள் தளபாடங்களை கொள்ளளவு செய்கின்ற போது பல்வேறு விதமான இலவச பொருட்களை வாங்கலாம். குறிப்பாக நீங்கள் எல்இடி டிவி ஒன்றை கொள்ளளவு செய்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளாக இருக்கலாம், ஃபீஃபா வேர்ல்ட் கப் ஆக இருக்கலாம், இவற்றை மட்டுமல்ல உலக அரசியல் விடயங்களை நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய பல்வேறு விதமான வாய்ப்புகளை வழங்குகின்றார்கள். இந்த ரிக்ளைனிங் சோஃபா செட் இப்போது மிக மலிவான விலையில் விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து நாங்கள் ஐபிஎல் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேர்களே, 247 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது கேகேஆர். 2 விக்கெட்டுகளை இழந்து இப்போது கலைத்து துடுப்பெடுத்து ஆடி வருகின்ற குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு ஒரு மிகப்பெரிய டைட்டான ஒரு போட்டியை வழங்கி இருக்கின்றார்கள் கேகேஆர். தொடர்ச்சியாக 5 போட்டிகளில் வெற்றி பெற்ற குஜராத் டைட்டன்ஸ் அணி இந்த போட்டியில் இப்போது தீக்குமுக்காடுவது தெரிகின்றது. இப்படி பல விடயங்களை நீங்கள் பார்ப்பதற்கு வேண்டிய மிகப்பெரிய வாய்ப்புகளை கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள பிராம்டனில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் உங்கள் இல்லத்தின் கனவுகளை நனவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி இணைந்து கொண்டு அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. இந்த நேரம் அழைப்பில் யார் முதல் நேயராக? வணக்கம்.
3: நான் வந்து இப்ப கேட்க போற வந்து ராஜாத்தி ராயன் திரைப்படத்தில் யாரு ஒருத்தி அந்த பாடல்,
2: அந்த பாட்டு உங்களுக்காக வருது. நன்றி
3: வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி.
2: நன்றி. ஒலிக்க ஆரம்பிக்கிறது பாடல் இது ராஜாதி ராஜா திரைப்படத்திற்காக. யாரோ ஒருத்தி, யாரோ ஒருத்தி.

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:19 நிமிடமாக இருக்கிறது. இந்த நேரம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் வழங்கும் தகவல்களோடு நாங்கள் சுதர்ஷினி மற்றும் வாசனை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் இருவருக்கும்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் இலக்கம் 294 வோக்கர் டிரைவ் பிராம்ப்டனில் அமைந்திருக்கிறது. குயின் மற்றும் கேட்வே பிளாசா கருகாமையில். தொலைபேசி இலக்கம் 905-302-9494. விக்டோரியா டே முன்னிட்டு பல சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அந்த சலுகைகளில் பயன்பெறலாம். என்னதான் நீங்கள் வாங்கினாலும் அதற்கான ஃப்ரீ கிஃப்ட்

0: இல்லத்தை மிக பிரம்மாண்டமான ஒரு ஒளி பொருந்திய இல்லமாக மாற்றுவதற்கு வேண்டிய பல்வேறு விதமான தளபாடங்களை விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தளபாடங்கள் சாதாரண தளபாடங்கள் அல்ல நேர்களே, நவீன தொழில்நுட்ப அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தளபாடங்கள். அதுவும் எல்இடி லைட் பொருந்திய பல்வேறு விதமான லிவிங் ரூம் பர்னிச்சர்ஸ் இருக்கின்றன, சோஃபாக்கள் இருக்கின்றன, அதே போல் உங்களது பெட்ரூம் பர்னிச்சர்ஸ் இருக்கின்றன. பல்வேறு விதமான நவீன தொழில்நுட்ப வசதிகள் கொண்ட இந்த தளபாடங்களை நீங்கள் கொள்ளனவு செய்வதன் மூலம் உங்கள் இல்லத்தை ஒளியை மகிழ்ச்சியை வரவழைக்க முடியும். இன்று சர்வதேச ஒளியியல் தினம் அறிவியலிலும் மனித குலத்தின் அன்றாட வாழ்க்கையிலும் ஒளியின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்ற மிக முக்கியமான தினத்திலே உங்கள் இல்லத்தையும் ஒரு ஒளி பொருந்திய இல்லமாக மாற்றுவதற்கு வேண்டிய மிக பிரம்மாண்டமான இல்லமாக உங்கள் இல்லம் திகழ்வதற்கு வேண்டிய சகல விதமான தளபாடங்களை விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கிராண்ட் காம் பர்னிச்சர்ஸ். இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் காம் பர்னிச்சர்ஸ். தொலைபேசி இலக்கம் 905-3092-9494. இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி இணைந்து கொண்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. இந்த நேரம் யார் அழைப்பில் வணக்கம்?
2: வணக்கம், நான் கண்ணன்.
1: வணக்கம் கண்ணன், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறேன். என்ன பாடல் கேட்க போறீங்க கண்ணன்?
2: பாடலுக்கு போகும்போது ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் உண்டு. சில நேரங்கள்ல செவிப்புறங்கள் தனது சேவையை நிறுத்தி விடுமோன்னு ஒரு பயமா இருக்குது. சில சத்தங்கள் வானல் வானல் என்று ஒலி அளவை முற்றாக நிறுத்தி வைக்கிற நிலைமையில இருக்குது. சில நேரங்கள்ல சொல்ல வருவதை அழகா சின்ன நல்லா இருக்கும் விளம்பரதாரர்களுக்கு. நான் கேட்கிற பாடல் வந்து அண்ணாமலை படத்துல இருந்து ரிக்க கட்டி பிறக்குது என்ற அண்ணாமலை
1: வருது. நன்றி இணைந்து கண்டமைக்காக.
2: நன்றி நன்றி.

0: சுயமரத்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:31 இருக்கிறது. இந்த நேரம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன் இருவருக்கும் வணக்கம்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் பல சலுகைகளை பல மாதிரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் விக்டோரியா டே லாங் வீக்கெண்டை முன்னிட்டு இந்த சலுகைகள் உங்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது, வாடிக்கையாளர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் வந்து நிறையவே வாடிக்கையாளர்கள் வந்து வண்ணம் இருக்கிறார்கள். அந்த சலுகைகளில் நீங்களும் பயன்பெறலாம். இலக்கம் 294 வோக்கர் டிரைவ் பிராம்டனில் அமைந்திருக்கிறது. குயின் மற்றும் கேட்வே சந்திப்புக்கு அருகாமையில். தொலைபேசி இலக்கத்தையும் தந்துவிடலாம்.
2: 294 Walker Drive. If you guys looking for any furniture, then bring your car fast at 294 Walker Drive. Grand Home Furniture is Big Malibu today. Big savings waiting for you at 294 Walker Drive. Grand Home Furniture. 294 Walker Drive. Grand Home Furniture. If you guys looking for any furniture, bedroom set, sofa set, dining table, coffee table, then bring your car at 294 Walker Drive. Grand Home Furniture at 294 Walker Drive. They guys look, if you guys looking for any bedroom set, king size bedroom set, king bed, have LED light, dresser, mirror with side table, the regular price was $4,000. For today you will get only $799. King size bedroom set, king bed, have LED light, dresser, mirror and one side table, $799, and you will get gift with every purchase at 294 Walker Drive. Grand Home Furniture is Vicky Malibu, big sale at Grand Home Furniture. So bring your car fast at Grand Home Furniture. If you guys looking for any furniture, bedroom set, sofa set, dining table, and you will come at Grand Home Furniture, 294 Walker Drive. Solid wood dining table, table plus 6 chair, $399. Solid wood table plus 6 chair, $399. Queen size bed, $299, and you will get queen mattress free. So you know where to come. 294 Walker Drive. Grand Home Furniture, Queen and Gateway is the main intersection. We are located back side of the Queen Walmart. Grand Home Furniture, 294 Walker Drive. It's Victoria Day, long weekend. Sale. Nandri to everyone.
1: ஆமாம், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இலக்கம் 294 வோக்கர் டிரைவ் பிராம்டனில் அமைந்திருக்கிறது. சொலிட் ஃபுட் டைனிங் செட், 6 கதிரைகளோடு கூடியது. சொலிட் ஃபுட் டைனிங் செட் $399 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குயின் பெட் மெட்ரஸோடு கூடியது, $299 நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் விக்டோரியா டே முன்னிட்டு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
3: ஆமாம், நீங்கள் வர வேண்டிய விலாசம் இலக்கம் 94 வோக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். தொலைபேசி மூலம் நீங்கள் அழைத்து பேச விரும்பினால் 9053029494 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டால் மேலதிக தகவல்களை நீங்கள் சூக்குடன் பேசி தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. யார் இந்த நேரம் அழைப்பில்? வணக்கம்.
4: வணக்கம் வெண்பா.
0: வணக்கம் வெண்பாவா? வணக்கம் வெண்பாவா?
4: வணக்கம், ஃபுல் ஸ்டாப் வெண்பா.
0: சரி, என்ன பாடல் வேணும் வெண்பா?
4: எனக்கு ரெட்ட ரோஜா படத்துல இருந்து உன்னை பாடாத நாவம்.
0: எஸ்பிபி குரல்ல அந்த பாட்டு உங்களுக்காக வருது. நன்றி, இணைந்து கொண்டமைக்காகுமா.
4: நன்றி.

0: நேரம் 1:41 இருக்கிறது. FM 101.3 அலைவரிசையிலே சிஎம்ஆர் தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் வழங்கும் தகவல்களோடு நாங்கள் சுதர்ஷினி மற்றும் வாசனை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இலக்கம் 294,

0: லாங்டனில் அமைந்திருக்கிறது, கிராண்ட் காம்ஃபர்ட்.
1: பொதுவாகவே இல்லங்களில் அமைதியான பொறுமையான நல்ல வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும். அந்த அமைதியான வாழ்க்கையை நீங்கள் தேடிக்கொள்வதற்கு உங்கள் இல்லத்தில் அனைத்து சேவைகளையும் அனைத்து தேவைகளையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கும். என்ற வகையில் உங்களது இல்லத்தில் நீங்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற உங்களது பகுதிகள், குறிப்பாக டைனிங் ரூமாக இருக்கலாம், லிவிங் ரூமாக இருக்கலாம், அல்லது பெட்ரூமாக இருக்கலாம், இவற்றை நீங்கள் சரியாக பேண வேண்டும் என்ற எண்ணம் மிக நீண்ட காலமாக இருக்கும். அவை சரியாக இருந்தால்தான் உங்களது அன்றாட வாழ்க்கை இனிமையானதாகவும் மாறும். அதில் தளபாடங்கள் மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றன. அவ்வாறான தளபாட விற்பனையில் தங்களுக்கு என்று தனி பெயரை கொண்டிருக்கக்கூடிய கிராண்ட் காம் ஃபர்னிச்சர்ஸ் நிறுவனம் இப்பொழுது பல்வேறு விதமான விலை சலுகைகளுடன் மிகப்பெரிய விக்டோரியா தின சலுகை விற்பனைகளுடன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் இந்த சலுகை விற்பனையில் இணைந்து கொள்ள வேண்டும் என்றால் இலக்கம் 294 வோக்க டிரைவில் அமைந்துள்ள பிராம்டனில் உள்ள வோக்க டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் காம் ஃபர்னிச்சர்ஸை நாட வேண்டும். இங்கே லிவிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ் இருக்கின்றன, டைனிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ் இருக்கின்றன, இன்னும் பெட்ரூம் ஃபர்னிச்சர்ஸ் இருக்கின்றன. அவற்றை பெரும்பாலும் பல்வேறு விதமான பேரம் பேசல்கள் அடிப்படையில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, அவற்றுடன் இணைந்து பல்வேறு விதமான சலுகைகளை பரிசல்களையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். பேரம் பேசலுக்கு மிகப்பெரிய இடம் இங்கே இருக்கின்றது, அவற்றை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இலக்கம் 294 வாக்க டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் காம் ஃபர்னிச்சர்ஸை நாட வேண்டும். கிராண்ட் காம் ஃபர்னிச்சர்ஸில் உங்கள் இல்லங்களுக்கு வேண்டிய சோஃபாக்கள், காஃபி டேபிள்கள், இன்னும் பெட்டாக இருக்கலாம். அதை விட உங்கள் இல்லத்தை நீங்கள் பல்வேறு விதமான விருந்து உபசாரங்கள் மூலம் அலங்கரிப்பதற்கு வேண்டிய ஒரு டைனிங்

0: பர்னிச்சர்ஸ் ஆக இருக்கலாம், அவற்றையெல்லாம் நீங்கள் கொள்ளனம் செய்வதற்குரிய வாய்ப்பை கிராண்ட்காம் பர்னிச்சர்ஸ் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. இங்கே வருகின்ற போது இங்கு உள்ள விற்பனை பிரதிநிதிகளுடன் நீங்கள் கலந்து ஆலோசித்து பேரம் பேசுகளில் ஈடுபட்டு பொருட்களை கொள்ளனவு செய்ய முடியும். இவர்கள் வழங்குகின்ற இந்த தகவல்களின் அடிப்படையில் தான் நாங்கள் உங்களுக்கு இந்த செய்திகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை மறந்து விடாதீர்கள் இல்லையா சுதர்சனி?
1: அவர்கள் வழங்குகின்ற சலுகைகள் பற்றிய தரவுகளை அவர்களிடமிருந்தே பெற்று நாங்கள் அதை
0: நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அவற்றை நீங்கள் இங்கே வந்து இவர்களுடன் பேசுகின்ற போது அதற்கான சலுகைகள் மற்றும் விலை கழிவுகளை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை மனதில் கொள்ளுங்கள்.
1: ஆமா, மீண்டும் வர வேண்டிய இடம் இலக்கம் 294 போக்கர் டிரைவ் பிராம்ப்டனில் அமைந்திருக்கின்றது கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். இப்பொழுது விடைபெற்று பாடலை தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, இணைந்து கொண்டு அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. நேரம் 1:44 நிமிடம் ஆகி இருக்கிறது. யார் இந்த நேரம் அழைப்பில்லை? வணக்கம்.
3: வணக்கம், நான் கணேஷ் பேசுறேன்.
2: வணக்கம் கணேஷ், எப்படி இருக்கிறீங்க? அப்படி
3: போதுமுறை.
2: சரி, என்ன விடுமுறை பிளான் வச்சிருக்கீங்க?
3: இதுவரையில ஒரு பிளான் இல்லை, யோசிப்போம்.
2: சரி சரி, நேரம் இருக்குதானே? இன்னும்
3: ரெண்டு நாள் இருக்கு.
2: சரி, என்ன பாடல் வேணும்?
3: கண்ணன் ஒரு கை குழந்தை என்ற பாடலை கேட்போம்.
2: அந்த பாட்டு உங்களுக்காக வருது கணேஷ். நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
3: நன்றி, வணக்கம்.

0: அழகான ஒரு பாட்டு சுஷீலா அம்மா குரலில் ஒலித்து ஓய்ந்திருக்கிற நேரம் 1:48. இந்த நேரம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் தகவல்களோடு நாங்கள் சுதர்ஷினி மற்றும் வாசனை இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம்.
1: வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், நிறைவு தகவலோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளுக்கான நிறைவு தகவலோடு இணைந்திருக்கின்றோம். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் அந்த சலுகைகளில் பயன்பெற வேண்டும் என்றால் விரைந்து வர வேண்டும். இலக்கம் 294 போக்கர் டிரைவ் பிராம்ப்டனில் அமைந்திருக்கின்ற கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் குயின் மற்றும் கேபே சந்திப்புக்கு அருகாமையில் அமைந்திருக்கிறது. வேர்ல்மார்ட் பிளாசா, அதாவது குயின் வேர்ல்மார்ட் பிளாசாவிற்கு பின்புறத்திலேயே அமைந்திருக்கிறது கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். தொலைபேசி இலக்கத்தை தந்துவிடலாம். 905-302-9494. விக்டோரியா டே சேலை முன்னிட்டு இந்த சேல் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். இப்பொழுது சோக் இணைந்திருக்கிறார். வணக்கம் சோக்.
2: Welcome to everyone. It's a grand home furniture. Victoria Day long weekend. Sale at grand home furniture. 294 Walker Drive. Sober address is 294 Walker Drive. Grand home furniture. Victoria Day long weekend. Sale happening at grand home furniture. If you guys looking for any furniture, bedroom set, sofa set, dining table, coffee table, this is the right time to buy, because big discount at Victoria Day, and big gift is waiting for you at 294 Walker Drive, grand home furniture. Victoria Day long weekend. Sale happening at grand home furniture. Bring your car fast at grand home furniture. 294 Walker Drive. Big Malibu. Big saving. Big discount is waiting for you. Big TV. Television TV waiting for you. LED TV. Microwave. AirPods. Smart watches. Waiting for you at 294 Walker Drive. Queen size platform bed. $299. And you will get queen size mattress free. If you guys looking for glass dining table, glass modern dining table, table plus 6 chair, $299, you get microwave free. If you guys looking for queen size hydraulic storage bed, $399. Queen size hydraulic bed, $399, and you will get vacuum cleaner free. If you guys looking for modern leather sofa set, black color sofa, lap seat and chair, 3-seater sofa, 2-seater lap seat and single chair sofa, lap seat and chair, all 3 pieces with chrome legs. Regular price was $2,000. For today only $699, you will get leather modern sofa set, $699. Victoria Day long weekend special, sofa, lap seat and chair, all 3 pieces, $699, and you will get big screen LED TV, television TV absolutely free. Buy sofa set, get TV free. So if you guys looking for real marble dining table, real marble table plus 6 chair, $499. Real marble table plus 6 chair, $499, and you will get microwave free. So these all deals are waiting for you. Queen size hydraulic bed, queen size mattress, queen size orthopedic deluxe mattress. The regular price was $500. For today, Victoria Day long weekend special, queen size bed, $99. Just for $99 only. So big saving, big discount waiting for you at 294 Walker Drive. Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart. So our address is, please note the address, 294 Walker Drive. Victoria Day long weekend sale. Grand home furniture is waiting for you at Victoria Day long weekend sale.
1: விக்டோரியா டே சேலை முன்னிட்டு பலதரப்பட்ட சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். இலக்கம் 294 போக்கர் டிரைவ் பிராம்ப்டனில் அமைந்திருக்கின்றது.

ஆமாம், விளக்க 294 வாகர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் கோ ஃபர்னிச்சர்ஸ் உங்களது இல்லத்தை அவர்களது பேர்கள் போல ஒரு பிரம்மாண்டமான இல்லமாக மாற்றுவதற்கு வேண்டிய தளபாடங்கள் பலவற்றை விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நவீன தளபாடங்கள், நீங்கள் கஸ்டம் மேட் தளபாடங்களை கொள்ளனம் செய்வது என்று விரும்பினால் கூட அதை கூட வழங்குவதற்கு தயாராக

0: ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அல்லது நீங்கள் உங்களது கொள்ளளவு தொடர்பான பல்வேறு விதமான சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் தொலைபேசி மூலம் அழைத்து பேசலாம். 905-3-2-9-4-9-4 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவும் நீங்கள் அழைத்து பேசலாம். அது மட்டுமல்ல, நேரடியாக நீங்கள் வருவதாக இருந்தால் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் காம் பர்னிச்சர்ஸை நாடுங்கள். உங்கள் இல்லத்திற்கு வேண்டிய பல்வேறு விதமான தளபாடங்களை மலிவாக பேரம் பேசல்கள் மூலம் விற்பனை செய்கின்ற அதே வேளை பல்வேறு பரிசு பொதிகளையும் உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றார்கள்.
1: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் அதற்காக காத்திருக்கின்றார்கள். இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் பிராம்டனில் அமைந்திருக்கிறது. இந்த தகவலோடு நாங்களும் விடைபெறப் போகிறோம். இன்றைய நாளுக்காக விடைபெறப் போகிறோம். இணைந்து சிறப்பித்த நேயர்கள் பிரியா வின்சென் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்று செல்லலாம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் பிரியா வின்சென் நேயர்களே.
2: நன்றி சுதர்ஷினி, நன்றி வாசனை விழவு நேரமும் அந்த தகவல்களை எங்களுக்காக நேர்த்தியாக தொகுத்து தந்தமைக்கு. இந்த நேரம் யார் நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேயர், அழைப்பின் நிறைவு நேயர், வணக்கம்.
3: வணக்கம், வணக்கம். நான் தான் அந்த நிறைவு நேயர் சாரா.
2: வணக்கம் சாரா, அப்படி இருக்கிறீங்க, கனநாள்.
3: அப்படி ஒரு ஐடியா இல்ல, கிட்ட பக்கமா ஏதாவது செரி பிளாசம் இருக்கு, டியூலிப் ஃபெஸ்டிவல் இருக்கு, இங்க அப்படி போயிட்டு வருவோம்.
2: சரி, கட்டாயம். என்ன பாட்டு வேணும் சாரா?
3: எனக்கு இப்படி மழை அடித்தால் அந்த பாட்டு.
2: அந்த பாட்டு உங்களுக்காக வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
3: நன்றி, நன்றி.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டை சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200, 9-567-2
2: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844, ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000, பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
3: Listen to us around the universe. www.cmr.fm.
4: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர், ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
5: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
4: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
5: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
4: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை.
5: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
4: அதேதான் பிரமாதம், கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆகிறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாமல் எங்க எங்க அழுகையாக வருது. ஆனால் நான் அழுது, என் சோகம் ஒன்றை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான

0: மாறு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 2:08 ஆக இருக்கிறது. ஆக விக்டோரியா டேக்காக எல்லாருமே காத்திருப்பீர்கள். வருகிற 18 இந்த திங்கட்கிழமை வந்து விக்டோரியா ஹாலிடே எங்களுக்கு. அதனால் ஒரு 4 வெள்ளிக்கிழமை பின்னேறமாக ஆரம்பித்து சில பேர் வெள்ளிக்கிழமையே அந்த விடுமுறை எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நிறைய பேர் வெக்கேஷன் போயிருப்பீங்க. இப்படியெல்லாம் இந்த நாளுக்காகத்தான் நாங்கள் நிறைய நாள் காத்திருப்போம். வெள்ளிக்கிழமை சரியாக இங்கே ஸ்காப்ரோ டவுன் டவுன் எல்லா இடமும் பார்க்கும்போது பரபரப்பாகிவிட்டார்கள் எல்லாருமே. வெளியில் ஒரே ஜனக்கூட்டமாக இருக்கிறது. காரணம் இந்த வின்டர் காலங்களில் உள்ளுக்கே அடைஞ்சிருந்து எப்படா சமர் வரும், எப்படா இந்த குளிர் முடியுமன்ற மாதிரி இருக்கும். ஆக இந்த காலங்கள் தான் நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரரையே வடிவாக பார்க்கக்கூடிய காலங்களாக இருக்கும். சரி, மகிழ்ச்சியாக இந்த விக்டோரியா டேயை கொண்டாடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வெளியில் நான்லாம் சில நேரம் சொல்லுவேன், ஐயோ இந்த லீவு கிடைக்கிற நாளில் வெளியில் பூக்கிற பூவெல்லாம் கொட்டி போயிடும், செரி பிளாசம் எல்லாம் முடிஞ்சிடும் என்று சொல்லி அதுக்காகவே லீவ் எடுக்கிற நாட்களெல்லாம் இருக்குது. கம்பெனி சீக்ரெட். சரி, இது ஒரு பக்கம். என்ன, நீங்களும் அப்படி செய்திருப்பீங்க. சரி, எனக்கு நேரம் கிடைக்கும்போது போய் பார்க்குறேன் அப்படின்றது இல்லாமல் நேரத்தை ஏற்படுத்தி கொண்டு, நான் உங்களையும் லீவ் எடுக்க சொல்லல, நான் சொல்கிறேன் நேரம் ஏற்படுத்தி கொண்டு போய் பாருங்கள். பொடி நடையாக வெளியில் ஒருக்கா நடந்து போய் வரலாம். இந்த டண்டேலியன் மலர்கள் வந்து பாதையினுடைய இரு மரங்களையும் இருக்க அதுக்குள்ளால ஒரு சின்ன மெதுவான நடை போயிட்டு வரதே அப்படி ஒரு படத்தில் வர ரொமான்டிக் சீன் மாதிரி இருக்கும். ஆக வாழ்க்கையை அவ்வப்போது இப்படி ரொமான்டிசைஸ் பண்ணுறது அவ்வளவு சீக்கிரமாக அதை அழுத்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன, எப்படிலானாலும் ஒரே நாள் தான், வேலைக்கு போகிறோம் வாரம், நித்திர ஓடுறோம் சாப்பிட்றோம் திரும்ப வேலைக்கு போகிறோம், இந்த மாதிரி இல்லாமல் அவ்வப்போது இந்த உலகத்தில் இருக்கிற இயற்கை கொடுத்துருக்கிற அழகையெல்லாம் ரசிக்கிறதுக்கான சின்ன சின்ன வாய்ப்பை அது நமக்கு கொடுக்கும். இது ஒரு பக்கம். என்ன, இன்னொரு பக்கம் மிகப்பெரிய பேசு பொருள் வெளியில் ஓடிக்கொண்டிருக்கு. அதை பற்றி நாங்கள் பேசாட்டி எப்படி, அது என்னன்னா, என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, என்னத்தை பற்றி நான் பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஜெயம் ரவி கணேஷா விவகாரம் நடக்குது. கணேஷா வந்து தன்னுடைய பிரிவை அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து சைபபுல்லி பண்ணுறீங்கன்னு, அதனால் நான் வந்து ஜெயம் ரவியோட என்னுடைய உறவை முறிச்சிட்டு நான் வந்து வெளியே போகிறேன் அப்படின்னு ஜெயம் ரவி இன்றைய நாளில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறார். அதில் பார்க்கவே பாவமாக இருக்குது. அது எப்படி அண்ணா, யார் பக்கம் சரி இருக்குது தவறு இருக்குது, யாருடைய பர்சனல் வாழ்க்கை எப்படி இருக்குது, இதெல்லாவற்றையும் தாண்டி அந்த முகங்களை பார்க்கும்போது எந்த அளவுக்கு மனதளவில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு மோசமாக தாக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு டிப்ரெஷனுக்குள்ளேயும் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயும் இருக்கிறாங்கன்றது தான் தெரியுது. ஒரு காலம் இருந்தது சமூகத்துக்கு பயந்து அந்த அவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக நாங்கள் வாழ வேணும்ன்றது. இப்போ அந்த சமூக வலைத்தளமாக மாறி ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இப்படியெல்லாம் நாங்கள் தீர்ப்பு சொல்லுவது, இப்படியெல்லாம் ஜட்ஜ் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதை பற்றி நாம் பேசுவதற்கு எப்போதும் விரும்பினதும் இல்லை. ஆனாலும் இந்த விவகாரம் வெளியில் நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் நினைப்பீங்க இப்போ அதுதான் இன்றைய காலையில் இழம்பினோடனே எங்களுடைய ஹாட் டாபிக் அப்படின்னு. அப்படி இல்லை, இன்னொரு விஷயம் முக்கியமாக இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க இதில் என்ன முக்கியம் இருக்குது பேசுகிறதுக்கு அப்படின்னு, நான் முதல் விஷயத்தை சொன்ன உடனே உங்களுக்கு செப்பண்டி இருந்திருக்கும் கட்டாயம். ஏனெண்டா, எங்களுக்கு இது மிக மிக முக்கியமான வாரம். எல்லா கொண்டாட்டங்களும் சரி, ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே மனதில் நிறுத்துகிற ஒரு விடயம் இருக்கிறது. அது இந்த மே மாதம் ஆரம்பிக்கிற போதே நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இது நம்முடைய வலி சுமந்த மாதம். இந்த 18 என்பது மிக மிக முக்கியமான நாள். முழிவாய்க்கால் இனப்படுகொலையினுடைய 17 ஆண்டுகளை நாங்கள் நிறைவு செய்கிறோம். ஆக இந்த 17 இப்பொழுது நீங்கள் அந்த முள்ளிவாய்க்கால் அந்த இடத்த பார்த்தீங்களா இருந்தால், அங்கே ரத்தம் இல்லை, அங்கே சத்தம் இல்லை, அங்கே யுத்தம் இல்லை, அங்கே புகை இல்லை, அங்கே மக்களினுடைய ஓலம் உங்களுக்கு கேட்காது. ஆனால் அந்த மண்ணுக்கு அடியிலே இன்னமும் புதைந்து கிடக்கிறது நமக்கான நீதி. இன்னும் புதைந்து கிடக்கிறது அவங்க இருக்கிறாங்களா இல்லையாண்டே தெரியாமல் வீதி வீதியாக அவர்களுடைய உறவுக்காரர்கள் பதாகைகளோட பெயர்களோடு நிற்பார்கள் இல்லையா, அவர்களுக்கான நீதி அந்த மண்ணுக்கு கிளி புதைந்திருக்கிறது. ஆக ஆஸ்திரேலியாவிலும் முதலாவதாக நாங்கள் கனடாவிலே ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியினை கட்டியிருந்தோம். ஒரு நாட்டுக்கு புலம்பெயர்ந்து சென்று அந்த நாட்டினுடைய காற்றுக்கு சவால்களுக்கு முகம் கொடுத்து அங்கு காலூன்றி நின்று அங்கு வேரூன்றி பிறகு நமக்கு இழைக்கப்பட்ட அநீதி சார்ந்து சொந்த நாட்டிலே பெற்றுக்கொள்ள முடியாத நீதியினை நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் எங்களால் ஒரு ஒரு தூபியாக எழுப்பி நிலைநிறுத்த முடியுமாக இருந்தால் அது ஈழத்தமிழர்களினுடைய மிகப்பெரிய அடைவு. ஆக அதற்கு கனடா கனேடிய இளத்தமிழர்கள் ஒரு நல்ல உதாரணமாக இருந்தார்கள். அவர்கள் தொடக்கி வைத்தது. இப்பொழுது ஆஸ்திரேலியாவிலும் அன்றைய நாளிலே ஒரு நினைவு தூபியினை, முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியினை அமைத்திருக்கிறார்கள். அதுபோக எல்லா நாடுகளிலும் சமூக வலைதளங்களை பார்க்கிற பொழுது ஒரு மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது. இந்த மக்களினுடைய மண்ணுக்குள்ளே புதஞ்ச இந்த கதைகள் மண்ணுக்குள்ளேயே போய்விடுமோ, எல்லாருமே அதை மறந்து விடுவார்களோ, அதை அடுத்த சந்ததி நினைவு கூறாதோ, இப்படியான ஒரு கொடுமையான இனப்படுகொலைக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை, எங்களுக்கான நீதியை, இதையெல்லாம் யாருமே பேச மாட்டார்களோ என்பதெல்லாம் ஒரு வருத்தமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த கவலை இல்லை. காரணம், காலம் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது. எப்படி தமிழ் மொழி எவ்வளவு அந்நிய ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்தாலும் தன்னைத்தானே மறுசீரமைத்து கொண்டு திரும்பவும் அந்த சீரழமையோடு தன்னுடைய நலம் கெடாமல் இருக்கிறதோ, அதே மாதிரி தமிழ் இனமும் தனக்கான நியாயத்தை, தனக்கான நீதியினை ஏதோ ஒரு வகையிலே திரும்ப திரும்ப, அதுக்கு இயற்கையும் சார்பாக இருக்கும், காலமும் துணையாக இருக்கும், அதனுடைய மக்களும் துணையாக இருப்பார்கள். என்னதான் விமர்சனங்கள், குறைபாடுகள், முறைப்பாடுகள் இவைகளெல்லாம் இருந்தாலும் நம்முடைய வேரும் நம்மளுடைய மரபணுவும் அதை எப்பொழுதும் நினைவிலை கொள்ளும். ஆக சமூக வலைதளங்களில் மொழிவாய்க்கால் குறித்த காணொளிகள், அந்த கதைகளை இளம் தலைமுறை தங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்வது, அது எல்லா மொழிகளிலும் கடத்தப்படுவது, இவைகளெல்லாம் ஒரு விதமான திருப்தியையும் நிறைவையும் கொடுத்திருக்கிறது. ஆக இது தமிழின படுகொலை எடியூகேஷனல் வீக், அதனை அறிவூட்டுவதற்கான வாரம். ஆக நீங்கள் எந்த அளவுக்கு ஜெயம் ரவி கணேஷா விவகாரத்தை குறித்து பேசுகிறீர்களோ, எந்த அளவுக்கு இந்த வெளியில் இருக்கிற அழகு, ஸ்ப்ரிங், சம்மர் இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வருதோ, எவ்வளவுக்கு நாங்கள் விக்டோரியா டேயை கொண்டாடுறோமோ, அதெல்லாத்தோடையும் சேர்த்து இந்த 18ஆம் தேதி நீங்கள் மறக்கக்கூடாத ஒரு நாள், நாங்கள் மறக்கக்கூடாத ஒரு நாள் இந்த 18 மே. அதை முடிந்த அளவுக்கு உங்களுடைய சூழலில் பேசுங்க, முடிந்த அளவுக்கு பிரசன்னமாகுங்க. ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கிற பொழுது ஒரு மெழுகுவர்த்தியை ஏனும் ஏற்றி, நாங்கள் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், இப்படி ஒரு இனப்படுகொலையினுடைய வரலாற்றுக்கு சொந்தமானவர்கள் என்பதையும் கூடவே நினைவிலே இருத்தினீர்களாக இருந்தால் இந்த இனம் நிலைக்கும். நேரம் இப்பொழுது 2:15.
1: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
1: ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
3: Singaraj is the best for the Tamil community.
4: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
5: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
6: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சுயமார்த்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ஸ்ரேயா கோஷல் மற்றும் நரேஷ் ஐயர் குரலில் அந்த பாடல் கேட்டிருக்கிறோம். நேரம் 2:23 ஆகி இருக்கிறது. ஏஷியன்ஸ் வழங்கும் சலுகைகள் குறித்த விவரங்களோடு செந்தில்நாதன். வணக்கம் செந்தில்நாதன்.
1: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இலக்கம் 36 லோரன்ஸ் அவென்யூ மாகமல் லோரன்ஸ் சந்திப்பிலே அமைந்திருக்கின்ற ஏசியன் தருகின்ற இந்த மெகா சேல் சில காலம் திருத்த வேலைகளுக்காக மூடப்பட்டிருந்து இப்பொழுது மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே வாடிக்கையாளருக்கு தங்களுடைய நன்றியை தெரிவிக்கும் முகமாகவும் வாடிக்கையாளரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காகவும் இந்த மாபெரும் மெகா சேல் நடைபெற்றுக் கொடுக்கிறது. ஸ்டோர் வைட்டாக டிஸ்கவுண்ட் என்று பார்க்கப்படுது 80% உங்களுக்கு கிடைக்கிறது. இதை விட பார்த்துக் கொடுத்தனா மேலதிக சலுகைகளையும் நீங்கள் நேரடியாக வரும்பொழுது அவர்கள் உங்களுக்கு தர காத்திருக்கின்றார்கள். இந்த சாரி ஃபுளோர்லே, சாரிகள் இருக்கின்ற அந்த ஃபுளோர்லே ஏராளமான சாரி தெரிவுகள் இங்கே குவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு டேபிளாக வைக்க குவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த டேபிள்களில் இருக்கின்ற ஒவ்வொரு சாரிகளுக்குமே ஒவ்வொரு விதமான டிஸ்கவுண்டை இவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே நேரடியாக நீங்கள் இங்கே வரும்பொழுது உங்களுக்கு தேவையான இந்த சாரி எந்த டிஸ்கவுண்டிலேயே பெற்றுக் கொள்ளலாம் என்ற விவரங்களையும் தெரிந்து கொள்வோம். குறிப்பாக ஒரு சில விவரங்களை பற்றி நாங்கள் இப்பொழுது தருகிறோம். அதை வைத்துக் கொண்டு நீங்கள் இங்கே வரும்பொழுது ஒரு ஒரு ஒரு கணக்கு போட்டுக்கொண்டு வருவீர்கள். இந்த சாரியை இத்தனை வீத டிஸ்கவுண்டை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்று ஒரு கணக்கு போட்டுக்கொண்டு நீங்கள் வரும்பொழுது நினைத்துக் கொண்டதை விட இங்கு அதை விட மேலதிகமான பல சலுகைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதை விட குறிப்பாக இந்த ஜுனிக்கான சாரிகள் வேண்டும் என்றால் கூட அவற்றை கொண்டு நீங்கள் ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளலாம். இவர்களுக்கு என்ன தொழிலகம் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறது. எனவே இந்த மணமகளுக்கு தேவையான அந்த கூரை சேலைகளை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய மிக பிரமாண்டமான காட்சி அறை, 3 காட்சி அறைகள் இருக்கின்றன. ஒரு சில விலை விவரங்கள் என்று பார்க்கும்பொழுது இந்த எத்தனை வீத தள்ளுபடி என்று பார்ப்போம். இப்பொழுது காஞ்சிபுரம் சாரிகளுக்கு 40% 70% தள்ளுபடியை வழங்குகிறார்கள். இதை விட புதிய வரவுகள் ஏராளமாக 2026 புதிய வரவுகள் நிறையவே வந்திருக்கின்றன. அவை அனைத்துமே 50% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். கொட்டன் சாரிகள் மற்றும் கல்யாணி கொட்டன் சாரிகள் இருக்கிறது, மைசூரி கொட்டன் சாரிகள் இருக்கிறது, நான்தாரா செல்க் கொட்டன் சாரிகள் இருக்கின்றன, மைசூர் செல்க் மற்றும் செல்க் கொட்டன் சாரி, செமி செல்க் சாரிகள், இவை அனைத்துமே 50% தொடக்கம் 60% தள்ளுபடியிலே நீங்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ராஜ்குரு சாரிகள் சிலர் விரும்பி இந்த ராஜ்குரு சாரிகள் தான் விரும்பி அணிவார்கள். இந்த டிசைனர் சாரிகள் அவை அனைத்துமே புதிய புதிய வரவுகள் இங்கே ஏராளமாக வந்திருக்கின்றன. அவை அனைத்துமே 50% தள்ளுபடியிலே நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதோடு ஹாஃப் சாரி மெட்டீரியல் இருக்கிறது, இது 70% தள்ளுபடியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஹாஃப் சாரி ஏற்கனவே தைக்கப்பட்ட ஹாஃப் சாரிகள் இருக்கிறது, $200 இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சல்வார் இருக்கிறது 50% தொடக்கம் 60% தள்ளுபடியிலும், பிரைடல் லெஹங்கா இருக்கிறது 50% தொடக்கம் 80% தள்ளுபடியிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கிட்ஸுக்கான சல்வார் மற்றும் லெஹங்கா இருக்கிறது 50% தொடக்கம் 70% தள்ளுபடியிலே பெற்றுக்கொள்ளலாம். அதோடு பட்டுப்பாவாடைகள் இருக்கின்றன, சிறுமிகளுக்கு ஏற்ற பட்டுப்பாவாடை பலவிதமான நிறங்களிலே பலவிதமான டிசைன்களிலே வண்ண வண்ண சிட்டுகளை பறக்கக்கூடிய இந்த பட்டுப்பாவாடைகளிலும் மிக மிக குறைந்த விலையிலே நீங்கள் வாங்கி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, 60% தள்ளுபடி. இதை விட இந்த ஹோட்டல் பிளவுசஸ் இருக்கிறது, ஏராளமான பிளவுஸ் வகைகள் இங்கே காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றையுமே அந்த லைனிங் இல்லாத வித்தவுட் லைனிங் இது $310 நீங்க வாங்கலாம். ஃபேன்சி பிளவுஸ் இருக்கிறது $15 வாங்கிக் கொள்ளலாம். இதை விட பாத்தீங்கன்னா ஹோட்டன் அண்டர் ஸ்கர்ட் இருக்கிறது 699 செட்டன் அண்டர் ஸ்கர்ட் இருக்கிறது $10 நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதோடு குறிப்பாக இந்த நைட்டி இருக்கிறது $310 குர்த்தி டாப் இருக்கிறது, இது $2 நீங்கள் $10 வாங்கிக் கொள்ளலாம். இதை விட பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் மெட்டீரியல் இருக்கிறது 1 மீட்டர் 1.99 வாங்கிக் கொள்ளலாம். சில்வர் ஐட்டம் அனைத்துமே 50% 60% தள்ளுபடியிலும், ஜுவல்லரிகள் 60% தள்ளுபடியிலும் வீட்டு செய்து கொள்கிறார்கள். இந்த சமையலுக்கு தேவையான உபகரணங்கள் என்று பார்க்கும்போது ரொட்டி மேக்கர் இருக்கிறது $55 மற்றும் ப்ளூ லீஃப் மிக்சர் இருக்கிறது 139. இதை விட ரைஸ் குக்கர், டோஸ்டர், மில்க் பாயிலர் இப்படி அனைத்தையுமே மிக மிக குறைந்த விலையில் நீங்கள் வாங்கி செல்லலாம். ஆண்களுக்கான ஐட்டம்ஸ் இருக்கிறது 60% தள்ளுபடியிலே, ஆண்களுக்கான சர்வாணி 60% அளவு எல்லா விதமான அளவுகளிலும் இங்கே கிடைக்கின்றன, நிறங்களிலும் கிடைக்கின்றது, அதை விட டிசைன்களிலும் கிடைக்கிறது, ஏராளமான தெரிவுகள் உங்களுக்காக இருக்கின்றன. சாரம் $2 வீட்டு பேசுகிறார்கள். இப்படி ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான ஆடித்தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை உங்களுக்கு தருகிறார்கள். இது ஏசியன் நிறுவனம், இது ஸ்காப்ரூவில் அமைந்திருக்கிறது. மாக்கம் லோரன்ஸ் சந்திப்புகிறீர்களே. இலக்கம் 36/5/1 லோரன்ஸ் அவையிலே அமைந்திருக்கிறது என்ற தகவலோடு நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போறோம். நன்றி பிரியா, இவ்வளவு நேரம் தகவலை வழங்குவதற்கு அனுமதி தந்து மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.
0: நன்றி செந்தில்நாதன் அந்த தகவல்களுக்கு. தொடர்ச்சியாக நானும் விடைபெறப் போகின்றேன். ஏஷியன்ஸுக்கு போங்க, உங்களுக்கான அந்த ஆடைகளை வாங்கி கொள்ளுங்க. நல்ல சாரியாக பார்த்து பார்த்து வாங்குங்க. அழகழகாக கட்டி நல்ல எங்களுடைய பண்பாட்டை வந்து அந்த இம்ப்ரேஸ் பண்ணுவது என்று சொல்லுவார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு அதை பிரஸ்தாபப்படுத்த முடியுமோ படத்தை கொள்ளுங்கள் என்ற தகவலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகிறேன். தொடர்ந்தும் சிகமார் தமிழோடு இணைந்திருங்கள். நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது பிரியா வின்சென்ட். வணக்கம் நீர்களே.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம். ஈரானிய போர் மற்றும் உலகளாவிய பொருளாதார அழுத்தங்களின் காரணமாக இலங்கையில் தனியார் துறைக்கான வங்கி கடன் பெறுதல் அதிவேகமாக உயர்ந்துள்ளது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் உள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் நான்காவது வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கொண்ட பின்னடைவு குறித்து ஆய்வு செய்ய 36 பேர் கொண்ட கள ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆர்டர் ஆஃப் கனடா விருதை பெற்றிருந்த இரு நபர்களை தகுதி நீக்கம் செய்ய ஆளுநர் நாயகம் மேரி சைமன் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் மேலும் 45 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நன்றி பிரியா. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026 மே மாதம் 16 தேதி சனிக்கிழமை. இப்பொழுது முதல் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையகத்தில் உங்களோடு இன்று உங்களின்பின் கேபி கலைரூபன். வணக்கம் நேர்களே. நேர்கள் 3 மணிக்கு அன்றா என்ற நிகழ்ச்சியினை கேட்கலாம். 4 மணிக்கு சிறப்பு உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். 5:30 CMR தமிழ் எஃப்எம்இன் செய்தி அறிக்கையினை நீங்கள் கேட்கலாம். டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். இன்றைய இரவு பொழுது அதிகுறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. சில இடங்களிலே இப்பொழுது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. நாளை ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது 23 பாகை செல்சியஸ். சூரிய ஒளி நிறைந்தொரு நாளாக காணப்படும். திங்கட்கிழமை 31 பாகை செல்சியஸ். திங்கட்கிழமையும் சூரிய ஒளி நிறைந்தொரு நாளாக இருக்கும். இது CMR தமிழ் FM.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
2: உங்களோடு நாங்கள், எங்களோடு நீங்கள். CMR தமிழ் FM 101.3.

0: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: நேரம் 2:44 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது ஏசியன்ஸ் நிறுவனத்திற்கு செல்லாம். அங்கிருந்து தகவலை பெற்றுக் கொள்வதற்காக ஸ்ரீ செந்தநாதனை சந்திக்கலாம். வணக்கம் செந்தநாதன்.
2: வணக்கம் கலைரூபன். வணக்கம் நேர்களே. கலைரூபன் வணக்கம். உங்களுக்கு என்ன விதமான தகவல் தேவை? அதாவது ஆண்களுக்கான ஆடை வகைகள் பற்றி தேவையா, அல்லது

0: சிறுவர்களுக்கானதான், அல்லது நீங்கள் வளமையாக ஒவ்வொரு நாளுமே கடமையாற்றும் சமையலறையில் இருந்து அந்த உபகரண பொருட்கள் பற்றி தேவையா, இது பற்றி தேவை என்று?
1: நான் நினைத்தே நீங்கள் வளமையாக நான் பயன்படுத்தும் ஆடை என்றவுடன் வித்தியாசமாக சிந்தித்து விட்டேன்.
0: அந்த ஆடை நாளாந்த சரி சொல்லுங்கள். நீங்கள் சமையல் அறையிலே முக்கியமான சமையல் வேலைகளில் ஈடுபடுவீர்கள், அதாவது நீங்கள் ஒரு சமையல் பிரியர் என்பது அதற்காகத்தான் சொல்லி வைத்தேன். ஆமாம், காஞ்சிபுரம் தாரிகள் குறிப்பாக 40 திரக்கம் 70 வீத தள்ளுபடியிலே விற்பனை செய்கின்றார்கள். இதை விட புதிய வரவுகள் சாரிகள் இருக்கின்றன 50 வீத தள்ளுபடியிலும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த சாரி விலை தொடக்கம் $10 இருந்து இருக்கிறது. ஏராளமான சாரி தெருவுகள் இருக்கின்றன, இங்கே டேபிளிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற குவியல் குவியலாக. ஒவ்வொரு டேபிளிலும் ஒவ்வொரு விதமான சாரி வகைகள் இருக்கிறது. அந்த தள்ளுபடியிலே பார்க்கும் பொழுது ஹொட்டன் சாரிகள் இருக்கின்றன, கல்யாணி ஹொட்டன் சாரிகள் இருக்கின்றன, மைசூரி ஹொட்டன் சாரிகள் இருக்கின்றன, நயன்தாராசல் ஹொட்டன் சாரிகள் இருக்கின்றன, மைசூர் செல்க் சாரிகள் இருக்கின்றன, செல்க் ஹொட்டன் சாரிகள் இருக்கின்றன, செமி செல்க் சாரிகள் இருக்கின்றன. அனைத்துமே 50 திரக்கம் 60 வீத தள்ளுபடியில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதோடு ராஜ்குரு சாரிகள் டிசைனர் சாரிகள் இருக்கின்றன, புதிய வரவுகள் வந்திருக்கின்ற 50 வீத தள்ளுபடியில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இதை விட ஹாஃப் சாரி மெட்டீரியல் இருக்கிறது 70 வீத தள்ளுபடியில் பெற்றுக் கொள்ளலாம். அதோடு இந்த ஹாஃப் சாரிகள் இருக்கின்றன, இப்பொழுது இளம் ஜுவதிகள் இந்த சாரிகள் அடிவதற்கு சிரமமாக இருக்கும் அல்லது அது நீண்ட நேரம் எடுக்கும் என்று சொல்லி விரும்பாமல் இருக்கும் அவர்களுக்காகவே இந்த ரெடிமேடாக இந்த ஹாஃப் சாரிகள் அதாவது தைக்கப்பட்டிருக்கிறது, பிளீட்ஸ் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இலகுவாக 1 நிமிடம் 2 நிமிடத்தில் அடிக்கக்கூடிய சாரிகள் எல்லாம் 200 விற்பனை கொண்டிருக்கிறது. இதை விட சல்வார் 50 திரக்கம் 60 வீத தள்ளுபடியிலே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இதை விட பிரைடில் லெஹங்கா இருக்கிறது 50 திரக்கம் 80 வீத தள்ளுபடியிலும், கிட்ஸுக்கான சல்வார் மற்றும் லெஹங்கா இருக்கிறது 50 திரக்கம் 70 வீதம் தள்ளுபடியிலே, அதோடு பட்டுப்பாவாடைகள் இருக்கின்றன 60 வீத தள்ளுபடியிலே இருக்கின்றது. இவரையெல்லாம் பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் வர வேண்டிய இடம் ஏசியன்ஸ் நிறுவனம் வடஅமெரிக்காலே மிகப்பெரிய ஆடை களஞ்சியமாக இருக்கிறது. 3 தளங்களிலே இந்த காட்சி அறைகள் அமைந்திருக்கின்றன. எங்கே அமைந்திருக்கிறதுனால் ஸ்காப்ரூலே மாக்கமல் லோரன் சந்திப்புகளிலே 36 லூரன் செவனியும் மாக்கமல் லோரன் சந்திப்பில் அமைந்திருக்கின்றது. பன்னெடுங்காலமாக தமிழ் மக்கள் மட்டுமல்லாது பல்லின மக்களின் அபிமானத்தை பெற்ற நிறுவனம் இருக்கிறது. வளையமாக இவர்களுடைய மெகா சேல் ஜூலை மாதத்தில், அதாவது ஜூன் எண்டிலே ஜூலை மாதம் ஜூன்ல, அதாவது கனடாலே அந்த விடுமுறை நாட்களில் வருமானால் இப்பொழுது இந்த மாதிரி மெகா மறிவு மெகா சேல் என்னென்று சொன்னால், ஒரு சிறிய காலமாக ஒரு சிறிய திருத்த வேலைகளுக்காக மூடப்பட்டிருந்தது மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே வாடிக்கையாளர்களுக்கு நன்மை அதாவது நன்றி தெரிவிக்கும் முகமாகவும் வாழ்க்கைகளை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த மாபெரும் வலியுறுத்தனை மெகா சேல் இவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் பல பொருட்களை மிக மிக குறைந்த விலையில் வாங்கிக் கொள்ளலாம். இப்பொழுது சமையலறை பாத்திரங்கள் மற்றும் விவசாய பொருட்கள் என்று சொல்லி அனைத்தையுமே குறைந்த விலையில் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சில விலை விவரங்கள் பார்க்கும்போது இந்த ரொட்டி மேக்கர் இருக்கிறது $55 இருக்கும், ப்ளூ லீஃப் மிக்சர் இருக்கிறது $139 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதை விட பார்த்துக்கொண்டதுனால எவர்செல்வர் பாத்திரங்கள் இருக்கிற புட்டுப்பானை மற்றும் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். புட்டுப்பானை எவர்செல்வர் பாத்திரங்கள் அதாவது மில்க் பாயிலர் இப்படி அனைத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம். இதை விட இந்த பித்தளை பொருட்கள் இருக்கின்றன, எவர்செல்வர் பொருட்கள் இருக்கு, சில்வர் ஐட்டம் எல்லாம் 50 வீதம் தொடக்கம் 60 வீத தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டார்கள். சுவாமி சிலைகள் ஏராளமான சுவாமி சிலைகள் இருக்கின்றன, மற்றும் உருவச் சிலைகள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றை கூட நீங்கள் மிக மிக குறைந்த விலையில் வாங்கலாம். லைனிங் துணி இருக்கிறது 1.99 வாங்கலாம். இதை விட செட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $10, ஹொட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $6.99, ஃபேன்சி பிளவுசஸ் இருக்கிறது $15 பெற்றுக்கொள்ளலாம். ஹொட்டன் பிளவுசஸ் வித்தவுட் லைனிங் இருக்கிறது $3.10 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதோடு நீங்கள் வாங்குகின்ற இந்த ஆடைகளை கேட்டவாறு இமிட்டேஷன் ஜுவல்லரி இருக்கிறது 60 வீத தள்ளுபடியில் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்களுக்கான ஆடைகள் அனைத்துமே 60 வீதம் ஷேட்டாக இருக்கலாம், அல்லது டை வித் ஷேட்டாக இருக்கலாம், பாக்ஸ் ஷேட்டாக இருக்கலாம், அல்லது சர்வாணியாக இருக்கலாம், அனைத்துமே 60 வீதம். குறிப்பாக இந்த சரம் என்று பார்க்கும்போது 2 சரம் $10 விற்பனை செய்கிறார்கள். அதோடு ஆண்களுக்கான வேட்டி சால்வை இவையேற்ற கூட நீங்கள் மிக மிக குறைந்த விலையில் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதைவிட நைட்டி $3 இருக்கும், குர்த்தி $2 விற்பனை செய்கின்றார்கள். சர்வாணி ஆண்களுக்கான 60 வீத தள்ளுபடியிலும், வெஸ்டர்ன் கோட் இருக்கிறது 40 வீத தள்ளுபடியிலும், கிட்ஸுக்கான சர்வாணி இருக்கிறது 80 வீத தள்ளுபடியிலும், வெஸ்ட் இருக்கிறது 60 வீத தள்ளுபடியிலும் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏராளமான பொருட்கள் மற்றும் ஆடை வகைகளை மிக மிக குறைந்த விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வார இறுதி நாட்களிலே நீங்கள் வெளியில் எங்கும் செல்லாவிட்டால் கூட இங்கே நீங்கள் ஒரு முறை வந்திருக்கிறீர்கள், குடும்பத்தோடு இங்கே வந்திருக்கிறதுனால் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான அடுத்த விலையை பூர்த்தி செய்ய முடியும். வரவேண்டிய இடத்தையும் எடுத்து தருகிறோம். இலக்கம் 36 லோரன்ஸ் அவெனியூ மாக்கமல் லோரன்ஸ் சந்திப்பிடம் இருக்கும். ஏசியன்ஸுக்கு வாருங்கள் என்ற தகவலோடு நாங்கள் விடைபெற்று மீண்டும் தொடர்ந்து பல தகவலை தர இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் கலருவன். நன்றி,
1: நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.
2: என்ன என்ன, கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: அந்தி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
5: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
6: ஆலோசனைகளும்
5: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000. GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
9: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
10: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
9: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
10: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
9: சுகந்தன், 416-540-6269.
10: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
11: CMR Tamil FM 101.

0: பருவராகம் திரைப்படத்திற்காக கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல்.
1: CMR தமிழ் FM 101.3.
0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். 3 மணிக்கு நேர்களை அன்றா என்றா நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். அன்றைய பாடலுக்கும் இன்றைய பாடலுக்குமான போட்டி நிகழ்ச்சி தான் அன்றா என்றா.

0: செய்தி சுருக்கம் அனுசரணை வழங்குபவர் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா 416-245-6555.
1: 1980களின் இறுதிப்பகுதியில் கொல்லப்பட்ட அல்லது காணாமலாக்கப்பட்ட 10,000 மேற்பட்ட ஈழத்தமிழர்களின் பெயர் விவரங்கள் அடங்கிய புதிய டிஜிட்டல் தரவுத்தளம் வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒழுங்கமைப்பில் நினைவாயுதம் தமிழின வலிகளின் ஈடு எனும் கண்காட்சி இன்று காலை 9 மணியளவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய கட்டிடத் தொகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அமைச்சரவையில் அமைச்சர்களுக்கான துறை ஒதுக்கீடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கனடாவில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கிகள் ரஷ்யாவில் பயன்படுத்தப்பட்டதாக வெளியான தகவலை தொடர்ந்து ஆயுத உற்பத்தி நிறுவனமான கெடெக்ஸ் டிஃபென்ஸ் முக்கிய விளக்கம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. தாய்லாந்தின் தலைநகரான பாங்காக் நகரில் ஒரு சரக்கு ரயில் புது பேருந்துடன் மோதிய விபத்தில் குறைந்தது 8 உயிரிழந்துள்ளனர், மற்றும் பலர் காயமடைந்துள்ளனர்.
0: செய்தி சுருக்கம் அனுசரணை வழங்கியவர் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா 416-245-6555. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555. Working for you.

0: அன்றா இன்றா பழசுக்கும் புதுசுக்கும் மோதல் நிகழ்ச்சியில் நீங்கள் வாக்களிக்க 416-593-0055
1: நேர்கள் அனைவரையும் மீண்டும் மற்றொரு அன்றா இன்றா நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்றைய பாடலுக்கும் இன்றைய பாடலுக்குமான போட்டி நிகழ்ச்சிதான் அன்றா இன்றா. இன்றைய நிகழ்ச்சியிலே அன்றைய பாடலாக ஒலிக்க இருக்கும் பாடல் 1987 வெளிவந்த இனியொரு சுதந்திரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த திரைப்படத்திலே சிவகுமார், சந்திரசேகர், பாண்டியன், ராஜா, ஜனகராஜ், செந்தில், நளினி, ரேகா, ஜீவிதா, கோவை சரளா என்று பலர் நடித்திருந்தார்கள். மணிவண்ணன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் கங்கை அமரன். அன்றைய பாடலாக ஒலிக்கும் பாடல் பாரதியாரின் வரிகளிலே கே.ஜி. ஜீசுதாஸ் பாடிய பாடல்.

அன்றான்ற நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். அன்றைய பாடலாக ஒலித்த பாடல் 1987 வெளிவந்த இனியொரு சுதந்திரம் திரைப்படத்திற்காக கே ஜே ஜேசுதாஸ் பாடிய பாடல் கங்கமரனின் இசையில். இனி இன்றைய பாடலாக ஒலிக்க இருக்கும் பாடல் 2016 வெளிவந்த மாவீரன் கிட்டு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த திரைப்படத்திலே விஷ்ணு விஷால், பார்த்திபன், ஸ்ரீதிவ்யா, சூரி, ஹரிஷ், உத்தமன் என்று பலர் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தை சுசீந்திரன் இயக்கியிருந்தார். டி இமான் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தார். பிரதீப் விஜயின் வரிகளிலே பிரதீப் விஜய் பாடிய பாடல்

0: ஜெகபாரதியின் வரிகளிலே பிரதீப் விஜய் பாடிய பாடல்.
1: அன்றா இன்றா, பழசுக்கும் புதுசுக்கும் மோதல். நிகழ்ச்சியில் நீங்கள் வாக்களிக்க 416-593-0055-416-513-0055.
0: அன்றா அன்றா நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055 கலந்து கொள்ளும் நேர்களை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுனீர்கள்?
2: நான் பவி வைக்கிறேன்.
0: பவி கூறுங்கள், உங்களுக்கு எந்த பாடல் பிடித்திருக்கிறது?
2: எனக்கு பிடித்தது ரெண்டாவது பாட்டு தான், உயிர் எல்லாம் மாவீரன் கிட்டு.
0: அந்த பாடல்
2: அவர்களோட தியாகங்கள் எல்லாம் நினைக்கவே வாழ்க்கையில் நினைக்க முடியாது. உயிர் எல்லாம் ஒன்றி.
0: சரி, நன்றி கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
3: வணக்கம்,
0: நலமா இருக்கு நீங்கள்?
3: ஓ, நலமா இருக்கும். நன்றி நன்றி. எனக்கும் ரெண்டாவது பாடல் தான். அது வந்து உண்மையிலேயே ஒரு நெஞ்ச தொட்ட மாதிரி கிடக்கின்றது. ஒரு உயிர் உயிர் கொடுத்த மாதிரி கிடக்கிற அந்த பாடலுக்கு.
0: சரி, உங்களுக்கும் அந்த பாடல் பிடித்திருக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
4: வணக்கம், செல்வகுமார். அப்படி இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறேன். நீங்கள்?
4: நலமா இருக்கிறேன்.
0: சரி, உங்களுக்கு எந்த பாடல் பிடித்திருக்கிறது?
4: ரெண்டாவது பாடல்.
0: இரண்டாவது பாடல் தான். என்ன காரணம்?
4: உயிரெல்லாம் எனவே இந்த மொழிவேக்கால் இதைத்தான் என் தோற்று செல்லுது. நாங்கள் தங்களிடம்
0: அதனால் அந்த பாடல் பிடித்திருக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
4: நன்றி. வணக்கம்,
0: நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
5: வணக்கம், குரு.
0: குரு, உங்களுக்கு எந்த பாடல் பிடித்திருக்கிறது?
5: ரெண்டு பாடம் பிடிச்சிருக்கு. முதலாவது பாட்டுக்கு எனது வாக்கு.
0: முதலாவது பாடலுக்கு உங்கள் வாக்கு. என்ன காரணம்?
5: அவர் இயேசுவாசிந்த குரல், நல்ல குரல் எழுதுதல்.
0: அதற்காக பிடித்திருக்கிறது. சரி, நன்றி கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
6: வணக்கம், வணக்கம். சிவலிங்கம். எப்படி,
0: நலமா இருக்கேன் சிவலிங்கம். நீங்கள்?
6: நான் நலமா.
0: சரி, உங்களுக்கு எந்த பாடல் பிடித்திருக்கிறது?
6: இரண்டாவது பாடல்.
0: இரண்டாவது பாடல், என்ன காரணம்?
6: கரெக்டான பாடல் நம்பரே ஒத்து போகுது.
0: சரி, நன்றி கலந்து கொண்டமைக்கு. மீண்டும் சந்திக்கலாம். நேரம் 3:16. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் அன்றா என்றா நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? வணக்கம், அழைப்பில் இருக்கீர்கள். பேசுவது கேட்கிறதா? சரி, அவர் பேசுவது எங்களுக்கு கேட்கவில்லை. நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம், 416-821-0462.
7: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும். இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM.
0: நேரம் 3:19 நிமிடம். நேர்கள் CMR தமிழ் FM-இல் அன்றா நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கனடிய தமிழர் சமூகம் மற்றும் கனடிய தமிழர் மாணவர் சமூகம் விடுக்கும் அறிவித்தல். 2009 தமிழர் தாயகத்தின் முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான எம்மக்கள் ஆண் பெண் குழந்தைகள் என பாகுபாடின்றி கொல்லப்பட்டு 17 ஆண்டுகள் முடிவடைந்திருக்கின்றன. அக்காலகட்டத்திலே பலியான அப்பாவி பொதுமக்களுக்கான நினைவாகவும் இன அழிப்புக்கான நீதி வேண்டியும் உலகெங்கும் இருக்கும் தமிழ் மக்கள் தவமிருக்கும் ஒரு நாளாக May 18 அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றது. இம்முறை இந்நிகழ்வு 2 நிகழ்வுகளாக நடைபெறவிருக்கின்றன. முதல் நிகழ்வு May 18 தேதி திங்கட்கிழமை காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை இலக்கம் 90-50 பிரமலியா ரோட், சிங்குசி பார்க்கிலே அமைந்திருக்கின்ற தமிழ் இனவழிப்பு நினைவு தூபி ஒன்றிலும், 2 நிகழ்வு மாலை 6 மணிக்கு ஸ்காபரோ டவுன் சென்டர் அருகிலே அமைந்திருக்கும் அல்பர்ட் கேம்பல் சதுக்கத்திலும் நடைபெறவுள்ளது. அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு கனடிய தமிழர் சமூகமும் கனடிய தமிழர் மாணவர் சமூகமும் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு 437-431-9303 அல்லது 647-914-2178. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்கள் 437-431-9303 அல்லது 647-914-2178. நேரம் 3:21 நேர்கள் CMR தமிழ் FM-இல் அன்றா என்ற நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
12: வணக்கம்,
0: நலமா இருக்கிற நீங்கள்?
12: நாங்களும் நலமா இருக்கிறோம். 2 பாட்டுக்கு வாக்கு.
0: 2 பாட்டுக்கு என்ன காரணம்?
12: ஒன்றா இணைவோம், இணைப்புக்கு ஒன்றா இணைந்து நினைவஞ்சலி செலுத்துவோம்.
0: அதற்காக அந்த பாடல் பிடித்திருக்கிறது. நன்றி, கலந்து கொண்டு.
12: நன்றி,
0: நன்றி. நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055.
13: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
14: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
13: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
14: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
15: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
14: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
13: 416-834-2266.
14: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
16: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
17: Everything okay, no problem indigenam.
18: Bar kalamu closing da tadikira nadik.
19: The customer you're trying to reach is not available.
20: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155. 416-268-0155.
17: Last minute left. Closing day, the brothers. Chellathukku thanks.
18: Chellam illa da, Selvam.
17: சரி சரி.
21: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
22: இல்லடா.
21: ஹலோ, காசு வந்ததாடா?
22: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
21: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
22: What's happening? Suzanne.
23: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: நேரம் 3:23, நேர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். இப்பொழுது ஏஷியன்ஸ் நிறுவனத்திற்கு செல்லாம். அங்கிருந்து தகவலை பெற்றுக் கொள்வதற்காக மீண்டும் எஸ் டி செந்தநாதனை சந்திக்கலாம். வணக்கம் செந்தநாதன்.
24: ஆமாம், வணக்கம் கலைரூபன். ஏஷியன்ஸ் ஸ்காப்ரோ விலைமாக்கம் லோரன்ஸ் சந்திப்புகிறீர்கள். இலக்கம் 36 சைபர் 1 லோரன்ஸ் அவெனியில் அமைந்திருக்கின்றது. 12 காலமாக தமிழ் மக்கள் மட்டுமல்லாது பல்லின மக்களின் அபிமானத்தை பெற்ற ஒரு நிறுவனமாக இருக்கிறது. ஒரு சில குறுகிய காலமாக திருத்த விலைகளுக்காக மூடப்பட்டிருந்து இப்பொழுது மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த திறப்பு விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளருக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாகவும் வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த மெகா சேல் ஆரம்பமானது போன வாரம் தொடர்ந்தும் இந்த வாரமும் அந்த வலியுறுத்தலை தொடர்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அனைத்து விதமான இந்த என்ட்ரிய ஸ்டோர் என்று பார்க்கும்பொழுது 80% தள்ளுபடியில் நீங்கள் அனைத்தையுமே பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதைவிட இங்கே ஒவ்வொரு ஆடை தேர்வுகளுக்கும் மற்றும் பொருட்களுக்குமே சிறப்பான தள்ளுபடியை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். $50 தள்ளுபடியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதோடு குறிப்பாக இந்த சாரிகளின் விலை தொடக்கம் என்றால் $10 இருந்து இந்த விலைகள் ஆரம்பமாகிறது. இப்பொழுது விடுமுறை நாட்கள் வரப்போகின்றன. எனவே பாடசாலை விடுமுறை பொழுது நீங்கள் வெக்கேஷனுக்கு போக இருப்பீர்கள், ஐரோப்பிய நாடுகளுக்கு போக இருப்பீர்கள், அல்லது இலங்கைக்கு செல்ல இருப்பீர்கள். எனவே உங்கள் உறவினர்களுக்காக அங்கே அந்த சேலை வகைகள் ஆடுவகைகள் இருந்தாலும் கூட இங்கிருந்து கொண்டு செல்லும் பொழுது அங்கே இருக்கின்ற டிசைனை விட வித்தியாசமான டிசைன்களில் இந்த சாரி வகைகள் எல்லாம் இருக்கும். எனவே அதை உங்களுடைய உறவினர்கள் விரும்பி அணிவதற்காக இருக்கும். அந்த சலுகைகளாக குறைந்த விலையில் இந்த சாரி வகைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்படி காட்டன் சாரிகள் இருக்கிறது, மற்றும் கல்யாணி காட்டன் சில்க் இருக்கிறது, மைசூர் காட்டன் சாரிகள் இருக்கிறது, நயன்தாரா சில்க் காட்டன் சாரி இருக்கிறது, மைசூர் சில்க் இருக்கிறது, சில்க் காட்டன் சாரி இருக்கிறது, செமி சில்க் சாரிகள் இருக்கின்றன. இவை அனைத்துமே 50% தொடக்கம், 60% தள்ளுபடியில் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதைவிட ராஜ் டிசைனர் சாரிகள் இருக்கின்றன, அவை கூட நீங்கள் 50% தள்ளுபடியில் பெற்றுக் கொள்ளலாம். அதோடு காப் சாரிகள் மெட்டீரியல் இருக்கிறது 70% தள்ளுபடியிலும், ஏற்கனவே அதாவது தைத்த ரெடிமேட் காப் சாரிகள் $200 பெற்றுக் கொள்ளலாம். சல்வார் இருக்கிறது 50% 60% வரை, பிரைடல் லெஹெங்கா இருக்கிறது 50% 80% தள்ளுபடியிலே வாங்கிக் கொள்ளலாம். கிட்ஸுக்கான சல்வார் மற்றும் லெஹெங்கா இருக்கிறது 50% 70% தள்ளுபடியிலும், பட்டுப்பாவாடைகள் 60% தள்ளுபடியிலும் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆண்களுக்கான ஆடைகள் 60% தள்ளுபடியில் இருக்கிறது, குறிப்பாக இந்த ஆண்களுக்கான சர்வாணி இருக்கிறது 60% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட சாரம் $210 விற்பனை செய்கிறார்கள். பாக்ஸ் வித் ஷர்ட் இருக்கிறது, டை வித் ஷர்ட் இருக்கிறது, தனியாக பேண்ட்ஸ் இருக்கிறது, பட்டு ஷர்ட்டுகள் இருக்கிறது, வேட்டி சால்வைகள் இருக்கின்றன, அனைத்தையுமே 60% நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதோடு லைனிங் துணி 1.99, அதோடு நீங்கள் வாங்குகின்ற ஆடைகள் ஆல்ட்ரேஷன் செய்ய வேண்டாம் கூட உடனடியாகவே ஆல்ட்ரேஷன் செய்து தரப்படும் என்று தெரிவிக்கப்படுது. ஜுவல்லரி ஐட்டம் 60% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொள்கிறார்கள். சமையல் அறைப்பவர்கள் பார்க்கும்போது ரைஸ் குக்கர் இருக்கிறது, புட்டுப்பானை இருக்கிறது, இப்படி எவர் சில்வர் பாத்திரங்கள் இருக்கின்றன. சில்வர் ஐட்டம் எல்லாம் 50% 60% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ப்ளூ லீஃப் மிக்சர் இருக்கிறது 139, ரொட்டி மேக்கர் இருக்கிறது $55 விற்பனை செய்கிறார்கள். எனவே இதை ஒரு சில விலை விவரங்கள் தள்ளுபடி விவரங்களை தான் உங்களுக்கு தந்திருக்கிறோம். நேரடியாக நீங்கள் வரும்பொழுது இன்னும் மேலதிக சலுகைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். வர வேண்டிய இடத்தை மீண்டும் தருகிறோம். இலக்கம் 36 சைபர் 1 லோரன்ஸ் பெரிய மாக்கமல் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் ஏஷியன்ஸுக்கு பாருங்கள், வந்து பாருங்கள். குடும்பத்தோடு வந்து உங்கள் குடும்பத்திற்கான ஆடை தேவைகளை பூர்த்தி செய்யலாம். அதோடு வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிச் செல்லலாம். அன்பளிப்பு பொருட்கள் இருக்கின்றன, விளையாட்டு பொருட்கள் இருக்கின்றன, சுவாமி சிலைகள் இருக்கின்றன, சிலைகள் இருக்கின்றன, சிறுவர்களுக்கான பாட்டி ப்ரோக் எல்லாம் மிக மிக குறைந்த விலையில் விற்பனை செய்து கொள்கிறார்கள். எனவே வாருங்கள், வந்து பாருங்கள். வாரத்தில் 7 நாட்கள் போய் திறந்திருக்கும் என்ற தகவலை தந்து கொண்டு இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திக்க போறோம். நன்றி கலருடன் மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மில் அன்றா அன்றா நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். நீங்கள் அளித்த வாக்களின் அடிப்படையில் வெற்றி பெற்ற பாடல் மாவீரன் கட்டு திரைப்படத்திற்காக பிரதீப் விஜய் பாடிய பாடல். ஜுகபாரதியின் வரிகளிலே டீமானின் இசையில் ஒலிக்கிறது அந்த பாடல்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 9-6677-7200.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: Brampton Grand Home Furniture வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
4: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பின் 17th ஆண்டு நினைவஞ்சலியும், முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் இன்றைய தினம் செட்டிக்குளம் மத்திய பேருந்து தரிப்பிடத்தில் உணர்வு பூர்வமாக நடைபெற்றது. இலங்கையில் உள்ள நீதிமன்றங்களில் ஒட்டுமொத்தமாக 11 லட்சத்திற்கும் அதிகமான வழக்குகள் தீர்க்கப்படாமல் தேங்கிக் கிடப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் இம்மாத இறுதியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் மாகாணி தலைமையிலான மத்திய அரசு மற்றும் அல்பர்டா மாகாண அரசு ஆகியன புதிய எண்ணெய் குழாய் திட்டத்தை விரிவுபடுத்த முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. நைஜீரியா மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்திய கூட்டு ராணுவ நடவடிக்கையில் ஐஎஸ் அமைப்பின் மூத்த தலைவர் அபுபிலாஸ் அல் மினுக்கி கொல்லப்பட்டதாக இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
5: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன், குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன் மெகா சேல்.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
9: For channels around the universe, CMR Tamil FM 101.3.
4: நேரம் 3:36 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4 உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். இன்றைய இரவு பொழுது 13 பாகை செல்சியஸ். நாளை ஞாயிற்றுக்கிழமை 23 பாகை செல்சியஸ். திங்கட்கிழமை 31 பாகை செல்சியஸ். செவ்வாய்க்கிழமை 31 பாகை செல்சியஸ். செவ்வாய்க்கிழமை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்திற்காக கார்த்திக் மற்றும் சின்மை பாடிய பாடல்.

0: CMR Tamil FM 101.3.
1: நேர்கள் 4 மணிக்கு உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம்.

0: CMR Tamil FM 101.3.
1: நேரம் 3:47 நேர்கள் CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது ஏஷியன்ஸ் நிறுவனத்துக்கு செல்லாம். அங்கிருந்து தகவலை பெற்றுக் கொள்வதற்காக ஸ்ரீ சந்தநாதனை மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம் சந்தநாதன்.
2: ஆமாம், அனைவருக்கும் வணக்கம். இலக்கு 36 சைபர் 1 லோரன்ஸ் அவரை மார்க்கம் லோரன்ஸ் அமைந்திருக்கும் ஏஷியன்ஸ் நிறுவனம் வழங்குகின்ற மெகா சேலிலே நீங்களும் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். குறிப்பாக இந்த மணமகளுக்கு தேவையான சேலுவைகள் மிக சிறப்பாக இங்கே விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. பல தெரிவுகள் இருக்கின்றன. எனவே இந்த கோடைகாலம் வரும்பொழுது திருமண வைபவங்கள் எல்லாம் நிறையவே நடக்க இருக்கின்றன. அவற்றுக்கு முன்கூட்டியே உங்களுடைய சேலுவைகளை தெரிவு செய்து கொள்ளலாம். அதோடு பிரத்யோகமாக இந்த மணமகளுக்கு தேவையான சேலைகளிலே விசேடமாக நீங்கள் ஏதாவது பொறிக்க வேண்டும் என்று சொன்னால் பூக்களாக இருக்கலாம் அல்லது பெயராக இருக்கலாம். பொறிக்க வேண்டும் என்றால் கூட முன்கூட்டியை நீங்கள் இவரிடம் குறிக்கின்றார். இவருடைய தொழிலகத்திலேயே தமிழகத்திலே இருக்கின்ற தொழிலகத்திலே அதை அவர்கள் உருவாக்கி தருவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கிறார். அதே போன்று இந்த மணமகனுக்குரிய ஆடைகளில் கூட ஏதாவது புதிதாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவற்றை கூட உடனடியாக செய்து கொள்ளலாம். அல்லது மணமகனுடைய தோழர்கள் மணமகளுடைய தோழிகள் அனைவருக்குமே ஒரே விதமான ஆடைகள் வேண்டும் என்று சொன்னால் எத்தனை ஆடைகள் ஒரே மாதிரியாக தேவையென்றால் கூட அவற்றை கூட பெற்றுத்தர முடியும் என்ற நம்பிக்கையை தருகின்றார்கள். அதோடு நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய வகையில் இங்கும் அவை இருக்கின்றன. குறிப்பாக இந்த ஆடை அதாவது சேலை தளம் சாரிகள் இருக்கின்ற இந்த தளத்தில் தான் கூடுதலாக இங்கே மக்கள் வாடிக்கையாளர்கள் நிற்கிறார்கள். காரணம் என்று சொன்னால் ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன. ஏராளமான தெருவுகளுக்கு நிறைய நேரம் எடுக்கும் என்று இங்கே வந்தால் பொதுவாகவே நிறைய தெருவுகள் இருக்கிறதால் இலகுவாக நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அத்தோடு இங்கே இருக்கின்ற பணியாளர்கள் இதிலே கைது இருந்தவர்கள் எப்படியான சேலைகள் ஒருவருக்கும் அவருடைய நிறத்தை பொறுத்து அவருடைய அவருடைய நடவடிக்கைகளை பொறுத்து நடைபாவனைகளை பார்த்து அவர்களுக்கு எந்த வகையான சாரிகள் மிக பொருத்தமாக இருக்கும் என்பதை அவர்களை உங்களுக்காக நீங்கள் தெரிவு செய்ய தவறினால் அவர்கள் தெரிவு செய்ய தயாராக இருக்கலாம். அல்லது இந்த உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அழைத்து வருகிறீர்கள், அவர்கள் ஒரு திருமண வைபவத்துக்கு போகிறார்கள் அல்லது திருமணத்துக்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்றால் கூட அவர்களுக்கு சேலிவைகளை மிக இலகுவாக தெரிவு செய்திருக்கிறார்கள். இங்கே இந்த முகம்பாக்கம் கண்ணாடியிலே அவற்றை அழகு பார்த்து எந்த சேலை பொருத்தமாக இருக்கும் என்று தெரிவு செய்து உங்களுக்கான சேலைகளை தெரிவு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த சேலை தெரிவு என்பது மிகவும் ஒரு நுணுக்கமான விடயமாக இருக்கும். ஒவ்வொருவருக்குமே நுணுக்கமான சேலை தெரிவுகளை தெரிவு செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். எனவே அவற்றுக்கான தெரிவுக்கான இடமாக இருக்கிறது ஏஷியன் சேல் மாக்கமெல்லோரன் சந்திப்பிலே அமைந்திருக்கின்றது. மெகா சேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மெகா சேலுக்கான காரணம் முக்கியமாக அதாவது சில சிறிய காலம் திருத்த வீரர்களுக்காக மூடப்பட்டிருந்ததாம். இப்பொழுது மீண்டும் திறப்பு விழா மாபெரும் திறப்பு விழா நடைபெற்றிருக்கிறது. எனவே வாடிக்கையாளர்கள் இவ்வளவு காலமும் வாடிக்கையாளருக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாகவும் வாடிக்கையாளர் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மெகா செயல் ஆரம்பிக்கப்பட்டது. போன வாரம் தொடர்ந்து இந்த வாரமும் இருக்கிறது. தொடர்ந்தும் இந்த மலிவு விற்பனை இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதிலே பார்த்துக் சொன்னால் இந்த 50% தொடக்கம் 60% தள்ளுபடிகளிலே நீங்கள் கொட்டன் சாரிகள் கல்யாணி கொட்டன் சாரி மகேஸ்வரி கொட்டன் சாரி நயன்தாரா சில்க் கொட்டன் சாரி மைசூர் சில்க் சாரி சில்க் கொட்டன் சாரி மற்றும் செமி சில்க் சாரி இவை அனைத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம். இதைவிட ராஜ்குரு டிசைனர் சாரிகள் புதிய வரவுகள் ஏராளமாக வந்திருக்கின்றன. அவற்றை கூட நீங்கள் 50% தள்ளுபடியிலே பெற்றுக்கொள்ளலாம். ஹாஃப் சாரி மெட்டீரியல் இருக்கிறது. ஹாஃப் சாரி இருக்கிறது $200 பெற்றுக்கொள்ளலாம். சல்வார் இருக்கிறது 50/60. இதோடு பிரைடல் லெஹங்கா இருக்கிறது 50/80. கிட்ஸுக்கான சல்வார் மற்றும் லெஹங்கா இருக்கிறது 50/70. பட்டுப்பாவாடை இது 60% தள்ளுபடியிலே நீங்கள் வாங்கலாம். நீங்கள் வாங்குகின்ற இந்த ஆடைகளை கேட்டவாறு இமிட்டேஷன் நகைகள் இருக்கின்றன, பாத அணிகள் இருக்கின்றன, ஹேண்ட்பேக்ஸ் இருக்கின்றன. அனைத்தையுமே நீங்கள் ஒரே இடத்திலே கொள்வனம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதைவிட பார்த்துக்கொண்டால் சிறுவர்களுக்கான ஆடைகள் வகைகள் அனைத்து விதமான ஆடைகள் பட்டுப்பாவாடையிலிருந்து பட்டுப்பாவாடை 60%, பட்டுப்பாவாடையிலிருந்து இப்பொழுது பேன்சியான உடுப்புடவை வரை அனைத்தையுமே மிக மிக குறைந்த விலையில் இந்த பார்ட்டி ப்ரோக் எல்லாம் மிக மிக குறைந்த விலையிலே இந்த கிரவுண்ட் ஃபிளவர்லே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. இதோட ஆண்களுக்கான ஆடை தெருவுகள் ஏராளமான தெருவுகள் இருக்கின்றன. அதாவது ஜங் பாய்ஸுக்கான ஆடை தெருவுகள் இருக்கின்றன, கோட் ஷூட் இருக்கிறது, இதைவிட கலாச்சார பண்பாட்டு ஆடைகள் இருக்கின்றன. அதே போன்று பெரியவர்களுக்கான பெரிய ஆண்களுக்கான ஆடை வகைகள் இருக்கின்றன. அதே போல அங்கே பார்த்துக்கொண்டிருந்தால் எவர் செல்வர் மற்றும் பித்தளை பொருட்கள் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. இதைவிட சமையல் உபகரணங்கள் விற்பனை ஆகி கொண்ட அனைத்துமே இந்த ஃபுளோர் வயதாக இந்த பார்க்கும் பொழுது 80% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றும் மாலையும் இந்த வலிவிற்பனை தொடரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. காலை 11 மணியில் இந்த வலிவிற்பனை ஆரம்பமாகும். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறப் போகிறோம். மறுபடி இடத்தை மீண்டும் தருகிறோம். 36 சைபர் 1 லோரன்ஸ் அவரை மாக்கம் லோரன்ஸ் அமைந்திருக்கும் ஏஷியன்ஸுக்கு பாருங்கள், வந்து பயன்படுங்கள், பலனை பெறுங்கள், பணத்தை மிச்சம் பிடியுங்கள் என்ற தகவலோடு நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்கப் போகிறோம். நன்றி. கலை ரூபன்,
1: நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
5: 416-700-2222
6: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462 416-990-2462.
7: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
8: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753 Lotus Funeral and Cremation.com.
9: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM.
1: நேரம் 3:54 நேர்கள் CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4 உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். உங்களுக்காக நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள 4165939-0055. பலிக்கும் பாடல் இந்திரா திரைப்படத்திற்காக SP பாலசுமணி மற்றும் சித்ரா பாடியது. வைரமுத்துவின் வரிகளிலே AR ரகுமானின் இசையில்

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம். ஒற்றுமை இல்லை என்றால் தேசிய மக்கள் சக்தி அரசே மாகாண சபைகளை கைப்பற்றும் சூழல் உருவாகும் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடிக்கல்நாதன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் உள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் 4வது வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை எதிர்த்து இடதுசாரி கட்சிகள் மே 20 தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் உற்பத்தியாகும் காளான் இறக்குமதிக்கு 1.6% முதல் 5% வரை எதிர்விளைவு வரிகளை விதிக்க உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. காசா பகுதியில் போருக்கு பிந்தைய மறுசீரமைப்பு பணிகளை முன்னெடுக்க இஸ்ரேல் முடக்கி வைத்துள்ள பாலஸ்தீன வரிப்பணத்தை பயன்படுத்துவது குறித்து அமெரிக்கா ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேரம் 4:02 நேர்கள் இப்பொழுது முதல் உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். இன்றைய இரவு பொழுது 14 பாகை செல்சியஸ். சில இடங்களிலே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. நாளை ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது 26 பாகை செல்சியஸ், இரவு பொழுது 14 பாகை செல்சியஸ். உங்களுக்கான நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055 கலந்து கொள்ளும் முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம் கலருவரன், கண்ணபேசன். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி?
1: நானும் நலமா இருக்கிறோம்.
0: சரி, என்ன பாடல் கேட்க போறீங்க கண்ணன்?
1: பாடல் பூமி திரைப்படத்தில் இருந்து தமிழன் என்று சொல்லடா தலநிமிந்து நில்லடா அந்த பாட்டு.
0: இது உங்களுக்காக அந்த பாடல் ஒழிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: அனிருத் லாவண்யா பாடிய பாடல், மதன் கார்கியின் வரிகளிலே டி இமான் இசையமைத்த பாடல்.

0: உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களோடு சிஎம்ஆர் தமிழகம் உங்களுக்காக.
1: நேரம் 4:08 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்எல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5 வரை நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
2: வணக்கம், நான் பிரேமா பேசுறேன். நீங்கள் எப்படி இருக்கேன்?
1: நலமா இருக்கிறேன். நீங்கள்?
2: நான் நலமா இருக்கேன், நன்றி.
1: சரி, என்ன பாடல் கேட்க போறீங்க நீங்கள்?
2: எனக்கு சிவப்பு திரைப்படத்துல கொதிக்கிறது மனசு அந்த பாட்டு கேளா.
1: இதோ அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
2: நன்றி.
1: என் ரகுநந்தன் இசையிலே கார்த்திக் பாடிய பாடல்.

0: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3 101.3.
1: நேரம் 4:13 நேர்கள் சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
2: வணக்கம், நான் கணேஷ் பேசுறேன்.
1: கணேஷ், வணக்கம், கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
2: டிஎம்எஸ் படிச்ச பாடல், நேற்று பூட்டாலே ரோஜா மட்டும்.
1: இது அந்த பாடல் ஒலிக்கிறது உரிமை குரல் திரைப்படத்திற்காக டிஎம் சந்திரராஜன் பாடிய பாடல்.
3: கோபி, நீ ஒரு ஆம்பளையா?
4: ஏ, உனக்கு சந்தேகமா?
3: பொம்பளை பிள்ளைங்க போயிட்டு இருந்தா இப்படிதான் பின்னாலே வந்து பயமுறுத்துறதா?
4: பெரிய ராணி மாதிரி நடு பாதையில இப்படித்தான் குளி குளிக்கு நடந்து போறதா?
3: ஆமா, இவர் பெரிய தேசிங்க ராஜா, பஞ்ச கல்யாணி குதிரையில பறந்து வருவாரு, தாங்க வழி விட்டு ஒதுங்கி நிக்கணும்.
5: நல்ல சொன்னடிராதா.
3: இத பாரு கோபி, பழைய வர பெண்களை கலாட்டா செஞ்ச அப்ப நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா,
4: என்ன சுத்தி சுத்தி வளர்ப்பியா?
3: உன் வாய்க்கு கடிவாளம் போட்டு உன்னுடைய ரெக்லாவிலேயே உன்னை பூட்டி சவாரி வருவேன், ஜாக்கிரதை.

முடிப்பேன் நேத்து போட்டாலே.

நமக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு. நேத்து புத்தாளே ரோஜா முற்று பறிக்க கூடாதோ லேசா.

பித்தம் வருவாரோ நல்வாட்டுண்டு இந்த மாமே மயக்கம் பிடுங்க திருவரைக்கும் மனசு தாலி கொதிக்கும் உடம்பு சீயா கொதிக்கும் உடம்பு சீயா கொதிக்கும் நேற்று பூத்தாலே ரோஜாமும்.

இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்ப

0: நேரம் 4:20 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்எல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 20°C. உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம், நான் திலாவதி அமிர்தராஜா பேசுவேன். மாலை வணக்கம் கல்லூபன் அவர்களுக்கு. எப்படி, நலமா இருக்கிறீங்களா?
0: நான் நலமாக இருக்கிறேன். நீங்கள்?
1: நலமா இருக்கிறேன்.
0: என்ன பாடல் கேட்க போனீங்க நீங்கள்?
1: இன்று பிறந்த நாட்கான திருமண நாட்காலம் அடுத்து நீண்ட நாளை விடுமுறையை அனுபவிக்கும் மக்களுக்கான மக்களோடு நான் இன்று கேட்கும் பாடல் சின்ன பூங்கோயில் சிந்தன் தேன்மொழி இருக்கின்ற நாள். இது அனைத்து மக்களும் கேட்டு மகட்டும். நன்றி, இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கு.
0: நன்றி. கலந்து கொண்டமைக்கு பார்வதி என்னை பாரடி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுமணி மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: ASMR Kamu FM.
1: உங்களுக்கான நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். 5 மணி வரை நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055 கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? பவி, வணக்கம், கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
2: யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் புரியலும் வேதம்
1: புரியவில்லை. வேதம் எதற்குமே புரியவில்லை.
2: நன்றி,
1: உங்களுக்கு மிகவும் நன்றி. டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: நேரம் 4:30 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5:30 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்தி அறிக்கையினை நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம் கலைரூபன், நான் செல்வநாதன் கேட்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறேன் செல்வநாதன், நீங்கள்?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். எனக்கு ஒரு பாடல், ஆலயங்கள் தேவையில்லை, ஆகமங்கள் தேவையில்லை, தாயின் இடையும் போதும் மகளே, சஞ்சலம் ஏதுமில்லை.
0: அந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. காமராசு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசோனி மற்றும் சுவர்ணலதா பாடிய பாடல். நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி சந்தர்ப்பத்துக்கு, உங்களுக்கும் சிஎம்ஆருக்கும் நன்றி.
0: நன்றி.

0: ஜிடிஏ முழுவதும் அதிர்வெண் 101.3. நேரம் 4:36. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்எல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கனடிய தமிழர் சமூகம், கனடிய தமிழர் மாணவர் சமூகம் விடுக்கும் அறிவித்தல். 2009 தமிழர் தாயகத்தின் முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள், ஆண் பெண் குழந்தைகள் என பாகுபாடின்றி கொல்லப்பட்டு 17 ஆண்டுகள் முடிவடைந்திருக்கின்றன. அந்த காலகட்டத்திலேயே பலியான அப்பாவி பொதுமக்களுக்கான நினைவாகவும் இன அழிப்புக்கான நீதி வேண்டியும் உலகெங்கும் இருக்கும் தமிழ் மக்கள் தவமிருக்கும் ஒரு நாளாக மே 18 அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றது. இம்முறை இந்நிகழ்வு 2 நிகழ்வுகளாக நடைபெறவிருக்கின்றன. முதல் நிகழ்வு மே 18 திங்கட்கிழமை காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை இலக்கம் 90-50 பிரமலி ரோட் சிங்கிவிசி பாக்கிலே அமைந்திருக்கும் தமிழ் இனவழிப்பு நினைவு தூபி முன்றனிலும். இரண்டாம் நிகழ்வு மாலை 6 மணிக்கு ஸ்காப்ரோ டவுன் சென்டர் அருகிலுள்ள அல்பர்ட் கேம்பல் சதுக்கத்திலும் நடைபெறவுள்ளது. அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு கனடிய தமிழர் சமூகமும் கனடிய தமிழர் மாணவர் சமூகமும் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4374119303, 6474912178, 4374119303, 6479142178. உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம், காசிநாதன் கேட்கிறேன்.
0: காசிநாதன் வணக்கம், கூறுங்கள், என்ன பாடல் கேட்க
1: போனீர்கள்? இந்த போராட்டத்தை பற்றி தான் கேட்க போறோம். கலங்கர விளக்கம் படத்திலிருந்து அந்த பாட்டு சங்கே முழங்கு.
0: இது வந்து பாடல் ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வாழ்த்து.
0: நன்றி.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. நேரம் 4:43. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மில் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம். உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
1: நாங்கள் ராஜசேகரம் பிரம்மன்ல இருந்து.
0: கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போறீர்கள்?
1: தோல்வி என்ன நினைத்தால் வாழ்வை நினைக்கலாம் என்ற பாட்டை கேட்கலாம் விரும்பி. சிஎம்ஆர்கள் சார்பாகவும் நமது சார்பாகவும்.
0: இது அந்த பாடல் ஒலிக்கிறது ஊமை விழிகள் திரைப்படத்திற்காக பி.பி. சீனிவாஸ் குழுவினர் பாடிய பாடல்.

0: CMR Tamil FM 101.3. நேரம் 4:48 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5:30 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் செய்தி அறிக்கையினை கேட்கலாம். உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர்
1: என்ன?
0: நன்றி நன்றி. என்ன பாடல் கேட்க போனீங்க நீங்கள்?
1: எனக்கு இன்றைக்கு சத்திய திருமான் படத்துல இருந்து ஜிஜில் அந்த பாட்டை கேட்போம்.
0: இது வந்து பாடல் ஒழிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி அண்ணா, நன்றி, வாய்ப்பு.
0: நன்றி. விஜயன் டனி மற்றும் வாகிசன் ராசையா பாடிய பாடல்.

0: எங்கும் எதிலும்
1: நேரம் 4:52 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்காக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
2: வணக்கம், நான்
1: நலமாக இருக்கிறேன் அப்பன். நீங்கள்?
2: நான் நலமாக இருக்கிறேன்.
1: என்ன பாடல் கேட்க போனீங்கள் அப்பன்?
2: நான் கேட்கிற பாடல் இப்ப மதுரைக்கார தம்பி படத்துல இருந்து பாடிய இரவும் ஒரு நாள் விடியும் அதனால் இருந்துருவா இதுவா. அதை வரிய கவனிச்சு பாருங்க. புயலும் புள்ளியும் அழுவது இல்லை புறப்படுவா இதுவா.
1: சரி, இதோ அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
2: நன்றி
1: நன்றி.

0: காற்றின் அலைவரிசை கேட்கிறதா?
1: டிடிஏ முழுவதும் எஃப்எம் 101.3 தமிழ் வானொலிகளின் முதல்வன் சுயமார் தமிழ் எஃப்எம்.
2: உங்களுக்கான நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
3: ஹலோ, வணக்கம், நான் கணேஷ் கேட்கிறேன்.
2: கணேஷ் கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போறீர்கள்?
3: நமது வெற்றிய நாளைய சரத்தன் சொல்லும்.
2: இது அந்த பாடல் ஒடிக்கிறது உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல். நன்றி கலந்து கொண்டமைக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். 1980களின் இறுதிப்பகுதியில் கொல்லப்பட்ட அல்லது காணாமலாக்கப்பட்ட 10,000 மேற்பட்ட ஈழத்தமிழர்களின் பெயர் விவரங்கள் அடங்கிய புதிய டிஜிட்டல் தரவுத்தளம் வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒழுங்கமைப்பில் நினைவாயுதம் தமிழின வலிகளின் ஈடு எனும் கண்காட்சி இன்று காலை 9 மணியளவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய கட்டடத் தொகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அமைச்சரவையில் அமைச்சர்களுக்கான துறை ஒதுக்கீடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கனடாவில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாகிகள் ரஷ்யாவில் பயன்படுத்தப்பட்டதாக வெளியான தகவலை தொடர்ந்து ஆயுத உற்பத்தி நிறுவனமான கெடெக்ஸ் டிஃபென்ஸ் முக்கிய விளக்கம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. தாய்லாந்தின் தலைநகரான பாங்காக் நகரில் ஒரு சரக்கு ரயில் பொது பேருந்துடன் மோதிய விபத்தில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்துள்ளனர், மற்றும் பலர் காயமடைந்துள்ளனர். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் வந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன், அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்,
0: 4168 0155 4168 0155.
3: மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்கமன் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. எலைட்கோ.
4: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
5: அன்பு திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம் பாடிய பாடல்.

0: நேரம் 5:09 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது ஏசியன்ஸ் நிறுவனத்துக்கு செல்லாம். அங்கு இன்றைய நாளுக்கான நிறைவு தகவலை பெற்றுக் கொள்வதற்காக ஸ்ரீ சந்திரநாதனை சந்திக்கலாம். வணக்கம் சந்திரநாதன்.
1: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ஏசியன்ஸ் இந்த வலியுறுத்தலை வருகின்ற 28ஆம் தேதி மே மாதம் 28ஆம் தேதி வரை தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைத்து விதமான, அதாவது இன்றைய ஃபுளோர் என்று பார்க்கும் பொழுது 80% நீங்கள் ஓஃபிலே அனைத்து விதத்தையான ஆடை வகைகளையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இங்கே வட அமெரிக்காவில் மிகப்பெரிய ஆடை களஞ்சியமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏசியன்ஸ் 3 மாடிகளிலே இந்த காட்சியர்கள் அமைந்திருக்கின்றன. ஒவ்வொரு மாடியிலும் சிறப்பு தள்ளுபடி விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் குடும்பத்தோடு இங்கே வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான ஆடை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதைவிட ஒரு வீட்டுக்கு தேவையான சமையல் உபகரணங்கள் சொன்னால் அவற்றை கூட நீங்கள் மிக மிக குறைந்த விலையிலே வாங்கி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சிறுவர்களுக்கான, பெரியவர்களுக்கான, முதியோருக்கான அனைத்து ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான ஆடை தேவையை பூர்த்தி செய்வதற்காகத்தான் ஏசியன்ஸ் இந்த மாபெரும் மெகா சேலை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மே 28 வரை இது தொடர்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில விலை விவரங்கள் மற்றும் பெர்சன்டேஜை பார்ப்போம். இப்பொழுது காஞ்சிபுரம் சாரிகள் சொன்னால் ஏராளமான புதிய வரவுகள் இங்கே வந்து குவிந்திருக்கின்றன. அனைத்துமே 40% தொடக்கம், 70% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதேபோல ராஜ்குர் டிசைனர் சாரிகள் இருக்கின்றன, புதிய புதிய வரவுகள் எல்லாம் வந்திருக்கின்றன. அவையிலே நிறைய தெரிவுகள் இருக்கின்றன, 50% தள்ளுபடியிலே இருக்கின்றது. குறிப்பாக இந்த சாரியின் விலை என்று பார்க்கும் பொழுது $10 இருந்து இந்த விலை தொடங்குகிறது. இதேபோல புதிய வரவு சாரிகள் எல்லாம் இருக்கு, 50% தள்ளுபடியிலே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். 50%-க்கும் 60% தள்ளுபடியிலே எந்தெந்த சாரிகள் வாங்கலாம் சொன்னால், கொட்டன் சாரிகள் இருக்கின்றன, கல்யாணி கொட்டன் சாரிகள் இருக்கின்றன, மைசூர் கொட்டன் சாரிகள் இருக்கின்றன, நயன்தாரா சில்க் கொட்டன் சாரிகள் இருக்கின்றன, மைசூர் சில்க் சாரிகள் இருக்கின்றன, சில்க் கொட்டன் சாரிகள் இருக்கின்றன, செமி சில்க் சாரிகள் இருக்கின்றன. இவை அனைத்துமே 50% தொடக்கம், 60% தள்ளுபடியிலே வாங்கலாம். நீங்கள் வாங்குகின்ற இந்த சாரிகளை கிட்டவாறு இமிட்டேஷன் நகைகள் இருக்கின்றன, அவற்றை நீங்கள் 60% தள்ளுபடியிலே பெற்றுக் கொள்ளலாம். இதோடு இந்த ஹாஃப் சாரி மெட்டீரியல் இருக்கிறது, இது 70% தள்ளுபடியிலே பெற்றுக் கொள்ளலாம். அதோடு ஹாஃப் சாரி இருக்கிறது, ஏற்கனவே இது தைக்கப்பட்டது. அதாவது இப்பொழுது சில யுவதிகள், இளம் யுவதிகள் இது அணிந்து செல்வதற்கு சிரமமாக உடனடியாக வழிவருது, நேரடிக்கும் அல்லது வடிவாக அணிய முடியாது என்று நினைப்பவர்களுக்காகவே இது பிளீட் எல்லாம் அமைத்து தைக்கப்பட்டிருக்கிறது. $200 இருந்து நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளலாம். அதோடு சல்வார் இருக்கிறது, 50%-60% தள்ளுபடியிலே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இதை விட பிரைடல் லெஹங்கா இருக்கிறது, 50%-80%. கிட்ஸுக்கான சல்வார் மற்றும் லெஹங்கா இருக்கிறது, 50%-70%. பட்டு பாவாடைகள் இருக்கிறது, 60% தள்ளுபடியிலே நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வாரத்தில் 7 நாட்களுமே திறந்திருக்கும் இந்த மலிவு விற்பனை ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று மே 28 வரை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜினிக்கான சாரி வகைகள் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஏசியன்ஸுக்கு தான் பெற வேண்டும். இவர்களுடைய தொழிலகத்திலிருந்து பிரத்யேகமாக இவர்களுக்கு தயாரிக்கப்பட்ட சாரிகளாக இருக்கின்றன. மணமலுக்கு தேவையான கூரை சாரிகளாக இருந்தாலும் ஸ்பெஷலாக நீங்கள் அதை ஓர்டர் செய்து பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல மணமகளுடைய தோழிகள், மணமகளுடைய தோழர்கள் இவர்களுக்கு ஒரே மாதிரியான ஆடைகள் வேண்டும் என்றால் கூட எத்தனை ஆடைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏசியன்ஸில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹோட்டலின் பிளவுசஸ் இருக்கிறது வித்வுட் லைனிங் $3-10 இருக்கும், ஃபேன்சி பிளவுசஸ் இருக்கிறது $15 இருக்கும், ஹோட்டல் அண்டர்ஸ்கர்ட் $6.99, சட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $10 விற்பனை செய்கிறார்கள். லைனிங் மெட்டீரியல் இருக்கிறது 1 மீட்டர் 1.99. இதை விட பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஐட்டம் இருக்கிறது, 60% தள்ளுபடி. ஆண்களுக்கான ஐட்டம்ஸ் இருக்கிறது 60% தள்ளுபடி. வேட்டி சால்வையாக இருக்கலாம், ஷேர்ட்டாக இருக்கலாம், பேண்ட்ஸ் ஆக இருக்கலாம், அல்லது ஆண்களுக்கான சர்வாணி இருக்கிறது, இது 60% தள்ளுபடியிலே, அதாவது அனைத்து விதமான சைஸிலும் இருப்பதாக தெரிவிக்கப்படும். சில்வர் ஐட்டம் இருக்கிறது 50% to 60% ஆஃபர்ல வாங்கிக் கொள்ளலாம். ரொட்டி மேக்கர் இருக்கிறது $55 இருக்கும், ப்ளூ லீஃப் மிக்சர் இருக்கிறது $139 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்படி ஏராளமான தெரிவுகள் உங்களுக்காக இருக்கின்றன. இப்பொழுது பெண்களான நைட்டி பார்த்தீங்கன்னா $3-10 இருக்கிறது, குர்த்தி டாப் இருக்கிறது $2-10 இருக்கு. ஒரு சில விலைகள் இந்த பெர்சன்டேஜ் தான் இப்பொழுது தந்திருக்கிறோம். நேரடியாக நீங்கள் வரும்பொழுது இதைவிட கூடுதலான சலுகைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்றிரவு இந்த மலை விற்பனை தொடர போகிறது, நாளையும் தொடர போகிறது, தொடர்ந்து வருகின்ற 28ஆம் தேதி இந்த மலை விற்பனை நடைபெறும் என்று ஏசியன்ஸ் நிறுவனத்தினர் சொல்லியிருக்கிறார்கள். வரவேண்டிய இடத்தை மீண்டும் தருகிறோம். ஸ்காப்ரூவிலே இலக்கு 36/1 லோரன்ஸ் அவனியூ மாக்கமன் லோரன்ஸ் சந்தையில் அமைத்திருக்கும் ஏசியன்ஸுக்கு வாருங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஆணாடி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை தருகிறார்கள், அதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற தகவலோடு நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போகிறோம். ஏசியன்ஸை பணியாற்றிக் கொண்டிருக்கும் பணியாளர்கள் மற்றும் உரிமையாளர்களுக்கும் நாங்கள் நன்றிய தேதி தெரிவித்துக் கொண்டு, கலரூபன் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, மீண்டும் மற்றும் ஒரு பொழுதிலே சந்தித்துக் கொள்ளலாம். நன்றி சந்திரநாதன், இதுவரை நேரமும் கலந்து கொண்டு தகவல்களை பரிமாறிக்கொண்டமைக்கு நன்றி. 5:30 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்தி அறிக்கையினை நீங்கள் கேட்கலாம்.
2: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
3: என்ன பபடி இயக்கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
4: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறோம். நீங்களே
3: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 9052708800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
7: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
6: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
8: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
9: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.

0: நேரம் மாலை 5:30. சிஎம்ஆர் தமிழகம் செய்திகள் வாசிப்பவர் கே வி கலரூபன், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் சாட்சியங்களை ஆவணப்படுத்தும் நோக்கில் யாழ் பல்கலைக்கழகத்தில் நினைவாயுதம் எனும் விசேட கண்காட்சி இன்று ஆரம்பமாகியுள்ளது. தமிழக அமைச்சரவையில் இணைய எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். அமேசான் வெப் சர்வீசஸ் நிறுவனத்துடன் 11 மில்லியன் டாலர் மதிப்புள்ள புதிய ஒப்பந்தத்தை மேற்கொள்ள டொரண்டோ நகரசபை பரிசீலனை மேற்கொண்டு வருகிறது. அமெரிக்காவுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் நேரடி ராணுவ மோதலை மீண்டும் தொடங்க தயாராக இருப்பதாக ஈரானின் வெளிவிகார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி எச்சரித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1980களின் இறுதிப்பகுதியில் இலங்கையில் இந்திய அமைதிகாக்கும் படை நடவடிக்கைகள் நடைபெற்ற காலத்தில் கொல்லப்பட்ட அல்லது வலிந்து காணாமலாக்கப்பட்ட 10,000 மேற்பட்ட ஈழத்தமிழர்களின் பெயர் விவரங்கள் அடங்கிய புதிய டிஜிட்டல் தரவுத்தளம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆவண காப்பகத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக இலங்கை இன்டர்நேஷனல் ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் அறிமுகப்படுத்தியுள்ளது. 1987 அக்டோபர் முதல் 1990 மார்ச் வரை இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்களின் தகவல்கள் இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் தமிழான்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்ட மனித உயிர்களின் பதிவே இது என அது குறிப்பிட்டுள்ளது. அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜாஸ்மின் சூகா 30 ஆண்டுகள் கடந்தும் இந்த கொடூரங்களுக்கு இதுவரை யாரும் பொறுப்பு கூறவில்லை என கவலை வெளியிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சாட்சியங்கள் மற்றும் சரிபார்க்கப்பட்ட ஊடக அறிக்கைகள் அடிப்படையில் சர்வதேச தரத்திற்கு ஏற்ப இந்த தரவுத்தளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்படும் மல்சான பகுதியில் அமைந்துள்ள சர்ச்சைக்குரிய இல்லத்தில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தை சேர்ந்த மாணவர்கள் இன்று 3வது நாளாகவும் தங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்களின் வரிப்பணத்தில் முறைகேடாக பெற்ற சொத்துக்களை மீண்டும் மக்களிடம் ஒப்படைக்க வேண்டுமென்ற கோரிக்கையுடன் கடந்த May 14 மாணவர்கள் குழுவொன்று இந்த இல்லத்திற்குள் நுழைந்திருந்தது. சட்டப்பூர்வ உரிமையாளர் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் குறித்த சொத்து தற்போது நீதிமன்ற உத்தரவின் கீழ் அரசுடைமையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பல்கலைக்கழகங்களில் காணப்படும் பேராசிரியர் வசதி மற்றும் மாணவர் விடுதி பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்த இல்லத்தை கல்வி பயன்பாட்டிற்கு மாற்ற வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதற்கிடையில் இசுருபாய கல்வி அமைச்சில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து மாணவர்கள் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட இருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதிவான் பசன் அமரசேன பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளார். 2022 பொருளாதார நெருக்கடி காலத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதன் காரணமாக இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. ஹிரணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட 12 பேருக்கு எதிராக காவல்துறையினர் வழக்கு தாக்கல் செய்திருந்த நிலையில் வழக்கு விசாரணையின் போது இருவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து குறித்த இருவரையும் உடனடியாக கைது செய்து அடுத்த வழக்கு தவணையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அறக்கலைய போராட்ட காலத்தில் ஜனாதிபதி மாளிகை முன்பாக நடைபெற்ற போராட்டங்களில் தீவிரமாக ஈடுபட்டவராக ஹிரணிகா பிரேமச்சந்திர அறியப்படுகிறார். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் சாட்சியங்களை ஆவணப்படுத்தும் நோக்கில் யாழ் பல்கலைக்கழகத்தில் நினைவாயுதம் எனும் விசேட கண்காட்சி இன்று ஆரம்பமாகியுள்ளது. May 16 முதல் May 18 நடைபெறும் இந்த கண்காட்சியில் இனப்படுகொலையை வெளிப்படுத்தும் ஓவியங்கள், வரலாற்று புகைப்படங்கள் மற்றும் ஆதார ஆவணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு மாணவர்களால் முன்னெடுக்கப்படும் தொடர் நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக இக்கண்காட்சி அமைந்துள்ளது. இதனுடன் வடக்கு மாகாணத்தின் 5 மாவட்டங்களிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கப்பட்டதுடன் கந்தகபூமி உயிர் வலியின் மொழி என்ற தலைப்பில் கவிதை போட்டிகளும் நடத்தப்பட்டதாக மாணவர் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். உண்மைகளை ஆவணப்படுத்துவதே நீதிக்கான போராட்டத்தில் வலிமையான ஆயுதம் என்பதையே நினைவாயுதம் கண்காட்சி எடுத்துக்காட்டுவதாக மாணவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.
1: கனேடிய செய்திகள்.

0: கனடாவின் குடியரசுத் துறையில் பணியாற்றும் சில ஊழியர்கள் தொடர்பான பல்வேறு ஒழுங்கினங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. 2024-25 ஆண்டுக்கான அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி மொத்தம் 105 உறுதி செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் சில ஊழியர்கள் ஒரே நேரத்தில் 2 மணி நேர வேலைகளை செய்ததும், சிலர் தனிப்பட்ட காதல் உறவுகளுக்காக முடிவுகளை அவர்களுக்கு ஆதரவாக எடுத்ததும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணைகள் கனடாவிலும் வெளிநாட்டு தூதரங்களிலும் நடத்தப்பட்டதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. டொரண்டோ நகரசபை தனது இணையதளம் மற்றும் தரவு அமைப்புகளை மேம்படுத்துவதற்காக அமேசான் வெப் சர்வீசஸ் நிறுவனத்துடன் 11 மில்லியன் டாலருக்கும் அதிகமான மதிப்புள்ள புதிய ஒப்பந்தத்தை மேற்கொள்ள பரிசீலித்து வருகிறது. 5 ஆண்டுகளுக்கான இந்த ஒப்பந்தம் நகராட்சியின் இணைய சேவைகள், தரவுத்தளம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தரவு அமைப்புகளை ஒருங்கிணைக்க உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தரவுகளும் கனடாவிலேயே சேமிக்கப்படும் என்றும், தனியுரிமை மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்றும் நகராட்சி தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கனடிய அரசு அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களின் மீது சார்ந்திருப்பதை குறைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள சூழலில் இந்த ஒப்பந்தம் குறித்து அரசியல் மற்றும் தொழில்நுட்ப வட்டாரங்களில் கவனம் அதிகரித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: தமிழகத்தில் புதிய அமைச்சரவைக்கு துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் உயர்கல்வி உள்ளிட்ட பல முக்கிய துறைகளுக்கு இன்னும் அமைச்சர்கள் நியமிக்கப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலன், ஆதி திராவிடர் நலன், தொழிலாளர் நலன், விவசாயம், பால்வளம், மீன்வளம் மற்றும் கால்நடைத்துறை உள்ளிட்ட பல துறைகள் தற்போது அமைச்சர்கள் நியமிக்கப்படாமல் உள்ளன. அதேபோல் கைத்தறி மற்றும் காதி, கூட்டுறவு, வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவு, போக்குவரத்து, வீட்டு வசதி, உயர்கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகளுக்கும் இதுவரை அமைச்சர்கள் அறிவிக்கப்படவில்லை. தமிழக வெற்றிக்கழக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு அடுத்த கட்ட அமைச்சரவை விரிவாக்கத்தில் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும், இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஆதரவு அளித்துள்ள நிலையில் தமிழக அமைச்சரவையில் இணைய எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என அதன் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். அரசியல் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் நோக்கில் புதிய அரசுக்கு ஆதரவு வழங்கப்பட்டதாக கூறினார். முந்தைய ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்கள் தொடர வேண்டும் என்றும், புதிய அரசும் மக்களின் கோரிக்கைகளை கவனித்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் குதிரை பேரம் போன்ற அரசியல் சிந்தனைகளில் கம்யூனிஸ்ட் கட்சி ஈடுபடாது என்றும் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது CMR தமிழ் FM-இன் செய்திகள்.
1: உலகச் செய்திகள்.
0: அமெரிக்காவுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் நேரடி ராணுவ மோதலை மீண்டும் தொடங்க தயாராக இருப்பதாக ஈரானின் வெளிவிகார அமைச்சர் அபாஸ் அராக்ஷி எச்சரித்துள்ளார். பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையவில்லை என்றால் மோதலை மீண்டும் ஆரம்பிக்க ஈரான் தயார் என அவர் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக தொடர்ந்த மோதல் பிராந்தியத்தை மட்டுமல்லாமல் அமெரிக்க பொதுமக்களின் பொருளாதாரத்தையும் பாதிக்கிறது எனவும் அவர் எச்சரித்துள்ளார். அராக்சியின் இந்த கருத்துக்கள் இரு நாடுகளுக்கிடையிலான பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் வகையில் உள்ளதாக சர்வதேச அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. நைஜீரியா மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்திய கூட்டு ராணுவ நடவடிக்கையில் IS அமைப்பின் மூத்த தலைவர் அபுபிலால் அலு மில்கினி கொல்லப்பட்டதாக இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. அவரை உலகளவில் IS அமைப்பின் இரண்டாம் நிலை தலைவர் மற்றும் உலகில் மிக செயலில் இருக்கும் பயங்கரவாதி என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வர்ணித்துள்ளார். நைஜீரிய ஜனாதிபதி போலா டின்வு இந்த நடவடிக்கை IS அமைப்புக்கு கடுமையான பின்னடைவை ஏற்படுத்திய துணிச்சலான கூட்டு நடவடிக்கை என தெரிவித்துள்ளார். அமெரிக்க அரசால் 2023 விசேட உலக பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட அல்மினிக்கி லேக்ஷாட்

யாழ் பல்கலைக்கழகத்தில் நினைவாயுதம் என்னும் விசேட கண்காட்சி இன்று ஆரம்பமாகியுள்ளது. தமிழக அமைச்சரவையில் இணைய எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். அமேசான் வெப் சர்வீசஸ் நிறுவனத்துடன் 11 மில்லியன் டாலர் மதிப்புள்ள புதிய ஒப்பந்தத்தை மேற்கொள்ள டொரண்டோ நகர சபை பரிசீலனை மேற்கொண்டு வருகிறது. அமெரிக்காவுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் நேரடி ராணுவ மோதலை மீண்டும் தொடங்க தயாராக இருப்பதாக ஈரானின் வெளிவிகார அமைச்சர் அபாஸ் அராக்ஷி எச்சரித்துள்ளார். இத்துடன் CMR தமிழ் FM செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: பண்பலியின் நபர் செப்பியல் சிஎம்ஆர் தமிழ் FM 101.3. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
2: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ மற்றும் ஏர் பிரேக் பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444. 416-293-3444. Leaf Truck Driving School.
3: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
2: காற்றலையில் உங்களோடு உங்கள் சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.

உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். நேரம் 5:49 நிமிடம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ். இன்று இரவு பொழுது 14 பாகை செல்சியஸ் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. நாளைய பகல் பொழுது 26 பாகை செல்சியஸ் சூரியொளியுடன் முகில்மூட்டம் நிறைந்தொரு நாளாக காணப்படும். இரவு பொழுது 14 பாகை செல்சியஸ். திங்கட்கிழமை 31 பாகை செல்சியஸ் சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது. தொடர்ந்து வரும் நாட்களிலே வெப்பநிலை அதிகரித்து காணப்பட போகிறது. செவ்வாய்க்கிழமை 31 பாகை செல்சியஸ், ஆனால் மீண்டும் புதன்கிழமை வெப்பநிலை வீழ்ச்சியடைந்து 22 பாகையாக இருக்கும். வியாழக்கிழமை 14 பாகை செல்சியஸ், இரவு பொழுதிலே 5 பாகை செல்சியஸாக இருக்கும். வெப்பநிலை அதிகரித்து குறைவதும் ஆக இருக்கப் போகிறது வரும் நாட்கள். பலிக்கம்பாடல் ஜென்டில்மேன் திரைப்படத்திற்காக மின்மினி பாடியது.

நடந்த நேர்களை ஒலிக்கும் இந்த பாடலோடு நானும் விடைபெற்று செல்ல போன்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையகத்தில் எஸ் எஸ் வாசன். மீண்டும் மற்றும் ஒரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்களின் கே வி கலருமன். நன்றி நேர்களே.

0: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது
2: ஏற்பட்டால் இந்த
3: சிங்கராஜனால் Singaraj is the best for the Tamil community.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
6: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.

நான்காவது உலக தமிழராட்சி மாநாட்டின் அடுத்த நிகழ்வாக தமிழகத்திலிருந்து வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய பேராசிரியர் திரு நயினார் முகமது அவர்களை பண்டை தமிழ் சமூகத்தில் மரம் எனும் தலைப்பில் ஆய்வுரையாற்ற பெருமையோடு அழைக்கிறோம்.

0: பண்டை தமிழ் சொல்லுகிற தாய்மையின் வீரம் பேரற்புதமானது. சங்க தமிழ் பேசுகிறது. ஒரு தாயிடம் ஒருவன் கேட்கிறான், சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டுளனோ என வினவுதி. என் மகன்
1: நேர்களை, இந்த காட்சியிலிருந்து நாங்கள் வினாவை தந்து விடுகின்றோம். வினா இதுதான். இந்த காட்சியிலே போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாநாட்டில் ஒரு போலீஸ் அதிகாரி இறந்தது தொடர்பான ஒரு செய்தி வழங்கப்படும். போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு அந்த செய்தியை அழைத்து சொன்னவர் யார்? போலீஸ் அதிகாரிக்கு அந்த செய்தியை அழைத்து சொன்னவர் யார்? இரண்டாவது, இந்த மாநாடு நடைபெறுகின்ற மண்டபம் இது. மூன்றாவது, இந்த மாநாடு நடைபெற்ற போது இலங்கையின் பிரதமராக இருந்தவர் யார்? இவை தான் இன்றைய வினாக்கள். நீங்கள் இந்த காட்சியை பார்த்து அந்த வினாக்களுக்கான விடைகளை எம்முடன் பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. மூன்று வினாக்கள் கேட்டோம். ஒன்று, போலீஸ் உயர் அதிகாரிக்கு மாநாட்டில் ஒரு போலீஸ் இறந்தது என்ற செய்தியை தொலைபேசி மூலம் அழைத்து சொல்பவர் யார்? இரண்டாவது, இந்த மாநாடு நடைபெற்ற மண்டபத்தின் பேர், இந்த காட்சியில் இடம்பெறும் அந்த மண்டபத்தின் பேர் என்ன? மூன்றாவது, இந்த மாநாடு நடைபெற்ற போது இலங்கையின் பிரதமராக இருந்தவர் யார்?
0: ஆண்டுளனாயினும் அறியேன், ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போலே ஈன்ற வயிறோ இதுவே, தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என்று பேசுகிறாள். என் மகன் எங்கே இருக்கிறான் என்று எனக்கு தெரியாது, ஆனால் என் வயிற்றிலே பிறந்த வேங்கை மரபன் இல்லையா அவன்? அதனால் கட்டாயம் பேதையர் பின்னால் திரிய மாட்டான், கேளிக்கைகள் பின்னால் அலைய மாட்டான், மாறாக வீரம் கொஞ்சி விளையாடுகிற போர்க்களத்திலே நிற்பான் என்று ஒரு தாய் பதிவு செய்கிறாள்.

0: ஹலோ
1: ஹலோ மிஸ்டர் சந்திரசேகரன், ஐ எம் ஆல்ஃபர்ட் துரேப்பா, மேயர் ஆஃப் ஜஃப்னா.
0: சார்,
1: இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் போலீஸ்காரர் ஒரு ஆளை அடிச்சு போட்டாங்களா?
0: அங்கே அப்படி ஒன்றும் சிக்கல் இல்லையே, எல்லாம் சரியாக தான் போகுது சார்.
1: இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் போலீஸ்காரர் ஒருத்தர் தாக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கே கலவரமாகிட்டு தகவல் வந்துருக்கு.
2: இந்த ஆராய்ச்சி மாநாடு எப்படி முடிவெடுக்கப்பட்டது உங்களோட கையில் தான் இருக்குது.
0: விளங்கிட்டு சார், நான் பார்க்குறேன்.

வீரசிங்க ஹால்ல பிரச்சனை. சென்ட் ரயாட் வெஹிக்கிள் இமிடியட்லி.

நேர்களை மீண்டும் ஒருமுறை அந்த அந்த வினாவை மீண்டும் ஒரு முறை தந்து விடுகின்றோம். வினா இதுதான் நேர்களே, மீண்டும் ஒரு முறை அந்த வினாக்களை மிக தெளிவாக தந்து விடுகின்றோம். இந்த காட்சியிலே நீங்கள் காட்சியை அடுத்து கேட்பீர்கள். இந்த காட்சியில் உயர் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு ஒருவரெடுத்து ஒரு மாநாட்டில் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் இறந்திருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை சொல்வார். அவ்வாறு அந்த செய்தியை சொன்னவர் யார்? முதலாவது வினா. இரண்டாவது வினா, இந்த மாநாடு நடைபெற்ற மண்டபம் பற்றியும் இங்கு பேசப்படும். எந்த மண்டபம் என்று அது சொல்லப்படும், அந்த மண்டபத்தின் பெயர் என்ன? மூன்றாவது, இந்த மாநாடு நடைபெற்ற போது இலங்கையின் பிரதமராக இருந்தவர் யார்? இவைதான் இன்றைய வினாக்கள். அழைக்கலாம் 416-593-0055. காட்சியும் கேள்வியும் நிகழ்ச்சியில் முதலாவது காட்சி இடம்பெறுகின்றது. அந்த காட்சிக்கான மூன்று வினாக்களை தருகின்றோம். வினாக்கள் இவைதான். ஒரு போலீஸ் உயர் அதிகாரிக்கு ஒருவர் எடுத்து இந்த மாநாட்டிலே ஒரு போலீஸ் அலுவலகர் இறந்திருக்கின்றார் என்றொரு செய்தி சொல்வார். அந்த செய்தியை சொன்னவர் யார்? இரண்டாவது, இந்த மாநாடு நடைபெற்ற மண்டபம் இது. மூன்றாவது, இந்த மாநாட்டின் போது இலங்கையின் பிரதமராக இருந்தவர் யார்? இது ஒரு திரைப்படத்தில் வருகின்ற காட்சி. இப்போது மீண்டும் அந்த காட்சி உங்களுக்காக.

மண்டை தமிழ் சொல்லுகிற தாய்மையின் வீரம் பேரற்புதமானது. சங்க தமிழ் பேசுகிறது. ஒரு தாயிடம் ஒருவன் கேட்கிறான், சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டுளனோ என வினவுதி. என் மகன் யாண்டுளனாயினும் அறியேன், ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போலே ஈன்ற வயிறோ இதுவே, தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என்று பேசுகிறாள். என் மகன் எங்கே இருக்கிறான் என்று எனக்கு தெரியாது, ஆனால் என் வயிற்றிலே பிறந்த வேங்கை மரபன் இல்லையா அவன். அதனால் கட்டாயம் பேதையர் பின்னால் திரிய மாட்டான், கேளிக்கைகள் பின்னால் அலைய மாட்டான், மாறாக வீரம் கொஞ்சி விளையாடுகிற போர்க்களத்திலே நிற்பான் என்று ஒரு தாய் பதிவு செய்கிறாள்.

0: ஹலோ
1: ஹலோ மிஸ்டர் சந்திரசேகர், ஐ எம் ஆல்ஃபத் துரேப்பா, மேயர் ஆஃப் ஜஃப்னா.
0: சார்,
1: இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் போலீஸ்காரர் ஒரு ஆளை அடிச்சு போட்டாங்களா?
0: அங்கே அப்படி ஒன்றும் சிக்கல் இல்லையே, எல்லாம் சரியாக தான் போகுது சார்.
1: இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பாருங்க. இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் போலீஸ்காரர் ஒருத்தர் தாக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கே கலவரமாகிட்டு தகவல் வந்து
2: இந்த ஆராய்ச்சி மாநாடு எப்படி முடியணும்ன்றது உங்களோட கையில் தான் இருக்கு.
0: விளங்கிட்டு சார், நான் பார்க்குறேன்.

0: வீரசிங்க ஹால்ல பிரச்சனை, சென்ட் தி ரயாட் வெஹிக்கிள் இமிடியட்லி. தசநாயக, ஒக்கமலா வீரசிங்க ஹால்ட சண்டை
1: சார்.

0: ஒரு மன்னவனின், ஒரு தலைவனின் படை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுக்கிறான் வள்ளுவன். கூற்று உடன்று மேல்வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை. மரணம் எதிர்வந்து நிற்கிறது என்று தெரிந்தால் அதை எதிர்க்கிற மரணத்தை விட வேகமாக மரணத்தை சென்று ஆற தழுவி அரவணைத்துக் கொள்ளுகிற தற்கொடையாளர்களினுடைய படை இருக்கிறதே, அதுதான் தரமான படை என்று சொல்லி வள்ளுவன்
1: வானத்தில் போலீஸ் எனக்கு போனது
2: இருக்கவங்களை கவனமா பின்பக்கத்தில் கூட்டிக் கொண்டு

0: உலக தமிழராட்சி மாநாட்டின் இறுதி நாளான நேற்று மாநாடு மக்கள் திரளுடன் உணர்வெளிச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்த போது வாகனங்களில் வந்த கலவரம் அடக்கும் போலீசார் அங்கு திரண்டிருந்த மக்களை மிலேச்சதனமாக தாக்கினர். இதில் சம்பவ இடத்திலேயே 9 தமிழர்கள் மரணமடைந்தனர். காயமடைந்த 100 கணக்கானோர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இறப்புகள் சம்பவிக்கலாம் என அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
1: நம் மாடத்துக்கு போட்ட மாலை, மாடத்துக்கு போட்ட மாலை, மகன் சாக துணைக்கு வந்து கழுத்துல விழுந்துருச்சே. அந்த மாநாடு மங்கள்யம்

பறையடித்த ஆடிய ஆட்டம் எல்லாம்

0: எங்க கையிருந்தோ ஊனமயானே.
1: உண்டா ரெண்டா, மொத்தம் 9 பேர். இதுக்கும் பதாயில தூக்கி பிடிச்சு கொண்டு கண்டன ஆறப்பட்டமா செய்ய போறோம்? முதலான் சரி வராது.

0: இப்படியே விட்டால் தமிழர்கள் எல்லாம் செத்து தொலையத்தான் வேணும். ஆட்சி அதிகாரம் எல்லாம் சிங்களவனுக்கானதுதான்.
1: இனி தமிழல்ல கை வச்சா திட்டிப்பி அடிபடும் என்ற பயம் பெறணும்.

0: எங்கட மக்கள் மனதில் பயத்தை விதைச்சித்தானே சிங்களவன் இன்றைக்கு இந்த ஆட்டம் ஆடுறான்.
1: இனி அப்படியெல்லாம் முடியலாது, அடிச்சா திருப்பி அடிக்கணும். தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலைக்கு பழி தீர்த்தே ஆகணும்.
2: அமர்வீர்களே, நாங்கள் அந்த காட்சியில் சில வினாக்களுடன் இணைந்திருந்தோம். முதலாவது வினா கேட்டோம். இந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருந்த போது அங்கே போலீஸார் தாக்கப்பட்டதாகவும் அதை உடனடியாக சென்று கவனிக்குமாறும் அந்த மாவட்டத்தின் உயர் போலீஸ் அதிகாரிக்கு ஒருவர் தொலைபேசி அழைப்பெடுத்து கூறியிருப்பார். அவ்வாறு சொன்னவர் யார்? இரண்டாவது, இந்த மாநாடு நடைபெற்ற மண்டபம் இது. மூன்றாவது வினா, இந்த மாநாடு நடைபெற்ற போது இலங்கையின் பிரதமராக இருந்தவர் யார்? இவை தான் இன்றைய வினாக்கள். இப்போது விடைகளுடன் நேர்கள் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: குமார்
2: வாங்க.
3: சரியா வழி தெளிவு விளங்க இல்ல, எனக்கு தெரியாது, தெரிய இல்ல, சொல்லி பாக்குறேன்.
2: சொல்லுங்க.
3: நினைக்கிறேன் பேர் வந்து சந்திரசேகரா இருக்கணும். வீரசிங்க மண்டபமா இருக்கும்.
2: படமும் தெரியுதா? படம் கேட்டா கஷ்டமான கேள்வியா இருக்கு.
3: நன்றி
2: நன்றி. ஆமா, படத்தின் பெயர்கள் தெரிந்தாலும் நேர்கள் சொல்லலாம், நல்ல விஷயம். வணக்கம்.
4: வணக்கம்.
2: வாங்க.
4: கால் பண்ணி சொன்னவர் துரியப்பா, மற்றது பீரசிங் அங்கோல், மற்றது ஜனாதிபதி
2: பிரதமர் யார் அந்த நேரம் பிரதமராக இருந்தவர்
4: பண்டார நாயக்கா.
2: சரி, என்ன பண்டார நாயக்கான்றதுதான் கேள்வி. பண்டார நாயக்கா, என்ன பண்டார நாயக்கா?
4: ஸ்ரீமாவோபன்.
2: சரி, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம். காந்தி
2: காந்தி வாங்க.
5: அங்க இருந்து போன் பண்ண சிறிமா தான் போன் பண்ணது. சந்திரிகா. மற்ற வந்து அப்ப இருந்தது வந்து திசாநாயக்கா அவர்களுக்கு பிரதமர். மற்ற வீரசிங்க மண்டபம் படம் வந்து பேதகுரு ஒன் ஆக்கும்.
2: நன்றி காந்தி. நன்றி
5: நன்றி நன்றி. வணக்கம்.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். சுஜன் சொல்லுங்கள்.
6: சொல்லுங்கள். தலைவர்
2: அந்த நேரம் யார்? இலங்கையின் பிரதமர். இந்த மாநாடு நாடு ஸ்ரீமா. சரி, நன்றி சுஜன்.
6: நன்றி.
2: ஆமாம், அந்த விடை சரியான விடையை தந்தார்கள் நேர்கள். அது அல்பிரட் துரையப்பா தான். அந்த சந்திரசேகரா என்ற போலீஸ் அதிகாரிக்கு எடுத்து ஒரு போலீஸ் தாக்கப்பட்டிருக்கின்றார், ஏதோ கலகம் இடம்பெறுகின்றார், அதை பார்க்க சொல்லி தொலைபேசி அழைப்படுத்தார். இரண்டாவது, அது வீரசிங்க மண்டபத்தில் தான் தமிழராட்சி மாநாடு 1974 ஜனவரி மாதம் 3 முதற்கும் 9 வரை தொடர்ச்சியாக நடைபெற்றது. மூன்றாவது வினாகிட்டம், அந்த நேரம் 74 இலங்கையின் பிரதமராக இருந்தவர் யார்? ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கா தான் இலங்கையின் பிரதமராக இருந்தவர். அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். நாம் இணைந்திருப்பது காட்சியும் கேள்வியும் நிகழ்ச்சி.
7: சிஎம்ஆர் தமிழக 101.3.
8: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
9: ஆம்பி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
10: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.

என்னுள் சரத்தீயாய் பரவும் எம் தமிழி, கண்ணுள் உனை பொருத்தி காப்பேன் என்னாலும், வன்மம் உயிர்த்தலும் வானமாயிருந்தாலும், தின்னம் ஒருபோது மூடி ஒளிய மாட்டேன், வானை நோக்கி நிமிர்வி என் மாரில் வீரம் தாங்குவேன், என்றேனும் ஒரு நாள் பழி தீர்ப்பேன், துரோகம் களைவேன், விடுதலை வெற்றி தீபத்தை உன் காலடியில் ஏற்றுவேன்.

0: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262, எலைட்கோ.
1: Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661-416-475-4665-4661.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5%
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
3: 416-834-2266.
4: Jewelers.
6: உங்கள் மனதை மருடும் இனிமையான பாடல்கள் 101.3.
7: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
8: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
7: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
8: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம், The Law Office of Melanie David.
7: 416-271-5992.
8: Markham and Progress, 885 Progress Avenue, Scarborough, 416-271-5992.
9: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர், ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-6049.
10: ஆமாம் நேர்களை, நாங்கள் அடுத்த காட்சியும் கேள்வியை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் முதலாவது வினா. இப்பொழுது இடம்பெற இருக்கின்ற காட்சி இடம்பெற்ற திரைப்படம் எது? இரண்டாவது, இந்த திரைப்படத்தை இயக்கியவர் யார்? மூன்றாவது, இந்த திரைப்பட காட்சியிலே எங்களது தாயகத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக எங்களது வட பகுதியில், வட புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தின் பெயர் வரும், அந்த நகரத்தின் பெயர் என்ன? ஒரு நகரத்தின் பெயர் இந்த காட்சியில் இடம்பெறும், அந்த நகரத்தின் பெயர் என்ன? இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இந்த காட்சி, இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பெயர், மூன்றாவது, இந்த காட்சியிலே எங்களது தாயகத்தின், வட தமிழக, தமிழ் ஈழப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தின் பெயர் வரும், அந்த பெயர் யாது என்பதுதான் கேள்வி. காட்சியை கவனமாக கேளுங்கள்.
11: குடைகொடு எங்கள் நாடே, கடல்வாசல் தெளிக்கும் வீடே, பனமர காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா புகட்டில் புன்னக.

0: நாங்கள் உங்களை தேடி சென்னையிலேருந்து வந்திருக்கோம். விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கோம்.
1: உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கோம். அமுதா, அம்மா
2: என் மகளுக்கு இந்த வயசு தான் இருக்கும்.
1: இதுவும் உங்க மகதான்?
2: இல்ல, இது என் மகள் இல்ல,
0: இது உங்க குழந்தைதான். நாங்கள் தத்தெடுத்து வளர்த்தோம்.
2: அம்மா, இவளுக்கு சொல்லுங்க அம்மா, இது எந்த குழந்தை இல்லை என்று.
1: நீங்க மாங்குளம் ஷியாமா இல்லையா?
2: நான் ஷியாமா தான், இது மாங்குளம் தான். ஆனா நான் இந்த பிள்ளை என்ற தாய் இல்லை.
1: நீங்க இந்தியா வந்தது இல்லையா? ராமேஸ்வரத்துல புள்ள பேத்துக்கலையா?
2: மாங்குளத்தை விட்டு, இந்த பாவப்பட்ட கிராமத்தை விட்டு நான் எங்கேயுமே வெளியே போனது இல்லை. எல்லாத்தையுமே விட்டுட்டு நாங்கள் போறோம்.
3: சொர்க்கம் சென்றாலும் சொந்த ஊர் போல் சுதந்திரம் வருமா வருமா, கண் திறந்த தேசம்
2: தேசம்
3: கண்டிருந்த தேசம் அங்கே கண் மூடும் தேசம்

தர.

0: மாங்களோட வேற ஊருக்கா? இன்னும் வடக்கு போகலாம்.
1: ஆமாம் நீர்கள், அந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் மீது, இரண்டாவது அந்த திரைப்படத்தை இயக்கியவர் யார், மூன்றாவது வினா எங்களது தாய் நாட்டில், தாய் எங்களது மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல நகரத்தின் பெயர் இந்த காட்சியிலே உச்சரிக்கப்பட்டிருக்கும், அந்த நகரம் என்ன? இவை தான் வினாக்கள். இப்போது விடைகளுடன் நீர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம்.
2: வணக்கம் குயின்சன்.
1: குயின்சன் வாங்க.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
2: நிகழ்ச்சியில்
1: அடுத்த நேர் வணக்கம். அடுத்த நேர் வணக்கம்.
3: குமார்.
1: குமார் சொல்லுங்க.
3: இயக்குனர் கண்ணத்தில் முத்தமிட்டால் மாங்குளம்.
1: சரி, நன்றி. நன்றி குமார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: சின்ன வாங்க.
4: மாங்குளம் மணிரத்னம் கண்ணத்தில் முத்தமிட்டால் மற்றும் இந்த படத்துக்கு மேடம் ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த படம் வந்து 24 வருடங்கள் என்னோட சேர்த்து ஒரு இந்த குடும்பத்தை சேர்ந்த 15 பேர் இந்த படத்துல நடிச்சிருக்கோம்.
1: நீங்க நடிச்சீங்க?
4: நிகழ்ச்சியில்
1: அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம்.
1: அப்படியே
6: சொல்லிட்டு போட்டாரு. அதே பதில் தான் வந்து கண்ணத்தில் முத்தமிட்டால் மணிரத்னம் மாங்குளம்.
1: நன்றி. நன்றி காந்தி.
6: நன்றி. வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: என்ன
1: பேர்?
7: மஞ்சுளா.
1: கொஞ்சம் கிட்ட வச்சு கதைங்க போன. சொல்லுங்க. கதைங்க பிரச்சனை. உண்மைதான்.
7: சரியான
1: நெஞ்சு கணக்கும் மஞ்சுளா. உண்மைதான். சரியா
7: சொன்னீங்க.
1: நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம்.
1: இதே சொல்லுங்க.
8: நலம் தானே நீங்க?
1: ஓ நலம்.
8: ஓமாம். கன்னத்தில் முத்தமிட்டால் மணிரத்னம் மாங்குளம்.
1: நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், பேசுங்கள். அழைப்பில் உள்ளீர்கள். அவர் பேசுவதாக இல்லை. ஆமாம், அது சரியான விடை. கன்னத்தில் முத்தமிட்டாய், இரண்டாவது மணிரத்னம் இயக்குனர், மூன்றாவது மாங்குளத்தின் பேர் அடிக்கடி உச்சரிக்கப்பட்டிருக்கும். மஞ்சுளா சொன்னது போல் அந்த காட்சியை கேட்கும் போதும் பார்க்கும் போதும் கொஞ்சம் நெஞ்சம் கணக்கும். அப்படியொரு அந்த இறுதி யுத்தத்தின் போது ஏற்பட்ட அதே அவல காட்சிகள் எல்லாம் அந்த திரைப்படத்தில் அந்த வேளையிலேயே காட்டியிருப்பார்கள். எங்களது உண்மையான அந்த இடப்பெயர்வு காட்சிகள்லாம் அதில் இடம்பெற்றிருக்கும். அது ஏனோ தெரியவில்லை, இன்று பார்க்கின்ற போதும் இறுதி யுத்த காலத்தில் 2002 அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது. ஆனால் 2009 இடம்பெற்ற அந்த காட்சிகளை நினைவுபடுத்துகின்ற காட்சிகளாக அந்த காட்சிகள் அமைந்திருக்கும். நிகழ்ச்சிகளுடன் விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
9: நானும் ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677

0: எங்கும் ஏதிலும் CMR தமிழ் FM 101.3 இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது TVI HD CMR FM 101.3.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் வந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்குற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள். பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
0: 416-268-0155.
3: முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், strategy, experience உடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
4: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
5: உங்களுக்கு. அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியில் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன் டீன்கலி.
4: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: 905-270-8800.
7: நேர்கள் காட்சியின் கேள்வி நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர்களை அடுத்த காட்சியில் இருந்து கேள்வி. இந்த காட்சியில் அத்துப்பட்டி 800 கிராமம் பெட்டி. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் உள்ள பதிவுகளை, இந்த ஆண்டுக்கு முன்னர் உள்ள பதிவுகளை, ஏடுகளை அல்லது ஃபைல்களை எடுத்து பார்க்குமாறு ஒரு பெண் சொல்வார். எந்த ஆண்டுக்கு முன்னர் உள்ள ஏடுகளை எடுத்து பார்க்குமாறு சொல்கின்றார். இரண்டாவது, இந்த அத்துப்பட்டி கிராமத்தில் இருந்து இப்போது வேலை செய்து பென்ஷன் பெறுகின்ற முன்னாள் தபால் அலுவலகர் ஒருவரின் பெயர் இங்கே குறிப்பிடப்படும். முன்னாள் தபால் அலுவலகரின் பெயர் யார்? அந்த பெயரை வடிவாக கேளுங்கள், அந்த பெயர் என்ன சொல்லப்படும். மூன்றாவது, இந்த அத்துப்பட்டி கிராமம் பற்றி நன்கு அறிந்தவர் ஒரு பாதிரியார், அவரது பெயர் சொல்லப்படும். ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒருவரது பெயர் சொல்லப்படும், அவரது பெயர் என்ன? காட்சியை கவனமாக கேளுங்கள், மிக இலகுவாக கண்டுகொள்ளலாம்.
8: நாகூர் முக்கூட்டு, திருக்கடையூர், அனந்த மங்கலம், ஒழுங்கு மங்கலம், மாணிக்க பங்கு, பொறையாறு, அரசுப்பட்டி, ஆண்டுப்பட்டி, அத்துப்பட்டி, தரங்கம்பாடி.
9: என்ன சொன்னீங்க?
8: அரசுப்பட்டி, ஆண்டுப்பட்டி, அத்துப்பட்டி, தரங்கம்பாடி, ஒழுங்குப்பட்டி.
9: இன்னொரு பட்டி படிங்க.
8: அரசுப்பட்டி, ஆண்டுப்பட்டி, அத்துப்பட்டி.
9: நாயர்.
10: எஸ் மேடம்.
9: 67 முன்னாடி இருந்த அத்தனை ஃபைலையும் எடுக்க சொல்லுங்க.
10: இருக்கு சார்.
11: இருக்கு சார்.
12: இருக்கு மேடம்.
11: இருக்கு சார். இருக்கு சார். இருக்கு சார்.
9: எனக்கு அந்த டிஸ்ட்ரிக்டோட மேப் வேணும்.
13: இதுல பாருங்க, வடுகப்பட்டி, ஆண்டிப்பட்டி, மாணிக்கப்பங்கு, ஒழுகமங்கலம், அனந்தமங்கலம், மறுபடியும் கடலோர பகுதியா வந்தா அரசப்பட்டி, அதுக்கப்புறம் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட ரிசர்வ்டு ஏரியா, அதாவது பாதுகாப்பு இல்லாத பகுதி. இதுல அத்திப்பட்டி வரலீங்க மேடம்.
9: இது எந்த வருஷத்து மேப்?
13: 1972 அப்புறம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் பிரிக்கப்பட்ட பிறகு உள்ளது.
9: பழைய மேப் இருக்கா?
13: இதுலயும் பாருங்க, ஆக்கூர், திருக்கடையூர், மாணிக்கப்பங்கு, ஒழுகமங்கலம், அனந்தமங்கலம், மறுபடியும் கடலோர பகுதியா வந்தா வடுகப்பட்டி, ஆண்டிப்பட்டி, அரசப்பட்டி, அத்திப்பட்டி.
9: வாட் இஸ் திஸ்? இந்திய தேசிய வரைபடத்திலிருந்து ஒரு கிராமமே தொலைஞ்சு போயிருக்கு.
10: எஸ், அரசாங்க பதிவேட்டிலிருந்து
6: ஒரு கிராமமே காணாம போயிருக்கு.
9: கில்பர்ட், அதுல எவ்வளவு ஓட் லிஸ்ட் இருக்கு பாருங்க.
12: 690.
9: How is it possible? அந்த கிராமம் எங்க, அங்க வாழ்ந்த மக்கள் எங்க? நாயர், தொலைஞ்சு போன அத்திப்பட்டிக்கும் நாம தேடுற நபருக்கும் நிறையவே தொடர்பு இருக்கு.
12: மேடம், அந்த இயற்கு முன்னால, அத்திப்பட்டி இருக்கிற கவர்மெண்ட் கசட்ல யார் யாரு வேலை செஞ்சிருக்காங்கன்ற லிஸ்ட் வச்சு பார்த்ததுல வேற க்ளூ கிடைச்சிருக்கு.
6: என்ன அது?
12: அங்க வேலை பார்த்தவங்க லிஸ்ட்ல ஒருத்தருக்கு ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து இப்பவும் பென்ஷன் போகுது.
9: யாரு?
14: போஸ்ட் மாஸ்டர் கலிய பெருமாள்.
9: எந்த ஊரு?
12: கும்பகோணம்.
9: நம்ம கும்பகோணம் போறோம்.
15: வணக்கம், நான் தான் கலிய பெருமாள். இது என் மனைவி லக்ஷ்மி.
16: நமஸ்காரம்.
15: உங்களுக்கு என்ன வேணும்?
6: மிஸ்டர் கலிய பெருமாள், மாயூரன் டிவிஷன்ல அனந்தமங்கலம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சில கிராமங்களுக்கு சுமார் 20-22 வருஷங்களுக்கு முன்னால நீங்க போஸ்ட்மேனா ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா?
15: ஆமா.
9: அங்க நீங்க போஸ்ட் டெலிவரி பண்ண கிராமங்கள்ல அத்திப்பட்டியும் ஒண்ணு. Am I right?
15: அத்திப்பட்டியா? ஆமா.
9: அத்திப்பட்டின்ற ஊர் இருந்திருக்கு, அதுக்கு ஒரே சாட்சி நீங்க தான். அரசாங்க பதிவேட்டில் அந்த கிராமம் இருந்ததா ரெக்கார்டே இல்லை. அந்த கிராமமே தொலைஞ்சு போச்சு.
6: அங்க வாழ்ந்த சுமார் 700 பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியல. அதனாலதான் உங்ககிட்ட எழுதி கேட்கிறோம். மிஸ்டர் கலிய பெருமாள், வேற ஏதாவது டீடைல்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
15: அந்த ஃபாதர் லூயி ஒருத்தருக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஃபாதர் லூயி தான் தரங்கம்பாடி சர்ச்சில் இருந்தார். ஃபாதர் லூயிஸுக்கு அத்திப்பட்டி ஜனங்கள் எல்லாரையும் தெரியும். அது மட்டும் இல்லை, மற்ற கிராமத்தை விட அத்திப்பட்டி ஜனங்களுக்கும் ஃபாதர் லூயிஸுக்கும் அந்யோன்யம் ரொம்ப அதிகமாக இருந்தது. எதுக்கும் நீங்கள் ஃபாதர் லூயிஸை போய் பார்த்தீங்கன்னா வேண்டிய தகவல் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
7: ஆமாம் நேர்களை, 3 வினாக்கள் கேட்டோம். 1, எந்த ஆண்டுக்கு முன்னர் உள்ள ஃபைல்களில் இந்த அத்திப்பட்டி பற்றிய தகவல்கள் கிடைக்கும் என்று அந்த பெண்மணி சொன்னார். 2வது கேள்வி, அந்த கிராமத்தில் முன்பு தபால் அலுவலராக வேலை செய்து இப்போது பென்ஷன் பெறுகின்றவரது பெயர் என்ன? 3வது, அத்திப்பட்டி கிராமம் பற்றி கேள்வி நன்கு தகவல்களை அறிந்த அந்த பாதிரியாரின் பெயர் என்ன? இவற்றுடன் இப்போது இணைந்திருக்கின்ற நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
17: வணக்கம் அண்ணா. குமார்.
7: குமார் சொல்லுங்க.
17: 1967 முதல்ல பயில் எடுக்க சொல்றேன். பேர் வந்து கலிய பெருமாள். மற்றது ஃபாதர் லூயி, படம் சிட்டிசன்.
7: சரி, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்.
18: வணக்கம்
7: சொல்லுங்க.
18: கலிக பேர் போஸ்ட்மேன் பேர் மற்றது ஃபாதர் லூயி. 67 ஆண்டு
7: முன்னர். சரி,
18: அதுக்கு பிறகு. நன்றி
7: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
19: வணக்கம், நான் கண்ணன்.
7: கண்ணன் சொல்லுங்க.
19: 67, ஃபாதர் லூயிஸ், கலிய பெருமாள்.
7: உடனே விடைய சொல்லி போடணுமே, நான் கேள்வி கேட்க முறை வச்சிருக்கிற விடைய. நன்றி.
19: ஓ,
7: சரியா சொன்னீங்க, கடன் சொன்னீங்க, அதான் சொல்றேன். நன்றி.
19: படம் பாத்துறேன், நல்ல படம், அஜித்தின் படம்.
7: என்ன படம் சொல்லுங்க?
19: படத்தின் பேர் ஞாபகம் பார்த்தோம், நல்ல படம். அந்த நினைவு இருக்கு அந்த படம்.
7: அத்திப்பட்டி
19: பாடகி அறிமுகமானவா, அஜித்தோட ஹீரோயினியா.
7: நன்றி நன்றி
19: நன்றி.
7: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
20: வணக்கம் மாஸ்டர் காந்தி.
7: காந்தி சொல்லுங்க.
20: 1967, மற்ற கலிய பெருமாள், மற்ற
7: லூயிஸ்.
20: நன்றி
7: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
21: வணக்கம். வணக்கம் சார், எப்படி, நலமா இருக்கீங்களா?
7: ஓ, நலம் நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
21: நலமா, உச்சரமா உங்களோட நேர்ச்சியை கேட்டுக்கிட்டு சார். அத்திப்பட்டி, கரிய பெருமாள், ஃபாதர் லூஸ், அவ்வளவுதான் சார்.
7: நன்றி நன்றி
21: நன்றி. வாய்.
7: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை.
22: படி ஏறும்போது ஜாகிரதையாக ஏறணும். அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி. டேக் கேர்.
23: ஏம்பா,
7: காட்சியும் கேள்வியும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். குமார், குயின்ஸ்டன், காந்தி, சுஜன், சின்னா, சின்னத்துறை, மஞ்சுளா, இதயன், கண்ணன், சிவலிங்கம் ஆகிய நேர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நேர்கள் முடிவில் ஒரு ஆரம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். முடிவில் ஒரு ஆரம்ப நிகழ்ச்சியில் இந்த பாடலில் இருந்து நாங்கள் வினாக்களை ஆரம்பிப்போம்.
1: ஹலோ, என்னாச்சு? உன்னை தாண்டி கேக்குறேன், என்னாச்சு?
2: சம்டைம்ஸ் சினிமாவும் நிஜ வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான் இருக்குல்ல.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சல்டேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: நேர்களை, கனடாவில் திருடப்பட்ட வாகனங்களை மீண்டும் விற்பனை செய்ததாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் 2 தமிழர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பிராம்டனைச் சேர்ந்த 32 வயது மற்றும் 34 வயது தமிழ் நபர்கள் இருவர் ஒன்டாரியோ மாகாண போலீசாரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
3: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
4: CMR 101.3 More music, more fun.
5: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
6: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
5: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
6: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-6-7-7-2
7: இது உங்கள் வானொலி CMR 101.3
8: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
9: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
8: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
9: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
8: சுகந்தன் 416-540-6269
9: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: நேர்கள், முடிவிலோர் ஆரம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையில் முடிவிலோர் ஆரம்ப நிகழ்ச்சியில் அழகு என்ற சொல்லில் தொடங்குகின்ற பாடலுடன் இணைந்திருக்க நேர்களை நாங்கள் அழைத்திருந்தோம். இப்பொழுது இணைந்திருக்கின்ற நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
10: குமார்.
2: குமார் வாங்க.
10: நான் வந்து அழகு குட்டி செல்லம்.
2: சொல்லுங்க. அழகு குட்டி செல்லம் அள்ளி தூக்கும் போது. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம், நான் கண்ணன்.
2: கண்ணன் சொல்லுங்க.
11: அழகோவியம் உயிரானதே, புவி மீதிலே நடமாடுதே.
2: அழகோவியம் உயிரானதே,
11: புவி மீதிலே நடமாடுதே. கத்தனை எப்படி இருக்குன்னு
2: பாத்தீங்களா? நன்றி. நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
12: அழகு நீ நடந்தால் நடி அழகு, அந்த பாடல்.
2: நன்றி.
12: நன்றி.
2: நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம். வணக்கம்.
13: வணக்கம். குயின்ஸ்டன்
2: வாங்க.
13: அழகு மலர் ஆட, அந்த பாடல்.
2: நன்றி குயின்சன்.
13: நன்றி. வணக்கம்.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
14: வணக்கம் பாசன். எஸ் டி குமார்.
2: எஸ் டி குமார் வாங்க.
14: அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன்.
2: பிரம்மனிடம் நன்றி
14: நன்றி வாசன், நன்றி, வணக்கம்.
2: அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், நீங்க கதைப்பது விளங்கவில்லை. மதன் கதைக்கிறீர்கள், விளங்கல கதைக்கிறது.
15: ஹலோ.
2: ஓ, சொல்லுங்க.
15: என்ன அழகு நீ நடந்த நாட்டியழக அந்த பாட்டு.
2: சரி, அந்த பாட்டு வந்து நீங்கள் ஒரு இலக்கம் சொல்லுங்க மதன்.
15: இலக்கம் 5-5.
2: சரி, நன்றி
15: நன்றி.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
16: வணக்கம், நான் திலகவதி அமுதராஜா பேசுறேன்.
2: வாங்க திலகவதி.
16: அழகு பொம்பம் சிரிக்கின்றது பழைய படம், இருவர் உள்ள படத்துல.
2: ஓ, பொம்பம் சிரிக்கின்றது.
15: அழகுக்கு
2: மறுபெயர் பெண்ணா. நன்றி
15: நன்றி.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
17: வணக்கம் வாசன், சாரா.
2: சாரா வாங்க.
17: நான் அழகிய
2: நல்ல பாடல் நீங்கள் பிந்திட்டீங்க. நன்றி
17: நன்றி.
2: நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
18: வணக்கம் வணக்கம் சார். சிவலிங்கம்.
2: சிவலிங்கம் வாங்க.
18: அழகியல் லைலா அந்த
2: அதே தானே? சரி, யார் அந்த அழகியல் லைலாண்டதான் கேள்வி. நன்றி. ஆமாம், இப்பொழுது பாடல்கள் தந்திருக்கின்றார்கள். 5 பாடல்களுக்குள் இலக்கம் 5 என்று மதன் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பாடல் என்று பார்ப்போம்.
19: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you. நேர்களை, முல்லைத்தீவு மாவட்டம் சிலாவத்தை சந்திப்பகுதியில் விபத்தை ஏற்படுத்திய பஸ் சாரதி வாகனத்தை நிறுத்தாமல் தப்பிச் சென்ற சம்பவம் ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. எதிரே வந்த இருசக்கர மோட்டார் வாகனத்துடன் பஸ் மோதியதில் அதில் பயணம் செய்த 2 மாணவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். பஸ் சாரதி ஓடிச் சென்று போலீசாரிடம் சரணடைந்திருக்கின்றார். இராணுவ முகாமுக்கு அருகில் வாகனத்தை நிறுத்திவிட்டு முகாமுக்குள் தஞ்சமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து போலீசாரிடம் இவர் இப்போது சரணடைந்திருப்பதாகவும், அவர் பற்றிய விசாரணைகளை பொதுமக்கள் முன்னிலையில் மேற்கொள்ள வேண்டும் என்றும், சிலாவத்தை இளைஞர்கள் அங்கு ஒரு போராட்டத்தில் நேற்றைய தினம் ஈடுபட்டிருந்தார்கள். நேரம் சரியாக 7:18.
19: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.

நேர்களை நீங்கள் அழைக்க வேண்டிய இலக்கம், கொண்டு வர வேண்டிய இலக்கம் அல்ல, நீங்கள் கொண்டு வர வேண்டிய சொல் வீணை. வீணை என்ற எழுத்தில் தொடங்குகின்ற பாடலுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம். வீணை, வீணை என்ற அந்த சொல் பாடலின் ஆரம்பத்தில் இடம்பெறலாம் அல்லது வீணையை அடைமொழியாக கொண்டு இடம்பெறுகின்ற பாடல்களை நீங்கள் கொண்டு வரலாம்.

0: அது வைவேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். ஒரு கண்ட நடை, அப்படி ஒரு நடையில் அந்த பாடல் மிக விறுவிறுப்பாக இடம்பெற்றதை கேட்டு ரசித்தீர்கள். இந்த வேளையிலே தமிழக அரசியலில் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உட்கட்சி மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதாக சொல்லப்படுகின்றது. சட்டசபை தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு பின்னர் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகள் தற்போது வெளிப்படையாக பல்வேறு அணி பிரிவுகளாக மாறியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருப்பதாக கூறப்படுகின்றது. அதனையடுத்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் 25 எம்எல்ஏக்கள் தனி அரசாக செயல்பட தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஆதரவாக நடைபெற்ற நம்பிக்கை தீர்மானம் எடுப்பில் வாக்கெடுப்பில் எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம், விஜயபாஸ்கர், காமராஜ் உள்ளிட்ட 25 எம்எல்ஏக்கள் ஆதரவாக வாக்களித்து எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினார்கள். மேலும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட வி கே சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் இப்போது எழுந்து வருகின்றன. இந்த குழுவில் கட்சி கட்டுப்பாட்டை வலுப்படுத்தும் நோக்கில் எடப்பாடி பழனிசாமி பல அதிரடி நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றார். ஏற்கனவே 25 மாவட்ட செயலாளர்கள் பதவியிலிருந்து நீக்கியிருந்த நிலையில் இன்று மேலும் 2 மாவட்ட செயலாளர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற வகையில் பல அதிரடி மாற்றங்கள் இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்ல, கட்சி 2 பிளவுட்டிருக்கின்றமையும் இப்போது தமிழக அரசியலில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது.
1: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் ஏர்பிரேக் பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
2: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: நேர்கள் காட்சியும் கேள்வியின் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். காட்சியும் கேள்வியின் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வந்த அடுத்த சொல் வீணை. வீணை என்ற சொல்லில் ஆரம்பமாகும் பாடலையும் கொண்டு வரலாம், அல்லது வீணை என்ற சொல் அடைமொழியுடன் ஆரம்பமாகின்ற பாடல்களை நீங்கள் கொண்டு வரலாம். அழையுங்கள் 416-593-0055 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக நேர்கள் அழைத்து உங்களது பாடல் தெரிவுகளை, உங்கள் ரசனைகளை வெளிப்படுத்தலாம். இது ஒரு ரசனைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு. அதை நீங்கள் உங்களது பாடல் தெரிவுகள் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஆகவே அழைத்து சளைக்காது போட்டியிடுங்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம் வாசன் சாரா.
0: சாரா வாங்க.
4: வீணை தன்னையே கையில் ஏந்திடும் ஞானவல்லி, அந்த பாட்டு.
0: வீணை தன்னையே கையில் ஏந்திடும் ஞானவல்லியே நீ என்றது அது ஆரம்பம் இல்ல பாட்டு.
4: அப்படியா? அப்ப வீணை மீட்டும் கைகளை மாலை சூடவா, அந்த பாட்டு.
0: அது ஒரு பாடல். இந்த நீங்க சொல்ற பாடல் இந்த இடை வரியத்தான் நீங்க சொல்றீங்க.
4: இப்ப ரெண்டாவது சொன்னதும் அதா?
0: ரெண்டாவது என்ன சொன்னீங்க?
4: வீணை மீட்டும் கைகள் மாலை சூடவா, அது முதல் வரிதான்.
0: மாலை சூடவா.
4: சரி,
0: நன்றி
4: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் ஐயா. வாசன் குகராஜ், நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நலம் குகராஜ், வாங்க.
5: மீட்டாத வீணை என்னை நீ மீட்டும் நேரம்.
0: மீட்டாத வீணை என்னை நீ மீட்டும் நேரம். நன்றி
5: நன்றி ஐயா. நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை. வணக்கம். வணக்கம் மதன், பேசுங்கள். உடனே பேசணும் மதன். நீங்க ப்ளூடூத்ல இருந்து கதைக்கிறீங்க, விளங்கையில மதன். திரும்ப திரும்ப அதை சொல்லிக் கொண்டிருந்தா சின்னத்தனமே இருக்கு. ப்ளூடூத்ல கதைக்கிறீங்க.
6: இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா?
0: இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? நன்றி
6: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
7: பேசும் அது மீட்டும் விரல்களை கண்டு, அந்த பாடல்.
0: வீணை பேசும் அது மீட்டும் விரல்களை கண்டு. நன்றி
7: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
8: குமார்.
0: குமார் வாங்கோ.
8: அழகிய பொன்னோடு வா.
0: யாரா இந்த பாடலை கொண்டு வருவானு பார்த்தேன். அழகிய பொன் வீணை. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
9: வணக்கம் குமார்.
0: எஸ் டி குமார் வாருங்கள். என்ன பாடல்? இலக்கம்
9: மூன்று.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
10: வணக்கம். என்னுடைய பாட்டும் போயிட்டு, இதே வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இருவருளம் படத்துல.
0: ஓ, இதே வீணை தூங்கும் போது எப்படி பாடுறது? என்ன
10: பாடுறது? நல்ல ஒரு படமே அந்த காலத்துல, அது ஃபேமஸா ஓடிடும். நல்ல ரசனை அது. நாங்க எட்டு நேரம் பாத்துருப்போம், அம்மாவோட எட்டு மூணு நேரம் பாத்துருக்கேன்.
0: நன்றி நன்றி
10: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
11: வணக்கம். வணக்கம் சார். சிவலிங்கம்.
0: சிவலிங்கம் வாருங்கள்.
11: வீணை பொழியும் வேந்த.
0: நன்றி நன்றி.
11: பாடல்
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
12: வணக்கம்.
0: வின்சென்ட் வாங்கோ. நல்லதோர் வீணை செய்யணும். ஒரு தடவை இந்த பாடலை கொண்டேன் பாத்தீங்களே, நல்லதோர் பாடல். நன்றி
12: நன்றி.
0: ஆமாம், இப்பொழுது நீர்களது பாடல்கள் பதிவு செய்திருக்கின்றோம். பார்ப்போம் இந்த பாடல் ஒளிபரப்பாகின்றது என்று.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000. MyMechanicAuto.ca.
13: வணக்கம். நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்.
14: 6700 2222.
0: வீணையடி நீ எனக்கு. நல்ல பாடல். நன்றி நன்றி. ஆமாம், இப்பொழுது நிகழ்ச்சியிலே நாங்கள் பாடல் ஒளிபரப்பாக இருக்கின்றது. எஸ்டி குமார் இலக்கம் 3 தெரிவு செய்திருக்கின்றார். இலக்கம் 3 இடம்பெற்ற பாடல் குமார், எஸ்டி குமார் தெரிவில் குமார் கொண்டு வந்த பாடல். காகிதோடம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

நேர்களே, அந்த பாடல் அடுத்து வருகின்ற பாடலுக்கான சொல்லை நாங்கள் இப்பொழுது இறுதி நேரத்தில் தான் தருகின்றோம். பொன் என்ற சொல்லில் ஆரம்பமாகும், பொன் என்ற சொல்லில் ஆரம்பமாக வேண்டும், அல்லது பொன் என்ற சொல்லை அடையாக வைத்து ஆரம்பமாகின்ற பாடல்கள். பொன் என்ற வார்த்தை ஒன்று வந்தது, அந்த பொன் என்ற வார்த்தையில் ஆரம்பமாகும் பாடல்களாக இருக்கலாம், அல்லது பொண்ணுக்கு முன்னர் ஏதாவது அடையுடன் அந்த பொன் என்ற சொல் ஆரம்பமாகின்ற பாடல்களுடன் நீங்கள் இணைந்திருக்கலாம்.

0: அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 7:40 நேர்கள். இலங்கையிலே இறக்குமதி செய்யப்படும் புதிய வாகனங்களின் விலைகள் கணிசமான அளவு அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட புதிய வரி திருத்தங்கள் காரணமாக எதிர்காலத்தில் உள்நாட்டு சந்தையில் வாகனங்களின் விலை கணிசமாக அதிகரிக்கும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. அதன்படி தற்போது 10 மில்லியன் ரூபாய்க்கு விற்கப்படும் ஒரு வாகனத்தின் விலை இந்த புதிய வரி விதிப்பு முறையால் மேலும் 1.5 முதல் 2 மில்லியன் ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் துணைத் தலைவர் அரோசா டொட்ரிகோ தெரிவித்திருக்கின்றார். இப்படி ஒரு வாகனங்கள் மீதான வரி விதிப்பு இப்போது மீண்டும் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்றது. தற்போது எரிபொருள் விலைகள் அதிகரித்திருப்பதால் வாகனங்களின் இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்காக இவ்வாறு நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேர்களை, நாங்கள் அடுத்து வரும் பாடலை கொண்டு வருகின்ற சொல் பற்றி சொல்லியிருந்தோம். பொன் என்ற சொல்லில் ஆரம்பமாகும் பாடலாக இருக்கலாம், அல்லது பொன் என்ற சொல்லுக்கு ஏதாவது அடைமொழி இருந்தால் அந்த அடைமொழிகளுடன் ஆரம்பமாகும் பாடல்களாக இருக்கிறார். இப்போது ஒளித்தோய்ந்த பாடலும் அவ்வாறு அழகிய பொன் என்பது அப்படியே ஆரம்பமாகலாம் பாடல்கள். இவ்வாறு பொன்னில் ஆரம்பமாகும் பாடல்களுடன் நீங்கள் இணைந்திருக்கலாம். அலையுங்கள் 4165930055. நேரம் சரியாக 7:42.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன், கனடாவின் புதிய

0: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சேமார் தமிழ் FM. Check it www.facebook.com/cmrtamil. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358.
1: நேர்களை, நைஜீரியாவில் ISIS பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக அமெரிக்க ராணுவம் மற்றும் நைஜீரிய அரசு படைகள் இணைந்து மேற்கொண்ட கூட்டு பணியில் அந்த அமைப்பின் முக்கிய தளபதி அபுபிலால் அல் மினூக்கி கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நடவடிக்கை தொடர்பாக அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கருத்து தெரிவிக்கின்ற போது, அமெரிக்க படைகள் மற்றும் நைஜீரிய ஆயுதப் படைகள் இணைந்து உலகின் மிகவும் தீவிரமான பயங்கரவாதிகளில் ஒருவரை ஒழித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ISIS அமைப்பின் உலகளாவிய இரண்டாம் நிலை தலைவராக கருதப்படும் இவர் ஆப்பிரிக்காவில் மறைந்து செயல்பட முயன்றதாகவும், உளவுத்துறை வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் அவரை இலக்காக கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் டிரம்ப் மேலும் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, நேர்களை, இப்பொழுது இலங்கையிலிருந்து பல்வேறு விதமான இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லுகின்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்கள் பல்வேறு விதமான மோசடிகளில் ஈடுபடுவது வெளியாகி இருக்கின்றது. ஆகவே உங்களை சார்ந்தவர்கள் பலர், இவ்வாறான உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு மிகவும் நெருங்கியவர்களுக்கு இவ்வாறான உதவிகளை செய்து ஐரோப்பிய நாடுகள் பலவற்றுக்கு அவர்களை அனுப்புகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இளைஞர்களை ஏமாற்றி போலி வெளிநாட்டு வேலை மாபியாக்களை இப்போது போலீசார் அதிரடியாக சோதனை நடாத்தி கைது செய்திருக்கின்றார்கள். ருமேனியாவில் அதிக சம்பளத்துடன் வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி இளைஞர்களை ஏமாற்றி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் கொட்டாஞ்சேனை, இலங்கையின் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் இயங்கி வந்த போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் ஒன்று அதிகாரிகளால் இன்றைய தினம் முற்றுகையிடப்பட்டிருக்கின்றது. சமூக ஊடகங்கள், குறிப்பாக ஃபேஸ்புக் வழியாக ரூமேனிய தொழிற்சாலைகளில் பாரிய வேலைவாய்ப்புகள் என விளம்பரம் செய்து தொழிற்சாலை களஞ்சியம், ஹோட்டல், துப்புரவு தொழில், கட்டட தொழில் மற்றும் வெதுப்பக தொழில்களில் வேலை பெற்றுத் தருவதாக இளைஞர்களிடம் உறுதியளிக்கப்பட்டது. இதற்காக தலா 16 லட்சம் ரூபாய் வரை பணம் வசூலிக்கப்பட்டது. அவ்வாறு வசூலிக்கப்பட்டு 3 முதல் 4 மாதங்களுக்குள் ருமேனியாவிற்கு அனுப்பி வைப்பதாக முகவர் நிலைய உரிமையாளர்கள் வாக்குறுதி அளித்திருந்தார்கள். அவர்கள் வாக்குறுதி அளித்தது போல அந்த 3-4 மாதங்களுக்குள் எல்லோரையும் குறித்த நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அந்த வாக்குறுதிகளை நம்பி கடன் பெற்று ருமேனியாவுக்கு சென்ற இளைஞர்கள் அங்கு கடுமையான சிரமங்கள் பலவற்றுக்கு முகம் கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வாக்குறுதி அளிக்கப்பட்ட தொழிற்சாலை களஞ்சிய வேலைக்கு பதிலாக மேன்பவர் நிறுவனங்கள் என்றால் மனித வலு தொடர்பான நிறுவனங்கள் ஊடாக பாரிய கப்பல்களில் மசகெண்ணை அகற்றும் ஆபத்தான பணிகளில் இவர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் தெரிவிக்கையில் தங்களிடமிருந்து 16 லட்சம் ரூபாய் முழுமையாக வசூலிக்கப்பட்டதாகவும், தற்போது கைகளும் கால்களும் வீங்கி உடல் நலக்குறைவுகளுக்கு ஆளாகி இருப்பதாகவும் சொல்லுகின்றார்கள். இது மட்டுமல்ல, அண்மையில் இலங்கையிலிருந்து இவ்வாறு ருமேனியா போன்ற நாடுகளுக்கு செல்வதாக கூறி ரஷ்யாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு ரஷ்ய இராணுவ படைகளிலும் இலங்கை இளைஞர்கள் இணைத்து கொள்ளப்பட்டு அங்கு பல துன்பங்களை அவர்கள் அனுபவித்த செய்திகளை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே வெளிநாடுகளுக்கு இளைஞர்களை அனுப்புகின்ற குடும்பங்கள், நண்பர்கள் மிக கவனமாக அந்த தெரிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த செய்திகள் எங்களுக்கு தருகின்ற நல்ல பாடங்கள்.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: இப்போது பொன் என்ற எழுத்தில் தொடங்கும் பாடல்களுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். நான் மதி கலைக்கன். எப்படி இருக்கீங்க?
0: மதி நலம். நன்றி. நீங்கள் நலமா?
1: ஓ, நான் நலம்.
0: என்ன பாடல்?
1: பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்து.
0: பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம். நான் அப்பன் கேட்கிறேன்.
0: அப்பன் சொல்லுங்க.
2: பழைய பாடல் ஒன்று இது. நான் நினைக்கிறேன் சொற்கமண்டி சொற்கம்படம் நினைக்கிறேன். பொன்மகள் வந்தாள் பொருள் கூடி தந்தாள் பூமேடை வாதல் சிந்தேன்.
0: ஒரு பிரபல பாடல். நீங்கள் ஒரு பழைய பாடல் என்றே அதுக்கெல்லாம் பீடியை வைப்பேன். உண்டு சொல்ல வேண்டிய சொர்க்கம் திரைப்படத்தில் பொன்மகள் வந்தாள். அருமை நண்பர். வணக்கம்.
3: வணக்கம். சிவபாலன்.
0: சிவபாலன் தாருங்கள்.
3: படம் இதயவழி அதில் சுசீலா பாடின பொன்னந்தி மாலை பொழுது.
0: பொன்னந்தி மாலை பொழுது.
3: ஆம்.
0: சங்கர் கணேசன் இசை நினைக்கிறேன். நன்றி.
3: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம் வாசன். சாரா.
0: சாரா வாருங்கள்.
4: நான் மாலை பொன்மாலை ஒரு பாட்டு இருக்கு.
0: நாளை பொன்மாலை.
4: பொன்மாலை. ஆமா.
0: நன்றி.
4: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: வணக்கம் வாசன். எஸ் டி குமார்.
0: எஸ் டி குமார் வாருங்கள்.
5: இது ஒரு பொன்மாலை பொழுது.
0: இது ஒரு பொன்மாலை பொழுது. வைரமுத்து. நன்றி.
5: நன்றி வாசன். நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைப்போம். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: நான் ராம் கதைக்கிறேன்.
0: ராம் பாங்கோ.
6: பொன் என்றும் பூ என்றும் தேன் என்றும் சொல்வேணும் அந்த பாட்டு.
0: பொன் என்றும் பூ என்றும் அந்த பாடல் என்ன? ஒரு இலக்கம் சொல்லுங்க. ராம்.
6: ஐந்து.
0: ஐந்து. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம். நான் திலகவதி அமுதராஜா பேசுறேன்.
0: திலகவதி.
7: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
7: பொன்னெடுத்து வாரே நின்னை பொண்ணு கொண்டு கொண்ட பாடல் முரளி இந்த படம்.
0: பொன்னெடுத்து வாரே.
7: பொன்னெடுத்து வாரேல சாமி போட்ட முடிச்சு என்ன தெரியல ஞாபகம்.
0: அருமை. நல்லது. நன்றி.
7: நன்றி. நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
8: கணேஷ் பேசுகிறேன்.
0: என்ன பேர்?
8: கணேஷ்.
0: கணேஷ் சொல்லுங்கள்.
8: பொன் மானே சோகமேனு ஒன்று சட்டமா கமலஹாசன் படம் ஒன்று சட்டமா என்ன ஒரு படத்துல என்ன?
0: பொன் மானே சோகமேனு. ஒரு கைதியின் டைரியா பார்ப்போம். நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
9: வணக்கம். குயின்சன்.
0: குயின்சன் வாங்க.
9: பொன்வானில் மீன் உரங்க.
0: பொன்வானில் மீன் உரங்க. இத்தனை பாட்டு இருக்கு என்ன குயின்சன். நன்றி.
9: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
10: வணக்கம். பொன்மானே சங்கீதம் பாடவா?
0: அதுதானே பொன்மானே சங்கீதம் பாடவா.
10: நன்றி.
0: எல்லாரும் எப்படி அண்ணாக்கள் பாத்தீங்களே. வணக்கம்.
11: குமார்.
0: குமார் வாங்க. எல்லாரும் மதம் மறந்து போச்சுன்னா பொன்னொன்று கண்டேன் என்ன. அருமை. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
12: வணக்கமாக நான் மதன் நினைக்கின்றேன்.
0: மதன் சொல்லுங்க.
12: உன்னை விரும்பும்
0: எத்தனை பாடல் இருக்கு என்ன மதன் சொல்லி வேணும். நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
13: வணக்கம்.
0: வாங்க கோதாஸ்.
13: இது வரையிலே பொன்னொன்று கண்டேன் பெண் அங்கு இல்லை.
0: அதுதான் இப்ப கொண்டு வந்தார் குமார்.
13: அப்ப அடுத்தது ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சல அர்த்தம்.
0: ஆகாய பந்தலிலே. அதை வைத்துக் கொள்ளதான். நன்றி.
13: நன்றி. நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
14: வணக்கம். நான் நம்பி அழைக்கிறேன்.
0: நம்பி ராசையா வாங்க.
14: பொன் என்ன பூ என்ன கண்ணே.
0: ஓட்டே பொன் என்ன பூ என்ன கண்டேன் உன் கண்ணாடி உள்ளத்தின் முன்னே. நல்ல பாடு. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை. வணக்கம்.
15: வணக்கம் சார். பொண்ணு ஊஞ்சல் ஆடுது.
0: ஆகாய பந்தலிலே பொண்ணு ஊஞ்சல் ஆடுது. நன்றி சொல்லுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
16: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
16: ராஜேஷ் பேசுறேன். பொன்மானே நில்லடி உரிமை கீதம்.
0: பொன்மானே நில்லடி என்ன?
16: ஆமா மனோஜ் கியார் பாட்டு.
0: நன்றி. நன்றி ராஜேஷ். ஆமாம், நேர்களது ரசனைகள் அருமையானது, நல்ல பல பாடல்கள். வணக்கம். ஆமாம், அவர் ஓடிவிட்டார் வணக்கம் என்று சொன்னவுடன். பாருங்கள், பொன்னில் எத்தனை பாடல்கள், நினைத்து பார்க்க முடியாத அத்தனை. நேர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இப்பொழுது நிகழ்ச்சியில் என்ன பாடல் ஒலிக்கப் போகின்றது என்பதை விளம்பர இடைவேளைகளின் பின் பார்ப்போம்.
11: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ் இம்ப்ளாண்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. விசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844, ஸ்காப்ரோ மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000, பிராம்டன் ஓப் டென்டல் and Queen Street East, 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
17: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
18: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
17: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
19: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
11: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
19: 905-417-6069.
11: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.

நிகழ்ச்சியில் பாடல் ராம் தெரிவில் அப்பன் விருப்பத்தில் ஒழிக்கு மன்னிக்கவன் சிவபாலன் தெரிவில் அப்பன் விருப்பத்தில் ஒழிக்கின்றது.

0: பிராம்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதிரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில், நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: நேர்கள் முடிவில் ஒரு ஆரம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். முடிவில் ஒரு ஆரம்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்த நேர்கள், அது மட்டுமல்ல காற்றலை வழியே நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சி பகுதிக்குள் நாங்கள் நுழைவோம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்க இருப்பவர் சாய் பல்லவி. நாங்கள்